0: எப்படி ஊழியம் செய்யக்கூடாது என்ற தலைப்பில் சகோதரன் ஆர் ஸ்டான்லி அவர்கள் வழங்கும் வேத பாடம் பாகம் 4.
1: To the Sound Doctrine Telecast.
2: ஆரோக்கிய உபதேச ஒளிபரப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
1: We are studying the subject of Christian ministry.
2: கிறிஸ்தவ ஊழியம் என்கிற தலைப்பை நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம்.
1: When we talk about Christian ministry, we should always remember that the ministry of God is full of choices.
2: கிறிஸ்தவ ஊழியம் என்று பேசும் பொழுது தேவனுடைய ஊழியம் என்பது கர்த்தருடைய வேலை என்பது தெரிந்தெடுப்புகளினாலே நிறைந்திருக்கிறதை நாம் மறந்து போகக்கூடாது.
1: At every step and in every aspect of ministry there are choices that we need to make.
2: ஊழியத்தில் ஒவ்வொரு அம்சத்திலும் தேர்ந்தெடுப்புகளை நாம் செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறோம்.
1: And one of the major choices that we need to make in the ministry of God's word is that whether we are going after the applause of men or we are concerned about the approval of God.
2: தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்கிற ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கிற நாம் ஒரு முக்கியமான தேர்ந்தெடுப்பை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. மனிதனுடைய பாராட்டை நாடுகிறோமா, தேவனுடைய ஆமோதிப்பை நாடுகிறோமா என்பதே அந்த தேர்ந்தெடுப்பாகும்.
1: And this choice is very crucial.
2: இந்த ஒரு தேர்ந்தெடுப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது.
1: Turn with us to book of Galatians first chapter.
2: கலாத்தியர் முதலாவது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள்.
1: We'll read to you the 10th verse.
2: 10th வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறோம்.
1: This comes as a challenge to all of us in the ministry.
2: ஊழியத்தில் இருக்கிற நாம் எல்லாருக்கும் இது ஒரு சவாலாக வருகிறது.
1: Here is Paul speaking.
2: இங்கே பவுல் பேசுகிறார்.
1: Do I now persuade men or God?
2: இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்?
1: Do I seek to please man?
2: மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்?
1: If I still pleased man, I would not be a servant of Christ.
2: நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே.
1: Now here Paul says, if I still pleased man.
2: இங்கே பவுல் சொல்கிறான், நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால்.
1: That means he is contrasting it with his old ways of doing things.
2: அப்படி என்றால் தன்னுடைய பழைய வாழ்க்கை பாணியோடு கூட இதை ஒப்பிட்டு சொல்கிறார்.
1: Now Paul, we all know, is a Pharisee.
2: நம் எல்லாருக்கும் தெரியும், பவுல் ஒரு பரிசேயனாய் வாழ்ந்தவன்.
1: Generally Pharisees do everything, especially relating to religious activities, to get the applause of men, to impress people.
2: மத சார்புள்ள காரியங்களிலே எப்பொழுதுமே பரிசேயர்கள் மற்றவர்களுடைய ஆமோதிப்பு கிடைக்கும்படியாக, பாராட்டு கிடைக்கும்படியாகவே அவர்கள் வாழ்கிறதாக நமக்கு தெரியும்.
1: But now Paul has moved into totally a new realm, that is to serve the Lord Jesus Christ.
2: இப்பொழுதோ பவுல் முற்றிலும் வேறுபட்டு ஆண்டவரை சேவிக்க வேண்டும் என்கிற ஒரு வாழ்க்கை பாணியை மேற்கொண்டிருக்கிறார்.
1: So he says, if I still pleased man, I should not be a servant of Christ.
2: இப்பொழுது சொல்கிறார், இன்னும் நான் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனாய் இருக்க கூடாது.
1: Beloved, in this series of talks we are bringing out lessons of practical importance in Christian ministry, not only to the full-time servants of God but also for every believer.
2: பிரியமானவர்களே, இந்த தொடர் செய்திகளின் வழியாக முழுநேர ஊழியத்தில் இருக்கிறவர்களுக்கு மாத்திரமல்ல விசுவாசிகளுக்கே நடைமுறை பாடங்கள் சிலவற்றை நாங்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம்.
1: Because every believer or every child of God is called to be a servant of God.
2: ஏனென்றால் ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுடைய பிள்ளைகள் அத்தனை பேருமே தேவனுடைய ஊழியக்காரர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள்.
1: The topic that we are considering is how not to minister.
2: நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கிற தலைப்பு எப்படி ஊழியம் செய்யக்கூடாது.
1: So far we have done 3 lessons.
2: இதுவரையிலும் 3 பாடங்களை பார்த்திருக்கிறோம்.
1: Number 1,
2: முதலாவது,
1: do not substitute anything for personal work.
2: தனிப்பட்ட ஈடுபாட்டுக்கு எதையும் பதிலாக்க வேண்டாம்.
1: Lesson number 2.
2: இரண்டாவது பாடம்,
1: do not neglect personal purity.
2: தனிப்பட்ட பரிசுத்தத்தை அலட்சியம் செய்ய வேண்டாம்.
1: Last week we studied lesson number 3.
2: மூன்றாவது பாடத்தை சென்ற வாரத்திலே பார்த்தோம்.
1: Do not fail in family responsibilities.
2: குடும்ப பொறுப்புகளிலே நீங்கள் அலட்சியமாய் இருக்க வேண்டாம்.
1: Today we will move on to lesson number 4.
2: இன்றைக்கு நான்காவது பாடத்துக்கு நாம் கடந்து வருவோம்.
1: How not to minister.
2: எப்படி ஊழியம் செய்ய இருக்கக்கூடாது.
1: Do not be a loner.
2: தனித்தே இயங்குகிறவனாய் இருக்க வேண்டாம்.
1: Do not be a loner.
2: தனித்தே இயங்குகிறவனாய் இருக்க வேண்டாம்.
1: Under lesson number 1 of this topic, we said do not substitute anything for personal involvement.
2: இந்த தலைப்பின் கீழாக முதல் பாடத்தை நாம் பார்த்து வருகிற பொழுது தனிப்பட்ட ஈடுபாட்டுக்கு எதையும் பதிலாக்க வேண்டாம் என்று சொன்னோம்.
1: So while we are emphasizing personal involvement, we do not encourage over independent style of functioning.
2: தனிப்பட்ட ஈடுபாட்டை வலியுறுத்துகிற அதே நேரத்தில் முற்றிலுமாய் சுயாதீனமாகவே இருக்க வேண்டும் என்கிறதை நாங்கள் சொல்லவில்லை.
1: The Church of Jesus Christ is actually a body.
2: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சபை என்பது ஒரு சரீரம்.
1: And no organ can function independent of the other organs.
2: எந்த ஒரு அவயவமும் வேறு ஒரு அவயவத்தை இல்லாமல் செயல்படுவது கூடாத ஒன்று.
1: Turn with us to book of Ephesians 4th chapter for an illustrious explanation.
2: எபேசியர் 4வது அத்தியாயத்திலே விவரமாய் சொல்லப்படுகிறதை பாருங்கள்.
1: Look at the 16th verse.
2: 16வது வசனத்தை கவனியுங்கள்.
1: From whom the whole body joined and knit together by what every joint supplies according to the effective working by which every part does its share, it causes growth for the body, for the edifying of itself in love.
2: அவராலே சரீரம் முழுதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது.
1: Every joint is functioning and every part is doing its share.
2: ஒவ்வொரு கணுக்களும் அதனுடைய வேலைகளை செய்து வந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு அவயமும் அதனுடைய கிரியைகளை செய்து வந்து கொண்டிருக்கிறது.
1: We will take a very simple ordinary example and illustrate this truth.
2: ஒரு எளிய உதாரணத்தின் மூலமாக இந்த சத்தியத்தை நாங்கள் உங்களுக்கு விளக்குகிறோம்.
1: We all know what eating is.
2: உணவை உட்கொள்வது உங்களுக்கு நன்றாக தெரியும்.
1: Now you know what are all involved in the process of eating.
2: இந்த உணவை உட்கொள்ளும் பொழுது சாப்பிடுகிற வேளையில என்னெல்லாம் கிரியை செய்கிறது என்பதை பாருங்கள்.
1: Our eyes see the food that is spread on the plate.
2: அந்த தட்டின் மீது வைக்கப்பட்டிருக்கிற ஆகாரத்தை நம்முடைய கண்கள் காண்கிறது.
1: And our nose smells its flavor.
2: நம்முடைய மூக்கு அந்த வாசனையை நுகர்கிறது.
1: And our fingers reach out to pick it up.
2: கையின் விரல்கள் அதை எடுக்க முற்படுகிறது.
1: And as we take it near our mouth immediately opens up.
2: அதை வாயின் அருகிலே கொண்டு வரும் பொழுது வாய் விரிவாய் திறக்கிறது.
1: And the moment we put it inside our mouth, our teeth begin to chew it.
2: வாய்க்குள்ளாக போட்ட உடனே பற்கள் அதை மெல்ல ஆரம்பிக்கிறது.
1: And the tongue begins to taste it.
2: நாவு அதை ருசிக்க ஆரம்பிக்கிறது.
1: And then the throat swallows it.
2: அதன் பிறகு தொண்டை அதை விழுங்குகிறது.
1: This is what we call operation in cooperation.
2: இதைதான் நாங்கள் ஒருங்கிணைந்த செயல்பாடு என்று சொல்கிறோம்.
1: Now Jesus Christ, the perfect model for all the ministry of God.
2: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே கர்த்தருடைய ஊழியம் அத்தனைக்குமே ஒரு ஏற்ற மாதிரியா இருக்கிறார்.
1: Maybe we can call him the perfect servant of God.
2: தேவனுடைய பூரணமான ஊழியக்காரன் என்று அழைத்தால் மிகையாக.
1: And while he was on the face of the earth with his earthly ministry, he was never ever a loner.
2: அவர் தன்னுடைய ஊழியத்திலே இந்த பூமியிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கும் பொழுது எப்பொழுதுமே தனித்து செயல்பட்டவராய் இல்லை.
1: He recruited associates not at the end of his ministry but at the very beginning of his ministry.
2: தன்னுடைய ஊழியத்தின் முடிவில் அல்ல, அதனுடைய துவக்கத்தில் தானே தன்னோடு கூட இணைந்து செயல்படுகிறவர்களை தெரிந்து கொண்டவராய் இருக்கிறார்.
1: Turn with us to the historical narrative in Matthew's Gospel 4th chapter.
2: மத்தேயு சுவிசேஷம் 4வது அத்தியாயத்திலே இந்த சத்தியத்தை பாருங்கள்.
1: Look at verses 17
2: to 19. 17-19 வரை உள்ள வசனங்களை பாருங்கள்.
1: From that time Jesus began to preach and say, repent for the kingdom of heaven is at hand.
2: அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார்.
1: Now Jesus walking by the sea of Galilee saw two brothers, Simon called Peter and Andrew his brother, casting a net into the sea, for they were fishermen.
2: இயேசு கலிலேயா கடலோர கரையோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாகி இருந்த இரண்டு சகோதராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவையும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருக்கிற பொழுது அவர்களை கண்டு,
1: And he said to them, Follow me, I will make you fishers of men.
2: என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார்.
1: Jesus came to be a fisher of men.
2: மனிதர்களை பிடிக்கிறவர்களாய் இயேசுவானவர் வந்தார்.
1: To save mankind.
2: மனுக்குலத்தை ரட்சிக்கும்படியாக.
1: And now when he just began his ministry, he recruited people so that they would be part and parcel of his ministry.
2: இப்பொழுது தன்னுடைய ஊழியத்தை துவக்குகிற மாத்திரத்திலே மற்றவர்கள் தன்னுடைய ஊழியத்திலே பங்குள்ளவர்களாய் இருக்கும்படியாக தெரிந்து கொள்கிறார்.
1: Now we know the Lord Jesus Christ in course of time he recruited 12 disciples.
2: நாளடைவிலே ஆண்டவராகிய இயேசு 12 சீடர்களை தெரிந்து கொண்டதை நாம் அறிந்தோம்.
1: Turn with us to Luke's Gospel 8th chapter and look at a report.
2: லூக்கா சுவிசேஷம் 8வது அத்தியாயத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வர்ணனையை பாருங்கள்.
1: I look at the first verse.
2: முதல் வசனத்தை பாருங்கள்.
1: Now it came to pass afterward that he went through every city and village preaching and bringing the glad tidings of the kingdom of God and the 12 were with him.
2: பின்பு அவர் பட்டணந்தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்தார். பன்னிருவரும் அவருடனே கூட இருந்தார்கள்.
1: Now that's the emphasis. He went about preaching and teaching and healing and bringing the glad tidings of the kingdom. That's all wonderful. But what Luke tries to stress here is the 12 were with him.
2: அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் சென்று ஊழியம் செய்தார். அது உண்மைதான். ஆனால் லூக்கா அந்த இடத்திலே வலியுறுத்தி சொல்கிற காரியத்தை பாருங்கள். பன்னிருவரும் அவருடனே கூட அந்த ஊழியங்கள் தோறும் இருந்தார்கள்.
1: So in other words, Jesus Christ was operating on that perfect team principle.
2: மறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு அந்த குழுவாய் செயல்படுகிற ஒரு பூரண மாதிரியிலே செயல்படுகிறதை பார்க்கிறோம்.
1: Later he chose another 70 disciples.
2: அதை தொடர்ந்து இன்னும் 70 சீடர்களை தெரிந்து கொண்டார்.
1: And how did he minister with them or through them?
2: இவர்கள் மூலமாக எப்படி செயல்பட்டார்?
1: Come to the 10th chapter of Luke's Gospel.
2: லூக்கா சுவிசேஷம் 10வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள்.
1: Look at the first words.
2: முதல் வசனத்தை பாருங்கள்.
1: After these things the Lord appointed 70 others also and sent them 2 by 2.
2: இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேற 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார்.
1: You know, Jesus Christ was consistently following this team principle in all that he did.
2: இந்த அணியினராய் செயல்பட வேண்டும் என்கிற இந்த கோட்பாடை தொடர்ச்சியாய் ஆண்டவராகிய இயேசு கடைபிடித்து வந்ததை பார்க்கிறோம்.
1: Now that principle is so clearly laid out for us in the Old Testament.
2: பழைய ஏற்பாட்டு காலத்திலே இந்த ஒரு விதிமுறையானது தெளிவாய் காணப்படுகிறதை பார்க்கிறோம்.
1: Turn with us to book of Ecclesiastes 4th chapter.
2: பிரசங்கியின் புத்தகம் 4வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள்.
1: We'll read to you the classic passage of team ministry from verse 9 on to verse 12.
2: குழுவாய் செயல்படுகிறதை குறித்த வசன பகுதி 9லிருந்து 12 வரை உள்ள வசனங்களிலே உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறோம்.
1: 2 are better than 1 because they have a good reward for their labor.
2: ஒண்டியாய் இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும்.
1: So here we read about mutual effort.
2: இங்கே இணைந்து செயல்படுகிறதை பார்க்கிறோம்.
1: And come to the 10th word.
2: 10வது வசனத்தை பாருங்கள்.
1: If they fall, one will lift up his companion, but woe to him when he is alone. When he falls, he has no one to help him up.
2: ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியாயிருந்து விடுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே.
1: So here we read about mutual help when there is a situation of real struggle.
2: ஒரு போராட்டம் இருக்கிற நேரத்தில் ஆதரவா இருக்கிற ஒரு சூழ்நிலையை இந்த இடத்துல பார்க்கிறோம்.
1: And come to verse 11.
2: 11வது வசனத்துக்கு வாருங்கள்.
1: Again if you two lie down together they will keep warm, but how can one be warm alone?
2: இரண்டு பேராய் படுத்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடுண்டாகும். ஒண்டியா இருக்கிறவனுக்கு சூடுண்டாவது எப்படி?
1: So here the warmth is produced by mutual encouragement.
2: ஒருவரை ஒருவர் ஊக்குவிக்கிறதுனாலே இங்கே சூடுண்டாகிறதை பார்க்கிறோம்.
1: And come to the 12th verse.
2: இங்கே 12வது வசனத்தை பாருங்கள்.
1: Though one may be overpowered by another, two can withstand him.
2: ஒருவனை யாதாம் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம்.
1: So here we read about a battle and there we find there is mutual support.
2: இங்க யுத்தம் ஒன்று நடக்கிறது, அதிலே ஒருவருக்கொருவர் ஆதரவாய் இருக்கிறதை பார்க்கிறோம்.
1: And then he concludes it saying a threefold cord is not easily broken.
2: இதை நிறைவாய் சொல்லும்பொழுது முப்பிரி நூல் சீக்கிரமாய் அறாது என்று சொல்லி முடிக்கிறார்.
1: Now if you take the strand all individually you can easily break the twine, but when you put them all together and you wind them together, you know what happened when you twist them together, it cannot easily be broken. That speaks about mutual strength.
2: அந்த கயிறுகளை தனித்தனியாக பிரித்து விட்டால் ஒருவேளை அந்த ஒவ்வொரு சணலையும் தனித்தனியாக அறுத்து விடலாம், ஆனால் ஒன்றாய் இணைந்து ஒரு பெரிய கயிறாக விளங்கும் பொழுது அதை அறுத்து விடுவது எளிதல்ல.
1: And here we want to make an observation.
2: இந்த இடத்தில் ஒன்றை நீங்கள் கவனிக்க வேண்டுமாய் நாங்கள் விரும்புகிறோம்.
1: It is not easy to work with an associate, especially if that associate is a strong personality.
2: ஒருவேளை நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிற நபர், கூட இருக்கிற நபர் திடமான ஒரு மனிதராய் இருப்பார் என்று சொன்னால் எளிதிலே அவரோடு இசைந்து நீங்கள் வேலை செய்ய முடியாது.
1: But God purposely put strong individuals together.
2: ஆனால் வேண்டுமென்றே திடமான நபர்களை ஆண்டவர் ஒன்றாய் இணைத்ததை பார்க்கிறோம்.
1: Why does God do that?
2: ஏன் ஆண்டவர் அப்படி செய்கிறார்?
1: The answer is given to us in Proverbs 27th chapter.
2: நீதிமொழிகள் 27th அத்தியாயத்திலே நமக்கு இதற்கான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
1: Look at the 17th verse.
2: 17th வசனத்தை பாருங்க.
1: As iron sharpens iron, so a man sharpens the countenance of his friend.
2: இரும்பை இரும்பு கூர்மையாக்கும், அப்படியே மனுஷனும் தன் சிநேகிதனுடைய முகத்தை கூர்மைப்படுத்துகிறான்.
1: Now iron cannot sharpen clay or clay cannot sharpen the iron.
2: களிமண் இரும்பை கூர்மைப்படுத்த முடியாது, அதே விதமாக இரும்பும் களிமண்ணை கூர்மைப்படுத்த முடியாது.
1: There must be iron on one side and the fellow worker also must be iron, only then they can help each other and bless each other.
2: ஒரு இரும்பாய் இருக்கிற மனிதன் வேறொரு இரும்பாய் இருக்கிற அந்த மனிதனோடு கூட இசைந்து செயல்படும் பொழுதுதான் ஒருவருக்கு ஒருவர் ஆதரவாய் இருந்து கூர்மைப்படுத்திக் கொள்ள முடியும்.
1: Now among the disciples of Jesus Christ we can immediately think of two iron like personalities.
2: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீடர்களை எடுத்துக்கொள்வோமானால் அவ்விதமான இரும்பு மனதுடைய ரெண்டு நபர்களை நாம் யோசித்து பார்க்க முடியும்.
1: One was Simon Peter and other was John.
2: ஒன்று சீமோன் பேதுரு, மற்றொன்று யோவான்.
1: You know, Simon Peter always had an impulse to be the spokesperson for Jesus and for the entire team.
2: இயேசுவானவருக்கும் சரி அந்த குழுவுக்கும் பேச்சாளராக இருக்க வேண்டும் என்பது பேதுருனுடைய எப்பொழுதும் தீராத ஒரு ஆசை.
1: And John always wanted to get too close to the Lord Jesus Christ.
2: யோவானுக்கு எப்பொழுதுமே ஆண்டவரோடு கூட நெருங்கி இருக்க வேண்டும் என்கிற ஆசை.
1: Somehow they were rivals.
2: எப்பொழுதுமே இருவரும் ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டுக் கொண்டே இருந்தார்கள்.
1: Now that continued even after the resurrection of the Lord Jesus Christ.
2: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கும் பிறகும் கூட இது நீடிக்கிறதை பார்க்கிறோம்.
1: Jesus told Simon Peter how he would die and glorify God.
2: எப்படி சீமோன் பேதுரு மரித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவார் என்று இயேசு பேதுருவிடத்திலே பேசுகிறார்.
1: Immediately Peter turns back and say, what about John?
2: உடனடியாக திரும்பி பேதுரு கேட்கிறார், யோவானை பற்றி என்ன?
1: Now Jesus immediately said, you mind your business, maybe he would be alive till I return, what is it to you?
2: உனக்கு அது என்ன என்று சொல்லி ஆண்டவர் ஒருவேளை நான் வரும்பொழுதும் கூட உயிரோடு கூட யோவான் இருக்கலாம் என்று சொல்லி அவரை விட்டு விடுகிறார்.
1: But what happened on the day of Pentecost?
2: பெந்தகோஸ்தே நாள் அன்று என்ன நடந்தது?
1: The Holy Spirit melted them.
2: பரிசுத்த ஆவியானவர் இவர்கள் இருவருடைய உள்ளங்களையும் இழக செய்தார்.
1: And then he fused them together.
2: அவர்களை ஒன்றாக இணைத்தார்.
1: And in the third chapter of Acts we find both of them at the hour of prayer went up together to the temple to pray.
2: அப்போஸ்தலர் மூன்றாவது அத்தியாயத்திலே பார்க்கிறோம், ஜெப வேளையிலே பேதுரும் யோவானும் ஒன்றாக இணைந்து அந்த ஆலயத்துக்கு போகிறார்கள்.
1: The greatest miracle happened.
2: அங்கே பெரிதான ஒரு அற்புதம் நடக்கிறது.
1: A miracle that had not happened for 40 years, it happened on that day.
2: 40 ஆண்டுகள் நடைபெறாத ஒரு அற்புதம் அன்றைக்கு நடக்கிறது.
1: Beloved, the apostles consistently operated on this particular team principle throughout their ministry.
2: பிரியமானவர்களே, சீடர்கள் இந்த ஒரு கோட்பாடின் கீழாகவே தங்களுடைய ஊழியம் முழுவதும் செயல்படுகிறதை பார்க்கிறோம்.
1: Now even after a disagreement they always wanted to go with another associate.
2: தங்களுடைய வேறுபாடுகளினாலே பிரிவினை ஏற்பட்டாலும் கூட வேறு யாராவது கூடவாவது இணைந்து போக வேண்டும் என்று செயல்படுகிறதை பார்க்கிறோம்.
1: You know the first missionary team was composed of Paul and Barnabas.
2: பவுலும் பர்னபாவுமாக முதல் மிஷனரி குழுவாய் செயல்படுகிறது நமக்கு தெரியும்.
1: And there was a dispute over them on the personality of John Mark.
2: யோவான் என்கிற மார்க்கினுடைய விஷயத்திலே இவர்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது.
1: And you know what happened? Please turn with us to book of Acts 15th chapter.
2: அப்போஸ்தலர் நடபடிகள் 15வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள்.
1: Look at verses 39 and 40.
2: 39 40வது வசனங்களை பாருங்கள்.
1: The contention became so sharp that Paul and Barnabas parted from one another.
2: இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் உண்டானபடியினாலே அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள்.
1: Did they go then independently?
2: அப்பொழுது தனித்து அவர்கள் போய் விட்டார்களா?
1: No, Barnabas took Mark and he sailed to Cyprus.
2: இல்லை, பர்னபா மார்க்கை கூட்டிக் கொண்டு கப்பலேறி சீப்ரு தீவுக்கு போனான்.
1: Paul chose Silas and departed being commended by the brothers to the grace of God.
2: பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரரே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டான்.
1: Now there could have come a thought to Paul at this juncture.
2: இந்த ஒரு சூழ்நிலையிலே பவுலுக்கு ஒரு வேளை ஒரு எண்ணம் தோன்றி இருக்கலாம்.
1: Barnabas is a good man.
2: பர்னபா ஒரு நல்ல மனுஷன்.
1: Even with Barnabas I am not able to adjust.
2: பர்னபாவோடவே என்னால ஒத்து போக முடியவில்லை.
1: Why should I choose another person and get into more difficulty?
2: வேறு ஒருவனை தெரிந்து கொண்டு நான் ஏன் இந்த வீணான வம்பை நான் சந்திக்க வேண்டும்?
1: Better I do everything all by myself.
2: இனி நான் தனியாகவே இயங்கலாமே.
1: That's not what he did.
2: அப்படியாக அவன் செய்யப்படவில்லை.
1: He chose another associate, his name was Silas.
2: அவனோடு கூட வேறு ஒருவனை தெரிந்து கொண்டான், அவனுடைய பெயர்தான் சீலோ.
1: Because he believed in that principle of working as a team.
2: ஒரு குழுவாய் செயல்படுகிறதை அவன் விரும்பினான்.
1: You know, God used Paul to write many epistles.
2: அநேக நிருபங்களை பவுலை கொண்டு ஆண்டவர் எழுதினார்.
1: But you find the several epistles he had another person as a co-author in his writing.
2: அநேக நிருபங்களை எழுதும் பொழுது தன்னோடு கூட இணைந்து செயல்படுகிறவர்களை பார்க்கிறோம்.
1: Now turn with us to 1 Corinthians first chapter.
2: 1 கொரிந்தியர் முதலாவது அத்தியாயத்தை பாருங்கள்.
1: Look at the first verse.
2: முதல் வசனத்தை பாருங்கள்.
1: Paul called to be an apostle of Jesus Christ through the will of God and Sosthenes our brother.
2: தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவராகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தனேயும்.
1: You know, two people together they are writing this letter.
2: இருவருமாய் சேர்ந்து இந்த நிருபத்தை எழுதுகிறார்கள்.
1: Come to the second epistle.
2: 2 கொரிந்தியருக்கு வாருங்கள்.
1: And first chapter.
2: முதல் அத்தியாயம்.
1: And first verse.
2: முதல் வசனம்.
1: Paul an apostle of Jesus Christ by the will of God and Timothy our brother.
2: தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும்.
1: Now when you come to Galatians it is the same case.
2: கலாத்தியருக்கு வரும்பொழுது அதேதான்.
1: Philippians first chapter first verse the same case.
2: பிலிப்பியர் முதலாவது அத்தியாயம் முதல் வசனம் அதே.
1: இளையவன்
2: அவர் சொல்லும் பொழுது என்னுடைய மகனை போல என்று சொல்கிறார்.
1: But here we find several times Paul had Timothy to be with him in the writing of this epistle.
2: ஆனால் அநேக சமயங்களை பார்க்கிறோம் இந்த நிருபங்களை எழுதும் பொழுது ஒன்றாய் தீமோத்தேயோடு கூட இணைந்து அவர் எழுதுகிறார்.
1: You know, not only in evangelism but also in church ministry we find on the pages of the New Testament the leadership was always plural.
2: சுவிசேஷ பணியில் மட்டுமல்ல நாம் சபையினுடைய தலைமையிலும் கூட பார்க்கிறோம் இவ்விதமாய் இணைந்து செயல்படுகிறதாக.
1: Turn with us to Book of Acts 20th chapter.
2: அப்போஸ்தலர் 20வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட
1: வாருங்க. Here was Paul, he wanted to give a farewell address to the Ephesian elders.
2: எபேசிய மூப்பர்களுக்கு விடைபெறுகிற ஒரு பேச்சை செய்யும் பொழுது,
1: and you know the Bible says that he called the elders of the church in Ephesus.
2: எபேசு பட்டணத்தில் இருந்த சபையில் இருந்த மூப்பர்களை பவுல் அழைக்கிறார்.
1: So it is not a singular, you know, the New Testament leadership is always plural.
2: புதிய ஏற்பாட்டு திருச்சபையிலே தலைமை என்பது ஒரு நபராய் காணப்படவில்லை, அங்கே பன்மையாய் காணப்படுகிறதை பார்க்கிறோம்.
1: To practically explain to you what is team ministry.
2: இவ்விதமாய் குழுவாய் செயல்படுகிறது என்றால் என்ன என்பதை நடைமுறையில் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன்.
1: First it is praying together.
2: முதலாவது இணைந்து ஜெபிப்பது.
1: You know, like in the church in Antioch they were all praying together, prophets and teachers praying together.
2: அந்தியோக்கியாவிலே அவர்கள் ஒன்றாய் இணைந்து ஜெபித்தார்கள்.
1: And then it is also planning together.
2: அதன் பிறகு ஒன்றாய் இணைந்து திட்டமிடுகிறது.
1: And it is also working together.
2: மாத்திரமல்ல ஒன்றாய் இணைந்து செயல்படுகிறது.
1: You know, according to one's gift and strength, you know, we just help one another.
2: ஒருவருக்கு இருக்கக்கூடிய ஆற்றல்களை வைத்து இணைந்து செயல்படுகிறது.
1: And it is learning from one another. That's very important.
2: ஒருவரிடத்திலிருந்து ஒருவர் கற்றுக்கொள்வதும் கூட அதிலே முக்கியத்துவமாக இடம் பெறுகிறது.
1: There is another safety measure, being accountable to one another.
2: அதிலே மற்றொரு பாதுகாவலான ஒரு விஷயமும் இருக்கிறது. ஒருவருக்கு ஒருவர் கணக்கு ஒப்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும்.
1: And giving opportunity to one another.
2: ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்கு வாய்ப்புகளை அளிக்க வேண்டும்.
1: Now beloved, this is a very important truth that we all need to restore to all aspects of our Christian கிறிஸ்டியன் மினிஸ்ட்ரி.
2: நம்முடைய கிறிஸ்தவ ஊழியத்தினுடைய எல்லா பகுதிகளிலும் இது ஊடுருவி பாய வேண்டும்.
1: You know, in the year 1996, I was diagnosed for a heart problem and posted for open heart surgery.
2: 1996 ஆண்டு எனக்கு ஒரு இருதய பிரச்சனை இருக்கிறதாக கண்டுபிடித்து ஒரு அறுவை சிகிச்சைக்காக என்னை நியமித்தார்கள்.
1: And the previous evening, my leaders came and talked to them.
2: அந்த அறுவை சிகிச்சைக்கு முந்தின தினம் என்னோடு கூட இணைந்து வேலை செய்கிறவர்கள் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார்கள்.
1: And they were just trying to look into my face to see whether I would tell them anything.
2: நான் ஏதாவது அவர்களுக்கு சொல்வேனோ என்று சொல்லி ஆவலாய் என்னுடைய முகத்தை பார்த்துக் கொண்டிருந்தார்கள்.
1: I was not panicking. There was nothing big that I had to hand over.
2: எனக்கு எந்த ஒரு பதட்டமும் இல்லை. பெரிதாக எதையும் நான் அவர்களுக்கு ஒப்புவிக்க வேண்டிய அவசியமும் இல்லை.
1: Because all along I had been doing the ministry as a team.
2: ஏனென்றால் தொடர்ச்சியாக துவக்கத்திலிருந்தே நான் ஒரு அணியாக தான் செயல்பட்டு வந்தேன்.
1: I was the founder and I was the CEO. Nevertheless, I chose to call myself only as the national coordinator to coordinate the teamwork.
2: நான் தான் இந்த ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தை ஆரம்பித்தவனாக இருந்தாலும் கூட நான் ஒருங்கிணைப்பாளராகவே தேசிய ஒருங்கிணைப்பாளர் என்கிற ஒரு தலைப்பை எனக்கு கொடுத்துக் கொண்டேன்.
1: Beloved, only when we associate with one another, when everything is normal, you can take the help of your associate at the time of crisis.
2: இயல்பாய் செயல்பட்டுக் கொண்டிருக்கிற நேரத்திலே இணைந்து செயல்படும் பொழுதுதான் ஒரு ஆபத்தான இக்கட்டான சூழ்நிலை ஏற்படும் பொழுது அவருடைய உதவியை நீங்கள் நாட முடியும்.
1: But there is no point and there is no credit in just asking for somebody to help you when you get into a real tight corner.
2: ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அகப்பட்டு விட்டோம் என்கிறதற்காக மற்றவர்களுடைய உதவியை நாடுவதிலே எந்த விதமான பெருமிதமும் இல்லை.
1: Everything is running super smooth and everything is peaceful. Have associates work with them. Then at the hour of crisis, that will become very handy.
2: சுமுகமா எல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிற வேளையிலே இணைந்து செயல்படும்படியாக வைத்துக் கொள்ளும் பொழுது அந்த இக்கட்டான சூழ்நிலையிலே அவர்கள் நமக்கு உதவியாய் இருப்பார்கள்.
1: Some of us who are filled with God's power and gifts of the Holy Spirit, sometimes we have that Elijah mentality.
2: தேவனுடைய வல்லமையினாலே வரங்களினாலே நிரம்பி காணப்படுகிற ஒரு சில நம்மிலே எலியா மனப்பான்மை நமக்கு உண்டு.
1: What did Prophet Elijah say?
2: எலியா தீர்க்கதரிசி என்ன சொன்னார்?
1: I am zealous for you, O God.
2: ஆண்டவரே, நான் உமக்காக வைராக்கியமாய் இருக்கிறேன்.
1: I am the only one who is left.
2: நான் மாத்திரம் மீதமாய் இருக்கிறேன்.
1: And God had to chide him and God had to correct him.
2: தேவன் அவனை திருத்த வேண்டிய அவசியம் இருந்தது.
1: And what did God tell him?
2: அவனை பார்த்து தேவன் என்ன சொன்னார்?
1: I have got 7,000 knees which have not bowed before Baal yet.
2: ஆகாலுக்கு முன்பாக தங்கள் முழங்கால்களை முடக்காத 7,000 பேர் இன்னும் மீதமாய்
1: இருக்கிறார்கள். Yes, beloved, we are not aware, but God has got his people everywhere.
2: ஆம்பிரியமானவர்களே, ஒருவேளை நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை எல்லா இடத்திலும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்.
1: One reason we always want to play solo is that we want to get all the credit for ourselves.
2: சில சமயங்களில் நாம் தனியாக செயல்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறதற்கு காரணம் என்ன தெரியுமா? எல்லா புகழும் எனக்கே சேர வேண்டும்.
1: In a solo players don't make good team members in a football team or a hockey team.
2: தனித்தே இயங்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் ஒருவேளை கால்பந்தாட்ட அணியிலே அவர்கள் இடம் பெறுவது முடியாத ஒரு காரியம்.
1: You know, when an Indian athlete, he wins a gold medal in the Olympics, what do? We take the Indian flag and then we swear.
2: ஒருவேளை ஒரு இந்தியன் ஒலிம்பிக் போட்டியிலே ஒரு பதக்கத்தை வெல்லுவானேயானால் நாம் என்ன செய்கிறோம்? இந்திய கொடியை எடுத்து அசைக்கிறோம் அல்லவா?
1: That is why, beloved, we should always remember, God may use various individuals, but ultimately the credit goes to the kingdom of God.
2: ஆண்டவர் அநேக தனி நபர்களை எடுத்து பயன்படுத்தலாம், ஆனால் முடிவிலே எல்லா புகழும் அவருக்கே போய் சேர
1: வேண்டும். When we are not bothered about who gets the credit, teamwork becomes very easy.
2: யாருக்கு புகழ் கிடைக்கிறது என்பது நமக்கு ஒரு பொருட்டாக இல்லை என்று சொன்னால் குழுவாய் செயல்படுகிறது நமக்கு சுலபமாய் மாறிவிடும்.
1: The Bible says two are better than one.
2: ஒருவராய் இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நலம் என்று வேதம் சொல்கிறது.
1: And let us say amen to it.
2: அதற்கு ஆமென் என்று நாம் சொல்லுவோம்.
1: How not to minister?
2: எப்படி ஊழியம் செய்யக்கூடாது?
1: Do not be a loner.
2: நீங்கள் தனித்தே இயங்க வேண்டும் என்று இருக்க வேண்டாம்.
1: Shall we pray?
2: ஜெபிப்போமா?
1: Gracious Heavenly Father,
2: அன்பின் பரலோக தாபனே,
1: we thank you for this practical lessons of correction that we have learned today.
2: நடைமுறையாய் செயல்படுத்தக்கூடிய இந்த திருத்துதல் உபதேசங்களுக்காக உமக்கு நன்றி.
1: Father, we all have a tendency to be over independent and to just play solo.
2: நாங்களாகவே இயங்க வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் அடிக்கடியாக எங்கள் எல்லாருக்கும் வருகிறது.
1: Help us, O God, to overcome that temptation, but associate with others so that we function as a team, function as a body.
2: ஒரு குழுவாய், ஒரு சரீரமாய் நாங்கள் செயல்படும்படியான ஒரு உந்துதலை எங்களுக்குள்ளாக நீர் ஏற்படுத்துவீராக.
3: Thank you Lord for this lesson again.
2: இந்த பாடத்துக்காக மீண்டுமாக உமக்கு நன்றி ராஜா.
3: We pray that this team spirit shall be restored to all the areas of Christian ministries all over our country and all over the world.
2: இந்த விதமான ஒரு குழு மனப்பான்மையானது இந்த தேசமெங்கும் உலகமெங்கும் உள்ள ஊழியங்களிலே நிலைநாட்டப்படட்டுமே.
3: In Jesus' name we pray.
2: இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
3: ஆமென்.

கொடுக்கும் நேரம் அவரை அப்படியே ஆராதிக்கலாம். எல்லாவற்றையும் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தவரை ஆராதிப்போம். ஆண்டவரே, நீர் சகலவற்றையும் ஆளுகை செய்கிறவர், நீர் சகலவற்றையும் ஆளுகை செய்கிறவர், நீர் சகலவற்றையும் ஆளுகை செய்கிறவர். நமக்கு தெரியாத காரியம் ஒன்றும் இல்லை. எங்கள் கண்களுக்கு அநேக காரியங்கள் புரியவில்லை, எங்கள் சிந்தைக்கு அநேக காரியங்கள் எட்டவில்லை. ஆனால் நீர் எல்லாவற்றையும் அறிந்தவர், நீர் எல்லாவற்றையும் புரிந்தவர். மக்கே ஆராதனை ஆண்டவரே, மக்கே ஆராதனை, மக்கே ஆராதனை. We worship you, Jesus. We worship you, Father.

எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவரே உம்முடைய செயலில் குறைவே இல்லை, உம்முடைய செயலில் குறைவே இல்லை, நீர் எல்லாவற்றையும் நீர் நேர்த்தியாய் செய்கிறீர், நீர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறீர். அவைகள் எனக்கு புரிகிறதோ புரியவில்லையோ, நான் விரும்புகிறேனோ விரும்பவில்லையோ, நீர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறீர். உம்முடைய செயலில் ஒரு நாளும் குறைவு வந்ததே இல்லை அப்பா, குறைவு வந்ததே இல்லை.

எங்களை சரியான பாதைகளில் எங்களை நடத்துகிறவர், எங்களை சரியான வழிகளில் நடத்துகிறவர். உம்முடைய வழிகளில் ஒரு குறைவும் இல்லை, உம்முடைய பாதைகளில் ஒரு தவறும் இல்லை. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். எங்களை நீர் நடத்துகிறீர், உம்முடைய வழிகளில் எங்களை நீர் நடத்துகிறீர். உம்முடைய கிருபை மாத்திரம் எங்களை தொடர்ந்து நடத்துவதாக, வழி நடத்துவதாக. We just want to worship you, Jesus. Hallelujah. கர்த்தர் நம்மை நடத்துகிறார். ஆமென். கர்த்தர் நம்மை நடத்துகிறார். அவர் நமக்கு போதுமானவராயிருக்கிறார். ஹலலூயா. நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹலலூயா.

நான் எதை குறித்தும் நான் கலங்க போகிறதில்லை ஆண்டவரே. இனங்களுக்காய் யாவையும் செய்து முடிக்கிறவர், இனங்களை வழி நடத்துகிற தேவன், இனங்களை வழி நடத்துகிற தேவன் ஆண்டவரே, எங்களை வழி நடத்துகிற தேவன். அன்றைக்கு அந்த சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரம் தங்களுக்கு காட்டின வழியிலே அவர்கள் நடந்து வந்த பொழுது ஆண்டவர் அவர்களை சரியான பாதையில் ஆண்டு நடத்தினார். எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அவர்கள் ஏதோ அந்த பிள்ளையை பார்க்கிற வரைக்கும் ஆண்டவர் நடத்திட்டு அதுக்கப்புறம் உங்கள் பிரச்சனை அப்படின்ட்டு விட்டுல, அவர்கள் திரும்பி செல்லும் வரைக்கும் ஆண்டவர் அவர்களுக்கு வழி காட்டினார். நீங்கள் எந்த வழியாக போகணும் அப்படின்றத ஆண்டவர் அவர்களுக்கு சரியான வழி நடத்தினார். ஆண்டவர் நம்ம பாதி வழியில் கொண்டு வந்துட்டு இல்லை, அவர் வேலை நடக்கிற வரைக்கும் நம்மளை நடத்திட்டு விடுறவர் அல்ல. நாம் திரும்பி சென்று நாம் சேரும் வரைக்கும் ஆண்டவர் நம்மை நடத்த அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் ஒருவேளை நீங்கள் வழி தெரியாமல் எந்த பாதையில் செல்வதென்று தெரியாமல் கலங்கி போய், ஆண்டவரே நீர் எங்களுக்கு வழிகாட்டும், நீர் எங்களுக்கு பாதை காட்டும் என்று ஒருவேளை ஆண்டவரிடத்தில் நீங்கள் இன்றைக்கு ஒரு ஜெபத்தோடு ஆண்டவரே, Lord, it's only you that can show us the way. ஆண்டவர் நம்மை நிச்சயமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தை நடத்த அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார்.

நீர் ஒருவரே எங்கள் பாதிக்கிறீர். எங்கள் நடைகளுக்கு நீர் ஒருவரே வெளிச்சம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் பாதை காட்டும் அப்பா. நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை எங்களுக்கு நீர் போதித்தருளும் ஆண்டவரே. அவர் பாதை காட்டுகிறவர் மாத்திரமல்ல, பாதை இல்லாத இடங்களில் பாதைகளை உருவாக்குகிறவர் நம் தேவன். வழி இல்லாத இடங்களில் வழிகளை செய்கிறவர். He makes a way where there is no way. Today maybe you might be just stuck in a corner, stuck in crossroads. You have no way to go. எந்த பக்கமும் செல்வது என்று தெரியாத ஒரு நிலையில் இங்கு வந்திருந்தாலும் ஆண்டவர் வழிகளை இன்றைக்கு உருவாக்க உண்மை உள்ளவர். His ways are not our ways. His thoughts are not our thoughts. He still has the power to make the ways. Just believe with me.

எனக்காய் அவர் பாதைகளை காட்டுவார், பாதைகளை உருவாக்குகிறவர் பாதை காட்டுவார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. You make a way where there's no way for you. You make a way where there's no possibility of a way. இவன் ஆந்திரத்தில் ஆறுகளை உருவாக்குகிற தேவன்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். எரேமியா 9:1 வாசித்து நாம தியானத்துக்கு கடந்து சொல்வோமாக. ஆ, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி கொலையுண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். அன்பாலே, இங்கே பழைய ஏற்பாட்டு காலத்தில் பக்தர்கள் எப்படியாக ஜெபித்தார்கள், அவர்களுக்கு எப்படியாக ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார் என்பதை நாம் தியானித்து வருகிறோம். நேற்று தானியல் அவர் எப்படியாக ஜெபித்தார், பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபித்தார். அதேபோல் இன்றைக்கு எரேமியா எப்படியாக ஜெபித்தார், அவர் கண்ணீரோடு அவர் இரவும் பகலும் அழுது ஜெபிக்கிறார். அன்பாலே, என் தலை கண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும் என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதனாலே பழைய ஏற்பாட்டு காலத்தில் அநேக தீர்க்கதரிசிகள், அநேக பரிசுத்தவான்கள் எப்படிலாம் ஜெபித்தார்கள் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு எரேமியா அவர் தீர்க்கதரிசி, அவர் வாழ்ந்த நாட்களிலே தேசத்திற்காக மக்களுக்காக அவர் கண்ணீரோடு செபித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஏன் கண்ணீரோடு செபிக்கணும் அப்படின்னாக்கா, கொலையுண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் அப்படின்னார். இன்னைக்கு எத்தனையோ பேர் கொலை செய்கிறார்கள். அதனால இன்னைக்கு உண்மையிலே நம்ம மணிப்பூரனுடைய விவகாரத்தை பார்த்தோம்னா நிறைய பேர் கொல்லுகிறாங்க, எரிச்சு கொள்றாங்க, அவங்கள அடுத்தது துப்பாக்கியால் சுட்டு கொன்று இருக்கிறாங்க, அடுத்தது கத்தியால் வெட்டி கொண்டு இருக்கிறாங்க. இப்படி பல விதத்தில் அவங்கள கொண்டு இருக்கிறாங்க, நிறைய பேர் செத்துருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நெஞ்சு பதறுகிறது. முந்தா நேற்று சமயத்தில் ஒரு பொண்ணு ஏசுவாமியை மறுதளிக்கலைன்னா ஒன்று நான் அடிப்பேன்னு சொல்லி அடித்து அதை துப்பாக்கியாலே அது மண்டையில் சுட்டு அது செத்து போகிறத நான் பார்த்த பொழுது, உண்மையிலே கண்ணீரோடு ஜெபிக்காதவங்க கூட கண்ணீரோடு ஜெயிப்பாங்க, அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துகிறார். ஏன்னா தேசத்தில் இன்றைக்கி நம்ம இந்திய தேசத்தில் அந்த மாதிரி வந்து போச்சு. இன்றைக்கி அது எல்லா நாடுக்குள்ளேயும் வர்றதுக்கு எவ்வளோ நாளி ஆகாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நாம் கிறிஸ்துவலாக இருக்கிற நாம் தேசத்துக்காக நம்ம கண்ணீரோடு ஜெபிக்கிறோம். தேசத்துக்காக என்னென்ன அழிந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக இதை பாருங்கள். இன்றைக்கி கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்டதுனால அவர்கள் அவ்வளோ மூர்க்க வெறி கொண்டு, கொலை வெறி கொண்டு மனிதர்களை கொன்று குவிக்கிற ஒரு காட்சியை பார்க்கும்போது எந்த அளவுக்கு அவங்க மனிதாபிமானத்தில் செத்து போனவர்களாக காணப்படுகிறார்கள். இந்திய தேசம் இன்றைக்கு மத வெறி பிடிச்ச தேசமாக மாறிவிட்டது. இந்த அவல நிலைக்கு நாம் கண்ணீரோடு ஜெபிக்கலைன்னா இன்றைக்கி நம்ம காப்பாற்ற முடியாது. ஆண்டுடைய பிள்ளைகளை ஆண்டவரே காப்பாற்றவே முடியாது. அன்பாவிலே இன்றைக்கி நாம் ஆண்டுடைய பிள்ளைகளுக்காக நாம் கண்ணீரோடு திறப்பில் நின்று செபிக்கணும். இன்றைக்கி அந்த ஒரு காலகட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம். இன்றைக்கு மேலே வெறும் உதட்ட அளவில் ஜெபிக்கிற ஜபம் ஆண்டவர் அதுக்கு ஏற்புடையதாக இல்லைன்னு சொல்லி தான் இதெல்லாம் நமக்கு கற்றுத்தரார். இன்றைக்கி உண்மையிலே அன்றைக்கி எரேமியா கண்ணீரோடு ஜெபித்த ஜபத்தை இன்றைக்கி நாம் கற்றுக்கொள்வோம். அன்பாவிலே இன்றைக்கி ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று. உண்மையிலே நான் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டெஃபான கொன்ன இந்த தாராசிங்கு அப்படின்னு ஒரு மதவாத தீவிரவாதி கொளுத்தினான். அவனுக்கு அவன் தலைமையில் தான் நிறைய பேர் வந்து அந்த காரியத்தை செஞ்சாங்க. அப்போ இந்திய நாட்டு ஜனாதிபதியாக இருக்கிற இன்றைக்கி இருக்கிற அந்த அம்மா அன்றைக்கி அந்த ஊரில் கவுன்சிலராக இருந்தாங்களாம். பாருங்கள் எப்படிலாம் இருக்குது பாருங்கள். அந்த தாராசிங்காக உண்மையிலே அந்த நாளில் நான் வடித்த கண்ணீர் அளவே இல்லை. ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவரே என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. அந்த தாராசிங்கை நீங்கள் சந்தித்தே தீரணும். அவன் பைபிளை கையில் எடுத்து இயேசுவே மெய்யான தேவன் என்று சொல்லணும். ஏன்னா அவன் தானே அந்த மிஷினரிகளை கொன்னான், கொளுத்தனான், குழந்தைகளையும் அவரையும் வைத்து. அவனை நீங்கள் சந்திங்க ஆண்டவரே. பவுலை எப்படி சவுலாக இருந்த பவுலை, சவுலாக இருந்தவனை எப்படி நீங்கள் பவுலாக மாற்றினீரோ ஆண்டவரே. ஸ்தேவான் சாவுக்கு காரணமாக இருந்த சவுல் என்ற யூத வெறி பிடிச்சவன், யூத மத வெறி பிடித்த அந்த சவுலை எப்படியாக நீ கிறிஸ்தவனாய் மாற்றி உனக்காக அடிகள் வாங்க வைத்தீரோ, உனக்காக இரத்த சாட்சியாய் மறிக்க வைத்தீரோ, அதே போல் இந்த தாராசிங்கு எனக்கு கொள்ளை பொருளாய் தாங்க என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபித்த காலங்கள் உண்டு அன்பான்லே. அவன் நினப்பு வரும்போதெல்லாம் நான் அப்படி தான் ஜெபிப்பேன் கண்ணீரோடு. ஆனால் அதனுடைய பலன் என்ன தெரியுமா? ஒரு நாள் நான் பத்திரிகையிலே படித்தேன், தாராசிங்குக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அவன் ஜெயிலில், திகார் ஜெயிலில் இருக்கும் பொழுது ஒருத்தர் போய் ஊழியம் செய்கிற ஒரு நபர் புதிய ஏற்பாடு அவனுக்கு கொடுத்துருக்கிறாரு. அவன் அதை வாங்கி படித்து ஆண்டவர்கிட்ட ஏற்றுக்கொண்டு அவன் போட்டிருந்த உத்தராட்சி கொட்டை, அந்த பட்டை, இதெல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டான் என்று, இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவன் ஜெயிலில் ஜெபிக்கிறான் என்று நான் கேள்விப்பட்டேன். அதன் பிறகு திரும்ப அந்த கட்சிக்காரர்களுடைய ப்ரெஷரில் அவன் விசாரணைக்காக வெளியில் வரும்போது இந்த கொட்டை, இந்த காவி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வாடான்னு சொல்லி, இல்லைன்னா உன் உசுருக்கு ஆபத்து, இல்லைன்னா உன்னை கொண்டுடுவோம், இல்லைன்னா உன் குடும்பத்தை மிரட்டினதுனால அதுக்கு பயந்துக்கிட்டு அவன் என்ன செஞ்சானா, அந்த காவி உடையெல்லாம் போட்டுட்டு வந்தானா, அதையும் பத்திரிகையில் படித்தான். உண்மையிலே உண்மையிலே கேட்கறதுக்கு மனசு, அவன் ஆத்மாவை ஆண்டவருக்கு கொடுத்துட்டான். இன்றைக்கி பாருங்கள், அந்த மாதிரி ஒவ்வொரு மத வெறி பிடித்த மதவாத நம்முடைய சகோதர சகோதரிகள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வரணும்னா, இன்றைக்கி உன்னுடைய கண்ணீர், என்னுடைய கண்ணீர் நம்முடைய கண்ணீரில் தாங்க இருக்குது. இன்றைக்கி அவர்களுக்காக கொலையுண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் அப்படின்றார். இன்றைக்கி அவங்க மிஞ்சி போச்சுன்னா நம்மளுடைய உயிரை தான் எடுக்கலாம், நம்முடைய ஆத்மாவை எடுக்க முடியாது. ஆனால் அந்த கொலை உண்ணதுனால அவங்க குடும்பம் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கும், அதனால அந்த கொலை உண்ண கொலை செய்யப்பட்டவர்களுக்காகவும் நம்ம கண்ணீரோடு ஜெபிக்கணும். கொலை செய்கிற அந்த மிருக குணம் படைத்த அந்த சகோதரனுக்காக சகோதரிக்காக நம்ம ஜெபிக்கணும். ஏனென்றால் நாம் ஆண்டவர் சொல்கிறார், அவரை சிலுவில் அறைந்த பொழுது, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள். அப்படி தான் நமக்கு கற்றுக் கொடுத்தார். அப்போ தன்னையே கொலை செய்தவர்களுக்காக ஜெபித்தார், தன்னையே கொலை செய்தவர்களுக்காக மன்னி என்று ஜெபித்தார். நம்மளும் இன்னைக்கு கண்ணீரோட ஆண்டவரே, இந்த மத வெறி பிடித்த இந்த மனித மிருகங்களுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இவர்களுடைய இருக்கிற மிருக குணங்களை, அவர்கள் பக்தி, அவர்களுடைய பக்தி வந்து அவர்களை மிருகமாய் மாற்றியிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு அவர்களை மனிதனாய் மாற்றட்டும் என்று சொல்லி நாம் என்ன செய்யணுமா? கண்ணீரோடு செபிக்கணும் அன்பாவில்லை. அந்த கண்ணீரோடு செபிக்கும்போது ஆண்டு நம்ம கம்பீரமாய் அறுப்போம் என்று பார்க்கிறோம். அன்பாவில்லே, சங்கீதம் 51 கூட சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தை நீர் புறக்கணீர்னு. அப்போ கண்ணீர் செபத்தை ஆண்டவர் புறக்கணிக்க மாட்டார். இன்றைக்கி நாம் கண்ணீரோடு செபிக்கிற ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறோமா? தேசத்து மக்களுக்காக வரக்கூடிய தீங்கிலிருந்து மக்கள் தப்பிக்கொள்வதற்காக, இஸ்ரேவேல் மக்களுக்காக, யூத மக்களுக்காக, கிறிஸ்தவ மக்களுக்காக, கிறிஸ்துவை அறியாத மக்களுக்காக, நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிற அநேக ஆத்துமாக்களுக்காக நம்ம கண்ணீரோடு நம்ம செபிக்கிறோமா? இன்றைக்கி உண்மையிலே இதை தான் இன்றைக்கு எரேமியா நமக்கு கற்றுத்தருகிறார். எரேமியா அந்த படம் எடுத்திருக்கிறாங்க, அதை போய் பாருங்கள். அவன் அப்படி ஜெபிப்பான், அவ்வளோ அடி வாங்குவான், ஆனாலும் போய் ஆண்டவர்கிட்ட மன்றாடுவான், ஆண்டவரே இந்த மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அதனால தான் சொல்கிறார், என் தலை கண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால். எப்படியாக அந்த ஊற்று எப்படி ஊற்றெடுத்து வருகிறதோ அதே போல் நம்ம கண்ணிலிருந்து கண்ணீர் ஊற்றெடுத்து வர வேண்டும், நலமாயிருக்கும் என்று சொல்கிறார். உண்மையிலே இரவும் பகலும் அழுவேன்றார், நேரங்காலம் தெரியாமல் அழுதுருக்கிறார். எரேமியாவினுடைய அந்த ஜபத்தை போல நாம் ஜபிக்க கற்றுக்கொள்வோம். அன்பாவிலே இந்த தேசத்துக்காக திறப்பில் நின்று ஜபிப்போம், தேசத்துக்காக அழுது மன்றாடி ஜபிப்போம், தேசத்துக்காக இரவும் பகலும் கண்ணீர் சிந்தி ஜபிப்போம். அப்போ நிச்சயமாக ஆண்டவர் நம்ம தேசத்தை சந்திப்பார். அன்பாவிலே இன்றைக்கு தேசத்தில் மூடி இருக்கிற அந்த கார் மேகம், அந்த பாவம் என்ற கார் மேகத்தை அகற்ற வேண்டும் என்றால் இன்றைக்கி உன்னுடைய கண்ணீர், என்னுடைய கண்ணீர் பரலோகத்துக்கு தேவைப்படுகிறது. இதை சொல்லும்போது கைலாக மகரிஷினுடைய அந்த புத்தகம் தான் எனக்கு ஞாபகம் வருது. அது சுந்தர் சிங் கண்டம் கைலாக மகரிஷி புத்தகத்தில் பரலோகத்தில் ஒரு பெரிய பாட்டில் பாட்டிலாக இருக்குதான், அதில் கண்ணீர் துளிகள் சேகரித்து வைக்கப்பட்டிருக்கிறதாம். அப்படியே மணிமணியாக கண்ணீர் துளிகள். இது என்னன்னு கேட்கும்போது, பூலோகத்தில் யாரெல்லாம் ஆத்துமாக்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறார்களோ அந்த கண்ணீர்கள் துரித்தில் சேகரிக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ஆண்டவர் நினைவு கூறும்படியாக வைத்திருக்கிறார். அன்பா இல்லை, இன்றைக்கி அதனால் தான் சொல்கிறேன், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று. ஒரு சொட்டு கண்ணீர் வடித்து நீ அவங்களுக்காக ஜோம் பண்ணிப்பார், நிச்சயமாக ஒரு நாள் ஆண்டவர் அவங்களை சந்தித்தே ஆவார். அவங்கள ஆண்டவர் கண்டிப்பாக அவரோட விடுதலையாக்கி தாம் பிள்ளையாக தன்னுடைய மகனாக மகளாக சேர்த்து கொள்வார். இன்றைக்கி நம்ம வடிக்கிற கண்ணீர் என்றைக்கும் வீண் போகாது. இன்றைக்கி நான் அதெல்லாம் அனுபவத்தில் நான் பார்த்துருக்கிறேன். யாருக்காகலாம் நான் கண்ணீரோடு ஜெபித்திருக்கிறேனோ அவங்களுடைய ஆத்துமாக்களை நான் அறுத்திருக்கிறேன். அவங்களெல்லாம் ஏசாண்டவர்கிட்ட வந்து இன்றைக்கு ஊழியக்காரனாக ஊழியக்காரிகளாக இன்றைக்கி வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பான்ல எதுக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கி அந்த கண்ணீருக்கு அவ்வளோ வல்லமை உண்டு. ஆண்டவர் கண்ணீரோடு ஜெபித்தார், உரத்த சத்தத்தோடு ஜெபித்தார் அவர் உயிரோடு இந்த நாட்களில் என்று எபிரேயரில் நம்ம வாசித்தோம் தியானித்தோம். அன்பாலே அதை தான் இன்றைக்கு எரேமியா கண்ணீரோடு ஜெபித்தார், அழுகையோடு ஜெபித்தார், இரவும் பகலும் அழுது ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். அன்பாலே அந்த வியாகுலம் அந்த இருதயத்தில் அந்த மக்களை குறித்த ஒரு பாரம் வந்துச்சுன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்ணீர் வருங்க. நிர்விசாரம்தான் இப்போ இருக்குது. ஏனென்றால் இன்றைக்கி உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இந்த உலகம் நமக்குள்ளே போனதுனால ஆத்துமாக்களுக்காக கவலைப்படாமல் நிர்விசாரமாக இருக்கிறோம். யார் எங்கே செத்து போனால் நமக்கு என்ன, யார் எங்கே நரகத்துக்கு போனால் நமக்கு என்ன, நாம் தப்பிச்சா போதும்னு ஒரு சுயநலவாதிய கிறிஸ்தவர்களாய் நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். அன்பாலே இது மாறட்டும், இந்த அவல நிலைமை மாறட்டும். கிறிஸ்தவர்கள் எல்லோரும் ஒரு பொதுநலவாதியாய் பவுலாதான் சொல்கிறார், என்னுடைய சுய பிரயோஜனத்தையே தேடாமல் பிறருடைய பிரயோஜனத்தையே தேடுகிறோனா என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறார். அதே போல் பிறருடைய ஆத்மா ரட்சிப்புக்காக நாம் திறப்பில் நின்று இரவும் பகலும் அழுது ஜெபிக்கிறவர்களாய் மாறுவோம். அன்பாலே நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய உற்றார் உறவினர்களுக்காக, நம்முடைய கணவன் மனைவிக்காக, இப்படி நம்முடைய சபை மக்களுக்காக, இன்னும் அழிந்து கொண்டிருக்கிற மற்ற சொந்தக்காரங்களுக்காக நாம் என்ன செய்வோம், கண்ணீரோடு ஜெபித்து அவர்களை கம்பீரத்தோடு அறுக்க நாம் முற்படுவோம். இன்றைக்கி ஆண்டவர் அதுதான் நமக்கு சொல்லித்தரார். இறைமையாகப் போல கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிற ஜெபத்தை கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து அந்த கண்ணீர் ஜெபத்தின் மூலமாக அன்னால் எப்படியாக மன கிளேசம் அடைந்து கண்ணீர் வடித்தாள் என்று பார்க்கிறோம் ஆண்டவருடைய சமூகத்தில். அப்போ அவள் குழந்தை இல்லாத அந்த அவமானம் அந்த காரியம் கண்ணீரை கொண்டு வந்தது. அதே போல் நாமும் கண்ணீரோடு ஜெபிக்கும்போது, ஆத்தும பாரத்தோடு கண்ணீர் விட்டு கதரும்பொழுது ஆண்டவர் நிச்சயமாக அந்த ஆத்துமாக்களை சந்திக்கிறார், அவர்களை விடுதலையாக்குகிறார், அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு உகந்த மகனாய் மகளாய் மாற்றுகிறார். அன்பாலே நாம் கண்ணீரோடு ஜெபிக்காதனால்தான் இன்றைக்கி அநேகர் இன்றைக்கி ஆண்டவரை அறிய முடியாதபடிக்கு மதவெறி பிடித்து அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காகலாம் நாம் முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு ஜெபித்தோம் என்றால் நிச்சயமாக இயேசு ஆண்டவர் சந்திப்பதில் அச்சமில்லை, சந்தேகமில்லை, ஒரு நொடியில் சந்திப்பார். இன்றைக்கி எத்தனையோ பேர் அந்த மாதிரி சந்திச்சிருக்கிறார். கட்டாயம் அநேகரை சந்திக்கும்படியாக இன்றையிலேருந்து நம்ம ஒரு வைராக்கியம் பாராட்டி ஒரு சபதம் எடுத்து கண்ணீரோடு நாங்கள் ஜெபித்து எல்லாரையும் கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வர்றதுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியம் செய்ய போகிறார். நம்ம இன்றைக்கி ஒப்பு கொடுப்போமா, ஆண்டவரே கண்ணீரோடு செபிக்கிறவனா எங்களை ஒப்பு. எனக்கு சில பேர் அநேகர் வந்து சொல்லுவாங்க, கண்ணீரே வரலைங்க எனக்குன்னு. உண்மையிலே உன் சொந்த காரியத்தை நினச்சினா கண்ணீர் வடிப்பேன். ஆனால் இன்றைக்கி யார் எப்படி போனால் என்னன்னு அக்கறை இல்லாமல் இருக்கிறதுனால தான் நமக்கு கண்ணீர் வரமாட்டேன். நம்ம அப்படி இருக்காதபடிக்கு ஒப்பு கொடுத்து ஜெயிப்போம். அன்பாங்களே ஆண்டவரே நான் கண்ணீரோடு செபிக்கிறவனாய், இருதயம் நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தோடு செபிக்கிறவனாய், கண்ணீரோடு விதைக்கிறவனாய் நான் மாறணும்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை கண்ணீரோடு செபிக்கிற ஒரு இறையமையாக்குள்ளே இருந்த அதே ஆவியை நமக்குள்ளே ஊற்றுவாராக. செபிப்போம்மா, ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பான் தேவனே, அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே இறையமையா தீர்க்க தரிசி மேலே இருந்த அதே ஆவி என் மேலே எங்கள் மேலே இதை கேட்க போகிற ஒவ்வொரு மேலும் ஊற்ற வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் தேசம் எப்படி அழிந்து போனால் எங்களுக்கு என்னென்னு சொல்லி ஆண்டவரே சுயநலமான ஒரு கிறிஸ்தவளாய் நாங்கள் இல்லாதபடிக்கு ஆண்டவரே அழிந்து கொண்டிருக்கிற ஆத்மாக்களுக்காக, ஆண்டவரே மத வெறி பிடித்த மனிதர்களுக்காக நாங்கள் திறப்பில் நின்று கண்ணீரோடு செபிக்கிறவர்களாய், ஆண்டவரே மனிதர்களை கொலை செய்கிற அந்த மிருகங்கள் எல்லாம் மனம் திரும்பும்படியாய் செபிக்கிறவர்களாய், அவர்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு செபிக்கிறவர்களாய், கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்களாய், இறைமையா எப்படியாக இரவும் பகலும் அழுது புலம்பி ஜெபித்தான் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஆண்டவரே அழுது புலம்பி ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை எங்களுக்கு தாங்கப்பா, அந்த ஆவியை எங்களுக்குள்ள ஊற்றுங்க ஆண்டவரே. நாங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கும் போது கம்பீரத்தோடு அறுக்க முடியும் என்பதை பார்க்கிறோம் ஆண்டவரே. தாவீது நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தோடு கண்ணீரோடு செபித்ததுனால அவனுடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டதுன்னு பார்க்கிறோம் அன்பான் ஆண்டவரே. இன்றைய நாளிலே நாங்கள் அவர்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு செபிக்கிறதோடு இல்லாம என்னுடைய எங்களுடைய பாவங்களையும் அறிக்கையிட்டு செபிக்கிறோம். கிறிஸ்துவனுடைய பாவங்களை மன்னிங்க, அவருடைய அசால்ட்டு தனத்தை அஜாக்கிரதையெல்லாம் மன்னிங்க ஆண்டவரே, நிர்விசாரத்தை மன்னிங்க, கிறிஸ்துவனுடைய நிர்விசாரத்தை மன்னிங்கன்னு சொல்லி கண்ணீரோடு செபிக்கவும் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே உம்மை அறியாத புறஜாதி மக்கள் எல்லாம் உம்மை ஏற்றுக்கொண்டு வரும்படியாக கண்ணீரோடு செபிக்கவும். எனக்கு எங்களுக்கு அந்த கண்ணீர் ஜபத்தை எங்களுக்கு தாங்கப்பா, நீ தரப்போறீங்க. நன்றி ஆண்டவரே. இறைமையாக்குள்ள இருந்த அதே ஸ்பிரிட், அதே ஆவி, நொறுங்குண்ட நறுங்குண்ட ஆவி எங்களை ஆண்டவரே கண்ணீரோடு செபிக்கிற ஒரு மகனாய் மகளாய் மாற்றட்டும் ஆண்டவரே. தேசத்துக்காக, இன்னும் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்மாக்களுக்காக, இஸ்ரவேல் மக்களுக்காக, இன்னும் ஆண்டவரே போர்ல எப்படியாக துணிகரமாய் போர் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உயிரை துச்சமாய் நினைக்கிறவர்களுக்காக நாங்கள் ஆண்டவரே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவங்கெல்லாம் மனம் திரும்பும்படியா உதவி செய்யுங்கப்பா. அப்படியா நீ செய்ய போறீங்க. நன்றி. அந்த கண்ணீர் ஜெபத்தை எங்களுக்கு தந்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. நீரை ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே. ஆமேன். காட் பிளெஸ் யூ மாலே.

பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை கிருபையாய் காண செய்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 37:1-2 கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வழியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நன்றாய் தெரிந்து பழகின கர்த்தருடைய வார்த்தை இது. எசேக்கியேலை எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் நடுவே கர்த்தர் கொண்டு போய் நிறுத்தி அந்த எலும்புகளின் அருகே நடக்க பண்ணினார். இந்த எலும்புகள் எப்படி இருந்ததா? மகா திரளாய் இருக்கிறது, அது மிகவும் உலர்ந்ததா இருக்கிறது. அதாவது உயிர் இல்லாம மடிந்து இருக்கிற ஒரு அனுபவம். இந்த எலும்புகளின் ஆரம்பமே இப்படியா என்று கேட்டால் இல்லை, அதற்கு ஒரு நாள் உயிர் இருந்தது. அந்த உயிர் பிரிந்து மட்கி அதன் பிறகு அது உலர்ந்து போய் கிடக்கிறது. அந்த பள்ளத்தாக்கிலே எசேக்கியேலை கர்த்தர் கொண்டு போய் நிறுத்தி அதன் அருகே அவனை நடக்க பண்ணினார். எந்த பள்ளத்தாக்கிலே யாருக்கு நடக்க முடியாம மடிந்து உலர்ந்து போய் கிடக்கிறார்களோ அது நடுவிலே இந்த எசேக்கியேலை கர்த்தர் நிறுத்தி நடக்க பண்ணுகிறார். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, நாம் நடக்கிற பாதையிலே நடக்க முடியாமல் மடிந்தவர்கள் உண்டு, உலர்ந்து ஒன்றுமில்லாமல் போனவர்கள் உண்டு. அதன் நடுவிலே அதன் அருகிலே இன்னைக்கு நாம் நிற்கிறோம், நடக்கிறோம்னா அதற்கு காரணம் நம்முடைய திராணியோ நம்முடைய திறமையோ ஒன்றும் கிடையாது. நம் மேலே கர்த்தர் வைத்த அவருடைய கரம். நம்முடைய வாழ்க்கையும் இதே போல உலர்ந்து போயிருக்க வேண்டியது, ஒன்றுமில்லாமல் போயிருக்க வேண்டியது. ஆனாலும் இன்னைக்கு நாம் நிற்கிறோம், இன்னைக்கு நாம் நடக்கிறோம்னா ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், மறவாதிருங்கள். அவருடைய தயவுள்ள கரம் நம் மேலே இருப்பதினால் மட்டுமே. எந்த பள்ளத்தாக்கிலே எலும்புகள் உலர்ந்து கிடக்கிறதோ அதே பள்ளத்தாக்கில தான் எசேக்கியேலை கொண்டு போய் நிறுத்துகிறார். எதற்கு தெரியுமா? அவனுடைய வாழ்க்கையும் உலர்ந்து ஒன்றுமில்லாமல் போவதற்கா? நிச்சயமா அல்ல, மாறாக அதிலே நிறுத்தி அவனை நடக்க பண்ணுவதற்கு. சில சூழ்நிலையிலே கர்த்தர் நம்மை கொண்டு போய் நிறுத்துவார். சில பாதையிலே கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துவார். அது நமக்கு பள்ளத்தாக்காய் காணப்படலாம். ஆனால் நம்மை கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார் என்றால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை நடத்துவார். இதை மறந்துவிடக்கூடாது. இதே பாதையில் நிற்க முடியாம நடக்க முடியாம ஃபேஸ் பண்ண முடியாம எதிர்கொள்ள முடியாமல் மடிந்தவர்கள் ஏராளம் ஏராளம் பேர். அவர்கள் யாரும் நம்மை விட பாவிகளும் கிடையாது, நாம் யாரும் அவர்களை விட பரிசுத்தவான்களும் கிடையாது. ஒன்று மட்டும் சொல்ல முடியும், என்னால் நிற்க முடியல, கர்த்தர் என்னை நிறுத்தி இருக்கிறார். என்னை நிற்க பண்ணினவர் என்னை நடத்துவார், என்னை நிச்சயம் நடத்துவார். இந்த நம்பிக்கையோடு முன் செல்லுவோம். நம்மை இந்த நாளை காண செய்திருக்கிறார். நேற்றை கண்ட அநேகர் என்று காணவில்லை தெரியுமா? ஆமே, நம்ம மேலே கர்த்தர் கிருபை வைத்து இந்த நாளை காண பண்ணியிருக்கிறார். ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில் எப்படி நிற்கிறேனே தெரியலன்னு பல நேரத்தில் தோண்டலாம். அவர் நிற்க வச்சிருக்கிறார். கிருபையினால் ஜீவனோடு இருக்கிறோம். இதை மட்டும் மறந்து விடாதீர்கள். நிற்க பண்ணினவர் நிச்சயம் நடத்துவார், வாழ்ந்திருக்க செய்வார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆமென் கிருபை கோர்ந்து நடத்துவாராக. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, அப்பா, மடிந்த எத்தனையோ பேர் கூட்டத்தில் நாங்களும் என்றோ மடிந்து போயிருக்க வேண்டியவர்கள். ஆனால் எங்களை நீங்கள் நிற்க பண்ணுறீங்க, நீங்கள் நடத்துகிறீங்க. உங்கள் கிருபையினால், உங்கள் தயவுனால், எங்கள் மேலே வச்ச உங்கள் தயவுள்ள கரத்தினால மட்டும்தான் நாங்கள் நிற்கிறோம், நடக்கிறோம், வாழ்கிறோம்ப்பா. இந்த நன்றி உணர்வு என்றென்றும் எங்களுக்கு காணப்பட அனுகிரகம் செய்யும். நீங்கள் நிற்க பண்ணுறீங்க, நீங்கள் நடத்துங்கப்பா. நீங்கள் நடத்துனா எந்த பள்ளத்தாக்கிலும் எங்களால் நடக்க முடியும், எந்த பாதையும் எங்களால் கடக்க முடியும். காரணம், நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன். நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

பலரும் ஆமர்மையானவர்களே. தாவீது தேவனை பாடி துதித்தான். அதை தேவனே கேட்டார். தேவன் கேட்டு ஆடு மேய்த்தவனாக இருந்த தாவீதை அரசனாக்கி மகிழ்ந்தார். அந்த பாடல் தான் இந்த பாடல். கேட்டு மகிழுங்கள்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாய் இருப்பான். யாக்கோபு 2:10. பர்பஸ் ட்ரிவன் லைஃப் என்ற தனது புத்தகத்தில் போதகர் ரிக் வாரன் என்பவர் சமநிலை கிறிஸ்தவத்தின் அவசியத்தை பற்றி இவ்வாறு விளக்குகிறார். கோடை ஒலிம்பிக்கில் நடத்தப்படும் போட்டிகளில் பென்டத்லான் எனப்படும் ஐவகை போட்டி முக்கியமானது. இதில் துப்பாக்கி சுடுதல், வாள்சண்டை, குதிரை சவாரி, ஓட்டப்பந்தயம், நீச்சல் போட்டி போன்ற 5 வகை போட்டிகள் இடம்பெறும். இதில் ஏதாவது ஒன்றில் வெற்றி பெற்றால் அந்த வீரர் முடிசூட்டப்பட மாட்டார். 5 போட்டிகளிலும் அவர் அதிக பாயிண்ட்கள் எடுத்தால்தான் அவர் பதக்கம் பெற தகுதி பெறுவார். ஆகவே ஒரு வீரர் இந்த போட்டியில் பதக்கம் பெற வேண்டுமானால் இந்த 5 வகை விளையாட்டுகளிலும் தன்னை திறமையாக்கி கொள்ள வேண்டும். அதற்கேற்ற தீவிர பயிற்சி எடுக்க வேண்டும். எல்லா போட்டிகளிலும் வெற்றி பெற்றுவிட்டு ஒன்றில் மட்டும் சரியாக விளையாடவில்லை என்றாலும் அவர் வெற்றி வாய்ப்பை இழந்து போவார். ஆகவே இந்த 5 வகை போட்டியிலும் அவருக்கு சிறப்பான பயிற்சி அவசியம். மோசே கொடுத்த 10 கற்பனைகளை இயேசு கிறிஸ்து 2 பிரதான கற்பனைகளாக கொண்டு வந்தார். பின்பு பிரதான கட்டளையாக 3 கட்டளைகளை கொடுத்தார். இந்த 5 காரியங்களையும் நாம் சமமாக செய்தால்தான் நம் ஆவிக்குரிய ஓட்டம் ஜெயமாக இருக்கும். இதில் ஏதாவது ஒன்றை நாம் கவனிக்காமல் விட்டுவிட்டாலும் நாம் பூர்ணராக முடியாது. அந்த 5 காரியங்களில் முதலாவது நம் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் நாம் அன்பு கூற வேண்டும். 2வது நம்மிடத்தில் நாம் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூற வேண்டும். 3வது நாம் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்க வேண்டும். 4வது அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும். 5வது இயேசு கிறிஸ்து நமக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ண வேண்டும். இந்த 5ல் நமக்கு பிடித்த ஏதாவது ஒரு காரியத்தை மட்டும் செய்துவிட்டு மற்றவைகளை விட்டுவிடக்கூடாது. இந்த 5 காரியங்களுக்கும் நாம் சமமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இவை போதகர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட கட்டளை அல்ல, ரட்சிக்கப்பட்ட அனைத்து விசுவாசிகள் மேலும் விழுந்த கடமை. எனவே நாம் அனைவரும் ஒரு நல்ல சபையோடு இணைந்து கொண்டு நம்மை பற்றிய தேவ நோக்கத்தை நாம் நிறைவேற்ற பிரயாசப்பட வேண்டும்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை எபேசியரின் புஸ்தகம் 3:20. நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரிய செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. என கண்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் தேவன் உங்களின் வேண்டுதலுக்கு பதில் தருகிற நாளாயும், நீங்கள் வேண்டிக் கொண்டதற்கு அதிகமாய் செய்கிற நாளாயும், நீண்ட நாள் ஜெபத்தில் காத்திருந்த காரியங்களில் பெரிய வெற்றியை தருகிற நாளாயும் உங்களை ஆசிர்வதித்து மகிழ பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 48:11 இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை, ஆனாலும் இதோ உன் சந்ததியையும் காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார் என்றான். யோசேப்பை குறித்து இதற்கு முன் உள்ள வசனங்களை பார்க்கும்போது அவன் சகோதரர்களால் விற்கப்பட்டு தகப்பனிடமோ அவன் இறந்து விட்டான் என்று சொல்லப்பட்டவன். யோசேப்பு தன் தகப்பனுக்கு மிகவும் பிரியமுள்ளவனாயிருந்தபடியால் தகப்பனாகிய இஸ்ரவேல் யோசேப்பை குறித்து அழுது புலம்பி துக்கித்து கொண்டிருந்தான். யோசேப்பின் முகத்தை இனி எப்படி பார்ப்பேன் என்று. அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இஸ்ரவேலின் கண்ணீருக்கு இரட்டத்தனையான தேவன் பதிலளிக்கும்படி யோசேப்பையும் அவன் பிள்ளைகளையும் காணும்படி செய்தார். அடுத்ததாக 1 Samuel 17:57 தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்புகையில் பெலிஸ்தனுடைய தலை அவன் கையில் இருந்தது. 18:5 சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கினான் என்று உள்ளது. தாவீதை குறித்து பார்ப்போமானால், 17:17 ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை அவன் தகப்பன் யுத்தகலத்தில் இருக்கும் அண்ணன்மார்களுக்கு உணவு கொடுத்துவிட்டு வரும்படி அனுப்புகிறதை பார்க்கின்றோம். உணவு கொடுக்க சென்றவனுக்கு பெலிஸ்தனை கொன்றதினால் பேரும் புகழும் தேடி வந்தது. ராஜ்யபாரமும் அவன் கைக்கு கிட்டியது. 3 ரூத்தின் புஸ்தகம் 2:2, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். இதற்கு முன்னுள்ள வசனங்களை பார்ப்போமானால், ரூத் என்கிறவள் மோவாபிய ஸ்திரீ, கணவனை இழந்தவள், தேசத்தில் பஞ்சம். ஆதலால் வேறு தேசத்திற்கு வந்தவர்கள் பசியினால் உணவு தேடுவதற்கு செல்ல ஆயத்தப்படுகிறாள். சென்றவளுக்கு தேவன் போவாஸ் என்கிற மனுஷனின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுகிறாள். கதிர்களை பொறுக்கி கொள்ள சென்றவளுக்கு கதிர் நிலத்திற்கே சொந்தக்காரியாக மாறும்படி தேவன் ஆசீர்வதிக்கிறார். ரூத்தின் புஸ்தகம் 4:10 மோவாபிய ஸ்திரீயாகிய ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன் என்று உள்ளது. என கண்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இந்த 3 பேருடைய வாழ்க்கையில் அவர்கள் வேண்டி சென்ற காரியமோ சிறியது, ஆனால் அவர்கள் பெற்றுக்கொண்ட நன்மையோ பெரியது. இப்படியாகவே தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் எவைகளையெல்லாம் இதுவரையில் தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டு இருந்தீர்களோ இந்த நாளில் அவற்றுக்கெல்லாம் பதில் தருகிற நாளாய் இந்த நாள் அமையப்போகிறது. தேவன் பதிலை உங்களுடைய அளவின்படியல்ல, அவருடைய அளவின்படி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு அதிகமாய் செய்ய போகிறார். ஏசையாவின் புஸ்தகம் 55:8 சொல்லப்பட்டதின்படி, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல என்று கர்த்தர் உரைக்கிறார். இந்த வார்த்தைகள் மூலமாய் கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் GFANFM இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

இந்த கடைசி நாட்களிலே அக்கினி அபிஷேகம் நமக்கு இன்னும் அதிகமாய் தேவைப்படுகிறது. முச்சடி நடுவிலே அக்கினியை கண்ட மோசே வாழ்க்கை மாறியது. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க விடாமல் இஸ்ரவேல் ஜனங்களை கட்டி வைத்திருந்த இந்த பாரூனின் ஆவி இன்றும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர விடாமல் உலகத்தின் காரியங்கள் மூலமாய்

வாயிலே கர்த்தரை உயர்த்தும் துதியாலும் நாவிலே கருக்குள்ள வசனத்தினாலும் பிசாசின் கிரியைகளின் மேல் ஜெயம் எடுப்போம். கல்வாரி சிலுவையிலே சாத்தானுக்கு எதிராக எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவோம். இதுதான் சங்கீதம் 149.

0: பிதாவே. ஆமென். கரங்களை உயர்த்தி ஹாலேலூயா எடுத்துக்கொள்வோம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 1:1 28 வசனமும் நாம் வாசிக்க கேட்கலாம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 1:1 28 வசனம்.
1: 30 4-ஆம் மாதம் 5-ஆம் தேதியிலே நான் கேபார் நதியண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும் போது சம்பவித்தது என்னவென்றால், வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன். மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலுமுள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாயிருந்தது. அதை நான் கண்டபோது முகங்குப்புற விழுந்தேன். அப்பொழுது பேசுகிறவருடைய சத்தத்தை கேட்டேன்.
0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இந்த வார்த்தைகளை முன்வைத்து சில காரியங்களை உங்களோடு கூட பேசும்படி விரும்புகிறேன். சிறைப்பட்டவர்கள் நடுவில் எசேக்கியேல் இருக்கிறான். அப்பொழுது வானங்கள் திறக்கப்படுவதை அவனுடைய கண்கள் பார்க்கிறது. ஆமே. நான் செய்திக்குள்ளே போவதற்கு முன்பதாக இந்த வார்த்தையை சொன்னதுனால ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், நல்ல கவனமா கேளுங்க. சிறைப்பட்டவர்கள் நடுவிலே ஒருவன் காணப்படுவான். ஆனால் அவனுக்கு எந்த நம்பிக்கை உண்டாக்குகிற காரியம் இந்த பூமியிலேயோ அவனை சுற்றிலோ எங்கேயுமே காணப்படாது. காரணம், தன்னை சூழ்ந்திருக்கிற அத்தனை பேரும் எப்படிதான் இருக்கிறார்கள், சிறைப்பட்டு இருக்கிறார்கள். எல்லார் கைகளிலும் விலங்குகள் காணப்படலாம். அவன் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கலாம். எந்த பக்கத்தை பார்க்க முடியும் நம்பிக்கை உண்டாக? நம்பிக்கை உண்டாக எந்த பக்கத்தை தான் திரும்பி பார்க்க முடியும்? முன்னாடியும் சிறைப்பட்டிருக்கிறாங்க, பின்னாடியும் சிறைப்பட்டிருக்கிறாங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் அடைக்கப்பட்ட ஒரு அனுபவம். ஆனால் எசேக்கியேல் ஆமென் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எழுதும் போது முதல்ல சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் வானங்கள் திறக்கப்பட்டிருக்கிறதை கண்டேன். வானங்கள் திறக்கப்பட்டிருக்கிறதை கண்டேன். என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இந்த பூமியிலே நம்பிக்கை உண்டாக தக்க எதுவுமே இல்லாமல் போனாலும் உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து பாருங்கள். அங்கே உங்களுக்கு நம்பிக்கை உண்டாகத்தக்க அடையாளங்களை தேவன் காண்பிப்பார். ஒரு தேவ பிள்ளையுடைய நம்பிக்கை எங்கிருந்து வரணும் தெரியுமா? ஒரு தேவ பிள்ளையுடைய ஒத்தாசை எங்கிருந்து வரும் தெரியுமா? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வரும். அவன் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுக்கிறான். அவன் வானங்கள் திறக்கப்பட காண்கிறான். தேவ மகிமையின் சாயலுக்கு ஒப்பானவரை அவன் பார்க்கிறான். நான் அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன், அவன் கண்கள் வானத்தை நோக்கி பார்க்கிறது. வானத்தை நோக்கி பார்க்கிறான், பரத்துக்கு நேரா ஏறெடுக்கிறான், பரலோக தகப்பனை நோக்கி பார்க்கிறான். அவரை கண்டபோது அவன் முகங்குப்புற விழுந்தான். ஒரு எசேக்கியேலுடைய ஆரம்பம் அங்கேதான் இருக்கிறது. இந்த விழுகை என்பது எசேக்கியேலினுடைய வீழ்ச்சி அல்ல, இந்த விழுகை என்பது அவனுடைய ஆரம்பம். 2021 ஆரம்பித்திருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, உனக்குள்ளே ஒரு புதிய ஆரம்பம் வேண்டும் என்று விரும்புகிறாயா? கிறிஸ்துவை நோக்கி பார்த்து அவர் சமூகத்தில் உன்னை முழுமையாக விட்டுக்கொடு, முழுமையாக அர்ப்பணித்து விடு, முழுமையாக. கடந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் சிந்தையிலே கொண்டு வந்து உறுதிப்படுத்தின வார்த்தை இதுதான். உன் கண்கள் வேறு எதையும் நோக்க வேண்டாம். வேறு எங்கும் உனக்கு நம்பிக்கை உண்டாக்குகிற எந்த ஒரு காரியமும் இல்லை. காரணம், நீ இருப்பது சிறைப்பட்டவர்கள் நடுவே. யாரை கேட்டாலும் நம்பிக்கையை இழந்து போக பண்ணும்படியான வார்த்தைகள் தான் சொல்லுகிறார்கள். யாரை பார்த்தாலும் நம்பிக்கையற்ற நாம் பயணிக்கிற சூழ்நிலையிலே இதே போல பயணித்து அநேகரை விசாரித்து பார்த்தால் அவர்களுடைய முடிவு பரிதாபமாக இருப்பதை கேட்டதும் அவ்வளவுதான், என் கதையும் அப்படிதான், என் வாழ்க்கையும் இப்படிதான் என்று நாமே அவன் டிசைட் பண்ணுகிற, நாமே தீர்மானிக்கிற ஒரு பரிதாபமான ஒரு சிறைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையின் நடுவிலே ஒருவேளை காணப்பட்டாலும் இந்த செய்தியை நீங்கள் கேட்பதற்கு முன்னே உங்கள் கண்களை கிறிஸ்துவின் மேல பதிய வைங்கள். ஆமென் சொல்லுங்க. உங்கள் கண்களை கிறிஸ்துவின் மேல், வேற எங்கேயும் பார்க்காதீங்க, வேற யாரையும் பார்க்காதீங்க, வேற எதையும் பார்க்காதீங்க. இருக்கிற நம்பிக்கையும் போகும், இழந்த நம்பிக்கை திரும்ப வரும் கண்கள் கிறிஸ்துவை பார்க்கும் போது. மனிதர்களையோ மற்ற சூழ்நிலையோ பார்த்தால் இருக்கிற நம்பிக்கையும் இழந்து போகும். இன்னைக்கு அநேகர் நம்பிக்கை எற்றவர்களை காணப்பட காரணம் என்ன? மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என ஆண்டவர் சொல்ல காரணங்களில் ஒன்று என்ன தெரியுமா? மனிதன் பார்க்க வேண்டியவரை பார்க்காமல் போனதே காரணம். ஆமேன். பார்க்க எபிரேயர் 12 அதிகாரத்தில் ஆமேன் சொல்லும் போது உங்கள் கண்கள் கிறிஸ்துவை நோக்கி இருக்கட்டும், விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவையே உங்கள் கண்கள் நோக்கி இருக்கட்டும் என்று அந்த வார்த்தை எழுதுவதற்கு முன்னே 11 அவரை நோக்கி பார்த்து விசுவாசத்தில் ஜெயித்த அத்தனை பேருடைய பெயர்களையும் எழுதி ஆபேல் துவங்கி ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய விசுவாச வீரர்களுடைய பெயர்கள் எல்லாம் எழுதி வைத்து விட்டு மேகம் பெண்ட். ஆகையால் 12 என்பது 11 தொடர்ச்சி. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்திருக்க, பாரமான யாவையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி பாருங்கள். ஆபேல் உட்பட பரிசுத்தவான்களை பாருங்கள், அவர்கள் கண்கள் எல்லாம் அவர் மேல் இருந்ததுனால அவர்களுடைய ஓட்டம் முடியும் போது ஆமேன் அவர்கள் வாயிலிருந்து வந்த வார்த்தை விசுவாசத்தை காத்து கொண்டே. இன்னைக்கு மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. இந்த கடைசி நாட்களிலே அநேகருடைய பேசுகிற நானானாலும் சரி யானானாலும் சரி கண்களை நாம் அவரை விட்டு திருப்புவோமானால் நம்முடைய விசுவாச நிலை என்பது குறைய ஆரம்பிக்கும், நம்முடைய நம்பிக்கை நிலை என்பது தளர ஆரம்பிக்கும். இயேசுவை பார்த்து கொண்டே கடலில் இறங்கி நடந்தவன் பேதுரு சுற்றிலும் பார்க்க கண்களை அவரை விட்டு திருப்பினான். அவருக்கு முன்பதாகவே உள்ளே மடிந்து போனான், அவருக்கு முன்பதாகவே உள்ளே மூழ்கி போனான். உங்கள் கண்கள் கிறிஸ்துவை நோக்கி பார்க்கட்டும். ஆமென். அவரை நோக்கி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தனர். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நீ இருப்பது சிறை இருக்கிறவர்களின் சிறைப்பட்டவர்களின் நடுவில் இருக்கலாம், உன்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் அனைவரும் கட்டப்பட்ட நிலையில் இருக்கலாம். அவர்களை பார்த்தால் நிச்சயம் நமக்கு நம்பிக்கை உண்டாகுகிற எந்த காரியம் இல்லாமல் இருக்கலாம். கண்கள் வானத்தை நோக்கி பார்க்கட்டும், கண்கள் பரத்தை நோக்கி பார்க்கட்டும். யோசபாத்தை சூழ சத்துருக்கள் சூழ்ந்து வந்த போது யோசபாத் ஜனங்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு தேவ சமூகத்தில் நின்று சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, இனி என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியவில்லை. ஆண்டவரே, ஆனா ஒன்னே ஒண்ணு தெரியும், அதை நாங்க செய்யறோம். எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது, எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது. அப்படிப்பட்ட யோசபாத்தை பெராக்காவில கொண்டு வந்து மகிழ செய்தவரே ஆண்டவர். ஆள் கொஞ்சம் மானிட்டு வைங்க. Thank you, Father. Hallelujah. Amen. கண்கள் இயேசுவை நோக்கி பார்க்கட்டும். இன்னைக்கு ஏன் நம்பிக்கை அற்று போகிறோம் தெரியுமா? ஆமென். நல்ல ஜோம் பண்ணிட்டு நியூஸ போடுவோம், ஆமென், நாம் எதிர்பார்க்காத செய்திகள் வரும்போது அவ்வளவு நம்பிக்கையும் அப்படியே போயிடும். கண்களும் காதும் அங்க அதுக்கு நேரா டியூன் பண்ணி வச்சுக்கணும். 275 பேர் பவுலோடு கூட சேர்ந்து கப்பலில் பயணிக்கிறார்கள். 275 பேர் கப்பல் சேதம் உண்டானது. 275 பேருடைய வாயின் வார்த்தைகளும் இனி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லை. ஆனால் அது நடுவில் எழுந்து நின்று சொல்லுகிறான், நான் சேவிக்கிறவர், எனக்கு என்ன சொன்னாரோ அது நடக்கும். ஹல்லேலூயா. கூட வேலை பார்க்குறவங்க சொல்லலாம், அவ்வளவுதான்ப்பா நம்ம லைஃப் எல்லாம் போச்சு, கம்பெனியை இழுத்து மூட போகிறாங்க, அதை க்ளோஸ் பண்ண போகிறாங்க, இதை க்ளோஸ் பண்ண போகிறாங்க, நம்ம ஃபியூச்சரே கேள்விக்குறி ஆமேன் என்று நம்மை சூழ்ந்திருக்கிறவர்கள் சொல்லும்போது அவங்கள்ட்ட சொல்லுங்க, ஜீசஸ் இஸ் த ஆன்சர், அவர் தான் என்னுடைய பதில், என் கண்கள் அவர் மேல் நோக்கமாயிருக்கும். ஹல்லேலூயா. கண்கள் எந்த எது நடுவில் இருக்கிறோம் என்பதல்ல, எதை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பது முக்கியம். ஆமென். இந்த 2021 எனக்கு ஒரு நம்பிக்கையின் வருஷமா இருக்குமா? 2021 என் வாழ்க்கையில காரியங்கள்லாம் நடப்பிக்கப்படுமா, அல்லது 2020 தான் ரிப்பீட் ஆகுமா? அது எதின் அடிப்படையில் இருக்கிறது? நான் வந்து ஆராதிக்க கரெக்டா எல்லா ஆராதனை அட்டன் பண்ணுவதன் அடிப்படையிலா இல்லை, என் கண்கள் எதன் மேல் நோக்கமா இருக்கிறதோ அதன் அடிப்படையில். எசேக்கியேலுடைய கண்கள் பரத்தை பார்த்தது. அவன் அவரை கண்ட போது, அவருடைய பிரசன்னத்தை அனுபவித்த போது அவன் செய்த காரியம்தான் முகங்குப்புற விழுந்தான். அதை இப்படி சொல்லுகிறேன், அவருக்கு முன்பாக பணிந்தான். இந்த 2021 ஆரம்பத்தில் என்ன கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை இதுதான். ஆமென். வெற்றியுள்ள வாழ்க்கை, விடுதலை உள்ள வாழ்க்கை, நம்பிக்கை உள்ள வாழ்க்கை, அர்த்தமுள்ள வாழ்க்கையாய் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கை மாற பரிசுத்த ஆவியானவர் இன்று நமக்கு தருகிற வார்த்தை அதுதான். கண்களை அவர் மேல் பதிய வைத்து அவருக்கு முன்பாக முற்றிலுமாய் உங்களை விட்டு கொடுங்கள், முற்றிலுமாய் உங்களை விட்டு கொடுங்கள், முழுவதுமாய் உங்களை விட்டு கொடுங்கள். அப்படி விட்டு கொடுக்கிறவர்களுக்கு அவர் செய்கிற காரியங்களை தான் இந்த நாள் செய்தியாய் நான் உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. ஆமென். எசேக்கியேல் அவருக்கு முன்பதாக முகங்குப்புற விழுந்தார், ஆண்டவரே என்று சொல்லி பாதத்தில் விழுந்தார். தேவனுக்கு முன்பாக முகங்குப்புற விழுகிறான், தன்னை தாழ்த்துகிறான், தன்னை விட்டு கொடுக்கிறான். இனி நான் அல்ல ஆண்டவரே, இனி நான் செய்வதற்கென்று என்னில் எதுவும் இல்லை ஆண்டவரே, என்னுடைய பலம் அல்ல, என்னுடைய ஞானம் அல்ல, என்னுடைய திறமை இல்லை, என்னுடைய ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் கண்களை நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன், என் கண்கள் உம்மை நோக்கி பார்க்கிறது. உங்க பிரசன்னத்தை இந்த சிறைப்பட்டவர்கள் நடுவிலே நான் அனுபவிக்கும்படி எனக்கு கிருபை செய்தீரே. இதோ என்னை முழுவதுமாய் முற்றிலுமாய் என்ன செய்யணுமோ செய்திருங்கப்பா. எவ்வளவு நாள் இந்த பூமியில் என்ன வாழ வைக்கணுமோ அது உங்க சித்த ஆண்டவரே. என்ன செய்யணுமோ செய்யுங்க ஆண்டவரே சொல்லி முழுவதுமாய் தன்னை தேவனுடைய பாதத்தில் விட்டு கொடுத்தவன் எசேக்கியேல். அப்படி விட்டு கொடுத்தவனை, அப்படி அர்ப்பணித்தவனுக்கு கர்த்தர் செய்கிற காரியங்கள். ஆமென். எல்லாம் பேச நேரம் இருக்குமா என்று தெரியவில்லை. ஆவியானவர் நடத்துகிற பிரகாரம் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இந்த வசனங்களை உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. அப்படி தேவ சமூகத்தில் முகங்குப்புற விழுந்தவனை, அர்ப்பணித்தவனுக்கு கர்த்தர் செய்த காரியங்கள் என்ன? முதலில் அவர் என்ன செய்தார் தெரியுமா? 2 அதிகாரத்தின் 1-2 வசனங்களை வாசியுங்கள். 2 அதிகாரத்தின் 1-2 வசனங்கள்.
1: அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே உன் காலூன்றி நில், உன்னுடனே பேசுவேன் என்றார். இப்படி அவர் என்னோட பேசும்போது ஆவி எனக்குள் வந்து என்னை காலூன்றி நிற்கும்படி.
0: கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் செய்கிற முதல் காரியம் என்ன தெரியுமா? நீ இருப்பது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, நிற்க முடியாத நிலையா இருந்தாலும் சரி, ஆண்டவர் சமூகத்தில் முழுவதுமாய் அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவனையும் கர்த்தர் முதல்ல நிற்க பண்ணுவார். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அவர் உன்னை நிற்க பண்ணுவார். ஹல்லேலூயா. எந்த சிச்சுவேஷன்லயும் ஆண்டவரே இதெல்லாம் நான் நிக்க முடியாது ஆண்டவரே, இப்படி எல்லாம் என் வாழ்க்கையில வந்தா என்னால நிக்க முடியாது ஆண்டவரே. சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கிறவனை கர்த்தர் நிற்க பண்ணுகிறார். மோசே பாருங்கள், அவன் 40 வருஷம் எகிப்தில் இருந்தான். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். பேச்சு சாமர்த்திய உள்ளவன், செய்கையில் பலம் உள்ளவன். இவைகளை வைத்து பார்வோனுக்கு முன்னாக நிற்க முடியவில்லை. அவன் ஓடிவிட்டான், ஓடிவிட்டான். ஆனால் அடுத்த 40 வருடம் வனாந்திரத்தில் சஞ்சரிக்கிறான். இப்பொழுது வாக்கின் வல்லமையும் போய்விட்டது, செயலின் வல்லமையும் போய்விட்டது. ஒழுங்கா பேச்சு வராது, கோல் இல்லாம நடக்கவும் முடியாது. இந்த நிலையில தான் முச்செடியில் தேவன் எழுந்தருளுகிறார். முச்செடியில் எழுந்தருளவரை மோசே பார்க்கிறார். அந்த பிரசனத்துக்கு முன்பதாக கோலையும் போட்டு விட்டு தன்னையும் விட்டு கொடுத்தார். யாருக்கு முன்னாக நிற்க முடியாமல் அவன் ஓடி வந்தானோ அவனுக்கு முன்பதாக கர்த்தர் மோசேயை கொண்டு போய் நிற்க வைத்தார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. 2020ல நீ ஃபேஸ் பண்ண முடியாம யோ ஹல்லேலூயா, இந்த ஆளுக்கு முன்னாடி, இந்த பிரச்சனைக்கு முன்னாடி என்னால் நிக்க முடியாதுன்னு சொல்லி எதை விட்டு ஓடினாயோ உன்னை பலப்படுத்தி அவைகளுக்கு முன்பதாக, அவர்களுக்கு முன்பதாக நிற்க பண்ண வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க என்னை நிற்க பண்ணுவார், என்னை நிற்க பண்ணுவார்? நம்ம நிற்க முடியாது, அவரால் நிற்க வைக்க முடியும். புலம்பல் 3 எரேமியா எழுதின வார்த்தை என்ன? நான் நிர்மூலமாகாதிருப்பது கிருபை, கிருபை. அந்த 3 அதிகாரம் நீங்க ஃபுல்லா படிச்சுட்டு அந்த வார்த்தையை வாசிக்கணும். என் ஜபத்துக்கு பதில் இல்லை, எனக்கு அப்படி எனக்கு சமாதானம் இல்லை. அவ்வளோ பிரச்சனை இருக்கிற ஒருவன் இந்த பூமியில் வாழவே முடியாது. அத்தனை காரியங்களையும் சொல்லிவிட்டு சொல்லுகிறார், நான் நிர்மூலமாக அதிருப்பது கிருபை. அப்படின்னு என்ன அர்த்தம்? அதன் நடுவிலும் என்னை தேவன் நிற்க பண்ணுகிறார். நிற்க பண்ணுகிறா, நிற்க பண்ணுகிறா. நல்ல கரங்களை தட்டி ஷாபாலா ராஜாதா, இந்த 2021 எனக்காய் தேவன் நியமித்த பாதையில் என்னை நிற்க பண்ணுவா, என்னை நிற்க பண்ணுவா, என்னை நிற்க பண்ணுவா. ஹல்லேலூயா. நிற்க பலன் இல்லை ஆண்டவரே, இந்த திரளான கூட்டத்துக்கு முன்னாடி நிற்க பலன் இல்லைன்னு சொல்லி கண்களை ஏறெடுத்து பார்த்த போதுதான் கர்த்தர் நிற்க பண்ணினா. ஆமென். தேவனை சார்ந்திருக்கிற, தேவனிடத்தில் தன்னை முழுவதுமாய் விட்டு கொடுத்த, அர்ப்பணித்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிற்க பண்ணுவார். கால்களை பலப்படுத்தி, ஆமென், ஹல்லேலூயா, மான் கால்களை போல மாற்றி கர்த்தர் நிற்க பண்ணுவார், கர்த்தர் நிற்க பண்ணுவார். இந்த 2021 அவன் ஃபேஸ் பண்ண போற காரியத்தை நினைச்சு பயப்படுறீங்களா? ஆமென். இந்த நாள் செய்தி வரும்போதே ஆண்டவர் என்ன நிற்க பண்ணுவார், அந்த ஒரு வார்த்தையை மட்டும் பிடிக்காதீங்க, அதுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே கேட்கணும். என்ன? விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. பிரசன்னத்தில் உங்களை அப்படியே சரண்டர் பண்ணிடுங்க. அதாவது விட்டு கொடுப்பது என்பது என்ன தெரியுமா? ஏன் இஷ்டம் நடப்பதல்ல, அவர் சித்தம் நடப்பது. தன் இஷ்டம் நடக்க விரும்புகிறவன் ஒரு நாளும் தன்னை பலிபீடத்தில் வைக்க மாட்டான். ஈசாக்க பலி செலுத்தினார். பலிபீடத்தில் வச்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதுதான் செய்ய முடியும். தொடாதேன்னா தொட முடியாது. பலிபீடத்தில் வைக்கும் வரைக்கும் ஈசாக்கு குறித்த காரியத்தை தீர்மானிக்கிறது ஆபிரகாம். பலிபீடத்தில் வைக்கப்பட்ட பிறகு ஈசாக்கின் காரியத்தை தீர்மானிக்கிறது ஈசாக்கின் தேவன். ஹல்லேலூயா. என் பிள்ளையுடைய காரியத்தை கர்த்தர் தீர்மானிக்கணும், ஆனால் என் பிள்ளையை மட்டும் பலிபீடத்தில் வைக்க மாட்டேன். என் எதிர்காலத்தை கர்த்தர் தான் தீர்மானிக்கணும், ஆனால் நான் என் வாழ்க்கையை மட்டும் பலிபீடத்தில் வைக்க மாட்டேன். முகங்குப்புற விழுந்தவனை கர்த்தர் நிற்க பண்ணுகிறார். பாதத்தில் அர்ப்பணித்தவனை கர்த்தர் நிற்க பண்ணுகிறார். தேவனுக்கு முன்பாய் தன்னை விட்டு கொடுத்தவனை தேவன் நிற்க பண்ணுகிறார். இன்னைக்கு நிறைய சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியல, நிற்க முடியல, ஃபேஸ் பண்ண முடியல. ஒரு தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளை மற்றவர்களுக்கு முன்பாய் தங்களை ஒழித்துக் கொள்ளக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது இன்னைக்கு சிலருக்கு. அப்ப அதை எப்படி தாண்டி நான் நிற்க? என் சுய பலத்தால முடியாது, என் தேவனால் என்னை நிற்க பண்ண முடியும். பாவி என்று பேதுரு பாதத்தில் விழுந்தான். அந்த பேதுருவை எங்கெல்லாம் நிற்க பண்ணினார் தெரியுமா? கடைசியில் மகிமையில நிற்க பண்ணினார். தன்னோடு கூட கடல்ல சமுத்திரத்தில் நிற்க பண்ணினார். தன் இஷ்டப்படி அவன் இருக்கும் வரைக்கும் அவன் நின்னான். ஆனால் அவன் இஷ்டப்படி ஒரு இரவிலே புறப்பட்டு போனான். நிற்க முடியல. வேலைக்காரி பெண்ணுக்கு முன்னாடி கூட நிக்க முடியல. நேற்று கடல்ல நின்னவன் இன்னைக்கு தரையிலே நிக்க முடியல. இயேசு அனுமதித்த சமுத்திரமானாலும் அதுல உங்களை நிக்க பண்ணுவார். இயேசு அனுமதிக்காத சமவெளி ஆனாலும் அதுல நம்மால நிக்க முடியாது. ஆமென். இயேசு கிறிஸ்து அனுமதித்த சமுத்திரமானாலும் அதுல என்னை நிற்க பண்ணுவார். என் ஆண்டவர் அனுமதிக்காத சமவெளி ஆனாலும் அதுல என்னால் நிற்க முடியாது. ஆபிரகாமோடு இருக்கும் வரைக்கும் லோத்து நின்றான். ஆபிரகாமை விட்டு கண்களை ஏறெடுத்து சோதோமை பார்க்கிறான். இது எனக்கு நல்லா இருக்கும். தன் கண்கள் இச்சித்த பாதையை தெரிந்தெடுத்து போனான். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அவன் நாள்தோறும் வாதிக்கப்பட்டான். அவனால் நிற்க முடியலங்க. வாசல்லே உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறான். எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காத, என்னங்க யாராவது தூக்கிட்டு போக மாட்டாங்களா? எனவே தான் ரெண்டு தூதர்கள் வந்ததும் ஓடி போய் பாதத்தில் விழுந்துட்டான். நிக்க முடியல. இன்னைக்கு நாம் அனுகூலம் என்று நினைக்கிற அநேக காரியங்களை நாமே தெரிந்தெடுத்து நம்மால நிக்க முடியல, ஃபேஸ் பண்ண முடியல. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் நிற்க பண்ணுவேன், உன்னை நான் நிற்க பண்ணுவேன். யாரை நிற்க பண்ணுவார்? அவரை நம்பி அவர் பாதத்துல தன்னை முழுமையா சரண்டர் பண்றவங்களை நிற்க பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது 30வது சங்கீதம் 7வது வசனத்தில் சொல்லுகிறார், கர்த்தாவே உம்முடைய தயவினால் நீர் என் பருவதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. உம்முடைய தயவினால், நான் என் பலத்தினால இல்லப்பா, என் திறமையினால இல்லப்பா, உங்க தயவினால் என்ன நிற்க பண்ணீங்க ஆண்டவரே. நீர் உம்முடைய முகத்தை மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கி போனேன். உங்க தயவினால் 2020 இந்த கொள்ளையினோ எத்தனையோ பேரை வாரி கொண்டு போனதே, நாம் எப்படிங்க நின்னோம்? டெய்லி சானிடைசர் யூஸ் பண்ணதுனாலயா? இல்லை, டெய்லி கரெக்டா மாஸ்க் போட்டதுனாலயா? இல்லவே இல்லை. சரியா வீடை லாக் பண்ணி வீட்டுக்குள்ள இருந்ததுனாலயா? ஒண்ணும் கிடையாது. அவர் நிற்க பண்ணினார், நான் நிக்கிறேன். அப்படி சொல்றவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, தேங்க் யூ ஃபாதர் ஜீசஸ். அவர் எப்படி நிற்க பண்ணுகிறாராம்? அந்த இரண்டாவது வசனத்தை ஒரு விசை கூட வாசிங்கள், எசேக்கியேல் 2:2. இப்படி அவர் என்னோடு பேசும்போது ஆவி எனக்குள் வந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. அவர் எப்படி நிற்க பண்ணுகிறார்? தம்முடைய பரிசுத்த ஆவியை அனுப்பி நம்மை நிற்க பண்ணுகிறார், நிற்க பண்ணுகிறார். ஆவியை அனுப்பி நிற்க பண்ணுகிறார். ஆண்டவர் சொன்னார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுகிறார். சீஷர்கள் எல்லாம் பயந்து வீட்டை பூட்டிட்டு இருக்கிறாங்க. இயேசு அவர்கள் நடுவில் வந்து நின்று உங்களுக்கு சமாதானம், பயப்படாதீங்கன்னு சொன்னார். சொல்லிவிட்டு சொன்னார், ஏன் நான் உங்களை எப்படி ஏற்படுத்துகிறேன்னா, நீங்க எல்லா இடத்துக்கும் போகணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும், சாட்சியா இருக்கணும். ஆனால் உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமை விட்டு போயிடாதீங்க. ஏன் அப்படி சொன்னார்னா, உங்களால் என்ன செய்ய முடியாது, நிக்க முடியாது. உன்னை குறித்த திட்டம் இதுதான், உன்னை குறித்த தீர்மானம் இதுதான், ஆனால் நீ பலப்படாமல் நிக்க முடியாது. அவர்கள் காத்திருந்தார்கள், ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள், ஆவியினால் நிரப்பப்படும் வரைக்கும். நிரப்பப்பட்ட பிறகு வேதம் அருமையான ஒரு வார்த்தை சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 2:14 அதனுடைய 14 வசனத்தை வாசிங்கள். அப்போஸ்தலர் 2:14.
1: அப்பொழுது பேதுரு 11 வருடம் கூட நின்று
0: கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்பொழுது பேதுரு 11 வரோடும் கூட நின்றான். அதுக்கு முன்னாடி நிக்க முடியல, அந்த வேலைக்காரிக்கு முன்னாடி நிக்க முடியல, கேள்வி கேட்கிறவங்களுக்கு முன்னாடி நிக்க முடியல. ஆனால் தேவன் தம்முடைய ஆவி அனுப்பி பலப்படுத்தினதும் பேதுரு எழுந்து நிற்கிறான். எத்தனை ஆயிரம் ஜனங்கள் நின்றார்கள் தெரியுமா? அவர்கள் நடுவில் நிற்கிறான். ஆமென். எந்த நிற்க முடியாத சூழ்நிலையிலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி நிற்க வைக்க வல்லவராய் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கிதியோன் பாருங்கள், மீதியானியருக்கு பயந்து ஆமென் தன்னுடைய ஆமென் கோதுமையை சேர்த்து கொண்டிருக்கிறான். ஆமென். வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவி அவன் மேல் பலமா இறங்கினார். அவன் போய் நின்றான், மீதியானியர் சிதறுண்டு ஓடினார்கள். ஆமென். சிதறடிக்கப்பட்டார்கள். சிம்சோன் பாருங்கள், சிங்கத்துக்கு முன்னாடி நிக்க முடியுமாங்க? சிங்கத்தின் வல்லமை, நம்ம அதை அட்டாக் பண்ணணும்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அது நம்ம மேல பாஞ்சிரும். இதுதான் சிங்கம். நம்ம இதை அட்டாக் பண்ணணும், ஓகே அது வரும்போது நம்ம இப்படி அடிக்கணும் அப்படி அடிக்கணும்னு பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த எண்ணம் நம்ம சிந்தையில் ஓடுறதுக்கு முன்னாடியே அது நம்ம மேலே பாஞ்சிரும். அதுதான் பிசாசை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டிருக்கிறான். நீங்கள் சில வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த வேட்டையாடு சிங்கம் வேட்டையாடுறதை பார்த்துருப்பீங்களா? இந்த மானை வேட்டையாடுதுன்னு வைங்களேன், அப்படி பார்த்து வச்சுட்டு இருக்கிறோம். இந்த மான் ஓட ஆரம்பிச்சுட்டுனா பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனால் அது ஓடணும் நினைக்கிறதுக்கு முன்னாடியே சிங்கம் போய் என்ன செஞ்சிடும், பாஞ்சிடும். அப்படிப்பட்ட சிங்கத்துக்கு முன்னாடி இப்பொழுது சிம்சோன் வந்து நிற்கிற ஒரு சூழ்நிலை, நிற்க முடியுமா? முடியாது. ஆனால் சிங்கம் அவன் மேல் பாய்வதற்கு முன்னே மேலிருந்து பரிசுத்த ஆவி அவன் மேல இறங்கினார். ஹல்லேலூயா. சிம்சோன் நின்றான், சிங்கம் நிற்க முடியல. ஆமென். பாதத்தில் விழுகிறவனை உன்னத பலம் பலப்படுத்தி அவனை நிக்க பண்ணும். பாதத்தில் அமருகிறவன், என் பலத்தில் என்னால் நிக்க முடியாது, ஆனால் அவர் பலத்தால் என்னால் நிக்க முடியும். அதை தான் பவுல் சொல்கிறார், வாழ்ந்திருக்கவும் தெரியும் தாழ்ந்திருக்கவும் கற்றுக்கொண்டேன், எந்த நிலையிலும் என்னால் மன ரம்யமாய் வாழ முடியும், ஏன்னா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. நம்ம அந்த ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்து வச்சுட்டு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய பலன் உண்டு. அந்த வார்த்தையை சொல்றதுக்கு முன்னாடி பவுல் என்ன சொல்லுவார்னா, வாழ்ந்திருக்கவும் தெரியும் தாழ்ந்திருக்கவும் கற்றுக்கொண்டேன், எந்த நிலையிலும் மன ரம்யமாய் என்னால் இருக்க முடியும். எப்படி முடியும்பா? வாழ்ந்திருந்தா சரி ஓகே, மன ரம்யம் தாழ்ந்திருக்க எப்படி முடியும்பா? அடுத்த வேலைக்கு என்னன்னு கூட இல்லை, வீட்டில் இல்லை, ஒன்றும் இல்லை, நாளைக்கு காரியத்தை நினைச்சாலே தலைவலிக்குது. ஆனால் பவுலை எப்படி இது முடியும்? முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பவுலுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? நான் அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன், இன்னைக்கு எனக்கு சாப்பாடு இல்லை, சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, ஆமென், ஆனால் நான் கர்த்தரை நம்பி வாழ்ந்து கொண்டிருப்பேன். ஆனால் சாப்பாடு இல்லை, ஒரு மணி ஆச்சு, சில நேரத்தில் ஆண்டவர் யார் மூலமாக சாப்பாடு கொண்டு வந்துடுவார், ஆனால் இன்னைக்கு சாப்பாடு இல்லை. நான் கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பேன், ஆனால் கர்த்தரிடத்தில் என்னை அர்ப்பணித்து நான் வாழ்கிறவன், ஆனால் சாப்பாடு இல்லைன்னாலும் நான் சாப்பிட்ட நாளில் இருந்த பலத்தை காட்டிலும் நான் சாப்பிடாம இருக்கிற நாளில் என்னை பலப்படுத்தி எனக்கு சகாயம் பண்ண அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். நம்பினா மட்டும் கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. தானியேல் பாத்தீங்களா? தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பாத்தீங்களா? ராஜ போஜனத்தை ஒதுக்கினார்கள் வேண்டாம் என்று. உடனே அதை கண்காணியானவன் என்ன சொல்லுகிறான்? இதை நீங்க சாப்பிடாம நீங்க வாடி போயிருவீங்கப்பா, வெறும் பருப்பு மட்டும் சாப்பிட்டு இருந்தா வாடி போயிருவீங்கப்பா. அப்ப அவன் தானியேல் சவால் விடுறான், கொஞ்ச நாள் டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு. உண்மையிலே அவன் அந்த கண்காணியானவன், அந்த அந்த அதிபதியா வைக்கப்பட்டவன், அவன் சொன்னது உண்மைதான். இந்த ராஜ போஜனத்தை கம்பேர் பண்ணும்போது இது தானியேல் புசிக்கிறதுல ஒண்ணுமே கிடையாது. ஆனா அவங்க கர்த்தரை நம்பினாங்க. செக் பண்ணி பார்த்தா மற்ற எல்லாரை விடவும் இவங்க எப்படி இருந்தாங்க தெரியுமா? பலமுள்ளவங்களா இருந்தாங்க. என்னை பலப்படுத்துகிறவர், நிற்க பண்ணுவார். எனக்கு அது இல்லையே நான் இப்படி நிற்பேன், இது இல்லையே இதை நான் இப்படி செய்வேன், எந்த காரியம் இல்லையே நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன். எது இருந்தாலும் உங்களால் இப்படி ஃபேஸ் பண்ண முடியாது, இப்படியெல்லாம் நிற்க முடியாதுங்க. ஆனால் கர்த்தர் என்னை பலப்படுத்தி என்னை நிற்க பண்ணுவார். என்னை நிற்க பண்ண தம்முடைய அபிஷேகத்தை, தம்முடைய ஆவியை எனக்கு அனுப்புவார்.

முடியல, யாருக்கும் நிக்க முடியல. ஆனா தாவீது போய் நின்றான். யுத்தம் கர்த்தருடையதுங்க. நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நீங்கள் நின்று கொண்டு சில இடத்துல ஆண்டவரே, ஆண்டவரே இந்த சிச்சுவேஷன்ல என்ன அலோ பண்ணிராதீங்க, ஆண்டவரே இங்க மட்டும் என்ன கொண்டு போயிராதீங்க, ஆண்டவரே ஆண்டவர் சொல்றார் நீ நிக்கணும், நீ அதுல நிக்கணும், நீ நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நல்ல கைகளை தட்டி ஆமே. சில சிச்சுவேஷன்ல நிக்கணும். ஹல்லேலூயா. நிக்கணும், நிக்கணும். தாவீது போய் நின்னா. ஆமென். அதாவது தேவனுடைய கரம் அங்கே வெளிப்படாமல் கோலியத்தில் விழ முடியாது. ஒரு கல்லு பட்டு ஒருத்தன் கீழே விழுறான். என்னுடைய விசுவாசம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய கரம் கரெக்டா கல் அடிக்கப்படும் போது ஆண்டவர் அவனை அடிச்சிருப்பார்ல. ஆமே. ஹல்லேலூயா. அவன் மேல இருக்கிற அபிஷேகம் அவனை நிற்க வைத்தது எப்படி உண்மையோ அதே போல அவனுக்குள்ளே தேவன் ஆமென் வைத்த அந்த வல்லமை கோலியாத்தை வீழ்த்தினது. தேவன் நம்மை ஒவ்வொரு சிச்சுவேஷன்ல சிலருக்கு முன்னாடி நிக்க வைப்பாருங்க. நமக்கு புரியாது. சிம்சோன் ஆமென் அத்தனை ஆயிரம் பெலிஸ்தியர்களுக்கு முன்னாடி கொண்டு போய் நிற்க வைத்தான். அவர்கள் நினைச்சார்கள் இவன் தான் இன்னைக்கு நமக்கு டைம் பாஸ். தேவன் அனுமதித்தார், நிற்க பண்ணினார், நிற்க வைத்தார். எதற்கு தெரியுமா? அத்தனை பேரையும் முறியடிக்க. உனக்கு கொஞ்சம் பலத்தை தந்து, கொஞ்சம் பலத்தை தந்து சில சிச்சுவேஷன்ல நிக்க வைப்பார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆமா, உங்க குடும்பத்துக்கு விரோதமாய் சத்துரு தொடுக்கிற எல்லா ஆயுதங்களுக்கும் கண்ணியாக கர்த்தர் உங்களை உங்க குடும்பத்துல நிக்க வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதின் சகோதரர்கள் யுத்த காலத்துல நிக்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருந்தனா என்ன ஆயிரும்? நிச்சயமா பெலிஸ்தியரின் கை ஓங்கும், அத்தனை பேர் அவுட். ஆனால் அவர்களுக்கு அது வேல்யூ தெரியல. தாவீது மேல அபிஷேகம் வைக்கப்பட்ட பிறகும் தாவீதுனுடைய அண்ணன் எலியாப் சொல்லுகிறான், நீ உனக்கு ரொம்ப திமிருடா அப்படிங்கிறான். நீ அகங்காரம் உள்ளவன் தெரியும். அதெல்லாம் கேட்டுட்டு தாவீது எந்த இடத்துலயும் போங்க அப்படி சொல்லிட்டு போகல. தாவீதுக்கு தெரியும், நான் அதுல நின்னாதான் எங்க அண்ணன் காக்கப்படுவான். நான் இன்றைக்கு நிக்கணும். அவங்க ஆயிரம் பேசட்டும், என்னவும் பேசட்டும், ஆனா நான் நிக்கலன்னா பெலிஸ்தியன் மேற்கொண்டு விடுவார். ஓமேன். உங்களை சூழ்ந்திருக்கிறவங்களுக்கு உங்க வேல்யூ தெரியாம இருக்கலாங்க, ஆனா உங்க மேல இருக்கிற அபிஷேகம் உங்களை நிற்க பண்ணும். ஆமென். ஹல்லேலூயா. கொஞ்சம் அதை நான் இப்படி இதை சொல்லும் போது ஒரு ஸ்டெப் கூட கொஞ்சம் கோலியாத்து கொன்னதுக்கு அப்புறம் அந்த எலியா மற்ற சகோதரர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க பாருங்க. ஆமாம், உங்கள் வேலையை தெரியலையன்று உங்கள் சகோதரர்களுக்கு, கூட பிறந்தவங்களுக்கு, மற்றவங்களுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் போராடுகிற கோலியாத் கொல்லப்படுவார், வீழ்த்தப்படுவார். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களுக்கு கீழே நசுக்கி போடும்போது உங்களோடு இருக்கிறவர் பெரியவர் என்பதை ஆமேன் மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படி செய்வார். ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவன் நிற்க பண்ணுவார். ஆமென். எசேக்கியேல் நிற்க பண்ணினார், நிற்க பண்ணார், நிற்க பண்ணி. அடுத்த காரியத்தை நான் சொல்வதற்கு முன்னதாக எங்கெல்லாமோ நிற்க பண்ணினார் அதுல தான் திடீர்னு 37வது அதிகாரத்தில் உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் கொண்டு போய் நிற்க பண்ணினார். ஆண்டவரே இதுக்கு நான் அங்கேயே இருந்திருப்பேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிற்க பண்ணினார் எதற்கு தெரியுமா? ஆமென். எசேக்கியேலை நிற்க பண்ணி அந்த உலர்ந்த எலும்புகள் அத்தனையும் சேனையாய் நிற்க பண்ணினார். ஹல்லேலூயா. யோசேப்பை எகிப்தில் நிற்க பண்ணி பஞ்ச நாட்களில் அவன் குடும்பம் முழுவதையும் நிற்க பண்ணினார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி என்றால் நான் இந்த வார்த்தையை சொல்லும் போதே தீர்க்க தரிசனமாய் ஒரு வார்த்தையை சொல்ல நான் ஆவியில் ஏவப்படுகிறேன். உங்க குடும்பம் நிக்கணும்னா நீங்க நின்னுதாகணும். உங்க பிள்ளைங்க நிக்கணும்னா கமான் சபையே நின்னுதாகணும். ஆண்டவரே என்னை நிற்க பண்ணுங்கப்பா, என்னை நிற்க பண்ணுங்கப்பா, என்னை நிற்க பண்ணுங்கப்பா. இஸ்ரவேல் ஜனங்களை நிற்க பண்ண எசேக்கியேல் நின்னுதான் ஆகணும். ஆமே. நம்ம பிரேயர் எப்படி தெரியுமா இருக்கு? பல நேரத்தில் எலியாவ மாதிரி, போதும் ஆண்டவரே, உண்மையில போதும்னா எப்போ சொல்லியிருக்கணும்? அக்னி இறக்கும் போதே. சிமியோன் சொன்னார்ல அந்த கிளைமேக்ஸ், இயேசுவை பார்த்ததும் போதும் ஆண்டவரே, உம்முடைய ரட்சியத்தை கண்கள் கண்டது சமாதானத்தோட. அப்படி அப்போ சொல்லியிருக்கணும், அக்னி இறக்கின போது சொல்லியிருக்கணும். ஆண்டவரே எவ்வளோ பெரிய காரியம் செஞ்சீங்க ஆண்டவர், அப்படியே தூக்கிட்டு போயிருங்க ஆண்டவரே. இது அப்படி இல்லை, பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியாம ஆண்டவரே

0: சிலர் பாருங்க பிரச்சனை எதிர்கொள்ள முடியாம எப்படி ஜெபம் பண்ணுவாங்க தெரியுமா? எப்போ வருவீர் ஆண்டவரே? பார்க்கிற ஆசையில் இல்ல, பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியல. இயேசுவே சொல்றா, எனக்கு ரொம்ப ஆச்சரியம், உடனே ஆண்டவர் போய் இயேசுவேல அடிச்சாரா? இல்ல, எலியாவின் நாட்களில் இயேசுவேலுக்கு ஏதாவது ஆச்சா? அடுத்து எகுதா வந்து இயேசுவேல் என்ன செய்கிறான்? வல்லமை கர்த்தருக்குரியது. பைபிள் சொல்லுது பிசாசின் தந்திரங்கள், அவன் தன்னை வல்லவனாய் காட்டுவான். அவனுக்கு அதாவது அவன் ஆசைப்பட்டதெல்லாம் என்ன, அவருக்கு நிகராய் தான் மாற ஆசைப்பட்டான். வல்லமையும் கனமும் பலமும் மகத்துவமும் ஆட்டுக்குட்டியானவருக்கே உரியது. ஆமென். அவன் தனக்கு வல்லமை இருக்கிறது போல தன்னை பலவானாய் காட்டுவான். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை தான் முறியடித்தார். அவர் தாவீதின் குமாரனாய் இந்த பூமியில வெளிப்பட்டு தாவீது செய்த அதே செயலை செய்தார். தாவீது என்ன செய்தான்? கோலியாத்தை வீழ்த்தி அவன் நெஞ்சு மேல ஏறி நின்று, ஆமென், கல்லு தலையில அடிக்குது, கோலியாத் கீழே விழுந்தான், காலு நெஞ்சில மிதிக்குது. அவர் உன் தலையை நசுக்குவார். ஆமென். நெஞ்சு மேல ஏறி நின்னு கோலியாத் பட்டயத்தை உருவி கழுத்தை வெட்டினான். இதுதான் தாவீது செஞ்சது, தாவீதின் குமாரன். ஆமென். கல்வாரியில நான் விசுவாசிக்கிறேன், அந்த சிலுவை அந்த மலை மேல நாட்டப்பட்டது. ஆமே, நான் இப்படி விசுவாசிக்கிறேன், சாத்தானுக்கு மேல ஆண்டவர் வாங்கி அடிச்சது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே தான் ஜனங்க சொல்றாங்க, இறங்கி வந்துரு, இறங்கி வந்துரு, இறங்கி வந்துருன்றாங்க. இல்ல, அனை கோலியாத்துக்கு மேல தாவீது ஏறி நின்று அவன் நெஞ்சு மேல நின்று அவன் கழுத்தை வெட்டினது போல கல்வாரி சிலுவையில சாத்தானுக்கு மேல ஆண்டவருடைய பாதம் படிந்தது. ஆமென். அவன் தலை நசுக்கப்பட்டது. ஜெயித்தவரை ஆராதிக்கிறேன் சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி, ஜெயித்தவரை ஆராதிக்கிறேன், ஜெயித்தவரை ஆராதிக்கிறேன், என்னை நிற்க பண்ணுகிறவரை ஆராதிக்கிறேன். பலமும் மகத்துவமும் அவருக்கே, அவருக்கே, அவருக்கே உரியது. Thank you Father. Amen. சொல்லுங்க, என்னை நிற்க பண்ணுவார், நிற்க பண்ணுவார். Hallelujah. Amen. ஃபியூச்சர்ல ஒரே பாயிண்ட் இன்னைக்கு தெரியல. Amen. ஆண்டவர் நிற்க பண்ணாம, நிற்காம சுதந்திரிக்க முடியாது. நிற்க, பைபிள் என்ன, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் இருப்போம். நாம் தளர்ந்துட்டோம்னா என்னங்க, நிற்காம சுதந்திரிக்க முடியாது. நிற்காம எதையும் சுதந்திரிக்க முடியாது, நிக்கணும். இவ்வளவு சிச்சுவேஷன்ல நிக்க பண்ணது நோக்கத்தை புரிஞ்சுக்கோங்க. இசைக்கியேல், நீ இந்த உலந்த என்ன ஆண்டவர் இங்க கொண்டு வந்தீங்க, நீ நிக்கணும். சில சொல்லுவாங்க, என்ன போய் இந்த குடும்பத்தில் ஆண்டவர், அவங்க எல்லாம் சகோதரர்கள் எப்படி இருக்காங்க, அப்படி இருக்காங்க, என்ன போய் நிக்கணும், நிக்கணும். ஹல்லேலூயா. நீ நிப்பது, அவன் உன்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் பாருங்க, தாவீதுக்கு மேல அபிஷேகம் ஊற்றப்பட்டது எலியாவுக்கும் தெரியும், மற்ற சகோதரர்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் கண்ணு முன்னாடி வச்சுதான். அப்ப எல்லாருக்குமே தெரியும் அடுத்த ராஜா யாரு தான். மற்ற யாருக்கும் தெரியாட்டியும் சவுலுக்கு தெரியாது, மற்ற யாருக்கு, அந்த சகோதரர்களுக்கு தெரியும்ல அடுத்த ராஜா யாரு தான். தெரிஞ்சு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, நீ அகங்காரம் உள்ளவன். அப்படின்னா என்ன அர்த்தம், எரிச்சல். தங்களை விட அவன் விசேஷமானவனாய் மாறிக்கொண்டிருக்கிறான், தங்களை விட விசேஷமானவனாய் மாறப்போகிறான் என்பதை பார்த்து எரிச்சல். ஆனா அவங்களுக்கு தெரியவில்லை, அப்படி அவன் மாறுவது நிமித்தம் அவர்களும் காக்கப்படுவார்கள் என்பது தெரியவில்லை, தெரியவில்லை. ஆமே. மற்றவங்களுக்கு புரியுதோ புரியலையோங்க, நீங்க நின்றுதான் ஆகணும். உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு நடுவில் எசேக்கியேலை கொண்டு போய் நிறுத்தினது அத்தனை உலர்ந்த எலும்புகளையும். ஆமே. ஆண்டவர் ஒன்று சேர்த்து ஆவியை பிரவேசிக்க பண்ணி கால் ஊன்றி மகா பெரிய சேனையாய் நிற்க பண்ணுவதற்காக தேவன் நிற்க பண்ணுகிறார். அடுத்து தேவன் என்ன செய்கிறார், எசேக்கியேல் 2 அதிகாரத்தின் 9 வசனம், Thank you, Holy Spirit.
1: இதோ என்னிடத்துக்கு நீட்டப்பட்ட ஒரு கையை கண்டேன். அந்த கையிலே ஒரு புஸ்தக சுருள் இருந்தது.
0: ஒரு புஸ்தக சுருளை கொடுக்கிறார். எழுதப்பட்ட வார்த்தை நல்ல கவனமா கேட்கணும். தேவன் நிற்க பண்ணி அடுத்து செய்கிற காரியம் என்ன தெரியுமா? புஸ்தக சுருளை கொடுக்கிறார். என கேட்கிற சபையே கவனியுங்கள், தேவனுடைய கரத்தால் கொடுக்கப்பட்டதுதான் இந்த புஸ்தக சுருள். ஆமேன், ஆமேன். உபாகமம் அதனுடைய 33 அதிகாரம், ஆமேன், 1-3 வரை உள்ள வசனங்களை வாசியுங்கள் வேகமாக.
1: தேவனுடைய மனுஷனாகிய மோசே தான் மரணம் அடையும் முன்னே
0: இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்த ஆசீர்வாதமாவது கர்த்தர் சியோனில் இருந்து எழுந்தருளே.
1: அவர்களுக்கு உதயமானார், பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து 10,000 பரிசுத்தவான்களோட பிரசன்னமானார். அவர்களுக்காக
0: அக்கினிமயமான பிரமாணம்
1: அவருடைய வலதுகரத்திலிருந்து புறப்பட்டது.
0: ஒரு கரம் நீட்டப்பட்டது, ஒரு புஸ்தக சுருள் என்னிடமாய் நீட்டப்பட்டது. இது கர்த்தருடைய வலது கரத்திலிருந்து புறப்பட்ட பிரமாணம். அதேதான் ஓசியாவை கொண்டு எப்படி சொன்னார் தெரியுமா? ஓசியா 8:12 ஓசியா 8:12 என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். நீட்டப்பட்ட கரம், கரத்தில் என்ன இருக்கிறது? புஸ்தக சுருள் இருக்கிறது. மோசே இல்லாமல் தளர்ந்து நிற்கிற யோசுவாவை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று வார்த்தையை சொல்லி பலப்படுத்தி நிற்க வைத்து விட்டு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த புஸ்தகத்தை விட்டு விலகாதபடி கவனமாயிரு. இந்த புஸ்தக சொருள் எதுக்கு கொடுக்கப்பட்டது? எசேக்கியேல் சொல்றார், இதை வாங்கி புசி. அதுல நிறைய காரியங்கள் எழுதப்பட்டிருந்தது, ஐயோன்னு எழுதப்பட்டிருந்தது, புலம்பல் எழுதப்பட்டிருந்தது. அது எதையும் பார்க்காத தரதுன்னா வாங்கி புசி, தரதுன்னா வாங்கி பூசி. ஹாலலூயா, ஹாலலூயா. மகன் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பாரா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பாரா? இல்ல, அப்ப நீங்க தரதுப்பா, நான் சந்தோஷமா வாங்கி பூசிக்கிறேன்ப்பா. நீங்க தரதுப்பா, இந்த காரியம், இந்த வாழ்க்கை நீங்க தரத ஆண்டவரே, நான் சந்தோஷமாய் வாங்குகிறேன், சந்தோஷமாய் வாங்குகிறேன். அவன் வாங்கி பூசித்தான், அவன் வாங்கி புசித்தான். அதை நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன், அவன் வார்த்தையினால் தன்னை நிரப்புகிறான். நிற்க பண்ணி புஸ்தக சுருளை கொடுக்கிறார். இனி தொடர்ந்து நிற்க வேண்டுமா இல்லையா என்பதை தீர்மானிப்பது அதை நம்ம புசிக்கிறதுலையும் தள்ளுறதுலையும் இருக்கிறது. எசேக்கியேல் இந்த கொஸ்டின் கேட்கல, கொடுக்கப்பட்ட நீட்டப்பட்ட புஸ்தக சுருளை வாங்கி புசிக்கிறான். என கேட்கிற சபையே, உங்களை வார்த்தையினால் நிரப்பிக்கொள்ளுங்கள், வார்த்தையினால் நிரப்பிக்கொள்ளுங்கள். உங்களுக்குள்ளே தேவ வார்த்தைகள், எதற்கு சபையிலே கொண்டு வந்து வார்த்தைகளை கேட்க வைக்கிறார்? எதற்கு கையில் இந்த நீட்டப்பட்ட புஸ்தக சுருள் கொடுக்கப்பட்டிருக்கிறது? வார்த்தையினால் நாம் நம்மை நிரப்பிக்கொள்ளும்படியாய். எசேயா 34:16 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வாய் இவைகளை சொல்லிட்டு அவருடைய ஆவி இவைகளை சேர்க்கும். கர்த்தருடைய வாய் இவைகளை சொல்லிட்டு, யார்கிட்ட சொல்லிச்சு? மோசே முதல் யோவான் வரைக்கும் கிட்டத்தட்ட 1500 காலமா இந்த பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. மோசே முதல் எத்தனையோ பரிசுத்தவான்கள், தீர்க்கதரிசிகள், கடைசியாக யோவான் வரைக்கும் இவர்கள் இடத்துல கர்த்தருடைய வாய் சொன்னது, சொன்னதை அவர்கள் தங்கள் காலத்துக்கு ஏற்றார் போல எழுதி வைத்தார்கள். எழுதினவைகளை எல்லாவற்றையும் அவருடைய ஆவி ஒன்று சேர்த்தது. எனவேதான் தீமோத்தேயுக்கு எழுதும் போது, ஆமென், பவுல் எழுதுகிறார், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டது. நீங்க கவனிச்சிங்கன்னா தெரியும், அன்று எழுதி கொடுக்கப்பட்ட அதே எழுத்துக்கள் இன்று எவ்வளவோ மாற்றங்கள் தேசத்தில் நடக்கிறது. ஏன்? நம் பயன்படுத்தின ரூபாய் நோட்டு கூட செல்லாதுன்னு சொல்லி மாற்றிட்டாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் எந்த அப்டேட்டும் தேவைப்படாத ஒரே புஸ்தகம் உண்டென்றால் அது பரிசுத்த வேதாகமம் மாத்திரமே. காரணம், இது கர்த்தருடைய வாய் சொல்லிட்டு அவருடைய ஆவி இவைகளை சேர்த்தது. பைபிள் ஷேப் மாறிச்சு, லெட்டர் சைஸ் மாறிச்சு, ஃபாண்ட் மாறிச்சு, அட்டை மாறிச்சு. முந்தி ஃபுல்லா பிளாக் கலர் தான் இருந்துச்சு, இன்னைக்கு அட்டை மாறிச்சு, எல்லாம் மாறிச்சு, ஆனா உள்ள எழுதப்பட்ட எழுத்து மாறல, மாறாது. நம்ம பார்க்கிற இந்த பூமி மாறும், வான மாறும், ஆனா இதுல இருக்கிற ஒரு டாட்டு கூட மாறாது. ஆமே. நீட்டப்பட்ட புஸ்தக சுருளை வாங்கி புசியுங்கள். வார்த்தையினால் உங்களை நிரப்புங்க, வார்த்தையினால் நிரப்புங்க. எசேக்கியேல் உட்கொண்ட போது வாசிங்கள் 3வது அதிகாரம் அதனுடைய பிரேசலான் 3வது வசனம் எசேக்கியேல் 3:3 வேகமாக. மனுபுத்திரனே, நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக. அப்பொழுது நான் அதை புசித்தேன், அது என் வாய்க்கு எப்படி இருந்ததா, தேனை போல தித்திப்பா இருந்தது. வாழ்க்கை மதுரமாக வேண்டுமா? மாறாவா இருக்கிறவங்கள் வாழ்க்கை மதுரமாக தேவன் தருகிற மருந்துதான் வேதம். எப்படி அன்று ஒரு மரத்தை முறித்து மாறா என்கிற தண்ணீரில் போட்டதும் அந்த தண்ணீர் அனைத்தும் மதுரமாய் மாறினதோ, அப்படியே தேவன் தருகிற அந்த வார்த்தைகளால் உங்கள் வாழ்க்கையை நிரப்பி பாருங்கள். உங்கள் மாறா என்கிற வாழ்க்கை மதுரமாக மாறும். ஆமென். அவன் உட்கொள்ளுகிறான். 3வதாக உட்கொண்ட பிறகு நடந்தது என்ன? 4-5 வசனங்கள். பின்பு அவர்
1: என்னை நோக்கி, நிற்கப்படுகிறார்,
0: புஸ்தக சுருளை கொடுக்கிறார். அவன் வார்த்தைகளால் தன்னை நிரப்பின பிற்பாடு அவனை குறித்த தேவ திட்டத்தை அவனுக்கு தெரியப்படுத்துகிறார். நிற்க பண்ணுகிறார்னா ஒரு பர்பஸ் இருக்கிறது. எசேக்கியேலே, நான் உன சும்மா எங்கேயாவது போய் ஊழியம் செய்ய அனுப்பல பாப்பா, அனுப்பல. நான் சொல்லுகிறேன், விளங்காத பாஷையுடைய ஜனத்துக்கல்ல, உன் சொந்த ஜனத்துக்குள்ளே போ. இது எப்பொழுது வெளிப்படுத்துகிறார் தெரியுமா? அவன் அவர் கொடுத்த புஸ்தக சுருளை உட்கொண்ட போது. ஆண்டவர் என்னை குறித்த தேவசித்த என்ன, என்னை குறித்த தேவசித்த என்ன? நீட்டப்பட்ட புஸ்தக சுருளை வாங்கி உட்கொள்ளுங்கள். அதன் பிறகு உங்களை குறித்த தேவ சித்தம் என்ன என அவர் சொல்லுகிறதை உங்கள் காதுகள் கேட்கும். இன்னைக்கு யாருக்கும் இதை வாங்கி புசிக்கிறது கிடையாது. இன்னைக்கு எல்லாருக்குமே அந்த கரெக்ட், அது என்ன அது மட்டும் சொல்லுங்க. நோ, அவன் வசனத்தால உட்கொண்ட பிறகு கர்த்தர், பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே நீ போய் இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் சேர்ந்து என் வார்த்தைகளை கொண்டு அவர்களோடு பேசு. விளங்காத பேச்சும் கடினமான பாஷையும் உள்ள ஜனத்தண்டைக்கல்ல, இஸ்ரவேல் சந்ததியாரிடத்திற்கே அனுப்பப்பட்டாய். சித்தம் அறிய விருப்பமா? நீட்டப்பட்ட புஸ்தக சுருளை வாங்கி புசியுங்கள். வார்த்தையினால நம்ம உள்ளத்தை நிரப்பணும். வார்த்தையினால, ஏன் வார்த்தையினால நிரப்பப்பட்ட பிறகுதான் சித்தத்தை அறிய முடியும்னா நல்ல கவனிங்க. நாம் சிறு வயதிலிருந்தே அநேக எண்ணங்கள், அநேக காரியங்களை கொண்டு நமக்குள்ள நிறைய பில்டிங்கை கட்டி வச்சிருக்கிறோம். ஆவிக்குரியவன் மாம்சத்துக்குரியவன். இன்னைக்கு வெளியே காண்கிற இந்த கண்கள் மாம்சத்துக்குரிய கண்கள், இந்த காதுகள் ஆவி மாம்சத்துக்குரிய காதுகள். அப்போ ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவன் என்று பைபிளில் ஒரு பதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஆவிக்குரியவன் என்று சொல்லும்போது அவனுக்கு ஆவிக்குரிய கண்களும் இருக்க வேண்டும், ஆவிக்குரிய காதுகளும் இருக்க வேண்டும். அந்த ஆவிக்குரிய கண்கள் தான் பிரசன்னத்தை காணும், அந்த ஆவிக்குரிய காதுகள் தான் சத்தத்தை கேட்கும். அப்போ இந்த மாம்சத்துக்குரிய காரியங்கள் நமக்குள்ளே நிறைய நிரப்பி வச்சிட்டோம். இந்த வசனம் உள்ள போய் என்ன செய்யுமா? எபிரேயர் 4வது அதிகாரம், எபிரேயர் 4வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசியுங்கள்.
1: தேவனுடைய
0: வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. கவனிங்க, இந்த வார்த்தை உள்ள போய் நான் சொல்ல விரும்பணும்னா, அந்த என்னத்துல ஒரு ஒர்க்ஷாப்ல ஒரு வண்டியை கொண்டு விட்டா அவ்வளோத்தையும் பிரிச்சு போட்டுருவாங்கல்ல, பிரித்து போட்டு சரி பண்ணி திருப்பி சேர்ப்பாங்க. இதுதான் வசனம் உள்ள போய் நடக்கிற ஒரு பெரிய ஆப்ரேஷன் நடத்தும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், நம்ம அப்படி டோட்டலாக சேஞ்ச் ஆகிறோம். வசனம் உள்ள போக உள்ள போக உள்ள போக தாவீது சொல்லுகிறார், நான் முதியோரை பார்க்கலும் ஞானம் உள்ளவனானே. இந்த வசனம் உள்ள போய் உள்ள போய் எனக்குள்ளே, அதாவது நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், என்னுடைய ஆவிக்குரிய கண்களை அடைத்து வைத்திருக்கிறதும் என்னுடைய ஆவிக்குரிய செவிகளை அடைத்து வைத்திருக்கிறதுமான காரியங்களை எல்லாம் சுத்திகரித்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணி என் கண்ணை ஓபன் ஆக்கும், என் செவிகளை திறக்க பண்ணும். ஆமென், ஆமென். இந்த சத்தம் கேட்கணும். எப்படி மாம்சத்தின்படி, ஆமென், குற்றம் சாட்டப்படாதவன், நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன், மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைத்து பெருமை பாராட்ட வேண்டுமானால் நானும் பெருமை பாராட்டலாம் என்று சொன்ன பவுல், ஆமென், தமஸ்குவை நோக்கி போய்கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவனை சந்தித்த போதுதான் புரிந்து கொண்டான், நான் இன்னும் சரியா பார்க்கல, நான் குருடனா இருக்கிறேன். ஜெபித்த போது அவன் கண்களில் இருந்து செதில்கள் விழுந்தது, அவனுக்கு புதிய பார்வை கிடைத்தது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் பார்க்கிறது அதுக்கப்புறம் பரலோகத்துக்கு ஏற்றார் போல பார்க்க ஆரம்பித்தான். அவனை யார் யார் அவன்கிட்ட நெருங்கி வருவாங்க பாருங்கள், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாங்க. ஒரு குறி சொல்றவ வந்து அவனை வாழ்த்துவா, உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன் சொல்லும் போது அவன் சினம் கொண்டு கடிந்து அப்புறப்படுத்தினானாம், ஆவிகளை பகுத்தறிய முடிந்தது. இது யார் என்கிட்ட ஒருத்தங்க பேச வராங்க, பழக வராங்க, என்ன நோக்கத்துக்காக வராங்க, அதை அறிய நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும். நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது கர்த்தர் பேசுவார், ஆனால் கேட்க மாட்டேங்குதுல்ல சத்தம். இதுவே ஏன் கேட்க மாட்டேங்குது? நம்முடைய ஆவிக்குரியவன் என்கிற அனுபவத்தில் ஆவிக்குரிய காதுகள் உண்டு, ஆவிக்குரிய கண்கள் உண்டு. எம்மாவூருக்கு ரெண்டு சீஷர்கள் நடந்து போனார்களே, இயேசு கூட போன போது கூட பைபிள் சொல்லுது அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. உடனே அவங்க குருட்டாட்ட மாட்டா இருந்தாங்க, இல்லை, ஆவிக்குரிய கண்ணு மறைக்கப்பட்டிருந்தது. எப்பொழுது திறக்கப்பட்டது தெரியுமா? இயேசு வேத வாக்கியங்கள் ஒவ்வொன்றாய் சொல்ல சொல்ல சொல்ல அவர்களுடைய சாட்சி என்ன? என் இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? நான் சொல்லுகிறேன், அந்த தீல இந்த மறைக்கப்பட்டவைகள் எல்லாம் எரிக்கப்பட்டு கண்கள் தெளிவாகும். ஆவிக்குரிய கண்ணு தெளிவாகவும் ஆவிக்குரிய செவிகள் திறக்கப்படவும் வசனத்தால் நாம் நம்மை நிரப்ப வேண்டியது அவசியம். அவன் புஸ்தக சுருளை உட்கொண்ட போது சொல்லப்பட்ட வேத வசனத்தை, அவனை குறித்த தேவ திட்டத்தை அவன் அறிந்து கொண்டான். நேரம் போய்விட்டது, ரெண்டு காரியத்தை வேகமாக சொல்லி முடிக்கிறேன். நிற்க பண்ணுகிறார், வார்த்தையினால் நிரப்ப பண்ணுகிறார், திட்டத்தை தெரியப்படுத்துகிறார். தெரியப்படுத்திட்டு அடுத்தவர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? மூன்றாவது அதிகாரத்தின் 14வது வசனம்,
1: ஆவியினை உயர எடுத்து கொண்டது, நான் என் ஆவியின் உக்கிரத்தினாலே மனம் கசந்து போனேன்.
0: அடுத்த வார்த்தை,
1: ஆனாலும்
0: கர்த்தருடைய கரம்
1: மேல் பலமாக,
0: கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நிற்க பண்ணுகிறார், வார்த்தையினால் நிரப்ப பண்ணுகிறார், திட்டத்தை தெரியப்படுத்துகிறார். சொல்லிவிட்டு பாய் சொல்லிவிடவில்லை, மாறாக அதை நிறைவேற்ற அவருடைய பலமுள்ள கரத்தை அவனோடு இருக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு தெரியுங்க நான் எவ்வளவு சிறியவன் என்றும், என் கை எவ்வளவு சிறியதென்றும் அவருக்கு தெரியும். ஆனால் வெளிப்படுத்தின திட்டங்கள் எல்லாம் பெரியது. ஹல்லேலூயா. அவர் என் கையின் சைஸை வைத்து, என்னுடைய திராணியை வச்சு திட்டத்தை தெரியப்படுத்துகிறவர் அல்ல. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகள் அல்ல. தேவன் தம்முடைய வல்லமைக்கு ஏற்றார் போல தம்முடைய திட்டத்தை தெரியப்படுத்துவார். தெரியப்படுத்திவிட்டு அதை நிறைவேற்ற அவருடைய பலமுள்ள கரமும் நம்மோடு இருக்கும்படி கிருபை செய்வார். இதை அனுபவித்ததா இது சொல்லுகிறான். ஆண்டவரே, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறதப்பா. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். எவரையும் மேன்மைப்படுத்தவும், தமிழ்ல தான் அந்த வார்த்தை ரொம்ப அருமை. எவரையும், நம்ம லாங்குவேஜ் எவனை வேணாலும் அவரால் தூக்க முடியும். சத்தம் ஆவேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆவேன். நல்ல கவனம், உங்களை நோக்கி ஒரு வேர்டு வருதுன்னா, ரேமா வருதுன்னா, திட்டம் வருதுன்னா, உங்க கையை வச்சு கம்பேர் பண்ணாதீங்க. ஹல்லேலூயா. நம்ம பல நேரத்தில் இதெல்லாம் நமக்கு எங்க நடக்க போகுது? உங்களை 1000 மடங்கு அதிகமாகும்படி வர்த்திக்க பண்ணுவார். இப்படி ஒரு வார்த்தை வருது, நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா? 1000 மடங்குன்னா ஒருவேளை இப்போ நான் 10,000 வாங்கிட்டு இருக்கிறேன், அதுக்கு 1000. நம்ம உடனே எங்க நம்ம அப்படி போயிடும். போறோம், நம்ம நம்ம ரூட்டுக்கு வரோம். என் வழிகள் உங்கள் வழிகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் ரூட்டு வேற. அது எப்படி நடத்துவார நான் யோசிக்கவே கூடாது. நான் எதை மட்டும் தான் யோசிக்கணும் தெரியுமா? அந்த வார்த்தையை மட்டும். செய்வார், செய்வார். எப்படி இந்த உடஞ்ச கப்பல்ல இருந்து வெளியே கொண்டு போவார்னு பவுலுக்கு தெரியாது. ஆனா பவுலுக்கு ஒண்ணு தெரியும், எனக்கு உரைக்கப்பட்டதை செய்வார், எனக்கு சொன்ன பிரகாரமே நடக்கும். எப்படி நடக்கும் அது தெரியாது, ஆனா நடத்துகிறவர் எனக்கு தெரியும். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். எனக்கு சொன்னது, என் பிள்ளைய குறித்து சொன்னது, என் குடும்பத்தை குறித்து சொன்னது, என் எதிர்காலத்தை குறித்து சொன்னது, அது நடக்கும். எப்படிப்பா நடக்கும்? நீ காற்றையும் காணல, மழையும் காணல. காற்று மழை அதை நான் நம்பல. ஆமா, நான் கர்த்தரை நம்புறேன். இல்லாதவைகளை இருக்கிறதை போல வரவழைக்கிறவருடைய வல்லமை இன்னைக்கும் குறையவில்லை. கர்த்தருடைய கை அதை செய்யும், செய்து முடிக்கும். ஆமென், ஆமென். கரத்தை மேல வைக்கிறார், வச்சுட்டு திட்டத்தை நிறைவேற்றுகிறார். அதுதான் ஐந்தாவது காரியம், எசேக்கியேல் 33:22. Thank you Holy Spirit. வேகமாக, வேகமாக.
1: தப்பினவன்
0: வருகிறதற்கு
1: முந்தின சாயங்காலத்திலே கர்த்தருடைய கை என் மேல்
0: அமர்ந்து
1: அவன் காலையில் என்னிடத்தில் வருமட்டும் என் வாயை திறந்திருக்க
0: பண்ணிட்டு. கர்த்தருடைய கை அமர்ந்து என் வாயை திறந்திருக்க பண்ணிட்டு
1: என் வாய் திறக்கப்பட்டது. பின்பு நான் மௌனமாக இருக்க
0: கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. இஸ்ரவேல்கிட்ட போய் பேசுன்ட்டார். எப்படி பேச, என்ன பேச? ஒரு காரியத்தை செய்யும்படி சொல்லிவிட்டு வேடிக்கை, நீ செய் பார்க்கிறோம் அப்படி சொல்லி வேடிக்கை பார்க்கிறவர்ல. ஆமென். அவர் என்ன செய்கிறார்? அதை நிறைவேற்ற தம்முடைய கையை அவன் மேல வைக்கிறார். வச்சு அவனை டியூன் பண்ணி அவனை பேச வைக்கிறார். கை, அந்த வாய் திறக்கப்பட்டு அவன் பேச ஆரம்பிக்கிறான். எசேக்கியேல்ட்ட கேட்டா என்ன சொல்லுவான்? எசேக்கியேல் பயங்கரமா பேசுறீங்க. எசேக்கியேல் எங்க பேசுற? கரம், அவருடைய கரம். ஹல்லேலூயா. எல்லா

வார்த்தையால் நிரப்ப பண்ணுகிறார், திட்டத்தை தெரியப்படுத்துகிறார், அதை நிறைவேற்ற கரத்தை அவன் மேல் வைக்கிறார், நிறைவேற்றி முடிக்கிறார். ஏசாயா 41 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய கரம் அதை செய்ததென்று, 41:20 கர்த்தருடைய கரம் அதை செய்ததென்று யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். இவைகள் நடக்க கண்களை கிறிஸ்துவின் மேல் பதிய வையுங்கள், உங்களை கிறிஸ்துவின் பாதத்தில் விட்டு வையுங்கள், விட்டுவிடுங்கள். கண்களை கிறிஸ்துவின் மேல் பதிய வையுங்கள், உங்களை கிறிஸ்துவின் பாதத்தில் வைத்து விடுங்கள். அவர் உங்களை நிற்க பண்ணுவார், வார்த்தையால் நிரப்ப பண்ணுவார், திட்டத்தை தெரிய பண்ணுவார், கரத்தை மேல வைப்பார். எல்லா

மூடி ஜெபிக்கலாமா? அப்படியே கண்களை மூடி இருக்கிற இடத்துல ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி, தகப்பனே, தகப்பனே, முழுமையா என்னை தருகிறே, முழுவதும் என்னை தருகிறே. நீங்க தான் என்னை நிக்க பண்ணணும், நீங்க தான் என்னை நிரம்ப பண்ணணும், நீங்க தான் எனக்கு திட்டத்தை தெரியப்படுத்தணும், நீங்க தான் உங்க கையை என் மேல வச்சு எனக்கு எல்லாவற்றையும் நிறைவேற்றி தரணும். வைக்கிறேன் சொல்றவங்க அப்படி ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா வைக்கிறேன்பா, முழுமையா வைக்கிறேன்பா, முழுவதும் வைக்கிறேன்பா. எசேக்கியேலை நிற்க பண்ணி, வார்த்தையால நிரப்ப பண்ணி, திட்டத்தை தெரியப்படுத்தி, கரத்தை மேலே வைத்து அதை செய்து முடித்த எங்கள் பரலோக தகப்பனே, நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். இன்று உண்மையாக உண்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் நீ அப்படியே செய்து, எதை எதில் நிற்க முடியாதுன்னு நினைச்சாங்களோ அதிலெல்லாம் நீங்கள் நிற்க பண்ண போறீங்கப்பா, வார்த்தையால் நிரப்ப போறீங்க, திட்டத்தை தெரியப்படுத்த போறீங்க, உங்கள் பலமுள்ள கரத்தை மேலே வைத்து எல்லாவற்றையும் நிறைவேற்ற போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. இரக்கமுள்ள தேவனை பரிசுத்த பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீ தந்த நல்ல ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். சமூகத்தில் கிருபையினால கொண்டு வந்து பாட துதிக்க ஆராதிக்க அன்பு வார்த்தையினால் பலப்பட கத்த பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி. முழுமையாய் தருகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம்.

உம்மை உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதிக்கும் பாக்கியம் பெற்றவர்கள் நாம். ஆத்துமமே என் முழு உள்ளமே என்ற பாடலை சேர்ந்து பாடி அவர் நாமத்தை வாழ்த்தி மகிமைப்படுத்துவோமா? ஹாலேலூயா ஜீசஸ் ஷலரந்தனரபகமதனரா.

நாள் வெகு சீக்கிரம். எத்தனை பேர் வாஞ்சியோடு தேவனுக்கு மகிமை செலுத்துறீங்க? எஸ் இந்த நாள் பார்க்காமல் ஆராதிக்கிறேன், ஆனால் அன்று முகமுகமாய் முகமுகமாய் பார்த்து ஆராதிக்கும் நாள். உராபா சந்தூராபல கரபலவோ ஷியதரபல கரபலவோ உதரா. என் தேவனுக்கு மகிமை, என் ராஜாதி ராஜனுக்கே மகிமை, என்னை மீட்டவருக்கே மகிமை. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. என் தேவன் நல்லவர், என் தேவன் நல்லவர். ஆமா, என் கண்ணீரை அவரே துடைத்தறிவார், என் கண்ணீரை முற்றிலுமாய் அவர் துடைத்தறிவார். ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. என் வேதனைகளை நீக்குகிறவர், என் துக்கத்தை கழிப்பாய் மாற பண்ணுகிற நாள் அந்த நாள். ஆமென் ஆமென் ஆமென். வேதனை முற்றும் நீங்குகிற நாள் அந்த நாள். ஹாலேலூயா.

மாத்திரம் மகிமைப்படுவீராக, நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக ராஜா. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். உண்மையாய் ஆராதிக்கிறவர்கள் மேல் பிதா பிரியமா இருக்கிறார். அவன் உள்ளத்தில் இந்த ஆண்டவரே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. செப்பனியா மூன்றாவது அதிகாரம், செப்பனியா மூன்றாவது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிகள். செப்பனியா 3:17. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலா. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். ஹல்லேலூயா. அவர் நம் நடுவில் இருக்கிறவர், நம் குடும்பத்தின் நடுவில் இருக்கிறார், நம் சபையின் நடுவில் இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறார்? அவர் வல்லமை உள்ளவராய், அவர் நம்மை ரட்சிக்கிறவராய், நம்மை சந்தோஷமாயிருக்கிறவராய், அவர் நம் நடுவில் இருக்கிறார். சொல்லிட்டு அடுத்த வார்த்தை, தம்முடைய அன்பு நிமித்தம் அவர் அமர்ந்திருப்பார். அநேக சூழ்நிலைகளிலே கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவராய், ரட்சிக்கிறவராய் எப்பொழுதும் இருக்கிறார். சில நேரத்தில் அவர் அமைதி அமர்ந்திருக்கிறார். எது நிமித்தம் தெரியும்? அன்பு நிமித்தம். ஆமென். ஏன் அநேக காரியங்களுக்கு உடனே உடனே பதில் கிடைக்கலன்னா அந்த நேரத்தில் அவர் எப்படி இருக்கிறார் தெரியுமா? அன்பு நிமித்தம் அமர்ந்திருக்கிறார். ஆமென். அவர் வல்லமை உள்ளவராய் தான் இருக்கிறார். அவரால் செய்யக்கூடாது என்று அல்ல, அவரால் செய்ய முடியாது என்று அல்ல, ஆனால் அவர் எப்படி இருக்கிறார்? நம்முடைய அநேக நேரத்தில் நம்முடைய பதில் லேட்டாக காரணம், அவர் சில நேரத்தில் அன்பு நிமித்தம் அமர்ந்து கொண்டிருக்கிறார். கடந்த நாளில் இந்த வார்த்தை கர்த்தர் நினைப்பூட்டினார், உள்ளத்திலே பேச தொடங்கினார். ஏன் கர்த்தர் சில நேரத்தில் அவர் அன்பு நிமித்தம் அமர்ந்து இருக்கிறார்? யோவான்ல 11வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. லாசருவை குறித்து இயேசுவுக்கு இப்பொழுது ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தினா, லாசரு வியாதியா இருக்கிறார், லாசர் வியாதியாக இருக்கிறார் என்ற செய்தி.

0: ஆண்டவருடைய காதில் கேட்ட உடனே, இயேசுவின் காதில் கேட்ட உடனே 6வது வசனம் சொல்லப்படுகிறது, அவன் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். வியாதியா இருக்கிறான் என்று கேள்விப்பட்ட உடனே ஆண்டவர் போய் அற்புதத்தை செய்யல, உடனே போய் கிரியையை நடப்பிக்கல. எத்தனையோ பேர் ஆமேன் வீட்டில் சுகத்திற்காய் தங்களிடம் அவரிடத்தில் வந்தபோது, எத்தனையோ பேர் அற்புதத்திற்காய் அவரிடத்தில் வந்தபோது உடனே அற்புதம் செய்த ஆண்டவர் ஆமே. இங்கே உடனே போய் அற்புதத்தை செய்யவில்லை, உடனே போய் கிரியையை நடப்பிக்கவில்லை, அவர் பின்னும் 2 நாள் அங்கே தங்கினார், போகல, அமர்ந்திருந்தார். ஏன் தங்கினார் தெரியுமா? அதுக்கு முந்தின வசனம் சொல்லப்படுகிறது, அவர் மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரனிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாக இருந்தாராம். ஆமே, அவர் அன்பு நிமித்தம் அமர்ந்திருந்தார், அன்பு நிமித்தம் தங்கி இருந்தார். என்ன ஆண்டவரே, வல்லமை உள்ளவராய் ரட்சிக்கிறவராய் என் நடுவில் இருக்கிற நீர் இந்த நேரத்தில் கிரியை செய்வீர்னு பார்த்தா அன்பு நிமித்தம் நீர் அமர்ந்திருக்கிற, ஏன் கர்த்தர் அன்பு நிமித்தம் அமர்ந்திருந்தார்? 4வது வசனம் அதனுடைய ஆன்சர் இருக்கிறது, இயேசு அதை கேட்ட பொழுது அவர் சொன்ன காரியம், இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார். எத்தனை பேர் கரங்களை உயர்
1: இருப்பதற்காய் நன்றின்னு சொல்றவங்க கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி தேவனுக்கு மகிமாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் தங்கினார் தெரியுமா? ஏன் அமர்ந்திருக்கிறார் தெரியுமா? உனக்கு செய்யக்கூடாது என்று அல்ல, மற்றவங்களுக்கெல்லாம் கேட்டவன கொடுக்கிறீங்களே அப்பா, என் வாழ்க்கையில ஏன் ஆண்டவர் இன்னும் நீர் அமர்ந்து கொண்டிருக்கிறே? நான் அமர்ந்திருப்பதும் உன்னை வெறுத்து அல்ல, நான் அன்பு நிமித்தம் அமர்ந்திருக்கிறேன், நான் உன் மேல வச்ச அன்பினால் அமர்ந்திருக்கிறேன். இன்னைக்கு நான் உனக்கு செய்தா மகிமை வெளிப்படுமா? நான் குறித்த நாளில் உனக்கு செய்தா மகிமை வெளிப்படுவான்னு உனக்கு தெரியாது, ஆனால் உன்னை நடத்துகிற எனக்கு அது தெரியும். ஹல்லேலூயா. உன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு அது தெரியாது, உன்னை குறித்து பேசுகிறவர்களுக்கு அது தெரியாது, உனக்கானதை செய்ய நான் ஒரு நாள் இறங்கி வருவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் உனக்கு செய்ய போறத நினைச்சு, நாளைக்கு நீ இருக்க போறத நினைச்சு, கர்த்தர் உனக்காய் வாய்க்க பண்ண போகிறத நினைத்து, அவர் உன்னை இந்த உலகத்தில் மகிமையாய் நிறுத்த போகிறத நினைத்து, அவர் உன் வாழ்க்கையில மகிமைப்பட போகிறத நினைத்து, அவர் சந்தோஷமா மகிழ்ந்து அவர் அன்பு நிமித்தம் அமர்ந்திருக்கிறார். எனவேதான் இந்த வார்த்தை எழுதப்படுவதற்கு முன்பாக முதலாவது சொல்லப்படுகிறது, அவர் உன் நடுவிலே வல்லமை உள்ளவராய் ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் அன்பு நிமித்தம் அமர்ந்திருக்கும் போதும் அவர் எப்படி இருக்கிறார் தெரியுமா? உன் நடுவிலே உனக்கு கிரியை செய்கிற வல்லமையுடையவராய் உன்னை ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அவர் அன்பு நிமித்தம் அமர்ந்திருக்கிறார். அபிமெலேக்குக்காக ஜெபித்த உடனே அற்புதத்தை செய்தார், ஆனா ஆபிரகாமுக்கு உடனே செய்யல, அவர் அன்பு நிமித்தம் அமர்ந்திருந்தார். அன்பு நிமித்தம் அமர்ந்திருந்தவர் ஆபிரகாமை அப்படியே விடவில்லை, ஏற்ற காலத்திலே கர்த்தர் அவனுக்கு சொன்னதை நிறைவேற்றினார். யோபுவுக்கு ஆரம்பத்திலே சோதனை அதிகமாய் போகும் பொழுது 10 பிள்ளைகளை இழந்த உடனே அவன் கர்த்தர் வந்து கிரியையை நடப்பிக்கவில்லை, அவர் அன்பு நிமித்தம் 41 அதிகாரங்கள் அமர்ந்திருந்தார். ஆனால் அதோட முடிக்கல, 42வது அதிகாரத்திலே அவர் இருந்ததின் நோக்கத்தை நிறைவேற்றினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்காய் ஒரு அதிகாரம் இருக்கிறது, எனக்காய் ஒரு நாள் இருக்கிறது, எனக்காய் கர்த்தர் செய்ய போகிற ஒரு நாள் இருக்கிறது, அந்த நாளிலே என் தேவன் வல்லமையை வெளிப்படுத்துவார், என்னை ரட்சிப்பார். அதற்காகவே இன்று அவர் அன்பு நிமித்தம் அமர்ந்திருக்கிறார். ஆமே. என் மேல வச்ச பாசம், ஏன்னா அவருக்கு தெரியும் என் பிள்ளைக்கு நான் இன்னைக்கு செஞ்ச மகிமை வெளிப்படுமா, நாளைக்கு செஞ்ச மகிமை வெளிப்படுமா? ஆமா, இன்னைக்கு செஞ்ச மகிமை வெளிப்படும் என்பது உறுதியானால் கர்த்தர் இந்த அற்புதத்தை செய்வார். நாளைக்கு செய்த மகிமை வெளிப்படும் என்பது உறுதியானால் கர்த்தர் நாளை எனக்காய் அற்புதத்தை செய்வார், அவர் செய்யாமல் விடமாட்டார். நம்புறவங்க கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? அவர் அன்பு நிமித்தம் அமர்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா.

எதுவுமே செய்யாம இன்னைக்கு அவர் அமர்ந்திருக்கிறாரா? ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோங்க, அவர் அன்பு நிமித்தம் அமர்ந்திருக்கிறார். அவர் இப்படி இருப்பதும் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம் தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அன்பை பாராட்டி மீட்டெடுத்தவர் அவர். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். தகப்பனாய் நமக்கு மாறினவர். பிள்ளைகளாய் நம்மை அங்கீகரித்தவர். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க.

எடுத்தவர், நமக்கு சுதந்திரத்தை தந்தவர், அடிமைத்தன கட்டிலிருந்து நம்மை விடுதலையாக்கின நல்ல தகப்பனவர். ஆமே. அவர் எப்படி இந்த சுதந்திரம் கிடைத்தது? நான் அவரிடத்தில் அன்பு கூர்ந்தது நான் இல்லை, அவர் என் மேல் அன்பு பாராட்டி எனக்காய் சிந்தின ரத்தத்தினால் கிடைத்த சுதந்திரம் என்று சொல்றவங்க நல்ல கர

ராகாதரா தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டப்பா. நம்முடைய கிருபாசனத்தில் ஓடி வந்திருக்கிறோம். இந்த தேவன் கிருபையாய் ஆளுகை செய்வீராக. பிரபல சந்துரபல கரபலம்

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: கர்த்தாவே, நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும். சங்கீதம் 39:4 வசனம். டைம் மேனேஜ்மெண்ட்டை குறித்து ஒரு நிறுவனம் ஆய்வு நடத்தியது. அந்த ஆய்வின்படி ஒரு நபர் சராசரியாக 2 ஆண்டுகளை ஃபோன் டயல் செய்ய மட்டும் பயன்படுத்துகிறாராம். லேண்ட்லைன் ஃபோன்கள் மட்டும் இருந்த அந்த நாட்களில் ஃபோனை எடுக்க வீட்டில் யாருமே இல்லாத போது மீண்டும் மீண்டும் ஃபோன் டயல் செய்து வீணடிக்கப்பட்ட வருடங்கள் தான் அந்த 2 வருடங்களாம். அது மட்டுமா, டிராபிக் சிக்னலில் கிரீன் லைட் எப்போது வரும் என்று காத்திருக்கும் காலங்கள் சுமார் 6 மாதங்களாம். மேலும் தேவையற்ற மெயில்களை செக் பண்ணுவதிலேயே 8 மாதங்களை ஒரு மனிதன் கழிக்கிறானாம். இந்த புள்ளி விவரங்கள் நமக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். நாம் திட்டமிட்டு நம் நேரத்தை செலவு செய்தால் பிரயோஜனமற்ற காரியங்களுக்கு நேரம் விரயமாவதை தவிர்க்க முடியும். ஆம்பிரியமானவர்களே, தாவீதும் தன் வாழ்நாட்களில் எவ்வளவு காலம் வீணாகிவிட்டது என்று கணக்கு பார்க்கிறவராக இருந்தார். ஆகவேதான் அவர், இதோ என் நாட்களை 4 விரற்கடையாக்கினீர், என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போல இருக்கிறது என்றார். தாவீது தேவனிடம், கர்த்தாவே, நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும் என்று ஜெபிப்பதை அந்த சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நித்திய நித்தியமாய் வாழும் தேவாதி தேவனின் முடிவில்லாத ஆண்டுகளுக்கு முன்பாக மானிடர்களாகிய நம்முடைய நாட்கள் 4 விரற்கடைதான். ஆனால் அந்த குறுகிய காலத்தை கூட நாம் திட்டமிட்டு செலவு செய்தால் காலத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். இந்த உலகத்தில் மனிதர்கள் சுகத்தை இழந்தால் மீண்டும் பெற்றுக்கொள்ளலாம், செல்வத்தை இழந்தால் மீண்டும் சம்பாதித்துக் கொள்ளலாம். ஆனால் காலத்தை வீணடித்து விட்டால் அதை ஒருபோதும் நாம் திரும்ப பெறவே முடியாது. நம்முடைய வாழ்வில் நாம் தொலைபேசி அழைப்புகளுக்கு நேரம் செலவு செய்யத்தான் வேண்டியது இருக்கிறது. டிராபிக் சிக்னலுக்காக காத்திருக்கவும் வேண்டியது இருக்கிறது. இதை தவிர மீதம் எஞ்சியிருக்கும் நேரத்தை நாம் எவ்வாறு செலவு செய்கிறோம்? தேவனுடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காக அதை நாம் பயன்படுத்துகிறோமா? தேவனோடு நமக்கு உள்ள தனிப்பட்ட உறவில் பலப்பட நாம் நேரத்தை செலவு செய்கிறோமா? நம்முடைய நேரம் எவ்வாறு செலவு செய்யப்படுகிறது? ஒரு நாளில் நாம் எந்தெந்த காரியங்களுக்கு எவ்வளவு நேரம் செலவிடுகிறோம் என்று ஒரு பேப்பரிலே எழுத வேண்டும். அதில் எது வீணானது என்று கண்டறிந்து மறுநாளிலிருந்து அதை தவிர்க்க வேண்டும். இவ்வாறு காலத்தை ஞானத்தோடு செலவு செய்தால் நம்மை குறித்து தேவன் திட்டமிட்டவைகளையெல்லாம் நம் வாழ்நாட்களிலேயே செய்து முடிக்க முடியும். தேவன் தாமே காலத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ள நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. பிரியமானவர்களே, இந்த விடியற்கால வெளிச்சம் செய்திகள் உங்களுக்கு பிரயோஜனமாயிருந்தால் இதை உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை கமெண்டில் தெரிவியுங்கள். இது இன்னும் அநேகர் பார்த்து பயன்பெற உதவியாக இருக்கும்.

எஸ்ரா 4 சிறையில் இருக்கிறது வந்த ஜனங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகின்றார்கள் என்று யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் இருந்த சத்துருக்கள் கேள்விப்பட்ட போது அவர்கள் செருபாலிடத்திற்கு வந்து, உங்களோட கூட நாங்களும் கட்டுவோம், உங்களை போல நாங்களும் உங்கள் தேவனை நாடுவோம், இவ்விடத்துக்கு எங்களை வரப்பண்ணின அசீரியாவின் ராஜாவாகிய எசரத்தோன் நாட்கள் முதற்கொண்டு அவருக்கு நாங்களும் பலியிட்டு வருகின்றோம் என்று அவர்களோட சொன்னார்கள். அதற்கு செருபாபேலும் யெசுவாவும் இஸ்ரவேலில் மற்றமுள்ள தலைவரான பிதாக்களும் அவர்களை நோக்கி, எங்கள் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுகிறதற்கு உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் ராஜா எங்களுக்கு கட்டளையிட்டபடி நாங்களே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு அதை கட்டுவோம் என்றார்கள். அதனாலே அந்த தேசத்து ஜனங்கள் யூதா ஜனத்தின் கைகளை தளர பண்ணி கட்டாதபடிக்கு அவர்களை சங்கடப்படுத்தி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் காலம் முழுவதும், தரியு என்னும் பெர்சியா ராஜா அரசாண்ட காலம் மட்டும் அவர்களை யோசனையை அவத்தமாக்கும்படி அவர்களுக்கு விரோதமாய் ஆலோசனைக்காரருக்கு கைகூலி கட்டினார்கள். அகாஸ்வேரு ராஜா ஆளுகின்ற போது அவனுடைய ராஜ்யபாரத்தின் துவக்கத்திலே யூதாவிலும் ஜெருசலேமிலும் குடியிருக்கின்றவர்களுக்கு விரோதமாக பிரியாது எழுதினார்கள். அர்தசஷ்டாவின் நாட்களிலும் பிசாமும் மித்திரேதாத்தும் தபேயேலும் மற்றமுள்ள அவர்கள் வகையராகவும் பெர்சியாவின் ராஜாவான அர்தசஷ்டாவுக்கு ஒரு மனு எழுதினார்கள். அந்த மனு சீரிய எழுத்திலும் சீரிய பாஷையிலும் எழுதியிருந்தது. ஆலோசனை தலைவனாகிய ரெகுமும் கணக்கனாகிய சிம்சாவும் ஜெருசலேமுக்கு விரோதமாக அர்தசஷ்டா என்னும் ராஜாவுக்கு எழுதின மனுவிலே கையொப்பம் போட்டவர்கள் யார் என்றால், ஆலோசனை தலைவனாகிய ரெகுவும் கணக்கனாகிய சிம்சாயும் மற்றமுள்ள அவர்கள் வகையராவியராகிய தினாவியர், அபத்சாத்தியர், தர்பேலியர், அப்பார்சியர், அர்கேவியர், பாபிலோனியர், சுஷாங்கியர், தெகாவியர், ஏலாமியரானவர்களும் பெரியவரும் பேர் பெற்றவருமான அஸ்னாபார் அவ்விடங்களில் இருந்து அழைத்து கொண்டு வந்த சமாரியாவின் பட்டணத்திலே குடியேற பண்ணின மற்ற ஜனங்களும் நதிக்கு இப்பால் இருக்கின்ற மற்ற ஜனங்களுமே அவர்கள் அர்தசஷ்டாவின் என்னும் ராஜாவுக்கு அனுப்பின மனுவின் நகலாவது, நதிக்கு இப்புறத்தில் இருக்கின்ற உமது அடியார் முதலானவர்கள் அறிவிக்கின்றது என்னவென்றால், உம்மிடத்தில் இருந்து எங்களிடத்திற்கு வந்த யூதர் எருசலேமிலே கூடி கலகமும் பொல்லாப்புமான அந்த பட்டணத்திற்கு அஸ்திபாரங்களை இணைத்து அதன் மதில்களை எழுப்பி கட்டுகின்றார்கள் என்பது ராஜாவுக்கு அறியலாவதாக. இப்போதும் இந்த பட்டணம் கட்டப்பட்டு அலங்கங்கள் எடுப்பிக்கப்பட்டு தீர்ந்தால் அவர்கள் பகுதியையும் தீர்வைகளையும் ஆலயத்தையும் கொடுக்க மாட்டார்கள். அதனால் ராஜாக்களின் வருமானத்திற்கு நஷ்டம் வரும் என்று ராஜாவுக்கு அறியலாவதாக. இப்போதும் நாங்கள் அரண்மனை உப்பு தின்கின்றபடியினால் ராஜாவுக்கு குறைவு வர பார்த்திருக்கின்றது எங்களுக்கு அடாத காரியம். ஆகையால் நாங்கள் இதை அனுப்பி ராஜாவுக்கு தெரியப்படுத்துகின்றோம். உம்முடைய பிதாக்களின் நடபடி புஸ்தகங்களில் சோதித்து பார்க்க உத்தரவாக வேண்டும். அப்பொழுது இந்த பட்டணமும் கலகமும் ராஜாக்களும் சீமைகளும் நஷ்டமும் உண்டாக்குகின்ற பட்டணம் என்றும், பூர்வகாலம் முதல் கலாதி உள்ளதாயிருக்கின்றபடியினால் இந்த பட்டணம் பால்கடிக்கப்பட்டது என்றும் அந்த நடபடி புஸ்தகங்களில் கண்டறியலாம். ஆகையால் இந்த பட்டணம் கட்டப்பட்டு அதில் அலங்கங்கள் எடுப்பிக்கப்பட்டு தீர்ந்தால் நதிக்கு இப்புறத்திலே உமக்கு ஒன்றும் இராதே போம் என்பதை ராஜாவுக்கு அறியப்படுத்துகின்றோம் என்று எழுதி அனுப்பினார்கள். அப்பொழுது ராஜா ஆலோசனை தலைவனாகிய ரெகுவுக்கும் கணக்கனாகிய சிம்சாய்க்கும் சமாரியாவில் குடியிருக்கின்ற மற்றமுள்ள அவர்களுடைய வகையராவுக்கும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கின்ற மற்றவர்களுக்கும் எழுதி அனுப்பின பிரதி உத்தரமாவது, உங்களுக்கு சமாதானம்,
நீங்கள் அனுப்பின மனு நமது சமூகத்தில் தீர்க்கமாய் வாசிக்கப்பட்டது. நம்முடைய உத்தரவினால் சோதித்து பார்க்கும் போது அந்த பட்டணம் பூர்வகாலம் முதல் ராஜாக்களுக்கு விரோதமாய் எழும்பினது என்றும், அதிலே கலகமும் ராஜ துரோகமும் காணப்பட்டது என்றும், ஜெருசலேமின் வல்லமை உள்ள ராஜாக்கள் இருந்தார்கள் என்றும், அவர்கள் நதிக்கு அப்புறத்தில் இருக்கின்ற சகல தேசங்களையும் ஆண்டு வந்தார்கள் என்றும், பகுதியும் தீர்வையும் ஆயமும் அவர்களுக்கு செலுத்தப்பட்டது என்றும் தெரிய வருகின்றது. இப்பொழுது நம்மிடத்தில் இருந்து மறு உத்தரவு பிறக்கும் வரைக்கும் அந்த மனிதர் அந்த பட்டணத்தை கட்டாமல் நிறுத்திவிடும்படி கட்டளையிடுங்கள். இதிலே நீங்கள் தவறாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ராஜாக்களுக்கு நஷ்டமும் சேதமும் வர வேண்டியது என்ன என்று எழுதி அனுப்பினார். ராஜாவாகிய அர்ஷஷ்டாவுடைய உத்தரவின் நகர் ரெஹமுக்கும் கணக்கனாகிய சிம்சாயிக்கும் அவர்கள் வகையராவுக்கும் முன்பாக வாசிக்கப்பட்ட போது அவர்கள் தீவிரத்துடனே ஜெருசலேமில் இருக்கின்ற யூதரிடத்திற்கு போய் பலவந்தத்தோடும் கட்டாயத்தோடும் அவர்களை வேலை செய்யாதபடிக்கு நிறுத்தி போட்டார்கள். அப்பொழுது ஜெருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் வேலை தடைப்பட்டு பெர்சியாவின் ராஜாவாகிய தரியு ராஜ்யபாரம் பண்ணின இரண்டாம் வருஷம் மட்டும் நிறுத்தப்பட்டிருந்தது.

0: சாட்சியின் நேரம். பாவிகளை இரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என்னுடைய பெயர் ஆபிரகாம். சேலம் பகுதியில் அருணோதய ஊழியங்கள் என்று சொல்லி ஊழியத்தை ஸ்தாபித்து நானும் எனது சகோதரன் தினகரன், ஆபிரகாம் தினகரன் என்று சொல்லி நாங்கள் இருவரும் சேர்ந்து இந்த ஊழியத்தை செய்து வருகிறோம். கர்த்தர் பல வகையில் எங்களை ஊழியத்தில் பயன்படுத்தி வருகிறார். இயேசு நல்லவர் அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்மையிலேயே அவ்வளோ சாமானியமாக யாரும் சொல்லிட முடியாது. எவ்வளோ பணம் கொடுத்து இயேசு நல்லவர் அப்படின்னு போய் மற்றவங்களுக்கு சொல்லுங்கன்னு சொன்னாலும் அந்த பணம் இருக்கிற வரைக்கும் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் இயேசு நல்லவர்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. ஆனால் உண்மையாலுமே இயேசு நல்லவர், இயேசு தான் மெய்யான தேவன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவரை தெளிவாக பார்க்காம தெளிவாக உணராமல் எதையுமே யாருக்கிட்டேயுமே சொல்லவே முடியாது. நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கூட இயேசு நல்லவர்னு சொல்ல முடியாத அநேக சூழ்நிலைகள் எங்கள் வாழ்க்கையில் இருந்தது. எங்கள் வீட்டில் நானும் தம்பி அண்ணன் மூன்று பேருமே நடக்க முடியாதவங்க. மூன்று பேருமே அதில் நானும் என்னுடைய இளைய சகோதரன் தினகரனும் கூட 90% கைகால் செயலிழந்த நிலையில் தான் நாங்கள் இருக்கிறோம். அதிகமாக பார்த்திங்கன்னா இடுப்புக்கு மேலே எங்களோட கையை தூக்க முடியாது. மஸ்குலர் டிஸ்டர்பின்னு சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட ஒரு தசை சிதைவு நோய்ங்கிற இந்த நோயால் பாதிக்கப்பட்டு கடவுள் இருக்கிறாரா இல்லையா, ஏன் எங்களுக்கு மட்டும் இந்த சூழ்நிலை, அதுவும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற ஒரு குடும்பத்திலேருந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல வகையில் கேள்விகள், குழப்பங்கள், சந்தேகங்கள், பயங்கள், எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல அப்படிங்கிற பல பயத்திலையும் குழப்பத்திலையும் சந்தேகத்திலையும் இருந்தோம். அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலும் கூட இந்த நாட்களில் நாங்கள் இயேசு நல்லவர்னு மனதார வாயார எல்லா இடங்கள்லையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி நான் சொல்கிறதுக்கு என்ன காரணம், அந்த இயேசு கிறிஸ்து எனக்கு என்ன செஞ்சார் அப்படிங்கிறது தான் இந்த சாட்சியில் நான் சொல்லணும்னு இங்கே வந்திருக்கிறேன். கர்த்திருந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்கிறார். ஸோ இந்த சாட்சியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசு எப்படி நல்லவராக இருந்தார், எனக்கு எப்படி நல்லவராக இருக்கிறாரு, உங்களுக்கும் அதே போல் நல்லவராக இருப்பாருங்கிறத நீங்கள் உண்மையாகவே இந்த சாட்சி முடிகிற வரைக்கும் கேட்டு நீங்கள் தெரிந்து கொள்ளும் பொழுது இயேசுவே மெய்யான தேவன்கிற ஒரு சத்தியத்தை நீங்களும் கூட உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக எல்லார் இடத்துலையும் சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் நன்மை செஞ்சுருக்கிறார். என்னுடைய அப்பா பேர் வந்து கே அப்பாவுன்னு சொல்லிட்டு என்னுடைய தாயார் பேர் எல் ஞானசௌந்தரி. எங்களுடைய பாட்டி வந்து ஊழியக்காரங்க, 100 கிராம் ஊழியத்தை செய்து கொண்டிருந்த ராஜம்மான்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு சேலத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரங்க, வைராக்கியமான ஊழியக்காரங்க. அவங்களுடைய ஊழியத்தை நான் பார்த்து நிறைய விஷயங்களில் வியந்திருக்கிறேன். அவங்களுடைய ஊழியத்தில் வந்து அவ்வளோ வைராக்கியமாக இயேசு கிறிஸ்துவ குறித்து எல்லா இடங்கள்லையும் அறிவிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியமான ஊழியக்கார குடும்பத்தில் தான் நான் பிறந்தது. என்னுடைய தகப்பனார் வந்து ஒரு முழுவதும் இந்து குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர். அவரும் என்னுடைய தாயாரை திருமணம் பண்ணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நிமித்தம்

0: அவர் வந்து ஞானஸ்நானம் எடுத்துக்கிறேன், நானும் கிறிஸ்டினாக மாறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால அவங்க நல்லா இதாக இருப்பாங்க, பயபக்தியோடு இருப்பாங்க, அந்த வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விசுவாசித்தபடினால என்னுடைய தாயார் நிமித்தம் அவர் வந்து ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்டார். ஆனால் சிறுபிராயம் முதல் என்னுடைய தகப்பனார் வந்து சண்டே கிளாஸ் ஊழியத்திற்கு அவர் போயிருக்கிறாருன்னு சொல்லி சொன்னார். அவர் சொல்லியிருக்கிறாரு, டேவிட்னு சொல்லிட்டு சேலத்தில் நல்ல மூத்த ஊழியக்காரர், அவர் எடுக்கிற அந்த ஊழியங்களில் சிறு பிராயத்திலே இவர் போய் கலந்துக்கு வரோம். அப்படி கலந்து கொள்ளும் பொழுது அந்த ஆரஞ்சு மிட்டாய்க்காக வசனத்தை மனப்பாடமாக பண்ணி சொல்லுவார். அதனால் இயேசு கிறிஸ்துவ எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஸோ நான் கிறிஸ்டின் ஆயிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருமணத்துக்காக அவர் ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்டார். ஆனால் அவர் ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கிறிஸ்துவ முறைப்படி அவர் வந்து வாழலை. மிலிட்ரியில் இருந்ததுனால பார்த்திங்கன்னா தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவர்கிட்ட நிறையா இருந்தது. ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக என்னுடைய தாயார் வந்து அவங்க அம்மா கிறிஸ்டினாக இருந்ததுனால அவங்க வந்து தேவாலயத்துக்கு போகிறது, பயபக்தியில் இருக்கிறது கொஞ்சம் இருந்தாலும் கூட என் தகப்பனார் வந்து அந்த அளவுக்கு இல்லை. சபைக்கு வந்து பண்டிகை கிறிஸ்தவர்களை போல தான் போயிட்டு வந்துட்டுருப்பார். அவர் நார்த் இந்தியாவில் வந்து மிலிட்ரியில் இருக்கும் பொழுது தான் நான் சத்தீஸ்கரில் ஜார்கண்டில் நான் பிறந்தேன். என்னுடைய இளைய சகோதரன் வந்து பார்த்திங்கன்னா பூனாவில் பிறந்தார், என்னுடைய மூத்த சகோதரன் லக்னோவில் பிறந்தார். இப்படி எல்லாருமே நார்த் இந்தியாவில் பிறந்தாலும் ஒரு 5 வருடங்கள் அங்கேயே நாங்கள் இருந்தோம். என்னுடைய மூத்த சகோதரனுக்கு பார்த்திங்கன்னா இளம்பிள்ளை வாதம் வந்துருச்சு. இளம்பிள்ளை வாதம் 6 மாதத்தில் வந்தோன்னா ஒரு 4 கால் பாய்ச்சலில் தான் போயிட்டு இருந்தார். அப்போது எங்களுடைய பாட்டி வந்து சொன்னாங்க, மூத்த மகனை வந்து ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுத்துருக்கணும், நீங்கள் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்காததுனால அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, அதனால் நீங்கள் வந்து 2வதாக ஒரு குழந்த பிறந்துச்சுன்னா அது ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாக்கிட்ட அவங்க சொன்னாங்க. அப்போ மூத்த பையன் வந்து இந்த மாதிரி ஆனதுனால ரொம்ப மனம் உடஞ்சி போய் இனியாவது நம்ம நல்ல பயபக்திக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா நினச்சாங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நான் பிறந்தேன், என்னுடைய பிறப்பில் எங்கள் பாட்டி வந்து இவன் முழு நேரம் ஊழியத்துக்கு வரணும், இவனுக்கு ஆபிரகாம்னு பேர் வைங்க, விசுவாசத்தின் தந்தையை போல் இவன் வந்து இந்த உலகத்தில் நல்ல ஒரு பயபக்தியிலையும் ஊழியத்துலேயும் வரணும், ஊழியக்காரனாக வரணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆபிரகாம்னு பெயர் வச்சாங்க. அதுக்கு பிறகு வந்து என்னோடய தம்பி பிறக்கும்போது பார்த்திங்கன்னா என்னுடைய தகப்பன் நான் சொன்னேன் இல்லைங்கன்னா பண்டிகை கால கிறிஸ்தவரை போல் இருந்தாலுமே அவருக்கு வந்து ஆண்டவர் மேலே நாட்டம் அதிகமாக காரணம் ஒன்று இருந்தது. அவங்களும் ரட்சிப்புக்குள்ளே வர்றதுக்கும் நல்ல ஆண்டவருக்குள்ளே ஆண்டவரை தெரிந்து கொள்வதுக்கும் ஒரு காரியம் நடந்தது. அது எப்படின்னு பார்த்திங்கன்னா என்னுடைய தாயாரை வந்து ஏதோ சண்டை பண்ணிவிட்டு எங்கள் பாட்டி, அதாவது தாயாருடைய அம்மா, அந்த பாட்டியை வந்து ஊழியக்காரங்கன்னு இல்லாமல் சில கோபமாக வார்த்தைகளை பேசிட்டு எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டார். அப்போது வந்து எங்கள் பாட்டி என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த மாதிரி வந்து என்கிட்ட சண்டை பண்ணிவிட்டு என் பிள்ளையும் கூட்டிகிட்டு போயிட்டானே, இவன் வந்து கிறிஸ்தவனாக நல்லபடியாக வாழ்வான்னு நான் நினச்சேன், ஆனால் இப்போ வந்து இப்படி எடுத்தெறிஞ்சு பேசிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க விடிய விடிய உக்காந்து அழுது ஜபம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி அவங்க ஜபம் பண்ண என்ன நடந்துச்சுன்னா எங்களுடைய அப்பாவுடைய வீட்டில் தனி ரூம், அவங்களுக்கு தனி ரூம் இந்த சைடு இருக்கும், தாத்தா பாட்டி அத்தைமார்களுக்கெல்லாம் அந்த சைடு ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமில் வந்து இவர் நைட்டு நல்லா தூங்கிட்டு இருந்திருக்கிறார். அவர் மிலிட்ரி மேனுங்கிறதுனால உங்களுக்கு தெரியும் அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க அவ்வளோ சீக்கிரம் ஆளமாட்டாங்க, ஒரு மாதிரி நல்லா போல்டாக ஒரு தைரியமாக இருக்க வேண்டியவங்க. அப்படி இருக்கும்போது என்னுடைய அப்பா என்ன பண்ணார், நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது தேவன் வந்து அக்னியிலேருந்து அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. என்ன பேச ஆரம்பிச்சிருக்கிறாருனா, என் மகளை நீ திட்டிட்டு, என்னுடைய ஊழியக்காரியாக என் மகளை திட்டிட்டு நீ வந்து இந்த மகளையும் நீ கூட்டிகிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக அவர் வந்து அக்னியிலேருந்து அவர் பேசினாராம். அந்த காட்சி அவர் முத முதல்ல எங்கள் அப்பா பார்த்தோன்னா அவருக்கு பயம் தாங்க முடியல. எப்படி ஒரு நரகத்தில் இருந்தால் எப்படிப்பட்ட பயம் இருக்குமோ, எப்படிப்பட்ட வேதனை இருக்குமோ, அந்த வேதனையில் அவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டு எந்திரிச்சிட்டு எங்கள் அம்மாவை எழுப்பிட்டு ஆண்டவர் என்கிட்ட நெருப்புலேருந்து பேசுகிறாரு, எனக்கு பயமாக இருக்குது, என்னை நரகத்துக்கு இழுத்துட்டு போகிற மாதிரி எனக்கு ஒரு பயமாக இருக்குது, தயவு செஞ்சு ஜெபம் பண்ணு, உங்கள் அம்மாவை நான் திட்டிட்டு வந்ததுனால என் மகளை நீ திட்டிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக பேசுகிறாரு. நான் இப்போவே போய் உங்கள் அம்மாக்கிட்ட நான் வந்து நான் மன்னிப்பு கேட்கணும், நான் இப்போவே உங்கள் அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நைட்டு 2 மணிக்கு அவர் எழுந்து அழுகிறாராம், கத்துறாராம். அப்போ எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க, சரி பயப்படாதீங்க, நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் வந்து அப்படியெல்லாம் செய்ய மாட்டார், நம்ம விடிஞ்ச வாட்டி நம்ம அம்மாக்கிட்ட போகலாம் அப்படி சொல்லுவாங்க, இல்லை விடிஞ்சவனெல்லாம் போகக்கூடாது, இப்போவே நான் போகணும், போய் உங்கள் அம்மாக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்து அந்த இரவு வந்து அழுதுகிட்டே இருக்கிறாராம். அவருக்கு ஒரு மாதிரி பதட்டப்பட்டுக்கிட்டு அழுதுகிட்டு வா எங்கள் அப்பா அம்மாக்கிட்ட போகலான்னு சொல்லி அந்தாண்ட ரூமுக்கு எழுந்து போயிருக்கிறாங்க. இந்த ரூமில் வந்து எங்கள் அம்மா இருக்கிறதுனால எங்களுடைய பாட்டியோ தாத்தாவோ அத்தமார்களோ யாரும் ரட்சிக்கப்படலை. ஏன்னா ஒரு வசனம் இப்படி இருக்குல்ல, நீ கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பாயானால் நீயும் உன் குடும்பத்தார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்பதற்கு இது ஒரு பெரிய இந்த வசனத்துக்கு சாட்சியாக எங்களுடைய குடும்பத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ வந்து என்ன நடக்குதுன்னா, அவர் அந்த ரூமில் எங்கள் அம்மா இருந்த ரூமில் எந்த விக்கிரக போட்டோமும் இல்லை, ஆனால் தாத்தா பாட்டி அத்தமார்கள் இருந்த ரூமில் ஃபுல்லாக எங்கள் அப்பா வந்து அரிதுவாருக்கு நார்த் இந்தியாவில் அவர் இருந்ததுனால அங்கே இருக்கிற பெரிய விலை மதிப்பு உள்ள நிறைய விக்கிரக ஃபோட்டோகளெல்லாம் வாங்கிட்டு வந்து எங்கள் தாத்தா பாட்டி ரூம் ஃபுல்லாக வச்சுருந்தார். அப்போ வந்து என்ன பண்ணார்னா, அவங்கள அந்த நடு ராத்திரியில் போய் எழுப்பி கதவை தட்டி எழுப்பி வாங்க இப்போவே எங்கள் மாமியார்கிட்ட போகணும், என்னை கூட்டிகிட்டு போங்க, எனக்கு பயமாக இருக்குது, இயேசு வந்து என்கிட்ட வந்து நெருப்பிலேருந்து பேசுகிறாரு, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இந்நேரத்தில் எந்த பஸ்ஸுமே கிடையாது, இந்நேரத்தில் போக முடியாதுப்பா, விடிஞ்ச உடனே போகலாம்ப்பா அப்படின்றாங்க. இல்லை இல்லை எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் வாங்க சைக்கிள்லையாவது போகலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் அப்படியே மேலே அண்ணாந்து பார்க்கும்பொழுது வீடு ஃபுல்லாக விக்கிரக ஃபோட்டோவாக இருக்கும். ஆண்டவர் அந்த நேரத்தில் அவருக்கு உணர்வை கொடுத்துருக்கிறார். உடனே அவர் என்ன பண்ணார், இந்த இனிமேல் நம்ம வீட்டில் வந்து இயேசு மட்டும்தான் மெய்யான தேவன், வேறு யாரையும் நம்ம வழிபடக்கூடாது, இயேசு தான் மெய்யான தேவன், அவரை மாதிரி ஒரு தேவன் இல்லை, நீங்கள் இந்த ஃபோட்டோவை எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா என்ன பண்ணார்னா, அந்த ஃபோட்டோ அவங்களா சொல்கிறாங்க, இந்த நேரத்தில் போய் இந்த ஃபோட்டோ நான் எங்கடா கொண்டு போடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, நீங்கள் யாருமே வந்து இந்த ஃபோட்டோவை நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரவு பக்கத்து வீட்டில் கதவை தட்டி இந்த ஃபோட்டோவெல்லாம் கொண்டு போய் கொடுத்து, சரி இப்போ வச்சுக்கோ நான் அப்புறம் கடை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் அங்கே கொண்டு போய் கொடுத்தாங்களாம். ஆனால் பார்த்திங்கன்னா விடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து எங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த ஊழியக்கார பாட்டி வீட்டுக்கு போகும்போது வீட்டிலேருந்து அவங்க வெளியே வந்திருக்கிறாங்க, வெளியே வரும்பொழுது அவங்க முகமெல்லாம் வீங்கி அழுது ரொம்ப ஒரு துக்கத்தோடு ஜெபிச்சிருந்த ஒரு விஷயம் அவங்க முகத்தில் தெரிஞ்சுதா சொன்னாங்க. அப்போ வந்து போன உடனே என்னை மன்னிச்சுக்குங்க, நான் தெரியாமல் பேசிட்டேன், ஆண்டவர் இந்த மாதிரி என்னோட வந்து பேசினார் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அவங்க ரொம்ப ஆண்டவருக்கு நன்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணோன்னா அவர் சரியாக போயிட்டார். அப்போது ஆண்டவர் மேலே அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை அந்த காட்சியின் மூலமாக தேவன் என்ன பண்ணார்னா விளங்க பண்ணினார். ஏன்னா ஒரு குடும்பத்தில் ஆணி வேறாக இருக்கிற ஒரு யாருன்னா எங்கள் அப்பா தான், அவர் தான் மூத்த பையன், அவருக்கு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா கூட பிறந்தவங்க மொத்தம் 7 பேர், எங்கள் அப்பா மூத்தவர், 5 தங்கச்சிங்க, கடைசியாக பார்த்திங்கன்னா என்னுடைய சித்தப்பா, அப்படி மொத்தம் 7 பேர். அப்போ இந்த 7 பேரில் மூத்தவர் இவர் தான், எல்லா விஷயத்துலையும் அவர் வந்து மூத்தவராக இருக்கிறதுனால எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும், எல்லா நல்ல காரியங்கள் பண்ணுறதா இருக்கட்டும், எங்கள் தகப்பனாக இருக்கிறதுனால ஆணி வேறாக அவர் இருந்ததுனால இந்த குடும்பத்தை ரட்சிப்பதற்கு தேவன் ஆணிவராக இருக்கிற என்னுடைய தகப்பனார தேவன் என்ன பண்ணார்னா முன்குறித்து தெரிந்து கொண்டார். அப்போது அவருக்கு காட்சி அளித்தது நிமித்தம் அவருக்கு ஒரு மிகுந்த விசுவாசம் வந்தது. அப்படி விசுவாசம் வரும்பொழுது தான் என்னுடைய இளைய சகோதரன் வந்து கருவில் உருவாகும் பொழுது, அது ஆணா பெண்ணான்னு தெரியாது, கருவில் உருவாகும்போது எங்கள் குடும்பத்தில் ஒரு சின்ன சண்டை வர ஆரம்பிச்சது. எப்படி சண்டை வர ஆரம்பிச்சதுன்னா, என்னுடைய தாய் மாமன்களெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஒரே குழந்தையோடைய அவங்க ஒரு குழந்தை அப்படி தான் அவங்க நிறுத்திக்கிட்டாங்க. ஸோ எங்கள் அம்மாவுக்கு அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, எதுக்கு இத்தனை குழந்தைங்க, 2 குழந்தை போதும் அப்படின்னலாம் இவங்க ஆலோசனை கொடுத்துருக்காங்க. ஆனால் 3வதாக ஒரு குழந்தை உருவாகும் பொழுது எங்கள் அம்மா இருந்துட்டு என்ன பண்ணாங்க, 3வது குழந்தை வேணாம், இதை வந்து எப்படியாவது வந்து தடுத்து நிறுத்திடணும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கூட ரொம்ப சண்டை பண்ண ஆரம்பித்தாங்க. எங்கள் அப்பா என்ன சொன்னாங்க, மூத்த பையன்தான் வந்து போலியோவால் பாதிக்கப்பட்டான், 2வதாக ஒரு பையன் இருக்கிறான், இன்னும் ஒரு துணைக்கு ஒரு பையன் இருந்தால் ஒரு குழந்தை இருந்தால் நல்லாயிருக்கும்ல, அப்போ வந்து இந்த குழந்தை நமக்கு கட்டாயம் வேணும் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்கிறாரு. அம்மா வந்து இல்லை எனக்கு வேணவே வேணான்னு சொல்லிட்டு வயிற்றில் செங்கல் எடுத்து அடிச்சுக்கிறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க அது களையிறதுக்கு, ஆனால் களையவே இல்லை. அதே மாதிரி டாக்டர்கிட்டையும் போயிட்டு எனக்கு கரு கலைச்சி கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது டாக்டர் சொன்னாங்களாம், நான் ஒரு ஊசி போடுறேம்மா, நீங்கள் ரொம்ப வீட்டில் போய் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சொல்லுங்க, நான் இந்த மாதிரி உனக்கு வேணும்னா நான் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஊசி போட்டாங்களாம். பாருங்க, ஆண்டவர் என்னுடைய சகோதரனையும் தாயின் கருவிலே அவர் முன்குறித்ததுனால அந்த கரு களையாதபடிக்கு என் தேவன் என்ன பண்ணார்னா அந்த கருவை பத்திரமாக பாதுகாத்தா இருந்தால் சொல்லணும். அது வந்து அந்த கரு நல்லா ஸ்ட்ராங்காக உருவாயிடுச்சு. அப்போ வந்து அந்த கரு உருவாகி பிறக்க போகிற நேரத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை தேவன் வந்து என்னுடைய தகப்பனாருக்கு காமிச்சார். எப்படி காமிச்சார்னு சொன்னால், ஆகாசவாணின்னு ஒரு ரேடியோ சேனல் வந்து நார்த் இந்தியாவில் ஒளிபரப்பாகும். அதில் ஜீசஸ் கால்ஸு உடைய பிரசங்கம், அதாவது டிஜிஎஸ் தினகரன் ஐயாவுடைய பிரசங்கம் அதில் தொடர்ந்து ஒளிபரப்பிக்கிட்டே இருப்பாங்களாம். அப்போ அது எங்கள் அப்பா கேட்கும்பொழுது, அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு குழந்தை இருக்குது, பெண் குழந்தை, அந்த பெண் குழந்தைக்கு வந்து இருதயத்தில் ஓட்டை இருந்திருக்கு. அந்த இருதயத்தில் ஓட்டை இருக்கவும் அவர் ரொம்ப துக்கப்பட்டு இந்த மாதிரி எங்கள் அப்பாக்கிட்ட புலம்பிகிட்டு இருந்திருக்கிறார். அப்போ எங்கள் அப்பா சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி ரேடியோவில் வந்து டிஜிஎஸ் தினகரனுடைய பேட்டி வரும், அதை நீங்கள் கேளுங்க, அவர் அழகாக எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுவார், அற்புதம் நிறைய நடந்திருக்கு, நீங்கள் கேளுங்க, கர்த்தர் நிச்சயமாக வந்து உங்கள் பிள்ளைக்கு சுகத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா விசுவாசத்தில் அவருக்கு சொல்லியிருக்கிறார். அப்போ அவருக்கு கூட ஊழியத்தில் நாட்டம் இருக்குதுங்கிறத பின் நாட்களில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய தகப்பனையும் கூட என் தேவன் முன்குறிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போது அவர் விசுவாசத்தில் சொல்லியிருக்காரு, நீங்கள் அந்த இதை பாருங்கள், ஆகாசவாணி ரேடியோவை கேளுங்க அப்படின்னு சொன்னோடனே இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, டிஜிஎஸ் தினகரனுடைய அந்த ரேடியோ ப்ரோக்ராமை இவங்க கேட்டிருக்காங்க. கேட்கும் பொழுது அந்த குழந்தையோட பேரை சொல்லி அந்த குழந்தைக்கு இருதயத்தில் இருக்கிற ஓட்டையை தேவன் இப்பொழுதே அடைக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கரெக்டாக டிஜிஎஸ் தினகரன் ஐயா வந்து ப்ரேயரில் சொல்லியிருக்கிறார். இவங்களுக்கு அதை கேட்டுக்கிட்டு இருந்த அந்த குடும்பத்திற்கு பயங்கர சந்தோஷம், பயங்கரமாக துள்ளி குதிச்சுக்கிட்டு என் தேவன் வந்து சுகத்தை கொடுத்துட்டாரு, என் பிள்ளையோட பேரையே சொல்லி வந்து ஹார்ட்டில் இருக்கிற ஓட்டை அடைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்லிட்டாங்க, ஆண்டவர் சுகத்தை கொடுத்துட்டாங்க, ரொம்ப சந்தோஷமாக வந்து எங்கள் அப்பா கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அப்போது அப்பா விசுவாசத்தில் சொல்லியிருந்தாலும் கூட திடீர்னு அவருக்கு ஒரு டவுட், என்னென்னா நம்ம மிலிட்ரியில் இருக்கிறோம்ப்பா, நீ போய் எதுக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோ, ஏன்னா ஒரு வாரத்தில் ஆப்ரேஷனுக்கு வர சொல்லியிருக்கிறாங்க, அதை வேஸ்ட்டு பண்ண வேணாம், போய் நம்ம செக் பண்ணிக்கலாம், செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை என் தேவன் சுகத்தை கொடுத்துட்டாரு, சுகத்தை கொடுத்துட்டாருன்னு அவர் திரும்ப திரும்ப அதை சொல்கிறாரு. ஆனால் அப்பா வந்து ஒரு தாட்டி நீங்கள் செக் பண்ணிக்கங்கன்னு சொன்னோன்னா அதே மாதிரி இவங்க போய் செக் பண்ணியிருக்கிறாங்க. செக் பண்ண உடனே அந்த இருதயத்தில் இருக்கிற ஓட்டை எங்கே போனச்சுன்னே தெரியல, ஆண்டவர் அற்புத சுகத்தை தேவன் கொடுத்தார். அப்போ வந்து எங்கள் அப்பாவுக்கு அந்த காரியம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுனால, மூணாவதாக ஒரு பையன் பிறந்தானா, அந்த பையனுக்கு தினகரன்னு தான் நான் பேர் வைக்கணும், அவனும் ஊழியக்காரனாக வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அப்பா முடிவு பண்ணிவிட்டு என் தம்பி பிறந்த உடனே அவனுக்கு தினகரன் பேர் வச்சார். அப்போ ஒரு குடும்பத்தில் வந்து ரெண்டு பேரை ஊழியக்காரங்களாக தேவன் என்ன பண்ணார்னா உருவாகுகிறதற்கு என்னுடைய பாட்டியின் மூலமாகவும் என்னுடைய தகப்பனார் மூலமாகவும் தேவன் தெரிந்து கொண்டு அந்த காரியத்தை என்ன பண்ணார்னா பேர் வச்சு ஊழியத்துக்காக எங்களை வந்து அர்ப்பணிச்சிட்டாங்க. அப்போது அர்ப்பணித்தது மாத்திரம் இல்லை, ஆனால் அதற்கேற்றபடி அவங்க வளர்க்கலன்னு தான் சொல்லணும். ஏன்னா நார்த் இந்தியாவில் இருந்தாங்க, அங்கே இருந்தாங்க, இங்கே இருந்தாங்க, அப்படி ஒவ்வொரு இடங்களுக்காக போகும்பொழுது சரியான விசுவாசத்தில் அவங்க இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படியே நாட்கள் போக போக பார்த்திங்கன்னா நாங்கள் சேலத்துக்கு வந்து என்னுடைய 5வது வயசில் 1வது படிக்கிற நேரத்தில் வந்து சேலத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். சேலத்துக்கு வரும்போது எங்கள் பாட்டி வந்து நாங்கள் இருந்த ஊரில் வந்து ஊழியம் செய்வாங்க. எல்லா இடங்களுக்கும் போய் ஒவ்வொரு வீடாக வீடாக போய் ஆண்டவரை பற்றி சொல்லி ஜெபிக்கும்போது நிறைய பிசாசுகள் ஓடுகிறது, இதையெல்லாம் நான் கண் கூட பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ அவங்க பிளதல்வியான ஒரு சபையை வச்சு நடத்திட்டு இருந்தாங்க, அந்த சபைக்கு போகும்போது அவங்க பிரசங்கிக்கிறது இதெல்லாம் பார்ப்பேன். அவங்களுடைய பிரசங்க குறிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பைபிளில் வந்து எதுவும் குறிப்பாகவே எடுத்திருக்க மாட்டாங்க. வசனத்தை வந்து பார்த்தீங்கன்னா எந்த அதிகாரம் எந்த வசனம்ன்ட்டு நம்பர் பிரகாரம் சொல்லுவாங்க. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், இவ்வளோ ஞானமாக பாட்டி பிரசங்கம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் அது நல்லா எங்கள் பாட்டியுடைய பிரசங்கத்தை கவனிப்பேன், ஊழியத்தை கவனிப்பேன். 100 கிராம் ஊழியத்துக்கு நிறைய இடங்களுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா நாய் தொல்லை நிறையா இருக்கும் இல்லைங்களா. அப்படி நாய் தொல்லை இருக்கும்போது எங்கள் பாட்டி வந்து நான் எனக்கு தெரிஞ்சு சொல்லுவாங்க, கூட ஊழியத்துக்கு போன ஒரு தம்பி சொன்னார், நாய் வந்து குலைச்சிட்டு கடிக்க வரும்போது இயேசுவின் நாமத்தினால அவன் வாயை கட்டுறன்னு சொன்ன உடனே அந்த நாய் குலைக்கிறது அப்படியே நிறுத்திடுச்சு. அப்படி நிறைய அற்புதங்கள் அவங்க மூலமாக வியாதிகள் சுகமாகிறது இது எல்லாமே பார்க்கும்போது, சிறு பிராயத்தில் எனக்கும் ஊழியத்தின் மேலே வாஞ்சி இருந்தது நிமித்தம் நான் என்னுடைய 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. பைபிளை எடுத்துகிட்டு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க சின்ன பசங்க தானே, அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் ஒரு கிணத்து திட்டில் உட்கார வச்சு நான் என்ன பிரசங்கம் பண்ணேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் பைபிளை எடுத்து வச்சு அவங்க ஏதேதோ சொல்லி கொடுத்தது இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்போ எனக்கு இப்போதான் எனக்கு புரியுது, எப்படின்னா பூர்வ காலங்கள் முதல் நீர் எனக்கு தரிசனையானாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வசனத்தில் பேசுகிறது போல ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தேவன் என்னோடு கூட பேசிக்கிட்டே வந்திருக்கிறாருங்கிறது இப்போ எனக்கு நல்லா தெரியுது, ஆனால் அப்போ எனக்கு அது தெரியல. அப்போ நிறைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நான் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இப்படியே எங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது என்னுடைய ஏழாவது எட்டாவது படிக்கிற அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சது. நல்லா ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்தேன், என்சிசியில் இருந்தேன், நிறையா கிரிக்கெட்டு ஃபுட்பால் இதெல்லாம் அங்கே ஸ்கூலில் நான் விளையாடிட்டு இருந்தேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த எட்டாவது வரும்போது என்சிசியில் இருக்கிற ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா கிரவுண்டை வந்து ரெண்டு ரவுண்டு அடிக்க சொல்லுவாங்க. அப்போ ரெண்டு ரவுண்டு அடிக்கும்போது நான் மொதல் ரவுண்டு ஓடிட்டேன், ரெண்டாவது ரவுண்டு ஓடும்போது என்னால் சரியாக ஓட முடியல, என் காலெல்லாம் தடுமாறுது, தடுமாறி கீழே விழ ஆரம்பித்தேன். அப்புறம் ஒரு ஆறு மாதம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு ரவுண்டு அடிக்க முடியாமல் அடித்தேன், நான் ஒரு ரவுண்டு அடிக்க முடியாமல் முழித்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கீழே உட்காந்து எந்திரிக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு சிரமம் வர ஆரம்பிச்சது, படியேறதில் சிரமம் வர ஆரம்பிச்சது. ஒரு 50 அடி நடந்தேன்னு வச்சுக்கோங்களேன், தடுமாறி தடுமாறி கீழே விழ ஆரம்பித்தேன். என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே நான் பஸ் ஏறும்போது பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, ஏன் இவனுடைய நடை கொஞ்சம் வித்தியாசமாகுது, பாதத்தை தூக்கி தூக்கி நடக்கிறான், என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு சேலத்தில் சுந்தர்ராஜன் ஒரு நரம்பு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் இருந்தார், அவரை பார்க்குறதுக்கு என்னை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. கூட்டிகிட்டு போகும்போது அவர் என்னை பார்த்துட்டு என்னை நடக்க சொன்னார். நடக்க சொல்லிவிட்டு சரி ஓகே நான் ஒரு பிளட் டெஸ்ட் எழுதி கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள், பார்த்துட்டு ரிசல்ட் வந்தபோது வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அந்த ரிசல்ட்டை வாங்கிட்டு டாக்டர்கிட்ட வரும்போது டாக்டர் வந்து சிபிகே டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த சிபிகேங்கிறது எல்லாருடைய ரத்தத்துலேயும் 20-120 எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். ஆனால் யாருக்கு வந்து 120 மேலே அதிகமாகுதோ அப்படி தாறுமாறாக அந்த என்சைம் அதிகமானுச்சுன்னா அந்த மஸ்குலர் டிஸ்டர்பி அப்படிங்கிற ஒரு டிசீஸ் அவங்களுக்கு இருக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அப்போ டாக்டர் அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு என்ன பண்ணார், என்னை கொஞ்சம் வெளியே நிற்க சொன்னார், என்னை உக்காந்து எந்திரிக்க சொன்னார், கொஞ்சம் நடக்க சொன்னார். இதெல்லாம் பார்த்துட்டு நீ தம்பி கொஞ்சம் வெளியில் இருப்பா, நான் அப்பா அம்மா கிட்ட பேசணும்னும் போதே என் மனசுக்குள்ளே ஒரு விதமான பயம் எனக்கு வர ஆரம்பிச்சிது. ஏன் பயம் வர ஆரம்பிச்சதுன்னா என்னோட படி ஏறும்போது பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே ஒரு பயம் வரும், ஏன்னா இந்த படி என்னால் ஏற முடியாது, இத்தனை படி இருக்குது, இது கொஞ்சம் ஹைட்டாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி பஸ்ஸில் ஏறும்போதும் பார்த்தீங்கன்னா பஸ் ஏற முடியாது, ஸோ அதிகமாக பஸ்ஸு போகிற சூழ்நிலைகளெல்லாம் அவாய்ட் பண்ண ஆரம்பித்தேன். எனக்குள்ளேயே என்னென்னு தெரியாத ஒரு விதமான பயம் எனக்குள்ளே இருந்தது. ஆனால் இப்போ டாக்டர் வெளியில் நிற்க சொல்லிட்டு இதை சொல்கிறாருன்னா ஏதோ எனக்கு சம்திங் ராங் இருக்குது, அதனால தான் டாக்டர் வெளியில் நிற்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணால் பயந்துட்டே அந்த கதவு மூலையில் நின்றுட்டு என்ன சொல்கிறாருன்னு சொல்லி கேட்டேன். அப்போ வந்து டாக்டர் சொன்னார், உங்கள் மனசை தேத்திக்கங்கம்மா, உங்கள் வீட்டில் எத்தனை பசங்க, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கன்னு சொல்லி கேட்டாங்க. 3 பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சரி வேறு யாருக்காவது இந்த பிரச்சனை இருக்கான்னு கேட்டார். இல்லைங்க, மூத்த பையன் ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு இளம்பிள்ளை வாதம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவன்லாம் இப்படி இல்லைங்க, அவனுக்கு கையெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், இளம்பிள்ளை வாதம் தான் அவனுக்கு. அவன் வந்து ஃபஸ்ட்டு வந்து 4 கால் பாய்ச்சலில் இருந்தான், நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணி அவனுக்கு சரி பண்ணதுக்கப்புறம் அவன் வந்து பார்த்திங்கன்னா சாஞ்சி சாஞ்சி நடப்பான், ஆனால் வந்து இளம்பிள்ளை வாதம் தானே தவிர இந்த மாதிரி அவனுக்கு எதுவும் இல்லைங்க, நல்லா நடப்பான், அதுலேயே ஓடுவான் அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட சொன்னான். சரி இவனுக்கு பின்னாடி ஒரு தம்பி யாராவது இருக்காங்களான்னு கேட்டாங்க. ஆமாம், ஒரு தம்பி இருக்கான் அப்படின்னாங்க. நீங்கள் மனசை தேர்த்திக்கிங்கம்மா, இது வந்து 1 லட்சத்தில் 1-2 பேருக்கு தான் இந்த வியாதி வரும், இந்த வியாதி வந்துச்சுன்னா மரணப்படுக்கைக்கு தான் கொண்டு போகும், அதாவது வந்து படுத்த படுக்கையாகி சீக்கிரமாக இறந்துருவாங்க, 1-5 வருஷத்தில் இறந்துருவாங்க. இவனுக்கு பின்னாடி பிறக்கிறவனுக்கு 90% இந்த டிசீஸ் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு, அந்த பையனை நீங்கள் கூப்பிட்டு செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது இது எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பயங்கர பேரிடி. ஏன்னா எங்கள் அப்பா சொல்லுவார், எனக்கு 3 பசங்க சிங்கக்குட்டிங்க மாதிரி எனக்கு என்ன பயம் இருக்குது, சொந்த பந்தங்களும் அப்படி தான் சொல்லுவாங்க, உனக்குனா 3 பசங்க பொண்ணுங்களா ஒன்றா செலவு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஒரு மேன்மை பாராட்டில் இருந்து அவருக்கு ஒரு பெரிய பேரதிர்ச்சியாக பேரிடியாக 3 பிள்ளைங்களுக்கும் இப்படி வரும்னு சொன்னோன்னா அவங்க ரொம்ப அழுதாங்க. எங்கள் அம்மா சொன்னாங்க, இல்லை எங்கள் ஆண்டவர் அப்படி விட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் மேலே இருக்கிற நம்பிக்கையில் சொல்கிறாங்க. ஆனால் இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரத்தானே செய்யுது. அப்போது 3 பேருக்குமே இந்த ஒரு நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அந்த இடத்துல எங்கள் அம்மா அழுதாங்க. அப்போ டாக்டர் சொன்னார், எக்ஸசைஸ் கொடுத்தீங்கன்னாமா 5 வருஷத்துக்குள்ளே இறக்குற இவனுடைய ஜீவனை வந்து ஒரு 10 வருஷமாக வந்து இழுத்து வைக்கலாம், இது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய உள் உறுப்புகளெல்லாம் பாதித்து அந்த தசையில் இருக்கிற வலுக்களெல்லாம் இறந்து கையை தூக்க முடியாது, உட்காந்தா எந்திரிக்க முடியாது, ஒருத்தர் துணை இல்லாமல் எங்கேயுமே அவனால் போக முடியாதுமா, கடைசியாக பார்த்தீங்கன்னா படுத்த படுக்கையாகி தலை மட்டும்தான் ஆடும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்துடுவாங்க. அதே மாதிரி கிட்னி லிவரு ஹார்ட்டு இதில் இருக்கிற அந்த தசைகளில் இருக்கிற ஈரப்பதங்களெல்லாம் குறைஞ்சி குறைஞ்சி மூச்சு விடுறதுக்கு சிரமமாகும், நிறைய ப்ராப்ளம் வந்து இறந்துருவாங்க, 5 வருஷத்தில் இறந்துருவாங்க. நீங்கள் நல்ல ஆகாரம் கொடுங்க, நல்ல எக்ஸசைஸ் கொடுத்தீங்கன்னா 5 வருஷங்கிறது ஒரு 10 வருஷமாக அவனுடைய உயிரை நீட்டிச்சு வைக்கலாம். மற்றபடி இது உலகத்தில் எந்த மெடிசன்லேயுமே இதில் வந்து மெடிக்கல் மெடிசனே கிடையாது, சித்த வைத்தியமாக இருக்கலாம் அல்லது வந்து ஹோமியோபதியாக இருக்கலாம், எதுலேயுமே இதுக்கு வந்து தீர்வு கிடையாதுமா. யாராவது மருந்து இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா கூட நம்பி நீங்கள் காசை வந்து இழந்துடாதீங்க. நல்ல ஆகாரத்தை கொடுங்க, நல்ல மனநிலைமையில் வச்சுக்கோங்க, சந்தோஷமான மனநிலைமையில் வச்சிங்கன்னா அவங்க அதை மறந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ எங்கள் அம்மா அழுதுகிட்டே வந்து என்னைய கண்ணெல்லாம் தொடச்சிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போகும்போது நிறைய ஆப்பிள் நிறைய பழங்கள்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. ஏன்னா டாக்டர் சொன்ன மாதிரி என்னை சந்தோஷமாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாம் வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுக்குறாங்க. அப்போ நான் அழுதுகிட்டு சொல்கிறேன், எனக்கு இதெல்லாம் கொடுக்காதம்மா, அண்ணனுக்கும் தம்பிக்கும் கொடுங்க, நான் தான் சீக்கிரத்தில் இறந்து போயிடுவேன்ல, எனக்கு எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அழ ஆரம்பித்தேன். அழ ஆரம்பித்தோன்னா எங்கள் அம்மா சொன்னாங்க, எப்பா அவரு என்ன கடவுளா, அவர் வந்து இந்த மெடிக்கலில் என்ன இருக்குதோ அதை சொல்கிறாரு, ஆனால் ஆண்டவரால் எல்லாம் கூடும், அவர் அப்படி விடமாட்டார், நீ வேணால் பாரு, நிச்சயமாக இப்படியெல்லாம் நடக்காது, ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுப்பார், தைரியமாயிரு அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா என்ன தேட்டினாங்க. அவங்க என்ன தேட்டினாலும் எனக்கு இந்த பயம் வந்து மரண பயம் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. அந்த வார்த்தையை நான் என்றைக்கு கேட்டனோ அன்னையிலிருந்து பார்த்திங்கன்னா எனக்குள்ளே ஒரு விதமான மரண பயங்கள் இருந்துக்கிட்டே இருந்தேன். நான் ஸ்கூல் படிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ஒரு ஜாலியான பர்சன், எப்பயுமே நல்லா காமெடியாக பேசிட்டு நிறையா நட்பு வட்டாரங்கள் அது நிமித்தம் எனக்காக நிறையா ஃப்ரெண்ட்ஸு உண்டாகிற அளவுக்கு பேசுகிற ஒரு டேலண்ட் இருக்குதுன்னு கூட சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இந்த மரண பயத்தை நிமித்தம் எனக்கு ஒவ்வொரு நாளும் என்னை எப்படி மரணம் வரப்போகுது, எப்போ வரப்போகுது அப்படிங்கிற பயத்திலேயே என் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ தான் நான் வந்து என்ன நினச்சேன்னா, சரி இந்த உலகத்தில் நமக்கு முறையான எந்த சந்தோஷமும் கிடைக்க போகிறதில்ல, அதனால் நம்ம வந்து இந்த உலகத்தில் என்னென்ன சந்தோஷங்கள் இருக்குதோ அதை அத்தனையும் நம்ம அனுபவிச்சிடணும், அதை நம்ம இறக்கிறதுக்குள்ளே எல்லாத்தையும் ருசித்து பார்த்துடணும். நம்ம வந்து இந்த மரண பயத்தை போக்கணுன்னா பாவத்தில் சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து இதை எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மனம் போன போக்கில் நான் போக ஆரம்பித்தேன். மனம் போன போக்கில் வந்து என்னுடைய சந்தோஷம்னு நான் எதுக்குமே பிரசங்கி சொல்லுகிற மாதிரி ஒன்றையும் என் மனசுக்கு வந்து நான் தடை பண்ணலை அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் நான் இந்த உலகத்துக்குரிய எல்லா காரியங்களையும் சின்ன வயசுலேயே அனுபவிக்கணுன்ட்டு மனம் போன போக்கில் பாவத்தில் போக ஆரம்பித்தேன். நான் நிறைய அநித்தியமான பாவ சந்தோஷங்களை நான் அனுபவிக்க ஆரம்பித்தேன். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஆண்டவர் தெரிந்து கொண்டது என்ன, ஊழியக்காரனாக நான் வரணும்னு சொல்லி தேவன் என்னைய ஆபிரகாம்னு பெயர் சொன்னார் இல்லைங்களா. அப்போது ஒரு ஊழியக்காரனாக உருவாக்கணும் அப்படிங்கிறது எங்கள் குடும்பமும் மறந்து போச்சு. ஏன்னா இந்த சூழ்நிலையில் வந்து இவனை எப்படி உயிரை காப்பாற்றுறதுங்கிறது மட்டும்தான் அவங்க மைண்டில் ஓடிட்டு இருந்ததே தவிர ஊழியக்காரனாக வருவான் அப்படிங்கிற மைண்ட் தாட்டு அவங்களுக்கு போயிட்டு இவனுக்கு மனநோகாமல் இவங்ககிட்ட பேசணும், மனநோகாமல் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விரும்புகிற காரியத்தெல்லாம் வாங்கி கொடுக்கறது, எங்களை எங்கே கூட்டு போகணும்னு சொன்னாலும் அங்கெல்லாம் கூட்டு போகிறது, அல்லது ஃப்ரெண்ட்ஸுங்களோட நான் எவ்வளோ நேரம் சுற்றினாலுமே எங்கள் அம்மா எதுவுமே எங்களை கேட்க மாட்டாங்க. நான் ஃப்ரெண்டுங்களோடு சுற்றிட்டு நைட்டு 10 மணிக்கு தான் வீட்டுக்கு வரோம், அப்போ கூட எங்கள் அம்மா வந்து அதிகமாக நாங்கள் துக்கப்படுற மாதிரி எந்த வார்த்தையும் பேசலை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக எங்கள் அம்மா வந்து ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, என் ஆண்டவர் அப்படி விடமாட்டார், என் ஆண்டவர் அப்படி விடமாட்டாருன்னு அசால்ட்டாக இருந்த ஆண்டவர் மேலே இருக்கிற நம்பிக்கையை அதிகப்படுத்த ஆரம்பித்தாங்க, விசுவாசத்தில் அதிகமாக ஸ்திரப்பட ஆரம்பித்தாங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரி 3 பேர் இப்படி ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு குடிக்கிற பழக்கம் அதிகமாகிடுச்சு, குடிக்க ரொம்ப அடிமையாக ஆரம்பித்தார். அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா குடிச்சிட்டு வந்துட்டு வீட்டில் வந்து சண்டைலாம் பண்ண மாட்டார், ஆனால் கொஞ்சிக்கிட்டு இருப்பார், நிறைய வந்து பணம் வீணாக போயிட்டு இருக்க ஆரம்பிச்சது. அப்போது அவர் நிறைய குடிச்சிக்கிட்டே இருக்கும்போது எங்கள் அம்மா சொல்லுவாங்க, பிள்ளைங்க இப்படி இருக்கிறாங்க, அவங்க எதிர்காலம் இப்படி கேள்விக்குறியாக இருக்குது, நீ இப்படி குடித்தே பணத்தை அழிக்கிறிய, நீ ஏதாவது சேமிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி அம்மா என்ன பண்ணாங்கன்னா அப்பாக்கிட்ட எவ்வளவோ சொல்லி தயவு செஞ்சு குடிக்காதன்னு சொல்லி பைபிளில் சத்தியம் வாங்கினாங்க. அவர் இனிமேல் குடிக்க மாட்டேன்னு பைபிளில் சத்தியம் போட்டார், எங்கள் மேலே சத்தியம் போட்டார், எங்கள் அம்மா மேலே சத்தியம் போட்டார். ஆனால் எந்த சத்தியத்தையும் அவர் என்ன பண்ணவே முடியல, அவரால் கை கொள்ள முடியல. திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிவிட்டு அடுத்த நாளே குடிச்சிட்டு வந்துடுவார். அப்படி குடிச்சிட்டு வரும்போது எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் எப்போ பாரு நைட்டு வந்து பரண்டு படுக்கிறோம்னு வச்சுங்களேன், அவங்க ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அந்த ஜபிக்கிற சத்தம் அழுகிற சத்தம் எங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ நைட்டு 11, 12 தூக்கம் முழிப்பு வந்துச்சுன்னா எந்திரிச்சு அம்மாவை திட்டுவோம், எங்கள் அப்பாவும் திட்டுவார், என்ன எப்போ பாரு அழுதுகிட்டே இருக்கிற, அதனால தான் இந்த குடும்பம் அழுதுகிட்டே போயிட்டுருக்குது, இது இப்படியே தான் அழுதுகிட்டே இருப்பியா, சந்தோஷமாகவே இருக்க மாட்டியா அப்படின்னு அப்பா திட்டுவார். நாங்களும் என்னம்மா நைட்டில் 9999 சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிற, எதுக்குமா இப்படி பண்ணிட்டு இருக்கிற, அமைதியாக உன்னால் ஜபம் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவை திட்ட ஆரம்பிச்சு. ஆனால் எங்கள் அம்மா எப்போவுமே நாங்கள் பிறண்டு படுக்கும்பொழுதெல்லாம் முக்காடு போட்டுட்டு ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து திரும்பவும் எங்கள் அப்பாவை தேவன் சந்தித்தார். முதல்ல வந்து அவருடைய ரட்சிப்புக்காக தேவன் சந்தித்தார், அதுக்கு பிறகு வந்து அவர் குடியை நிறுத்துறதுக்காக தேவன் சந்தித்தார். அப்போ இரவுல கனவுல வந்து தேவன் என்ன பண்ணார்னா ஒரு சிவப்பு அங்கி மூலமாக தன்னுடைய கையை ஃபுல்லாக அங்கியை போத்துட்டு கையை மட்டும் அவர் காமிச்சிருக்கிறார். அந்த கையை காமிக்கும் போது பார்த்தீங்கன்னா கையிலிருந்து ரத்தம் சொட்டுது. அப்போது ஆண்டவருடைய கையிலிருந்து ரத்தம் சொட்ட சொட்ட அந்த கையை மட்டும் அவர் காமிச்சு ஆண்டவர் பேசினாராம், நீ எண்ணெயிலிருந்து குடிக்க மாட்டே, குடிச்சினா பாரு இந்த ரத்தத்தை பாரு நீ குடிக்க மாட்டே. ஏன்னா வசன நீதிமொழிகளில் பார்க்குறோம்ல, அது பளபளப்பாக தோன்றும்போது அதை தீண்டாதேன்னு, ஆனால் அது இரத்த வருணமாக இருக்குதுன்னு சொல்லி அப்போது ஆண்டவர் வந்து அவருடைய ரத்தத்தை காமிச்சு அதை நீ குடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசினாராம். அப்போது அவர் உடனே ஆண்டவர் பேசினதுனால அந்த பிரசன்னத்தை தாங்க முடியாமல் அந்த ஒரு மகிழ்ச்சியை தாங்க முடியாமல் எழுப்பி எல்லாத்தையும் எழுப்பிட்டார். எங்கள் அண்ணன் தம்பி மூணு பேரும் எடுத்துட்டார், அம்மாவை எழுப்பிட்டார், எழுப்பிட்டு சௌந்தரி இந்த மாதிரி நான் இனி இன்னையிலேருந்து குடிக்க மாட்டேன் சௌந்தரி அப்படின்னோடனே எங்கள் அம்மா சொல்லியிருக்கிறாங்க, நீ எத்தனை சத்தியம் போட்ட, நீ சொல்கிற வார்த்தையை கொண்டு போய் ஓடுற தண்ணியில் எழுதி வை, அது நடக்கும்போது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஆனால் எங்கள் அம்மா பாருங்கள் அழுது புலம்பி ஜெபிச்சு ஜெபிச்சு தேவன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்குறாரு. ஆனாலும் கூட அந்த சூழ்நிலைகள் வந்து அதை நம்ப முடியாத மாதிரி என்ன பண்ணுதுன்னா அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகத்தை போடுது. அப்போ அப்பா சொல்கிறாரு, இல்லை எண்ணெயிலேருந்து குடிக்க மாட்டேன்னு சொன்னார். அன்னையிலேருந்து எங்கள் அப்பா இறக்குற வரைக்கும் அவர் ஒரு சொட்டு கூட என்ன பண்ணவே இல்லை, நான் மதுவை குடித்ததே கிடையாது. அந்த ஸ்மெல்லு கூட அவருக்கு பிடிக்காது. ஒரு மிலிட்ரி காரு தான், அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பாட்டில் 3 பாட்டில் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும் கேன்டீனில். ஆனாலும் பார்த்திங்கன்னா அவர் அந்த மது பழக்கத்திலேருந்து தேவன் அன்னைக்கு கிட்டத்தட்ட இது நடந்து எப்போ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் 94-95 இருக்கும். அந்த டைம் தேவன் வந்து ஒரு அற்புதத்தை செஞ்சார். அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா என் தகப்பனார் இறக்குற அந்த கடைசி வரைக்கும் அந்த குடிப்பழக்கத்திலேருந்து முழுவதுமாக அவர் விடுதலை ஆனார். இன்றைக்கும் கூட கேட்குற நேயர்கள் யாராவது குடிப்பழக்கத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக ஆண்டவர் விசுவாசிங்க, அல்லது வந்து தன் கணவர் குடிப்பழக்கத்திலிருந்து மனம் திரும்பணும்னு அழுது ஜபிக்கிற ஒவ்வொரு ஜப வீராங்கனைகளாகிய சகோதரிகளுக்கு நான் சொல்கிறேன், நிச்சயமாக உங்கள் ஜபம் வந்து கட்டாயம் கேட்கப்பட்டிருக்குது. நிச்சயமாக உங்கள் கணவன்மார்கள் உங்கள் தகப்பன்மார்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இதிலிருந்து நிச்சயமாக தேவன் விடுதலையை தருவார். இது ஒரு பெரிய சாட்சியாக உங்களுக்கு இருக்கும். அப்போ ஆண்டவர் வந்து என்ன பண்ணார்னா ஒரு அற்புதத்தை செஞ்சு அவர் வந்து அந்த குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலையானார். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எங்களுக்கு செய்கிற செலவுகளின் நிமித்தம் வந்து கடன் பிரச்சனைகள் அதிகமாகிட்டே ஆயிடுச்சு. நானும் வந்து பாவத்தில் அனுத்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்க பார்த்திங்கன்னா யோனா தீர்க்கதரிசி எப்படி ஆண்டவர் சொன்ன ஒரு பாதையை விட்டு வேறு பாதைக்கு விலகி போகும் பொழுது அவன் நிமித்தம் கடல் கொந்தளித்தது, அவன் நிமித்தம் கூட இருந்தவங்களுக்கெல்லாம் பிரச்சனை வந்ததோ, அதே போல் நான் இந்த வியாதியில் இருக்கிறேன் அப்படிங்கிறது நிமித்தம் வந்து ஊழியத்தை என்னுடைய நான் செய்ய வேணுங்கிறத என்னுடைய தாயும் தகப்பனும் மறந்து போயிட்டாங்க. அது மாத்திரம் இல்லை, அப்படி மறந்து போனது நிமித்தம் அவன் என்ன சொல்கிறது, இவன் இப்படி வியாதியாக இருக்கிறானே, இவன் எப்படியாவது உயிரை காப்பாற்றணும், இவன் எப்படியாவது நல்லபடியாக செட்டில்மெண்ட் பண்ணணுங்கிற நினைவுகள் தான் அவங்களுக்கு அதிகமாக இருந்ததே தவிர ஊழியக்காரனாக உருவாக்கணுங்கிற எண்ணமாக போயிடுச்சு. ஆனால் எனக்குள்ளே நல்லா தெரியுது தேவன் எவ்வளோ நல்லவருங்கிறத அந்த அற்புதங்கள் மூலமாக நான் ருசித்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த வார்த்தை சொன்னது இல்லைங்களா, வசனம் சொன்னது போல் நீ கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னுடைய அப்பா அன்றைக்கி சொன்னதுலேருந்து பார்த்தீங்கன்னா சொந்த பந்தங்கள் ஒவ்வொருத்தராக ரட்சிக்கப்பட ஆரம்பித்தாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சாமியாடுற குடும்பத்திலிருந்து வந்தவங்க, பாடம் போடுறவங்க, அப்படிப்பட்டவங்களையும் கூட ஆண்டவர் அவங்க எதிர்பார்த்த காரியங்களை எல்லாம் செஞ்சு அத்தனை தங்கச்சிகளும் தம்பிகளும் ரட்சிக்கப்படும்படி தேவன் அற்புதமாக கிரியை செய்தார். அப்போ ஒரு குடும்பமே ரட்சிக்கப்படுகிற அளவுக்கு தேவன் என்ன பண்ணார்னா அந்த ஆணிவேராகிய என் தகப்பனை வந்து அசைச்சு குடும்பத்தை அவரை விசுவாசிக்க வச்சு குடும்பத்தை ரட்சிக்க ஆரம்பித்தார். அப்போ ஊழியக்காரராக நாங்கள் உருவாகணும்னு என் தகப்பனார் என் தம்பிக்கு தினகரன் பேர் வச்சிருக்கிறார், எங்கள் பாட்டி எனக்கு ஆபரகாம்னு ஊழியக்காரனாக வரணும்னு பேர் வச்சுருக்கிறாங்க. ஆனால் ஊழியத்திற்கு ஏற்றபடி சத்தியத்தில் அவங்க வழிநடத்த சொல்லி கொடுக்க மறந்துட்டாங்க. ஆனால் சபைக்கு நாங்கள் ரெகுலராக எப்போவுமே போவோம். சபைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் நான் கூட்டிகிட்டு போவேன். அது என்னன்னே தெரியாது. சபைக்கு போகும்போது ஏதோ ஒரு சந்தோஷம் இருக்குது, ஃப்ரெண்டுங்களை கூட்டிகிட்டு போயிட்டு நீ பிரசங்கத்துக்கு கேளு ரொம்ப நல்லா இருக்கும்டா அப்படின்னு சொல்லி நிறையா ஃப்ரெண்ட்ஸுங்களை வந்து சபைக்கு கூட்டிகிட்டு போவோம். அப்படி கூட்டிகிட்டு போகும்போது சபைக்குள்ளே வந்து நான் நடக்க முடிகிற அந்த காலகட்டத்தில் சபைக்குள்ளே போய் உக்காந்தோம்னா அந்நிய பாஷை, அந்த ஆராதனையில் அந்நிய பாஷை பேசுவாங்க பாருங்கள். அப்போது நாங்கள் வந்து அந்த துன்மார்க்கத்தில் இருந்தது நிமித்தம் கேலி கிண்டல் பரியாசம் இதெல்லாம் நிறைய அந்த நாட்களில் வந்து சபைக்குள்ளே நின்றுக்கிட்டு யாரெல்லாம் அந்நிய பாஷை பேசுகிறாங்களோ அவங்கள பார்த்துட்டு அவங்கள மாதிரியே கேலி கிண்டல் பண்ணுறது இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தாலும் கூட அந்த பிரசங்கங்களை நான் கூர்ந்து கவனிப்பேன். அந்த பிரசங்கங்கள் ரொம்ப என்னை அசைக்கும். அப்படியே எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நட குறைய ஆரம்பித்த உடனே சபைகளுக்கு சரியாக என்னால் வந்து உள்ளே போக முடியாது. உள்ளே போனால் எல்லோரும் என்னை பார்ப்பாங்க, வேடிக்கை பார்ப்பாங்கன்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா சபைக்கு வெளியில் ஒரு தூண் இருக்கும், அந்த தூணில் போய் சாஞ்சு நின்றுக்குவேன். அதை அங்கே நின்றுட்டு அப்படியே பிரசங்கத்தை கேட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுவேன். கடைசீட்டில் வெளியில் நின்று அப்படியே கேட்டுட்டு வந்துடுவேன். அப்போது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய நடைகளெல்லாம் ரொம்ப சிரமத்துக்குள்ள ஆகுது. ஒருத்தரை கையை பிடிச்சி நடக்கிற சூழ்நிலைக்கு போகுது. என்னோடய தம்பிக்கும் அதே எஃபெக்ட் ஆகுது. இப்படி எஃபெக்ட் ஆக ஆக என்ன நடக்குதுன்னா எங்களுக்கு செய்கிற செலவுகளின் நிமித்தம் நிறைய கடன் பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது. கடன் பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீட்டில் வந்து டெய்லி சண்டை வரும். எங்கள் அண்ணன் வந்து என்ன பண்ணுவார்னா பயங்கரமாக வீட்டில் சண்டை பண்ணுவாங்க. எங்கள் மூணு பேரும் இப்படி நீங்கள் பெற்று வச்சுட்டீங்க, எங்களுக்குன்னு வந்து எண்ணத்தை சம்பாரித்து வச்சுருக்கிறீங்க, எங்களுக்குன்னு சொத்து வச்சுருக்கிறீங்களா, இல்லை என்னை நல்லா படிக்க வச்சுருக்கிறியா, படிப்புக்கான செலவு எனக்கு பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி சண்டை போடுவார். அப்போ எங்கள் அப்பா என்ன பண்ணார், சரி ஓகே இவங்க இப்படி பயப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கடை வச்சு கொடுத்தோம்னா இவங்க கடையில் வந்து பொழைச்சிக்குவாங்கன்னு சொல்லிட்டு கடை வச்சு கொடுக்குற ஒரு பிளானில் இருந்தார். 100,000 ரூபா கையில் காசு இருந்தது. அப்போ வந்து நான் சொன்னேன், அப்பா அந்த பணத்துக்கு வந்து நீ நிலத்தை வாங்கி போடு, தயவு செஞ்சு கடை வேணாம், நமக்கு செட் ஆகாதுன்னு சொன்னால் அவர் இல்லை நம்ம பின்னாடி சம்பாரிச்சிக்கலாம், நம்ம கடையை வைக்கலாம் அப்படிங்கும்போது என்ன கடை வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது நான் 12th முடித்த கையோட ஒரு 6 மாதம் வந்து கேசட் ரெக்கார்டிங் சென்டருக்கு வேலைக்கு போனேன். அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கிறதுனால சரி கேசட் கடை வைக்கலாம். அது வந்து கேசட் ஒரு 1000 கேசட் வாங்கினா போதும், எல்லாருக்கும் பதிவு பண்ணி கொடுத்துட்டு டெக்கு வந்து ஒரு 50,000 வாங்கினா போதும், மீதியெல்லாம் வந்து கடை வைக்கிறதுக்கான பீடிங் அது இதெல்லாம் போடுறதுக்கு செலவாயிரும், கரெக்டாக இருக்கும் அந்த 100,000 சொல்லிட்டு நாங்கள் கேசட் கடை வைக்கிறோம். கேசட் கடை வச்சா எல்லாம் மறுபடியும் என்ன பண்ணாங்கன்னா அந்த 100,000 ஏற்கனவே எங்களுக்கு கடை இருந்தது, சாரி 100,000 கடன் கையில் காசு இருந்தது போட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா 100,000 ரூபா கடனை வாங்கி இன்னும் கேசட் வாங்கிறதுக்கு மற்ற காரியங்களுக்கெல்லாம் அட்வான்ஸ் கொடுக்கறது இப்படிப்பட்ட காரியங்களுக்கு என்ன பண்ணிட்டாரு கடையை வச்சு கொடுத்துட்டார். இப்போது 100,000 கையில் இருந்த காசு போய் 100,000 கடன் ஆகிடுச்சு. கடன் ஆனவுடனே ஒரு 6 மாதம் போயிட்டுருக்குது கேசட் கடை. 6வது மாதம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கேசட் போய் ட்ரெண்டு என்னவா மாறிடுச்சுன்னா சிடி பிளேயர் வந்துருச்சு. சிடி பிளேயர் வந்த உடனே இந்த கேசட்டை யாருமே வாங்கலை. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் இந்த நாடா கேசட்டு யாராலையுமே போட முடியாது, அது இடைக்கு கூட யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ அந்த 6வது மாதம் சிடி பிளேயர் வந்தவுடனே சிடி பிளேயருக்குன்னு டெக்கு வாங்கினோம், சிடி பிளேயருக்குன்னு கேசட்டு சிடி வாங்கினோம், இதுக்கெல்லாம் மறுபடியும் கடனை வாங்குகிற ஒரு சூழ்நிலையாக போயிருமே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஏன்னா நாங்கள் ரெக்கார்டிங்க்காக கேள்விப்படாத படங்களெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 20,000 கேசட்டை போய் ரெக்கார்ட் மேட்டூரில் போய் பண்ணிட்டு வந்து எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு. அப்போது பார்த்தீங்கன்னா அந்த கேசட் ஃபுல்லாகவே வேஸ்ட் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நாங்கள் என்ன பண்ணோம், சரி ரைட் ஓகே எஸ்டிடி பூத் வைக்கலாம், ஹேண்டிகேப் சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு நம்ம எஸ்டிடி பூத் வச்சுட்டோம்னா அதில் நடத்திக்கலாம், இதை வந்து அடிஷ்னலாக விட்டுருவோம், இது இடைக்க கூட போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியாச்சு அந்த கேசட் கடை 6 மாதம் போது. இந்த 6 மாதத்தில் என்ன நடக்குன்னா எங்கள் அப்பா வந்து ஞாயிற்றுக்கிழமையான சர்ச்சைக்கு வரமாட்டார். ஏன் சர்ச்சைக்கு வரமாட்டார்னா ஞாயிற்றுக்கிழமை தான் நல்லா கடை போயிட்டுருக்குது, அதனால் வந்து ஞாயிற்றுக்கிழமை போனோம்னா வருமானம் பாதிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சபைக்கு வர்றதை அவர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு அவர் கேசட் கடையிலையும் அந்த எஸ்டிடி பூத்துலையும் என்ன பண்ணாருன்னா எப்போ பார் ஞாயிற்றுக்கிழமையானா உக்காந்துருவார். ஆனால் வசனம் சொல்லுது இல்லையா, ஓய்வு நாளை நீங்கள் ஆசரிக்கணும், நீங்கள் ஆசரிக்கலைன்னா ஓய்வு வருஷங்களாக உங்களுடைய இடங்கள் என்ன பண்ணும், உங்கள் ஸ்தலங்கள் மாறும், உங்களுடைய எல்லாமே ஓய்வு வருஷத்தை அது ரம்மியமாக அனுபவிக்கும். நீயா ஓய்வு ஓய்வு நாட்களை நீயா தெரிந்து கொண்டு நீயா ஆசிரிக்காமல் போயிட்டீன்னா உனக்கு ஓய்வு நாட்கள் வந்து கட்டாயமான ஓய்வு நாட்கள் உனக்கு வரும், அந்த ஓய்வு நாட்களில் நீ ரொம்ப கஷ்டப்படுவ அப்படிங்கிற மாதிரி வசனத்தில் நான் படித்தது பின்னாடி தான் எனக்கு தெரிஞ்சது, அது வரைக்கும் எனக்கு தெரியல. அப்போது நான் என்ன நடந்துச்சுன்னா எங்கள் அப்பா என்ன பண்ணார்னா சபைக்கு வராமல் அப்படியே இருந்தாருங்களா. அப்போ அந்த ஃபஸ்ட்டு இது வந்து ஃபுல்லாக லாஸ் ஆகிடுச்சு, கேசட் இது லாஸ் ஆகிடுச்சு. இப்போ எஸ்டிடி பூத் வைக்கிறாரு, அதில் போயிட்டுருக்குது கரெக்டாக. அது ஒரு 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது 2000 மேலே நடக்கிற சம்பவங்கள், 1997 நடக்கிற சம்பவங்கள் நினைக்கிறேன். அப்போ வந்து என்ன பண்ணுறாரு, எஸ்டிடி பூத்து பார்த்தீங்கன்னா 1 ரூபா காயின் வந்துருச்சு. 1 ரூபா காயின் வந்தோன்னா இந்தியா ஃபுல்லாக 1 ரூபா காயினை போட்டு பேசிடலான்னு சொல்கிறதுனால எஸ்டிடியில் என்ன பண்ணிடுச்சு, ஒரு பெரிய அடி விழுந்துச்சு. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபோனோடைய வளர்ச்சி ரொம்ப அபரிதமாக இருந்ததுனால எஸ்டிடி பூத்து டோட்டலாக என்ன பண்ணிடுச்சுன்னா லாஸ் ஆக ஆரம்பிச்சிது. அப்போ வந்து அந்த 2 லட்சம் கடங்கிறது 3 லட்சமாக இன்க்ரீஸ் ஆகுது. அவர் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் வீட்டில் ஃபோன் பில்லு வருதுன்னு வச்சுங்களேன், 6000 ரூபா பில்லு வருதுன்னா அந்த 6000 ரூபாயில் ஃபஸ்ட்டு 15 நாள் 6000 ரூபாயில் வந்து டோட்டலாக அப்படியே கொண்டு போய் கவர்மெண்ட்டு கட்டிடணும். செகண்ட் 6000 வருதுன்னா அதில் தான் கமிஷன் கொடுப்போம், வெறும் 2000 ரூபா 1500 ரூபா தான் கமிஷன். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபோனில் வர காசெல்லாம் எடுத்து எடுத்து செலவு பண்ணதுனால அந்த காசெல்லாம் என்ன பண்ணிடுது, கடை வாடகைக்கு, ஃபோன் பில்லுக்கு இப்படின்னு போக ஆரம்பித்தோன்னா கடனை வாங்கி வாங்கி கடை கட்டுறது, கடை வாடகை கட்டுறது. எங்கள் அம்மா கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்ததுனால எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, அவங்களுடைய சம்பளத்தையும் போட்டு போட்டு கடை வாடகை கட்டுறது, அப்புறம் லோனை எடுத்து சில கடையோடைய வளர்ச்சிக்காக செய்கிறதுன்ட்டு நிறைய கடன், 3 லட்சம் பக்கமாக கடன் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. அப்போ எங்கள் அண்ணன் என்ன பண்ணுவார்னா, லாட்ரி டிக்கெட் பழக்கம், எங்கள் அண்ணனும் எங்கள் அப்பாவும் சேர்ந்து லாட்ரி டிக்கெட் வாங்க ஆரம்பித்தாங்க. லாட்ரி டிக்கெட் வாங்க ஆரம்பித்த உடனே பார்த்திங்கன்னா அதில் வந்து நிறையா பணம் இஷ்டத்துக்கு போயிட்டே இருந்துச்சு. இதில் எங்கள் அண்ணன் என்ன பண்ணுவார்னா, 6000 ரூபா பில்லு கட்டணும்னு சொல்லி எங்கள் அண்ணன் கையில் கொடுத்துடுவாங்க காசு, அந்த எஸ்டிடி பூத்துக்கான பில்லு கட்டுறது. இவர் 6000 ரூபாய்க்கும் போய் என்ன பண்ணிடுவார், லாட்ரி டிக்கெட் வாங்கிடுவார். வாங்கிட்டு எப்படியும் விழுந்துருச்சுன்னா, இவர் 6000னா ஒரு 12000 ஏதாவது வந்துடும் அப்படின்னு சொல்லி போட்டுருவார். ஆனால் டோட்டலாக அந்த 6000 போனவுடனே இப்போ எப்படி பில்லு கட்டுறதுன்னு தெரியாமல் முழிப்பார். முழிச்சுட்டு எதுவுமே சொல்லவே மாட்டார். ஆனால் வந்து ஃபோனை என்ன பண்ணிடுவாங்க, லைன் கட் பண்ணிடுவாங்க. லைன் கட் பண்ணவுடனே எங்கள் அப்பா, ஏன் நான் காசு கொடுத்தேனே, ஏன் நீ பில்லு கட்டலன்னோடனே இவர் போய் ஒளிஞ்சிக்குவார், 1 நாள் 2 நாள் வரைக்கும் வரமாட்டார். அப்புறம் வந்து இவங்க கடனை வாங்கி அந்த பில்லை கட்டிட்டு அப்போ சொல்லுவார், காசு விழுந்தால் நீங்கள் வாங்குவீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாட்ரி டிக்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய செலவு பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்புறம் இவர் என்ன பண்ணார், அந்த கடையும் லாஸ் ஆக ஆரம்பிச்சு. கிரீட்டிங்ஸ் கடை வைக்க ஆரம்பித்தோம், கிரீட்டிங்ஸ் கடையும் லாஸு. அதுவும் பார்த்திங்கன்னா எல்லாமே குறுந்தக செல்லுலேயே எல்லாமே இது பண்ணோன்னே அதுவும் கிரீட்டிங்ஸ் கடை லாஸ் ஆரம்பிச்சிது. அதுக்கு பிறகு சில்லி சிக்கன் சென்டர் வச்சாங்க. அந்த சில்லி சிக்கன் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பெட்ரோல் பங்கு பக்கத்தில் கடை வச்சோன்னா அந்த பெட்ரோல் பங்குக்காரன் சண்டைக்கு வந்தோன்னே அதுவும் லாஸாக போச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணா இன்னொன்று யோசனை பண்ணிவிட்டு, சரி லாட்ரி டிக்கெட் கடையே வைப்போம், நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்க நாமளும் வாங்கலாம், மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது ஏதாவது விழுந்துச்சுன்னா நமக்கு லாபம் கிடைக்கும். லாட்ரி டிக்கெட் கடையும் அவர் வச்சு பார்த்தார், அதுவும் வேலைக்கு ஆகலை. ஆனால் எங்கள் அம்மா தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க பாருங்கள். லாட்ரி டிக்கெட்டோடைய இதை வந்து ஜெயலலிதா அம்மா பேன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த லாட்ரி டிக்கெட் வாங்குறது அப்படியே கொஞ்ச நாள் வந்து தடைப்பட்டு போச்சு. இப்போ என்ன நடக்குதுன்னா, 4 லட்சம் பக்கம் கடை வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த கடை லாஸ் ஆகி கடையை வந்து மூடிட்டோம். அந்த பொருள்களெல்லாம் வந்து அந்த செட்டு எல்லாத்தையும் வீட்டுக்கு கொண்டு வர, ஸ்பீக்கரு, ஆம்ப்பு, அந்த பாட்டு போடுற அந்த டெக்கு எல்லாத்தையும் வீட்டில் கொண்டு வந்து இப்போ ரம்மியமாக அது ஓய்வு நாள் என்ன பண்ணுது, அனுபவிக்குது. அப்போ தான் நான் வந்து என்ன சொல்கிறேன், நான் அதுக்கு பிறகு அது வசனத்தை படிக்கும்போது தான் என்னால் அது நல்லா விளங்கிக்க முடிஞ்சுது. அப்புறம் என்ன நடக்குதுன்னா, தொடர்ச்சியாக பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்து கடன் பிரச்சனை நிமித்தம் கடங்காரங்க வந்து கேட்குறத பார்த்துட்டு எங்கள் அப்பா பயந்துட்டு நைட்டு எழுந்து உட்காந்து அழுவார். நான் எங்கேயாவது போயிடலாம் போல் இருக்குது, கடங்காரங்க தொல்லை என்னால் தாங்க முடியல, இது எப்படி கட்ட போகிறோன்னு தெரியல அப்படின்னு அவர் ஒரு பக்கம் சொல்கிறார். இன்னொரு பக்கம் வந்து எங்கள் அம்மா வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, ஆண்டவர் பார்த்துக்குவார், பயப்படாதீங்க, ஆண்டவர் பார்த்துக்குவார். சரி எப்படி எங்கள் அப்பா என்ன நினச்சிட்டாரு, அம்மாவுடைய ரிட்டையர்மெண்டில் வர்றதெல்லாம் கூட கடனை கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவர் தேற்றிக்கிட்டு, அவர் ஒவ்வொரு நாளும் நாங்கள் அவரை ஒன்றும் பயப்படாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா வீட்டில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை அதிகமாகிட்டு இருக்குது. இதுக்கு இடையில் வந்து எங்கள் அண்ணன் என்ன பண்ணுறாரு, சரி நம்ம 3 பேரும் இப்படி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், ஜெயலலிதா அம்மாவை போய் நேரில் பார்க்கலாம். கருணாநிதி ஐயா பீரியட்லேயும் நாங்கள் போய் பார்த்தோம், ஜெயலலிதா அம்மா பீரியட்லேயும் நாங்கள் மெட்ராஸ் வரைக்கும் போனோம். அப்போ என்ன பண்ணார்னா, எங்களை கூட்டிகிட்டு கலெக்டர் ஆஃபீஸுக்கு போவார், அப்புறம் வந்து எம்எல்ஏக்கள் கிட்டே போவாங்க, வீரபாண்டி ஐயாக்கிட்ட, செம்மல் ஐயாக்கிட்ட, எல்லா பீரியட்லேயுமே ஒவ்வொரு இடத்துக்கும் போனோம். அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா அந்த போகிற சூழ்நிலை மட்டும் எங்களுக்கு எப்படி இருக்குன்னா, யாருமே இருக்க மாட்டாங்க அந்த இடத்துல. சரி இன்றைக்கி நம்ம எப்படியும் நம்ம எம்எல்ஏவை பார்த்தலாம், நமக்கு உதவி செய்வார்னு சொல்லிட்டு, ஏன்னா மெதுவாக தானே தூக்கிட்டு போனோம், அதனால் ஒரு ஓரமாக நின்றுட்டு இருக்கலான்னு நின்றுட்டுருப்போம். 7:30 அங்கே போய் நாங்கள் அந்த இடத்துக்கு போய் நிற்கும் போது யாருமே இருக்க மாட்டாங்க. சரி இன்றைக்கி ஃப்ரீயாக பார்த்தரலான்னு பார்த்தா, எட்டே கால் மணி ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேருந்து தான் புற்றிசல்லிருந்து ஜனங்க வருவாங்கன்னு தெரியாது. குபு குபு குபுன்னு ஜனங்க வந்த உடனே முன்னாடி இருந்த எங்களை அப்படியே பின்னாக்கு தள்ளிட்டு போயிடுவாங்க. அப்போ அவரை போய் பார்க்கும்போதே, அப்போ நான் சேலத்தில் வரும்போதே நான் உன்னை பார்த்துருப்பேனேப்பா, நீ எதுக்குப்பா இவ்வளோ தூரம் அங்கே வந்த, கொண்டாப்பா சைன் தானே போடணும் அப்படின்னு சைன் போட்டு கொடுத்தாரு. அதை எடுத்து கொண்டு போய் கலெக்டரேட்டில் கொடுத்தா இந்த சைன் யார் வேணாலும் போடுவாங்க, சீனியாரிட்டி பிரகாரம் தான் வரணுங்கிறாங்க. சரி ஓகே, எங்களுக்கு லோனாவது கொடுங்க அப்படின்னு கேட்டால், சூரிட்டி இருக்குதா உங்ககிட்ட அப்படிங்கிற, சொத்து மதிப்பு இருக்குதாங்க, எங்கள் சொத்து மதிப்பு இருந்தால் நாங்கள் ஏங்க உங்ககிட்ட வரோம் அப்படின்னு சொல்லி கலெக்டரேட்டில் கலெக்டருக்கு முன்னாடி வாக்குவாதமே பண்ணோம். அப்புறம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, கடைசியாக வந்து இப்படியே ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது நம்ம சரி லாஸ்ட்டாக வந்து ஜெயலலிதா அம்மாவை பார்க்கலான்னு மெட்ராஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ மெட்ராஸ் கூட்டிகிட்டு போகும்போது நானே என் தம்பி என் அண்ணன் மூணு பேரும் எங்களை தூக்கிறதுக்கு ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து மெட்ராஸுக்கு போகும்போது, என் கூட என்ன போல் இருக்கிற இந்த மஸ்குலர் டிஸ்டர்பிங்கிற வியாதினால் பாதிக்கப்பட்ட இன்னொரு பையனை அவங்க அண்ணன் கூட்டிக்கிட்டு வராரு. அண்ணன் கூட்டிகிட்டு வரும்போது நான் அந்த பையனை பார்க்குறேன். அவனை பார்க்க பார்க்க எனக்கு இன்னும் மரண பயம் அதிகமாகிடுச்சு, எனக்கும் என் தம்பிக்கும். ஏன்னா அந்த தம்பி எப்படி இருக்கிறாருன்னா, கை காலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூம்பி போயிருக்குது. ஒரு மூணு விரல் சேர்த்தனா அவருடைய கை, அந்த லெவலுக்கு அவர் கையும் காலும் இருக்குது. அவர் அப்படியே சுருட்டி வந்து ஒரு பேக்குக்குள்ளே போட்டுடலாம், போட்டு பேக்கில் தூக்கிட்டு போயிடலாம், அந்த மாதிரி இருக்கிறார். அப்போ வந்து எனக்கு பயம், இவருக்கு வந்து மஸ்குலர் டிஸ்டர்பியா, ஒரு வேளை இந்த மாதிரி ஆகிதான் நமக்கும் வந்து மரணம் வருமோ அப்படிங்கிற பயம் வந்து அவரை பார்க்க பார்க்க எனக்கு அதிகமாகிட்டே இருக்குது. அப்போ நான் இவர்கிட்ட எப்படியாவது தனியாக பேசணும்னு சொல்லிட்டு மெட்ராஸ் போகிற வரைக்கும் அந்த தம்பி எங்கள் கூடவே வந்ததுனால ஆட்டோவிலையும் நாங்களே தான் கூட்டிகிட்டு போனோம். அப்போ அவன்கிட்ட தனியாக பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து எனக்கு இல்லை, ஏன்னா எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் சுற்றி நிற்கிறாங்க. இவங்க முன்னாடி என் பயத்துக்கு தகுந்த மாதிரி கேட்குறதுக்கு ரொம்ப பயப்படுறவனுங்க, பசங்களாம் ஏதாவது நம்மளை கிண்டல் பண்ணுவாங்களோ ஏதாவது நினச்சிக்குவாங்களோன்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி கேட்காம தனியாக வாய்ப்பு கிடைக்குன்னு பார்த்துட்டே இருக்கிறேன். அப்போது ஒரு 10 நிமிஷம் வாய்ப்பு கிடைச்சது. அப்போ அந்த தம்பிகிட்ட கேட்குறேன், தம்பி உன் கூட பிறந்தவங்களுக்கு எத்தனை பேருக்குப்பா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு ஒன்று அவர் சொன்னார், மூணு பேருக்கு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார். மூணு பேருக்கு இருந்துச்சான்னு இது கன்ஃபார்ம் மஸ்குலர் டிஸ்டர்பி தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்களாம் என்னப்பா பண்ணுறாங்க, எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்போ அவன் சொல்கிறான், அந்த வார்த்தை என்னை ரொம்ப திகிலடைய செஞ்சது. என்ன சொன்ன அப்படின்னா, என்னுடைய எனக்கு முன்னாடி இருந்த மூணு பேருக்கும் வந்து இப்படி இருந்ததுனால என்னுடைய இன்னொரு அண்ணன் நல்லா இருக்காரு, அவர் வந்து பாத்ரூம் இதெல்லாம் படுக்கையிலேயே அவர் தான் எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்துச்சு, இவங்க வந்து எப்பயுமே படுக்கையிலேயே போயிடுவாங்க அந்த மூணு பேருமே. அப்போ வந்து எங்கள் அண்ணன் இருந்து பார்த்துட்டு இவங்களை பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தலவாணி அவங்க முகத்தில் வச்சு அழுத்தி அவங்கள ஒவ்வொருத்தரையாக கொண்டுட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்போ சொன்ன உடனே எனக்கு ரொம்ப பயம், ஐயோ எங்கள் அண்ணனும் அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டு இந்த வார்த்தைகள் அதிகமாக சொல்கிறாரு, பார்த்தா நான் வந்து இவனுங்களையும் கொண்டுட்டு நான் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போயிடுவேன், எனக்குன்னு நீங்கள் ஒன்றுமே பண்ணலை, எனக்கு வேலை வாங்கியும் கொடுக்குற அளவுக்கு படிக்க வைக்கல அப்படி இப்படின்னு டெய்லி வந்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாருனா, எங்கள் அப்பாக்கிட்ட எங்கள் அம்மாக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ அவர் சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் இந்த தம்பி சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் பார்த்து எனக்கு ஒரு பெரிய திகிலை உண்டு பண்ணுச்சு. அப்போ வந்து சரிப்பா, நீ உன்னை மட்டும் தான் இல்லை, இப்போ நான் வந்து அவருக்கு வந்து எங்கேயாவது கூட்டிகிட்டு போனால் என்னை காசு பணம் எடுக்கிறதுக்காக ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு போயிடுவார், அப்போ அது லாபமாக இருக்கிறதுனால என்னை மட்டும் அவர் பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ இந்த வார்த்தை வந்து எனக்கு ஒழிச்சிக்கிட்டே இருக்குது, என்னப்பா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என் குடும்பம் எப்படி ஆக போகுதுன்னு தெரியல. இதற்கிடையில் பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கே போயிட்டு வந்தோம், ஜெயலலிதா அம்மாவையும் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை எல்லாம் சொல்லி திருப்பி அமிச்சிட்டாங்க, திரும்ப வந்துட்டோம். வந்த உடனே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வீட்டில் வந்து சண்டைக்கு மேலே சண்டை, நஷ்டத்துக்கு மேலே நஷ்டம், கடனுக்கு மேலே கடன், இப்படி எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு பக்கம் வந்து தேவன் வந்து என்னை சந்திக்கிறாரு, தேவன் வந்து யோனாவை போல் திருப்பணும்னு விரும்புகிறாரு, ஆனால் நான் மரண பயத்து நிமித்தம் பாவத்துக்குள்ளே போகிறேன், இதனால தான் என்னால் தான் இவ்வளோ பிரச்சனை வருதோ அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு உணர்வு ஒரு பக்கம் தட்டிக்கிட்டே இருக்குது. ஆனால் நான் அதுக்கு செவி கொடுக்காமல் என்ன பண்ணுறேன்னா, என்னுடைய சந்தோஷத்தை அதாவது மரண பயம் போகணும் அப்படின்னு இந்த உலகத்தில் அனுபவிக்க வேண்டிய காரியங்களை அனுபவிச்சிடணுங்கிறதுக்காக நான் பாவத்துக்குள்ளே போயிட்டே இருக்கிறேன், அந்த பாவத்து நிமித்தம் வீட்டில் சண்டை வருதோ அப்படிங்கிற மாதிரியான பயமும் எனக்குள்ளே இருக்க ஆரம்பிச்சது. இதற்கிடையே பார்த்திங்கன்னா ஹவுசிங் போர்டில் நாங்கள் குடியிருக்கும் போது எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு 20 வீடு தள்ளி பார்த்திங்கன்னா ஒரு குடும்பமாக 5 பேர் தூக்கு போட்டு இறந்து போயிட்டாங்க. அது எப்படி தெரிஞ்சதுன்னு சொன்னால், ஒரு 2 நாள் கழித்து அவங்களுடைய பாடியிலேருந்து பேட் ஸ்மெல் ஏரியா ஃபுல்லாக அடிக்க ஆரம்பிச்சது, ஈயா அந்த வீடுகள் ஃபுல்லாக மொய்க்க ஆரம்பித்தவொடனே எல்லாம் உடச்சி பார்த்துருக்குறாங்க. கடன் பிரச்சனையினால 5 பேர் ஒரே குடும்பத்தில் இறந்துட்டாங்க அப்படிங்கும்போது, அதே டைமில் இந்த பக்கம் ஓவர் கடன் பிரச்சனைகளாக இருக்குது. அப்போது நாங்களும் ஒருவேளை இந்த மாதிரி தான் ஆயிடுவோமோ, குடும்பமாக ஏதாவது தற்கொலை பண்ணுற சூழ்நிலைக்குள்ளே போயிடுவோமோ அப்படிங்கிறமான பயம், அந்த சூழ்நிலையில் நிமித்தமோ அந்த பையனை பார்த்து அவனுக்குள்ளே நடந்த விஷயங்கள், அவங்க குடும்பத்தில் நடந்த விஷயங்கள் அதையெல்லாம் பார்க்கும்போது இருக்க இருக்க எனக்கு பயங்கள் அதிகமாகிட்டே போச்சு. இப்போ ஊழியக்கார குடும்பத்தில் இருக்கிற எங்கள் பாட்டி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு இடங்களுக்கும் டிஜே தினகரன் ஐயாவுடைய மீட்டிங்கு என்ன யாரெல்லாம் வராங்களோ அவங்க மீட்டிங்கெல்லாம் எங்களை கூட்டிகிட்டு போவாங்க எங்களுக்கு சுகம் வரணும்னு சொல்லிட்டு. அப்போ அந்த கூட்டங்களுக்கு போகும்போது என் பக்கத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு சுகம் கிடைச்சிது. காது கேட்காத ஒரு பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா காது கேட்க ஆரம்பிச்சிது, வாய் பேச முடியாமல் இருந்த ஒரு பையன் வாய் பேச ஆரம்பித்தான். அதை வந்து அவங்க குதிச்சுக்கிட்டு ஐயோ என் பையனுக்கு காது கேட்குது, பையனுக்கு காது கேட்குதுன்னு குதிக்கிறாங்க. நான் திரும்ப திரும்ப அவங்ககிட்ட கேட்குறேன், இது உண்மையாக நடந்துச்சா, இது பொய்யாக நடந்துச்சா, இவங்க வந்து கதை கட்டுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன், எப்படிமா உனக்கு இது உண்மைதானா அப்படின்னு கேட்குறேன். அவங்க கண் கலங்கிட்டு சொல்கிறாங்க, யாரும் அப்படி போய் கண் கலங்கிட்டு போய் சொல்ல முடியாது, அதே மாதிரி அந்த பையனும் அப்படியே சொல்கிறான். அப்போ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் நடக்குது ஆண்டவரே, எனக்கு மட்டும் ஆண்டவரே சுகம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, எல்லாருக்கும் அங்கே சுகம் கிடைக்குது எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி 100 கிராம் ஊழியத்தில் இருந்ததுனால கிருபாசன சர்ச்சில் இருந்தாங்க. அப்போ அங்கேருந்து நல்ல வல்லமையான ஊழியக்காரங்களெல்லாம் கூட்டிகிட்டு வீட்டுக்கு ப்ரேயருக்கு கூப்பிட்டு வருவாங்க. நிறைய ஊழியக்காரங்க வந்து ஜபிக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து ஜபிக்கும்போது தலைமையில் கை வச்சு ஜபிக்க ஆரம்பித்தாங்க. ஜபிக்க ஆரம்பித்தோன்னே அவங்க அப்படியே பின்னாடி தள்ளுவாங்களே, சிலர் நீங்கள் பார்த்துருப்பீங்க தலையில் கை வச்சு பின்னாடி தள்ளுவாங்க, அப்படி கீழே விழுந்துருவாங்களே, அது மாதிரி என்னைய தலையில் கை வச்சு ஜபம் பண்ணி அப்படியே பின்னாடி தள்ளுறாரு. நான் வந்து பலவீனனாக இருக்கிறதுனால பின்னாடி விழுந்துருவணுங்கிற பயத்தில் இறுக்கி நான் வந்து பிடிக்கிறேன், இறுக்கி பிடிச்சி சேராக இறுக்கி பிடிக்கிறேன் பாருங்க. ஒன்றா அவர் சொல்கிறாரு, இவனுக்குள்ளே வந்து ஆவி இருக்குது, அது எதிர்த்து போராடுது, போக மாட்டேங்குது, அதனால தான் இவனுக்கு இப்படி இருக்குதுன்னு அவர் சொல்கிறாரு. உடனே எனக்கு கோபம் வருது, எப்படி எனக்குள்ளே ஆவி இருக்குதுன்னு இவங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவங்கக்கிட்ட வாய் துடிக்குது பேசிடலாமான்ட்டு. சிலர் ஜபம் பண்ண வந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க, உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தில் வந்து உங்களுக்காக சூனியம் பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு, எங்கள் பழைய வீட்டுங்களில் பண்ணியிருப்பாங்க உங்களுக்குன்னு, அதனால தான் இப்படி இருக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊழியக்காரங்க ஒவ்வொன்றா சொல்கிறாங்க. இன்னொருத்தங்க என்ன சொல்கிறாங்க, உங்கள் முன்னோர்கள் செஞ்ச பாவத்தினாலையும் சாபத்தினாலையும் இது வந்திருக்கும், அதை வந்து நீங்கள் யாராவது எதா பண்ணாங்களான்னு நீங்கள் கேட்டு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. நானும் எங்கள் பாட்டிக்கிட்ட உட்காந்து எங்கள் அப்பாவுடைய அம்மா கிட்ட உட்காந்து கேட்குறேன், தாத்தம்மா இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க, ஏதாவது அந்த மாதிரி நடந்துருக்குதா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா துரோகங்கள் பாவங்கள் இப்படி எல்லாமே இருக்கும், அதை வந்து அவங்க ஒவ்வொன்றா யோசிச்சு யோசிச்சு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது இப்படி உங்கள் தாத்தா பண்ணதுனால தான் ஒரு வேளை இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா போகிற இடங்கள் வர இடங்கள் எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு ஊழியக்காரங்க ஒவ்வொரு விதமாக சொல்லும்போது மனசு ரொம்ப சோர்ந்து போகுது. ஆண்டவரே நீங்கள் இருக்கிறீங்களா இல்லையா, ஏன் இப்படி இருக்கு, எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி பண்ணீங்க, ஒருத்தருக்கு கூட சுகத்தை கொடுக்கலையே, யாருக்காவது ஒருத்தருக்கு கொடுத்துருந்தா கூட நாங்கள் பிழைச்சிருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. ஒரு பக்கம் தேவன் மேலே வெறுப்பாகவும் இருக்குது, ஆனால் சபைக்கு போகாமல் இருக்க முடியல. கடைசியாக எங்கள் அண்ணன் வந்து என்ன பண்ணுறாரு, நான் இந்த ஒரு முறை வந்து நான் ஜெயலலிதாம்மா நேராக பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பெரிய ஒரு பிளானை பண்ணிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு மெட்ராஸ் போகலான்னு இருக்கிறார். எங்கள் அம்மா சொல்கிறாங்க, மனுஷனை நம்பி நீ போக வேணாம், தேவனை நம்பிடு, தேவன் எல்லாம் செய்வார். ஒன்று அவர் அண்ணன் சண்டை பண்ணுறாரு, எந்த தேவன் எனக்கு செஞ்சார், என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு குடத்தெல்லாம் தூக்கி போட்டு உடச்சிட்டு, இல்லை நான் இன்றைக்கி போய் தான் ஆவேன் அப்படி இப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா, சரி நீ போ, என்னமோ பண்ணிக்கோ, ஆனால் நான் சொல்கிறத சொல்லிட்டேன், மனுஷனை நம்பி போகாத, நிச்சயமாக அந்த காரியம் வீணாக தான் போவோம், ஏமா அப்படி போகும்போதே வாய் வைக்கிற அப்படின்னு சொல்லி இவன் பயங்கரமாக திட்ட, இல்லை நீங்கள் நீ வா திருவிருந்தனைக்கு ஆராதனை, திருவிருந்த ஆராதனைக்கு வான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க, வலுக்கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி அவனை வந்து சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னால் போக முடில, ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பழைய ஒரு TVS 50 இருக்கும். எங்கள் அண்ணன் போனார்னா அதில் மூணு பேருக்கு மேலே உட்கார முடியாது இல்லைங்களா, நான் போக முடியாது, நான் போனால் தம்பி போக முடியாது, அப்படி இருக்கிறதுனால யாராவது ஒருத்தர் வாரம் ஒருத்தர் மாறி மாறி போய்க்கும். அப்போ எங்கள் அண்ணன் என்ன பண்ணுறாரு, சர்ச்சுக்கு திருவிருந்த ஆராதனைக்கு போயிட்டார். அவரை வலுக்கட்டாயப்படுத்தி ஞான ஸ்நானம் எடுக்க வச்சாங்க. அதுவும் விருப்பம் இல்லாமல் ஞான ஸ்நானம் எடுத்தார் கிறிஸ்தவ குடும்பங்கிறதுனால. அப்போது ஒரு விசுவாசம் இல்லாமல் ஒரு நாட்டம் இல்லாமல் என்ன பண்ணுறாருனா இவங்க வற்புறுத்தது நிமித்தம் சர்ச்சுக்கு போயிட்டாங்க. அவர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா, எங்கள் அம்மா வந்து சரி இவ்வளோ கடன் இருக்குது, நம்ம வந்து லோன் போட்டு ஒரு கொஞ்சம் கடனையாவது ரொம்ப டார்ச்சர் பண்ணுறவங்களுடைய கடனையாவது அடைச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு 80,000 லோன் போட்டு வீட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்குறாங்க. வச்சுட்டு சர்ச்சுக்கு போயாச்சு. போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது திருவிருந்த எடுத்து சண்டை பண்ணிக்கிட்டே வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப்பில் இருந்து ரோட்டை கிராஸ் பண்ணுறாரு. அவருடைய ஃப்ரெண்டு ஏற்காட்டிலருந்து வேகமாக யமஹாவில் வந்து வேகமாக வண்டியில் வந்திருக்கிறாப்புல. அவர் எங்கள் அண்ணனை பார்த்தோன்னே அந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேக தடை இருக்கும்,
1: அந்த வேகத்தடை வந்து ஒரு 50 மீட்டர் தூரத்தில் அந்த வேகத்தடை இருக்கும். எங்கள் அண்ணன் ரோட்டை கிராஸ் பண்ணி மெதுவாக நடந்து ரோட்டையே கிராஸ் பண்ணிட்டாரு. இவர் திரும்பி பார்க்கும்போது ஏற்காடு ரோட்டிலேருந்து அவரோட ஃப்ரெண்டு யமகாவில் வராரு. ஏ மச்சி அப்படின்னு சொல்லி கையை தூக்கி இவரும் காட்டியிருக்க அவனும் காட்டியிருக்க அந்த வேகத்தடையில் வந்த ஸ்பீடில் வந்து கையை தூக்கி காட்டினோன்னா அவர் கண்ட்ரோல் இழந்துட்டார். நேராக அந்த வண்டி வேகமாக வந்து எங்கள் அண்ணன் கால் மேலே மோதி ரெண்டு காலும் உடஞ்சி போச்சு. ஓ, ரெண்டு காலம் எப்படி சாக் பீஸ் உடையுமோ அதே போல் உடஞ்சி போச்சு. பாருங்கள், மூணு பேரும் நடக்க முடியாமல் இருக்கிறோம், இளம்பல்ல வாதத்தில் இருக்கிறாரு. இப்போ அதை விட ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டு, ரெண்டு காலம் என்ன பண்ணியாச்சு, உடஞ்சிருச்சு. உடஞ்ச உடனே அவர் என்ன பண்ணுறாங்க, அந்த யமகாவிலே வச்சு அப்படியே ஆட்டோ யமகாக்காரனே கூட்டிகிட்டு போய் ஆட்டோவில் கூட்டிகிட்டு போய் சண்முக ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணியாச்சு.
2: பாகம் இரண்டினை மற்றும் ஓர் ஒளிபரப்பில் கேட்க தவறாதிருங்கள்.
3: மிகவும் பரிசுத்த தெய்வமே, நீர் ஒருவரே பரிசுத்தர்.

0: பரிசுத்த ஆவியே இறங்கி வந்திரே.
1: ஆவியானவரே, உங்க பலத்தினால உங்க வரங்களினால எங்கள் நிரப்புங்கப்பா.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: சாராவும் பாரதியும் 6ஆம் வகுப்பு முதல் இணைந்தே கல்வி கற்று வந்தார்கள். மேல்நிலைப் பள்ளி படிப்பை முடித்து ஒரே கல்லூரியில் படிப்பை தொடர்ந்தார்கள். அங்கும் ஒரே வகுப்பில்தான் பயின்றார்கள். இவர்களுடைய நட்பு மிக உண்மையானதாகவும் மிக ஆழமானதாகவும் இருந்தது. ஆனால் கல்லூரி இறுதி ஆண்டில்தான் சாராவின் இருதயத்தில் இருந்த பிரச்சனை அவளுக்கு தெரிய ஆரம்பித்தது. உள்ளூரில் சிறந்த மருத்துவரை சந்தித்து ஆலோசனையும் மருந்தும் பெற்றாலும் அவள் முன்பு போல செயல்பட முடியவில்லை என்பது பாரதியையும் மிகவும் பாதித்தது. சிறந்த வைத்தியத்திற்காக பெற்றோர் அவளை சென்னைக்கு எடுத்துச் சென்றார்கள். ஆனால் அங்கு செய்யப்பட்ட மருத்துவ உதவியும் அவளுக்கு பூரண சுகத்தை கொடுக்க முடியவில்லை. சற்று தேறி வருகிறாள் என்ற செய்தியை கேட்ட மறுநாளே அவள் உயிரோடு இல்லை என்ற செய்தியும் பாரதிக்கு வந்து சேர்ந்தது. தனியே போய் அவள் மிகவும் அழுதாள். பல முறை அழுதாலும் அவளுடைய துக்கம் குறையவில்லை. ஆம், நமக்கு அருமையான ஒருவரை இந்த உலகத்தில் எதிர்பாராத நேரத்தில் நாம் இழந்து போகும் பொழுது அது தீராத துக்கமாகவே இருக்கிறது. சிலருடைய வாழ்க்கையில் எதிர்பாராத நேரத்தில் இழந்து போன வேலையால் துக்கம், எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் மறைந்து போனதால் துக்கம், இப்படி ஒவ்வொருவரும் சந்திக்கும் துக்கங்கள் வாழ்க்கை என்றாலே அது துக்கம்தான் என்று எண்ணும் நிலைக்கு பலரை தள்ளிவிடுகிறது. இப்படிப்பட்ட நேரங்களில் நாம் உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டிய ஒரு வாக்கியம்தான் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்பது. இயேசு கற்றுக் கொடுத்த ஜபத்தின் சில வார்த்தைகள் தான் இவை. நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில் நாம் புரிந்து கொள்ள முடியாத ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் சொல்ல வேண்டிய வாக்கியம் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்பதே. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும் அவருடைய சித்தமே நமக்கு சிறந்த ஒரு காரியம். நமது வேதனையின் மத்தியிலும் நாம் பற்றிக்கொள்ள வேண்டிய வார்த்தைகள் உமது சித்தம் செய்யப்படுவதாக. ஏனென்றால் அவருடைய சித்தமே மிகவும் இரக்கம் நிறைந்த ஒன்றாகும். உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. ஏனென்றால் தூரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற இருக்கும் காரியங்களையும் அவரே அறிந்திருக்கிறார். அவரே கிருபை உள்ளவராய் நம்மை பாதுகாப்பவராக இருக்கிறார். நாம் எதையும் காண முடியாவிட்டாலும் அவரை நம்பும் நம்பிக்கையே நம்மை தொடர்ந்து அவருடைய சித்தத்தின் மத்தியிலே காத்துக்கொள்ளட்டும். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறுகிறது என்று பரிசுத்த வேதமும் நமக்கு கற்றுத்தருகிறதல்லவா?

0: எப்படி ஊழியம் செய்யக்கூடாது என்ற தலைப்பில் சகோதரன் ஆர். ஸ்டான்லி அவர்கள் வழங்கும் வேத பாடம் பாகம் 5.
1: To the Sound Doctrine Telecast.
2: ஆரோக்கிய உபதேச ஒளிபரப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
1: Through this series of talks, we are bringing you corrective teaching, not only for devotional disciplines, but also for ministerial activities.
2: இந்த தொடர் போதனைகள் வழியாக உங்களுடைய தியான வாழ்க்கைக்காக மாத்திரமல்ல உங்களுடைய ஊழிய பாதைக்கும் அவசியமான திருத்துதல் உபதேசங்களை நாங்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம்.
1: Our present subject of study is Christian ministry.
2: இப்பொழுது நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கிற தலைப்பு கிறிஸ்தவ ஊழியம்.
1: God's work must be done God's way.
2: தேவனுடைய ஊழியமானது அவருடைய வழியிலேயே செய்யப்பட வேண்டும்.
1: We'll say that again. God's work must be done God's way.
2: மீண்டும் சொல்கிறேன், தேவனுடைய பணியை தேவனுடைய பாணியிலேயே செய்ய வேண்டும்.
1: Too many worldly methods and philosophies have crept in unawares into Christian ministries.
2: அநேக உலக பிரகாரமான கோட்பாடுகளும் விதிமுறைகளும் கிறிஸ்தவ ஊழியத்திலே ஊடுருவி விட்டது.
1: That is why lot of freshening out is necessary and individually lot of unlearning has become a necessity.
2: இதன் காரணமாகவே அநேக காரியங்கள் கழிந்து போடப்பட வேண்டும், கலைந்து போட வேண்டிய அவசியமும் இருக்கிறது.
1: And the subject that we are studying under this topic is how not to minister.
2: நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கிற தலைப்பு எப்படி ஊழியம் செய்யக்கூடாது என்பதாகும்.
1: So far we have done 4 lessons.
2: இதுவரையிலும் 4 பாடங்களை பார்த்திருக்கிறோம்.
1: Number 1,
2: முதலாவது,
1: do not substitute anything for personal involvement.
2: தனிப்பட்ட ஈடுபாட்டுக்கு எதையும் பதிலாக்க வேண்டாம்.
1: Number 2,
2: இரண்டாவதாக,
1: do not neglect personal purity.
2: தனிப்பட்ட பரிசுத்தத்தை அலட்சியம் செய்ய வேண்டாம்.
1: Number 3,
2: மூன்றாவதாக,
1: do not fail in family responsibilities.
2: குடும்ப பொறுப்புகள் தவற வேண்டாம்.
1: And last week we studied lesson number 4.
2: சென்ற வாரத்திலே 4வது பாடத்தை நாம் பார்த்தோம்.
1: Do not be a loner.
2: தனித்தே இயங்க வேண்டும் என்று இருக்க வேண்டாம்.
1: And now today we will move on to lesson number 5.
2: இன்றைக்கு 5வது பாடத்துக்கு நாம் கடந்து வருவோம்.
1: How not to minister.
2: எப்படி ஊழியம் செய்யக்கூடாது.
1: Do not duplicate other ministries.
2: மற்ற ஊழியங்களை காப்பி அடிக்க வேண்டாம்.
1: Do not duplicate other ministries.
2: மற்ற ஊழியங்களை காப்பி அடிக்க வேண்டாம்.
1: You know what is the tragedy today?
2: இன்றைக்கு துரதிருஷ்டவசமான ஒரு சூழ்நிலை என்ன தெரியுமா?
1: Too many people,
2: அநேக மக்கள்,
1: spending too much time,
2: அதிகமான நேரத்தை,
1: spending that time with too little people,
2: மிக குறைவான மக்களிடத்திலேயே அந்த நேரத்தை செலவழித்து,
1: leaving too much undone,
2: அநேகத்தை செய்யாமலேயே விட்டுவிட்டு இருக்கிறார்.
1: And accomplishing very little,
2: மிக குறைவானதையே சாதித்திருக்கிறார்.
1: I will illustrate it by a practical statistics.
2: உங்களுக்கு புள்ளி விவரங்கள் மூலமாக இந்த ஒரு காரியத்தை எடுத்து விளக்குகிறேன்.
1: Take our country of India.
2: இந்திய தேசத்தை எடுத்துக் கொள்ளுங்கள்.
1: We are only 4% Christians in this country.
2: இந்த தேசத்தில் 4% மக்கள் தான் கிறிஸ்தவர்கள்.
1: And the 96% of Indians, they are non-Christians.
2: 96% இந்தியர்கள் புறமதத்தை சார்ந்தவர்கள்.
1: But do you know what is actually happening?
2: நடந்து கொண்டிருக்கிற சம்பவம் என்ன தெரியுமா?
1: Over 90% of Christian ministry is focusing on this group of Christians. That means just the 4% of Indians.
2: 90% கிறிஸ்தவ ஊழியங்கள் இந்த 4% கிறிஸ்தவர்கள் மீதே நோக்கமாக இருக்கிறது.
1: You know what we are doing again and again?
2: மீண்டும் மீண்டும் என்னத்தை செய்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா?
1: We are evangelizing the evangelized.
2: சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டவர்களே சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறோம்.
1: We are comforting those who are already comforted.
2: ஆறுதல் பெற்றவர்களுக்கே ஆறுதல் சொல்லிக் கொண்டிருக்கிறோம்.
1: We are converting those who have already been converted.
2: ஏற்கனவே மனம் திரும்பினவர்களுக்கு மனம் திரும்புதலை சொல்லிக் கொண்டிருக்கிறோம்.
1: We are baptizing those who are already baptized.
2: ஞானஸ்நானம் பெற்றவர்களுக்கே மீண்டும் ஞானஸ்நானம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம்.
1: We are reaching the reach.
2: சந்திக்கப்பட்டவர்களையே சந்தித்துக் கொண்டிருக்கிறோம்.
1: And what is the result?
2: அதனுடைய விளைவு என்ன?
1: We are neglecting the neglected.
2: விடப்பட்டவர்கள் விடப்பட்டே இருக்கிறார்கள்.
1: I believe this is the sin of 20th century or 21st century Christianity.
2: நான் இதை 21வது நூற்றாண்டின் பாவம் என்று அழைக்க தயங்கவில்லை.
1: But Jesus was against this particular trend.
2: ஆனால் இந்த விதமான ஒரு போக்கை இயேசு எதிர்த்தார்.
1: Please turn with us how he ministered during his time in Luke's gospel 4th chapter
2: Luke 4th adhyayathile avarudaiya ooliyathai paarkumbadiyaga engalodu kooda vaarungal
1: and I'll read to you verses 42 and 43
2: 42-43 vasanangalai naan ungalku vaasikkiren
1: when it was day Jesus departed and went into a deserted place
2: உதயமான போது அவர் புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போனார்
1: and the crowd sought him and came to him and tried to keep him from leaving there
2: திரளான ஜனங்கள் அவரை தேடி அவரிடத்தில் வந்து தங்களை விட்டு போகாதபடிக்கு அவரை நிறுத்தி கொண்டார்கள்
1: it's very natural isn't it
2: இது மிகவும் ஒரு இயல்பாய் நடக்கக்கூடிய ஒன்றுதானே
1: because Jesus was preaching the love of God
2: ஆண்டவருடைய அன்பை இயேசுவான பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்
1: healing people
2: ஜனங்களை சுகப்படுத்திக் கொண்டிருந்தார்
1: he was forgiving the worst of sinners
2: மிகவும் மோசமான பாவிகளை மன்னித்து வந்தார்
1: so everybody liked his companionship
2: ஆகவே அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் விரும்பினார்கள்
1: so they wanted him to stay with them for a few more days
2: இன்னும் சில நாட்கள் தான் இருக்க வேண்டும் என்று அவரை கேட்டுக்கொள்கிறார்கள்
1: but what did he tell them
2: ஆனால் அவர்களை பார்த்து ஆண்டவராகிய இயேசு என்ன சொன்னார்
1: the 43rd verse
2: 43rd
1: But he said to them, I must preach the kingdom of God to the other cities also.
2: அவரோ அவர்களை நோக்கி நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டுமே
1: Because for this purpose I have been sent.
2: இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார்.
1: You know, Jesus Christ was doing the ministry in one place very successfully, but something was constantly bothering him. Other towns, other cities, other villages
2: வெற்றிகரமாக ஒரு ஊரிலே ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய ஊழியத்தை செய்து வந்து கொண்டிருக்கிறார் ஆனால் தன்னுடைய மனதிலே இருந்த காரியமெல்லாம் வேறு ஊர்கள் வேறு பட்டணங்கள் வேறு கிராமங்கள்
1: now that's what exactly he said presenting himself as a good shepherd also
2: நல்ல மேய்ப்பனாய் தன்னை எடுத்துரைக்கும் பொழுதும் கூட இதே காரியத்தை தானே சொல்கிறார்
1: turn with us to John's gospel 10th chapter
2: look யோவான் சுவிசேஷம் 10th அத்தியாயத்துக்கு என்னோடு
1: கூட வாருங்கள் read the 16th verse to you
2: 16th வசனத்தை வாசிக்கிறேன்
1: he says other sheep I have which are not of this fold
2: இந்த தொழுவத்தில் உள்ளவைகளை அல்லாமல் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு
1: them also I must bring and they will hear my voice
2: அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும் அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்
1: so these were the slogans in the life of the lord jesus christ
2: இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே இருந்த கோட்பாடுகள்
1: other places
2: மற்ற இடங்கள்
1: other people
2: மற்ற ஜனங்கள்
1: other cities
2: மற்ற பட்டணங்கள்
1: other sheep
2: மற்ற ஆடுகள்
1: you know that other you know that is what was constantly pushing him through
2: வேறு இடங்கள் வேறு மக்கள் என்கிற இந்த எண்ணம் தான் அவரை தொடர்ந்து செலுத்தினதாக காணப்படுகிறது
1: now apostle paul caught this spirit
2: அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஒரு போக்கை அவரும் பின்பற்றினார்
1: now turn with us for his challenging testimony in romans 15th chapter
2: ரோமர் 15th அத்தியாயத்திலே அவருடைய சாட்சியை பாருங்கள்
1: and I'll read to you verses 20 and 21
2: 20-21 வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன்
1: so I have made it my aim to preach the gospel not where Christ was named lest I should build on another man's foundation but as it is written to whom he was not announced they shall see and those who have not heard they shall understand
2: மேலும் அவருடைய செய்தியை அறிந்திருந்தவர்கள் காண்பார்கள் என்றும் கேள்விப்படாதிருந்தவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்றும் எழுதியிருக்கிறபடியே நான் மற்றொருவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன்
1: He didn't want to duplicate another person's work.
2: வேறொருவர் செய்த வேலையை தானும் செய்ய வேண்டும் என்று அவர் ஆசைப்படவே இல்லை.
1: You know, if you look at verse 22, there is a practical counsel there.
2: 22வது வசனத்தை பார்க்கும் பொழுது நடைமுறையான ஒரு ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கிறது.
1: For this reason, I also have been much hindered to come from you.
2: உங்களிடத்தில் வருகிறதற்கு இதனாலே அநேகம் தரம் தடைப்பட்டேன்.
1: So unless beloved we learn to say no in ministry many times we will be duplicating others ministries on
2: அநேக சமயங்களில் நம்முடைய ஊழியத்திலே இல்லை என்று சொல்ல நாம் கற்றுக்கொள்ளாமல் போவோமேயானால் அநேக நேரங்களிலே மற்றவருடைய ஊழியங்களையே நாம் காப்பி அடித்துக் கொண்டிருப்போம்
1: the same truth he was writing while he was writing to the corinthian believers
2: கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது இதே சத்தியத்தை எடுத்து சொல்கிறார்
1: second corinthian 10th chapter
2: 2 கொரிந்தியர் 10வது அத்தியாயம்
1: I will read to you the 16th verse
2: நான் 16வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன்
1: to preach the gospel in the regions beyond you and not to boast in another man's sphere of accomplishment
2: மற்றளுடைய எல்லைகளுக்குள்ளே செய்யப்பட்டவைகளை நாங்கள் செய்ததாக மேன்மை பாராட்டாமல் உங்களுக்கு அப்புறமான இடங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கத்தக்கதாக.
1: You know, just put this what he wrote to Romans and what he wrote to the Corinthian Christians together.
2: ரோமருக்கும் இந்த கொரிந்து விசுவாசிகளுக்கும் எழுதின இந்த ரெண்டு காரியங்களையும் ஒப்பிட்டு பாருங்கள்.
1: When writing to Romans he says, I will not build on another man's foundation.
2: ரோமருக்கு எழுதும் பொழுது வேறொருவன் போட்ட அஸ்திபாரத்தின் மீது நான் கட்டுவதில்லை என்று சொல்கிறான்.
1: And here writing to Corinthians he says, I will not boast on another person's accomplishment.
2: கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது வேறொருவனுடைய சாதனையிலே நான் புகழை பெற்றுக் கொள்வதில்லை.
1: Now beloved, because we have not caught this spirit, we have simply too much of duplication in Christian ministries.
2: இந்த விதமான போக்கு நமக்கு இல்லாததனாலே அநேக கிறிஸ்தவ ஊழியங்கள் மற்ற ஊழியங்களை போலவே காப்பி அடித்ததாக இருக்கிறது.
1: And everyone goes after just popular ministries.
2: அநேகர் பிரபல ஊழியங்களை ஏன் ஆடி போகிறார்கள்?
1: And because everyone goes after popular ministries, we have too many general practitioners.
2: இந்த விதமான பிரபல ஊழியங்களே நாடி போகிறபடியாலே பொது மருத்துவர்களே அதிகமாய் நிரம்பி விட்டார்கள்.
1: We have got very few specialists in Christian ministries.
2: நிபுணர்களுக்கு கிறிஸ்தவத்திலே நமக்கு குறைபாடு தான் இருக்கிறது.
1: Now I would like to present two outstanding apostles before you to teach you this lesson.
2: இந்த பாடத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக ரெண்டு பிரபல அப்போஸ்தலர்களை உங்களுக்கு முன்பாக நான் நிறுத்த விரும்புகிறேன்.
1: One is Simon Peter.
2: ஒன்று சீமோன் பேதுரு.
1: And the other was apostle Paul.
2: அடுத்தது அப்போஸ்தலனாகிய பவுல்.
1: Now Peter and his team members, they were mainly focusing on the Jewish community.
2: பேதுருவும் அவருடைய குழுவினரும் யூதர்களிடையே அவர்கள் ஊழியம் செய்து அதையே கவனமாய் கொண்டிருந்தார்கள்.
1: Now when you take Paul and his company, they were very much concentrating on the non-Jewish community, that is the Gentile world.
2: பவுலையும் அவரோடு இணைந்து செயல்பட்டவர்களையும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் யூதர் அல்லாத மக்களையே அவர்கள் கவனித்து ஊழியம் செய்கிறார்கள்.
1: Now if you turn with me to book of Galatians 2nd chapter and we have got both these ministries brought together.
2: கலாத்தியர் 2வது அத்தியாயத்தில் இந்த ரெண்டு ஊழியங்களை பற்றியும் நாம் பார்க்கிறோம்.
1: 2nd chapter 9th verse.
2: 2வது அத்தியாயம் 9வது வசனம்.
1: When James, Cephas and John, who seemed to be pillars, perceived the grace that had been given to me, they gave me and Barnabas the right hand of fellowship, that we should go to the Gentiles and they to the circumcised.
2: எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனமுள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலது கை கொடுத்தார்கள்.
1: Peter mainly to the Jewish community and Paul mainly to the non-Jewish community.
2: பேதுரு முக்கியமாக யூத மக்களிடையே ஊழியம் செய்கிறான். பவுலோ யூதர் அல்லாத மக்களிடத்தில்.
1: That does not mean Peter never ever addressed the Gentile community.
2: அப்படி என்று சொன்னால் பேதுரு புறையனத்தார் மத்தியிலே ஊழியமே செய்யவில்லை என்று அர்த்தமில்லை.
1: In fact, he was the first one to address a Gentile family, that was the Cornelius family.
2: இன்னும் சொல்லப்போனால் முதல் புறையனத்தாரை கொர்னேலியுனுடைய வீட்டிலே சந்தித்தது பேதுரு தானே.
1: But his primary focus, his primary ministry or his target group was mainly the Jewish community.
2: ஆனால் தான் குறிவைத்து ஊழியம் செய்த மக்கள் யூத மக்கள் மாத்திரமே.
1: In the same way, Paul also, many times he preached in Jerusalem to the Jewish people.
2: அதே விதமாக பவுலும் அநேக சமயங்களிலே எருசலேமில் இருக்கிற யூதர்கள் மத்தியிலே ஊழியம் செய்தவர் தான்.
1: But he was constantly burdened about the Gentile world. He wanted to go to Rome.
2: ஆனால் தொடர்ச்சியாக புறையனத்தார் மத்தியிலேயே ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற பாரத்தினாலே ரோமாவூருக்கு போக வேண்டும் என்கிற ஒரு ஏக்கம் அவருக்கு.
1: And we read about so many of his missionary journeys and they were all mainly through the Gentile world.
2: அநேக சமயம் தன்னுடைய மிஷனரி பிரயாணங்களில் யூதர் அல்லாத புற இனத்தார் மத்தியில் ஊழியம் செய்கிறதை பார்க்கிறோம்.
1: Now today, what is the condition in India?
2: இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற சூழ்நிலை என்ன?
1: Take all the top evangelists in India.
2: இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரபல ஊழியக்காரங்கள் எல்லாரையும் எடுத்துக்கொள்ளுங்கள்.
1: Whom are they primarily targeting?
2: அவர்கள் குறிவைத்து ஊழியம் செய்கிற மக்கள் யார்?
1: They are not targeting non-Christians or caste Hindus.
2: அவர்கள் ஏதோ கிறிஸ்தவர் அல்லாதவர்களையோ உயர்குல இந்துக்கள் மத்தியிலேயோ குறிவைத்து ஊழியம் செய்யவில்லையே. எல்லாரும் கிறிஸ்தவர்கள் மத்தியிலேயே ஊழியம் செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: Even Hindu convert preachers are spending too much time with the small Christian community.
2: இந்து மதத்திலிருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஊழியக்காரர்களாக இருக்கிறவர்களும் கூட கிறிஸ்தவ கூட்டத்திலேயே தான குறி வைத்திருக்கிறார்கள்.
1: Beloved, we have a clear cut calling in God's word. Please turn with us to 1 Corinthians 7th chapter.
2: 1 கொரிந்தியர் 7வது அத்தியாயத்துக்கு உங்களுடைய கவனத்தை ஈர்க்க விரும்புகிறேன்.
1: And look at the 20th verse.
2: 20வது வசனத்தை பாருங்கள்.
1: Let each one remain in the same calling in which he was called.
2: அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலேயே நிலைத்திருக்க கடவன்.
1: Come to verse 24.
2: 24வது வசனத்துக்கு வாருங்கள்.
1: Brothers, let each one remain with God in that calling in which he was called.
2: சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலேயே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன்.
1: You know, the same truth is repeated verbatim. Why? Because we should not just be deviating and oscillating.
2: வார்த்தை மாறாமல் இதே சத்தியம் இந்த அத்தியாயத்தில் ரெண்டு முறை வலியுறுத்தப்பட்டிருக்கிறது.
1: Now turn with us to Ephesians 4th chapter.
2: எபேசியர் 4வது அத்தியாயத்துக்கு என்ன வாருங்கள்.
1: And look at the 11th verse.
2: 11வது வசனம் தமிழிலே 13வது வசனத்துக்கு வாருங்கள்.
1: He gave some to be apostles, some prophets, some evangelists, some pastors and teachers.
2: அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார்.
1: Now these five or ministries are essentially pulpit gifts.
2: இந்த ஐந்து ஊழியங்களை எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால் பிரசங்க பீடத்துக்கென்று பயன்படுகிற வரங்களாய் காணப்படுகிறது.
1: Now don't go lusting after only these gifts.
2: இந்த வரங்களையே நாடி நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை.
1: There are other gifts also that are mentioned in the Bible.
2: வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற மற்ற வரங்களும் இருக்கிறதே.
1: Turn with us to 1 Corinthians 12th chapter.
2: 1 கொரிந்தியர் 12வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள்.
1: These are all important text and we would like you to read through these verses again even after this program.
2: முக்கியமான வசன பகுதிகள் இவைகள். இவைகளை குறித்து வைத்து நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகும் கூட வாசிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம்.
1: The 28th verse.
2: 28வது வசனத்தை பாருங்கள்.
1: God has appointed these in the church first apostles.
2: தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும்
1: second prophets.
2: இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும்
1: third teachers.
2: மூன்றாவது போதகர்களையும்
1: after that miracles.
2: பின்பு அற்புதங்களையும்
1: then gifts of healing.
2: பின்பு குணமாக்கும் வரங்களையும்
1: then helps.
2: உதவிகளையும்
1: and administration
2: ஆளுகைகளையும்
1: and varieties of tongues
2: பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார்.
1: You know, we leave out that gift of helps
2: அந்த உதவிகள் என்கிற வரத்தை விட்டு விடுகிறோமே.
1: Now then comes a question, are all apostles?
2: அப்பொழுது ஒரு கேள்வி வரும், எல்லாரும் அப்போஸ்தலர்களா?
1: Are all prophets?
2: எல்லாரும் தீர்க்கதரிசிகளா?
1: Are all teachers?
2: எல்லாரும் போதகர்களா?
1: Are all workers?
2: எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்களா?
1: You know, all these spectacular gifts, the question is, do all do it? But about helps, you know, there is no such question.
2: இந்த பகட்டு வரங்களை குறித்து சொல்லும் பொழுது அவைகளை குறித்துதான் எல்லாரும் அப்போஸ்தலர்களா, எல்லாரும் தீர்க்கதரிசிகளா என்று கேட்கப்படுகிறது. ஆனால் எல்லாரும் உதவி செய்வார்களா என்று கேட்கப்படவில்லையே.
1: So beloved, don't go after just one or two spectacular ministries. It will invariably end up in duplication.
2: இவ்விதமாய் பகட்டு வரங்களை மாத்திரமே நீங்கள் நாடி போக வேண்டாம். அது நிச்சயமாக உங்களை அழிவிலே கொண்டு போய் விட்டுவிடும்.
1: It will definitely lead us to duplication.
2: அது நிச்சயமாகவே நம்மை மற்றவர்களைப் போலவே காப்பி அடித்து செயல்படுகிறவர்களாக விட்டுவிடும்.
1: Look at the 17th verse.
2: 17வது வசனத்தை பாருங்கள்.
1: If the whole body were an eye, where would be hearing?
2: சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே?
1: If the whole were hearing, where would be smelling?
2: அது முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே?
1: Now I will try to practically explain this, then you will understand.
2: செயல்முறைப்படுத்தி இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அப்பொழுது விளங்கும்.
1: Every preacher need not sing from the pulpit.
2: எல்லா பிரசங்கிமாருமே பிரசங்க மேடையில் நின்று கொண்டு பாட வேண்டிய அவசியம் இல்லை.
1: You know, people will say, brother, you please sing. If you sing and we release a DVD or CD, it will sell very fast.
2: எல்லாரும் பிரசங்கியார் இடத்துல வந்து சொல்வார்கள், பிரதர் நீங்க பாடுங்க, நீங்க பாடுனீங்கன்னா ஒரு டிவிடி போட்டா எல்லாரும் வாங்கிடுவாங்க.
1: Now that is simply business.
2: அது வியாபார நோக்கு.
1: He is not called to sing, he is called to expound God's word.
2: தேவனுடைய வசனத்தை எடுத்து உரைக்கும்படியாக அழைக்கப்பட்டவனே தவிர அவர் பாடும்படியான ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர் அல்ல.
1: Now he must leave that singing to another person whom God has specially gifted in singing.
2: பாடும்படியான ஒரு வரத்தை ஆண்டவர் யாருக்கு கொடுத்திருக்கிறாரோ அதை அவருக்கு விட்டுவிட வேண்டும்.
1: Now don't yield to the pressures of people.
2: ஜனங்களுடைய அழுத்தத்துக்கு நீங்கள் இணங்க வேண்டாம்.
1: I'll give another illustration.
2: மற்றும் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன்.
1: Everybody need not send missionaries.
2: எல்லாருமே மிஷனரிகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய அவசியம்.
1: Suppose you have a missionary burden.
2: உங்களுக்கு ஒரு மிஷனரி பாரம் இருக்கிறது.
1: Immediately you should not take one or two people and send them as missionaries and tell everybody that we are also sending missionaries, saying that if you send missionaries you will get a lot of money.
2: உடனே ஒரு மிஷினரி பாரம் இருக்கிறது, நானும் ஒரு ரெண்டு பேரை எடுத்து நானும் ஒரு மிஷினரியாக அனுப்பிவிடுவேன், மிஷினரிகளை அனுப்பினால் தான் ஊழியத்துக்கு அநேகர் அநேகத்தை கொடுப்பார்கள் என்கிற ஒரு கோட்பாடு உங்களுக்கு
1: இருக்கக்கூடாது.
2: அதெல்லாம் வியாபார நோக்கு.
1: There are already so many missions which are understaffed.
2: ஏற்கனவே அநேக மிஷினரி ஸ்தாபனங்களில் போதுமான மக்கள் வேலை செய்ய இல்லை.
1: And even if they are staffed sufficiently, several of them are underpaid.
2: ஒரு சில மிஷினரி ஸ்தாபனங்களே ஆட்கள் இருக்கிறார்கள், அவளுக்கு போதுமான வருமானம் இல்லாதபடிக்கு அவைகள் தவித்துக்
1: கொண்டிருக்கின்றன.
2: இருக்கிற இந்த மிஷினரி ஸ்தாபனங்களை தாங்க வேண்டும் என்கிற ஒரு பாரம் ஏன் உங்களுக்கு இல்லை?
1: I am always challenged by that organization called Missionaries Upholders Trust, MUT.
2: Missionary Upholders Trust மட் என்று சொல்லப்படுகிற இந்த ஸ்தாபனம் என்னை மிகவும் கவர்ந்த ஒரு ஸ்தாபனம்.
1: You know, they are playing a supportive role.
2: அவர்கள் இவ்விதமாய் மற்ற ஊழியங்களை தாங்குகிற ஒரு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள்.
1: You know, there are so many missions we won't be able to take care of the pension needs, the sickness needs, and if there are sudden deaths and accidents, you know, this mutt, they try to take care of these needs.
2: அநேக மிஷினரிகளினுடைய வாழ்க்கையிலே அவருடைய பென்ஷனோ, அவர்கள் ஓய்வு பெற்ற பிறகு அவருடைய காரியங்களோ, நோய்வாய்ப்பட்டாலோ, அவர் திடீரென்று மறித்து போனாலோ என்ன செய்வது என்று தெரியாத வகையிலே அவர்கள் தவிக்கிறார்கள். இந்த மட்டு ஊழியமானது இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டிருக்கிறது.
1: Now you must be creative like this and don't be duplicating.
2: இந்த விதமான ஒரு நூதனமான எண்ணத்தோடு கூட நீங்களும் செயல்பட வேண்டும்.
1: Imagine what will happen if the heart suddenly decides that it will perform the function of the kidneys.
2: திடீர் என்று சொல்லி உங்களுடைய இருதயமானது நான் இனி நான் இருதயமாக இருக்க மாட்டேன், நான் கிட்னியா தான் இருப்பேன்னு சொன்னா
1: எப்படி இருக்கும்? And what do you think, suddenly the brain it says that I am going to now function as the liver.
2: திடீர் என்று சொல்லி உங்களுடைய மூளை இல்ல இல்ல நான் மூளையா இருக்க மாட்டேன், நான் இனிமே ஈரலா தான் செயல்படுவேன் என்று சொன்னா எப்படி இருக்கும்?
1: But that is what is happening today.
2: இன்றைக்கு ஊழியத்துல நடந்து கொண்டிருக்கிறது இதுதானே.
1: There are several good evangelists.
2: அநேக நல்ல ஊழியக்காரர்கள்.
1: And itinerant preachers.
2: அநேகர் இடமிட்டு இடம் சென்று பிரசங்கிக்கிறவர்கள் இருக்கிறார்கள்.
1: But suddenly they think that how long people will be inviting me, I don't know.
2: திடீர் என்று அவர்களுக்கு ஒரு எண்ணம், எவ்வளவு நாட்கள் ஜனங்கள் என்னை அழைப்பார்கள்?
1: No, this season may not be there for long.
2: ஒருவேளை இப்பொழுது என் காட்டிலே பெய்கிற மழை எப்பொழுதும் பெய்யாது போல இருக்கு.
1: So better I take and form a church.
2: சீக்கிரத்துல ஒரு சபையை உருவாக்கிட்டா பாதுகாவலா இருக்கலாம்.
1: And then that will be really security for me.
2: அது எப்பொழுதுமே எனக்கு பாதுகாவலா இருக்குமே.
1: Whether or not I get invitation, I'll get enough of money from my congregation.
2: எனக்கு அழைப்பு கிடைக்கிறதோ இல்லையோ என்னுடைய சபை மக்களிடத்திலிருந்து போதுமான வருமானம் வந்துடும்.
1: Several evangelists and several itinerant preachers have decided to settle down like that with this carnal motive.
2: இந்த விதமான மாம்ச சிந்தையோடு கூட அநேக சுவிசேஷகர்கள் இடமிட்டு இடம் சென்று பிரசங்கிக்கிறவர்கள் இந்த முடிவிலே அவர்கள் சபைகளை அமைத்து விட்டார்கள்.
1: Now God always wants us to venture hard work.
2: கடினமாய் உழைக்க வேண்டும் என்று ஆண்டவர் எப்பொழுதும் விரும்புகிறார்.
1: We all know about Caleb.
2: காலேபை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும்.
1: Standing before Joshua, you know what he said?
2: யோசுவாவுக்கு முன்பாக நின்று என்ன சொல்கிறார் தெரியுமா?
1: I am 85 years old today.
2: இன்றைக்கு எனக்கு 85 வயதாகிறது.
1: I have the same strength which I had as Moses spoke these words.
2: மோசே இந்த வார்த்தைகளை பேசும்பொழுது எனக்கு என்ன பலன் இருந்ததோ அதே பலன் இன்றைக்கும் இருக்கிறது.
1: I can go up and I can come down, I can do all that.
2: நான் மேலே ஏறி செல்ல முடியும், நான் இறங்கி வர முடியும், என்னால் அப்படியே செயல்பட முடியும்.
1: So give me this mountain.
2: இந்த மலை நாட்டை எனக்கு தாருங்க.
1: I'm not interested in the plains.
2: இந்த சமபூமி எனக்கு அக்கறை அல்ல.
1: I want this mountain.
2: மலை நாட்டை எனக்கு தாருங்க.
1: I want to venture hard work.
2: நான் கடினமாய் உழைக்க விரும்புகிறேன்.
1: Now there is a very interesting call that was given by prophet Haggai.
2: ஆகாய் தீர்க்கதரிசி கொடுத்த ஒரு அழைப்பு அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது.
1: Haggai first chapter.
2: ஆகாய் முதலாவது அத்தியாயம்
1: look at the 8th verse.
2: எட்டாவது வசனத்தை பாருங்கள்.
1: Go up to the mountains and bring wood and build the temple that I may take pleasure in it and be glorified, says the Lord.
2: நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன்.
1: God does not say you go to the timber shop and bring timber and build the temple.
2: மரக்கடைக்கு சென்று மரத்தை வாங்கி வந்து ஆலயத்தை கட்டுங்கள் என்று சொல்லவில்லை.
1: He said go to the mountains, fell the trees, bring down the wood and build the temple, I'll be pleased with it.
2: மலையின் மேல் ஏறி சென்று அங்கே மரத்தை வெட்டி அதை கொண்டு வந்து ஆலயமாயிருப்பேன் என்று சொல்கிறார்.
1: Choose hard work.
2: கடினமான உழைப்பை தெரிந்து கொள்ளுங்கள்.
1: Choose difficult places.
2: கடினமான இடங்களை தெரிந்து கொள்ளுங்கள்.
1: Then there will be no duplication.
2: அப்பொழுது காப்பி அடிக்கிற ஊழியங்கள் என்று இருக்காது.
1: There are so many less concentrated people groups among whom we need ministries.
2: அநேக விடப்பட்ட மக்கள் மத்தியிலே நம்முடைய ஊழியங்கள் அவசியமாக இருக்கிறது.
1: Now for example, there are drug addicts.
2: உதாரணத்திற்கு போதை மருந்துகளுக்கு அடிமையாக இருக்கிறவர்கள்.
1: And there are AIDS patients.
2: AIDS patientகள் மத்தியில்.
1: And there are terminally ill patients.
2: விடப்பட்டு டாக்டர்களாலே கைவிடப்பட்டிருக்கிற நோயாளிகள் மத்தியில்,
1: and there are rickshaw pullers,
2: ரிக்ஷாக்களை இழுத்து செல்கிறவர்கள் மத்தியில்,
1: and there are lorry drivers,
2: லாரி டிரைவர்கள் மத்தியில்,
1: and people who are literally ruining their lives in red light areas,
2: சில ரெட் லைட் ஏரியாக்கள்ல பாலியல் தொழிலாளிகள் மத்தியில்,
1: and then there are the poor and the marginalized people,
2: ஏழை எளிய மக்கள், ஒதுக்கப்பட்டிருக்கிற மக்கள்.
1: You know, concerning Jesus it was said the poor have the gospel preached to them,
2: தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது என்று இயேசுவினுடைய ஊழியத்திலே சொல்லப்பட்டது.
1: And what does that word mean, poor? What does it mean?
2: தரித்திரம் என்று சொல்லும்போது அதனுடைய அர்த்தம் என்ன?
1: Helpless people,
2: உதவியற்றவர்கள்.
1: Neglected people,
2: ஒதுக்கப்பட்டிருக்கிற மக்கள்.
1: Marginalized people,
2: தள்ளப்பட்டிருக்கிற மக்கள்.
1: Downtrodden people,
2: கைவிடப்பட்ட மக்கள்.
1: Untouchables,
2: தீண்டப்படாத மக்கள்.
1: You know, all these people are there, they are waiting for someone to come and minister to them.
2: இவர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள், யாராவது தங்கள் இடத்துல வந்து ஊழியம் செய்வார்களா என்று காத்திருக்கிற மக்கள் கூட்டம்.
1: We want to tell you something, duplication invariably leads to competition.
2: பிரியமானவர்களே, ஒன்றை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஊழியத்தை காப்பி அடிக்கிறதன் மூலமாக அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? வீணான போட்டிகள் ஏற்படும்.
1: And then we forget who our real enemy is.
2: உண்மையான சத்ரு யார் என்றே நாம் மறந்து போகிறோம்.
1: And we start fighting with one another.
2: ஒருவரோடு ஒருவர் போட்டியிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறோம்.
1: And what is the result?
2: அதனுடைய விளைவு என்ன?
1: So much of bitterness.
2: எவ்வளவோ கசப்பு.
1: So much of backbiting.
2: எவ்வளவோ புறங்கூறுதல்.
1: So much of slander.
2: எவ்வளவோ அவதூறு பேச்சு.
1: All these things because we don't remain in our calling, we go after popular ministries and end up in duplication.
2: இதற்கெல்லாம் காரணமாய் இருக்கிறது, பிரபல ஊழியங்களை நாம் நாடி செல்கிறோம், நம்முடைய அழைப்பிலே நாம் நிலைத்து நிற்பதில்லை.
1: Beloved, here comes a call to every one of you who is listening to this talk. If you are in some ministry or other, make sure there is no duplication whatsoever in whatever you do for God.
2: பிரியமானவர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு எச்சரிக்கையாய் சொல்கிறேன், நீங்கள் எந்த அழைப்பிலே இருக்கிறீர்களோ அந்த அழைப்பிலே நிலைத்திருங்கள்.
1: Don't ever duplicate other ministries.
2: மற்ற ஊழியங்களை காப்பி அடிக்க வேண்டாம்.
1: Then God will really bless you, he will use you, he will multiply you, and he also will give you a lot of creative gifts and talents.
2: தேவன் மெய்யாகவே அப்பொழுது உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக செய்து உங்களுக்கு புதிதான வரங்களை கொடுப்பார்.
1: Shall we pray?
2: ஜெபிப்போமா.
1: Gracious heavenly father,
2: கிருபையுள்ள தகப்பனே,
1: we thank you for the word that has come to us from the challenging testimonies of your apostles.
2: உம்முடைய அப்போஸ்தலர்கள் இடத்திலிருந்து எங்களுக்கு வந்திருக்கிற சவாலான ஊழியங்களுக்காக நன்றி.
1: Oh God, we pray that we repent of our duplication of the same ministries.
2: நாங்கள்
1: but Lord, concentrate on neglected areas.
2: விடப்பட்டிருக்கிற இடங்களை சந்திக்காமல் பிரபல ஊழியங்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கிற ஊழியங்களையே நாங்கள் செய்து வந்து கொண்டிருக்கிறோமே, இதற்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம்.
1: So much of wastage of resources of your kingdom.
2: உம்முடைய ராஜ்யத்திலே எவ்வளவோ வீணடிக்கப்படுகிறது.
1: Oh God, have mercy on us.
2: எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே.
1: Especially, oh God, you speak to all of us to spend more time, more money and more energy with our non-Christian brothers and sisters of India.
2: இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்துவை அறியாத கிறிஸ்தவர் அல்லாத சகோதர சகோதரிகள் மத்தியிலே எங்களுடைய ஊழியத்தையும் எங்களுடைய உழைப்பையும் செலவிடும்படியாக எங்களுக்கு நீர் உதவியாயிரும் ஆண்டவரே.
1: We give you all glory and honor.
2: உமக்கே துதி கன மகிமை செலுத்துகிறோம்.
1: In Jesus' name we pray.
2: இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
1: ஆமென்.
2: ஆமென்.

யோவான் 6:63 சொல்லுகிறது, வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று. ஆம் தேவ பிள்ளைகளே, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையின் நிறைவேறுதலை பாடலாக பாடி இந்த புதிய வருஷத்தை கொண்டாடுவோமா? Here we go.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: அன்பான ஜீஃபான் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்வு கூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இதற்கான வேத பகுதி சங்கீதம் 62:8. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். இந்த வசனத்தின் ஊடாக நம்பு காத்திரு என்ற தலைப்பு கூடாக இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தரையே நம்புவதும் கர்த்தருக்கு காத்திருப்பதும் இரு வேறு விடயங்கள். இந்த இரண்டும் நமது உதடுகள் அடிக்கடி உச்சரிக்கின்ற வார்த்தைகள். ஆனால் எவ்வளவு தூரம் நாம் இந்த காரியங்களில் உண்மையாயிருக்கிறோம்? இந்த இரண்டிலும் ஒற்றுமை இருப்பதை அவதானித்தீங்களா? ஏதோ ஒன்று நடக்க வேண்டும் என்றோ, அல்லது எதிர்பார்த்திருந்தது நடக்காத போதோ, அல்லது எல்லாமே பிழைத்து போய் நல்லது நடக்காதோ என்று ஏங்கும் போதோ, அப்போதுதான் நம்புவதும் காத்திருப்பதும் நம்மை சவாலிடுகிறது. ஆனால் நாம் யாரை நம்ப போகிறோம்? யாருக்கு காத்திருக்க போகிறோம்? நம்பிக்கை அற்று போன பின்பும் நம்புவதும் காத்திருப்பதும் இலகுவான விடயங்கள் அல்ல. காத்திருப்பது என்பது மனதை அழுத்திக் கொள்ளாமல் கர்த்தரிடத்தில் அமர்ந்திருப்பது. கர்த்தரை நம்புவது என்பது அவர் தாம் சொன்னதை சொன்னபடி நிறைவேற்றுவார் என்று நம்பி வார்த்தைக்கு கீழ்ப்படிவது அவசியம். தக்க சமயத்தில் மனிதன் நம்மை கைவிடுவார். ஆனால் எந்த சந்தர்ப்பத்திலும் எவன் ஒருவன் கர்த்தருக்குள் மனோரம்யமாக பாடுகள் மத்தியிலும் என் பெலன் என் கர்த்தரே, ஜனங்களே நீங்களும் அவரை நம்புங்கள் என்று பறைசாற்றுகிறானோ, அவனே மெய்யாக கர்த்தருக்கு காத்திருப்பவனும் கர்த்தரை நம்புகிறவனுமாயிருப்பான். ஆமேன். தாவீது இந்த 62 சங்கீதத்தை சிங்காசனத்தில் உட்கார்ந்திருந்து பாடவில்லை. காடு மேடு என்று அலைந்து திரிந்து துரத்தப்பட்ட போதுதான் பாடினான். நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள் என்றும் தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள் என்றும் தாவீது கூறுவதில் இருந்து அவன் எத்தகைய ஆபத்தில் இருந்திருப்பான் என்பது விளங்குகிறது. அந்த சமயத்திலும் பெலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது என்று அறிக்கை செய்கிறான். அவனால் இது எப்படி முடிந்தது? ஆம், தாவீது கர்த்தரையே நம்பினான். கர்த்தருடைய சமூகத்தில் தன் இருதயத்தை ஊற்றிவிட்டிருந்தான். அதன் பின்னர் கர்த்தருடைய வேலைக்காக காத்திருப்பதும் அவரை நம்புவதும் அவனுக்கு கடினமாக இருக்கவில்லை. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று இயேசு கூறினாரே மத்தேயு 10:30. இது என்ன? தலைமுடி நமக்கு தெரிந்து கொட்டுவதிலும் தெரியாமலே அதிகம் கொட்டி விடுகிறது. அதை கூட தேவன் அறிந்திருக்கிறார். அப்படியானால் நமது வாழ்வில் நமக்கு தெரியாமலே நடக்கின்ற சகலத்தையும் தேவன் அறிந்திருக்கிறார் என்பதை நாம் நம்பலாமே. இந்த தேவன் சகலவற்றையும் அதனதின் காலத்தில் நேர்த்தியாகவே செய்து முடிப்பார். இதை நம்பி விசுவாசிப்போம். இன்றைய சிந்தனை: கர்த்தருடைய வேலைக்கு காத்திருப்பதற்கும் அவர் நன்மையானதையே செய்வார் என்று அவரையே நம்பி இருப்பதற்கும் எனக்கு இருக்கிற தயக்கம் என்ன? அன்பான நேயர்களே, இப்படியான நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்டு மகிழ நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
3: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த ஆராதனைக்கு உங்களை அன்போடு நாங்கள் அழைக்கிறோம். உங்க கிருபை போதும் இயேசப்பா, உங்க கிருபை போதும் இயேசப்பா. இந்த பாடல் எல்லாரும் சேர்ந்து எங்களோட கரங்களை தட்டி பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம்.

Amen. Praise the Lord. Hallelujah. என் கொம்பை உயர்த்தினரே, என் தலையை உயர்த்தினரே, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி சொல்லலாமா? நன்றி தகப்பனே, ஆண்டவர் செய்த நன்மைகள் எல்லாம் நினைவுக்கு

தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு மெய்ப்பராயிருக்கும் பொழுது ஒரு குறைவும் எனக்கு வருவதில்லை. அவர் என்னை நடத்துகிறவர், அவர் என்னை பாதுகாக்கிறவர், அவர் என்னை மேன்மைப்படுத்துகிறவர், உயர்ந்த அடைக்கலத்திலே என்னை வைக்கிறவர்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: கர்த்தாவே, நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும். சங்கீதம் 39:4 வசனம். டைம் மேனேஜ்மெண்ட்டை குறித்து ஒரு நிறுவனம் ஆய்வு நடத்தியது. அந்த ஆய்வின்படி ஒரு நபர் சராசரியாக 2 ஆண்டுகளை ஃபோன் டயல் செய்ய மட்டும் பயன்படுத்துகிறாராம். லேண்ட்லைன் போன்கள் மட்டும் இருந்த அந்த நாட்களில் போனை எடுக்க வீட்டில் யாருமே இல்லாத போது மீண்டும் மீண்டும் போன் டயல் செய்து வீணடிக்கப்பட்ட வருடங்கள் தான் அந்த 2 வருடங்களாம். அது மட்டுமா, டிராபிக் சிக்னலில் கிரீன் லைட் எப்போது வரும் என்று காத்திருக்கும் காலங்கள் சுமார் 6 மாதங்களாம். மேலும் தேவையற்ற மெயில்களை செக் பண்ணுவதிலேயே 8 மாதங்களை ஒரு மனிதன் கழிக்கிறானாம். இந்த புள்ளி விவரங்கள் நமக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். நாம் திட்டமிட்டு நம் நேரத்தை செலவு செய்தால் பிரயோஜனமற்ற காரியங்களுக்கு நேரம் விரயமாவதை தவிர்க்க முடியும். ஆம்பிரியமானவர்களே, தாவீதும் தன் வாழ்நாட்களில் எவ்வளவு காலம் வீணாகிவிட்டது என்று கணக்கு பார்க்கிறவராக இருந்தார். ஆகவேதான் அவர், இதோ என் நாட்களை 4 விரற்கடையாக்கினீர், என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போல இருக்கிறது என்றார். தாவீது தேவனிடம், கர்த்தாவே, நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும் என்று ஜெபிப்பதை அந்த சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நித்திய நித்தியமாய் வாழும் தேவாதி தேவனின் முடிவில்லாத ஆண்டுகளுக்கு முன்பாக மானிடர்களாகிய நம்முடைய நாட்கள் 4 விரற்கடைதான். ஆனால் அந்த குறுகிய காலத்தை கூட நாம் திட்டமிட்டு செலவு செய்தால் காலத்தை ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும். இந்த உலகத்தில் மனிதர்கள் சுகத்தை இழந்தால் மீண்டும் பெற்றுக்கொள்ளலாம், செல்வத்தை இழந்தால் மீண்டும் சம்பாதித்துக் கொள்ளலாம். ஆனால் காலத்தை வீணடித்து விட்டால் அதை ஒருபோதும் நாம் திரும்ப பெறவே முடியாது. நம்முடைய வாழ்வில் நாம் தொலைபேசி அழைப்புகளுக்கு நேரம் செலவு செய்யத்தான் வேண்டியது இருக்கிறது. டிராபிக் சிக்னலுக்காக காத்திருக்கவும் வேண்டியது இருக்கிறது. இதை தவிர மீதம் எஞ்சியிருக்கும் நேரத்தை நாம் எவ்வாறு செலவு செய்கிறோம்? தேவனுடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காக அதை நாம் பயன்படுத்துகிறோமா? தேவனோடு நமக்கு உள்ள தனிப்பட்ட உறவில் பலப்பட நாம் நேரத்தை செலவு செய்கிறோமா? நம்முடைய நேரம் எவ்வாறு செலவு செய்யப்படுகிறது? ஒரு நாளில் நாம் எந்தெந்த காரியங்களுக்கு எவ்வளவு நேரம் செலவிடுகிறோம் என்று ஒரு பேப்பரிலே எழுத வேண்டும். அதில் எது வீணானது என்று கண்டறிந்து மறுநாளிலிருந்து அதை தவிர்க்க வேண்டும். இவ்வாறு காலத்தை ஞானத்தோடு செலவு செய்தால் நம்மை குறித்து தேவன் திட்டமிட்டவைகளையெல்லாம் நம் வாழ்நாட்களிலேயே செய்து முடிக்க முடியும். தேவன் தாமே காலத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ள நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. பிரியமானவர்களே, இந்த விடியற்கால வெளிச்சம் செய்திகள் உங்களுக்கு பிரயோஜனமாயிருந்தால் இதை உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை கமெண்டில் தெரிவியுங்கள். இது இன்னும் அநேகர் பார்த்து பயன்பெற உதவியாக இருக்கும்.

அப்போஸ்தலனாகிய ஜூதா எழுதின பொதுவான நிரூபம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனும் யாக்கோபினுடைய சகோதரனுமாயிருக்கிற ஜூதா, பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது, உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவது. பிரியமானவர்களே, பொதுவான இரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாயிருக்கையில், பரிசுத்தவான்களுக்கு ஒருவிசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டுமென்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாக கண்டது. ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்கு உள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகாநாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். அப்படியே சோதோம் கொமோரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல் விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்கினியின் ஆக்கினையை அடைந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி போலவே சொற்பனக்காரராகிய இவர்களும் மாம்சத்தை அசுசிப்படுத்திக் கொண்டு கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூஷிக்கிறார்கள். பிரதான தூதனாகிய மிக்காவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள். புத்தியில்லாத மிருகங்களைப் போல சுபாவப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலே தங்களை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியிலே நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்கு உள்ளாகி கெட்டு போனார்கள். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிறார்கள். இவர்கள் காற்றுக்களால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலை உதிர்ந்து கனியற்று இரண்டு தரம் செத்து வேரற்று போன மரங்களும் தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாயிருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆதாமுக்கு ஏழாம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லோருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் ஜாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரிகைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரம் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன் அறிவித்தான். இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களுமாயிருக்கிறார்கள். இவர்களுடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும், தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள். நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். கடைசி காலத்தில் தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களுமாமே. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அல்லாமலும்
நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாயிருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோடே ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடே உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமேன்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: இன்றைய நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி 1 Corinthians 12:31 நாம் வாசித்து அதை நாம் தியானிப்போமாக. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். சும்மா இல்லைங்க, நாம் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒரு ரகசியத்தை பவுல் மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். என்னன்னா, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் அப்படின்னு சொல்றார், நியாயம் தீர்க்கப்படும். அதனால இன்றைய நாளிலே நாம நியாயம் தீர்க்கப்படாது இருக்கணும்னா நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும். நாம் நிதானித்து அறியணும்னா என்ன செய்யணும்னா, ஜபத்தின் மூலமாக தான் நம்மை நிதானித்து அறிய முடியும். வேற எதாலையும் நம்ம நிதானித்து அறிய முடியாது. நம்மளை உட்காந்து ஸ்கேன் எடுத்து பார்த்தா நம்மளை நிதானித்து உள்ளத்தை ஆராய்ந்து அறிய முடியாது. நம்முடைய இருதயத்தை நிதானித்து அறிய வேண்டும் என்றால் ஆண்டவருடைய பாதத்தில் போய் உட்காந்து நாம் ஜெபிக்கும்போது அப்போதான் அவருடைய வெளிச்சம் நம்முடைய இருதயத்தில் படும் பொழுது இருதயத்தில் மறைந்து கிடக்கிற அழுக்கு

ஒரு குழுவாக வந்திருக்கிறோம். இதில் மூன்றாவது நாளாக இன்றைக்கு முடிய போகிறது சீக்கிரமாக. இன்றைக்கி நாம் ஜபத்தில் தரித்திருக்கும் போது இந்த நாளில் நீங்கள் ரெண்டு நாள் எப்படி கழிச்சிங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் இந்த நாள் விட்டாக்கா அடுத்த நாள் வராது, இதுக்கு மேலே நம்ம கீழே இறங்க போகிறோம். அப்போ இன்றைக்கு இன்னும் அதிகமாக நம்மளை நிதானித்து அறிய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஏனென்றால் நாம் ஒவ்வொருவரும் நியாயம் தீர்க்கப்படக்கூடாது என்பது ஆண்டவருடைய வாஞ்சியாக இருக்கிறது, விருப்பமாக இருக்கிறது. அப்போ நாம் நிதானித்து அறியணும்னா இந்த ஜெப வேலையை நாம் இன்னும் அதிகமாய் ஆண்டவரிடத்திலே நாம் உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் பயன்படுத்தி கொள்ளப்பட வேண்டும். அதனால தான் இன்றைக்கி நம்மளை ஆண்டவர் இந்த நிதானித்து அறிகிற சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த நிதானித்து அறிதல் ஜபத்தின் மூலமாக தான் நடக்கும் அப்படின்றது தான். இன்னைக்கு இந்த நிதானித்து அறியும் போது அவருடைய வெளிச்சத்தில் இன்னைக்கு ஒன்றையும் எண்ணையும் நம்ம வச்சுட்டோம்னு வச்சுக்கேன், ஒரு டார்ச்சில் அடித்த இருட்டான பகுதியில் ஒரு டார்ச் அடித்தா எது எது எங்கெங்கே இருக்குன்னு நல்லா தெரியும். டார்ச் லைட்டு வெளிச்சம் இல்லைன்னாக்கா எது எங்கே இருக்குன்னு தெரியாது. அதே போல தான் இன்றைக்கு நம்முடைய இருதயத்தில் வெளிச்ச ஆண்டவர்ன்ற ஒளியை நம்ம பாய்ச்சி நம்ம நிதானித்து அறிய வேண்டும். இன்னும் என்னென்ன என் மூளையில் ஒட்டிக்கிட்டு இருக்குது, இன்னொன்று என்னென்ன பாவங்கள் என் மனசில் இருக்குது, என் இருதயத்தில் இருக்குது, எனக்குள்ளே மறைஞ்சு கிடக்கிறது, அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் அறிக்கையிட்டு நாம் ஆண்டவரோடு ஒப்புரவாகும்போது ஆண்டவர் நிச்சயமாக நம்மளை என்ன செய்கிறாரு, ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இதை சொல்லும்போது இன்றைக்கி இந்த கால வேளையில் இந்த எப்படி நிதானித்து அறியணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் சமூகத்தில் காத்திருக்கும் போது அதை தியானிக்கும் போது பழைய ஏற்பாட்டில் ஒரு ரெண்டு பேர் தான் என் கண்ணு முன்னால் வந்து நின்னார். ஆண்டவர் அழகாக காட்டினார். சவுல் என்ற ராஜாவையும் தாவீது என்ற ராஜாவையும் ஆண்டவர் காட்டினார். எப்படி அவர்கள்ட்டிருந்து நாம் என்ன காரியத்தை கற்றுக்கொள்ளணும் என்பதை இன்றைக்கு நமக்கு கற்றுத்தரப்போகிறார். பாருங்க, ஒன்று சாமுவேலின் புத்தகம் 15 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1 Samuel 15:19-21 படிச்சீங்கன்னா தெரியும். பாருங்க, இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமலும் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றான். சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்க ராஜாவாகிய ஆகாயும் கொண்டு வந்து அமலேக்கரையும் சங்காரம் பண்ணினேன், ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுவதற்காக கொள்ளையிலே சாபத்தீடான ஆடுகளும் மாடுகளிலே பிரதானமானவர்களை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றார். இப்போ பாருங்க, ஆண்டவர் சவுலிடத்தில் சொல்றாரு, இந்த அமலேக்கருடைய அந்த கொள்ளையான பொருள் எல்லாம் சுட்டு எரிச்சிடு, அந்த ஆடு மாடெல்லாம் சுட்டு எரிச்சிடுன்றாரு. ஆனால் இவன் என்ன செஞ்சான், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டான். எடுத்துகிட்டு வந்துட்டு முதன்மையாக இருக்கிறது, நல்லா முதல் தரமாக இருக்கிறத எடுத்துகிட்டு வந்துட்டான். அப்போ சாமுவேல் வரும்பொழுது ரொம்ப இந்த என்னடா சத்தம், ஆடு மாடு சத்தம்லாம் கேட்குதுன்னு கேட்குறாரு சவுல்கிட்ட. என்னப்பா சத்தம்லாம் கேட்குது, நீ எது எல்லாத்தையும் நிர்கிரகம் பண்ணலையா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை பண்ணல, உன் தேவனுக்கு பலியிடுறதுக்கு நான் கொண்டு வந்தேன்றான். என்ன தேவனுக்கு, இவனுக்கு யார் தேவன் தெரியல, சவுலுக்கு யார் தேவனா, சாமுவேல் தேவனுக்கு பலியிடுறதுக்கு கொண்டு வந்தான்றான். ஆண்டவர் தான் தேவன் இவனுக்கும், ஆனால் இவன் ஆண்டவர் சொல்லியும் கீழ்ப்படியாமல் அதுக்கு என்ன ஒரு காரியம் கற்றுக்கிறான்னா, இப்படி கேட்குறாரு ஊழியக்காரர் வந்து உன்னை எச்சரிப்பு கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு, தம்பி நீ இப்படி செஞ்சிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. அவன் செஞ்சிட்டேன்னு ஒத்துக்கலை, அவன் நிதானித்து அறியலை தன்னை. என்ன பண்ணுறான், கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையாடின பொருள் எல்லாம் நீ ஏண்டா எடுத்துட்டு வந்தேன்னு கேட்குறாரு யாரு, சாமுவேல். அதுக்கு இவன் என்ன சொல்றான் பாரு, நான் அழகாக கேட்டு தான் இருந்தேன், உன் ஜனங்க தான் என்ன செஞ்சுது, அதில் கொடுமையானதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பலி செலுத்துறதுக்காக கொண்டு வந்துருக்குதுன்றான். அப்போ இவனுடைய ரெஸ்பான்சிபிள் என்ன பாருங்கன்னு, இவன் நிதானித்து அறியாததுனால ஆண்டவர் அவன் மேலே ரொம்பவும் வருத்தப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது. பாருங்க, இன்னைக்கு அதே 15:11 பார்த்தீங்கன்னா தெரியும், நான் சவுலை ராஜா வாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது, அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்று அவர் என்ன சொல்றாராம், நொந்தார் என்றார். சாமுவேல் மனம் நொந்து ராமுவதும் என்ன செஞ்சானா, ஜெபிச்சான் என்று பார்க்கிறோம். அப்ப பாருங்க, ஆண்டவர் அவனை ராஜாவா ஏற்படுத்தி என் சொல்ல கேளாம போனதுக்காக அவர் அவ்வளோ மனம் வருங்கிறார். இன்னைக்கு அதே தான் உன்னுடைய நிலைமை, என்னுடைய நிலைமை. இன்னைக்கு நாம எல்லாம் பலி செலுத்தலாம், காணிக்க கொண்டு வரலாம், எல்லாம் செய்யலாம், ஆனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு

0: நாம கீழ்ப்படுகிறோமா? ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனாலே அது என்னது? பாவம்ன்றத நம்ம நிதானித்து அறியாம எத்தனையோ காரியத்துல மீறி மீறி நடந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு மீறுதல் என்பது ஒரு பெரிய பாவம், அது ஆண்டவருக்கு விரோதமாய் செய்கிற காரியம் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு நமக்கு விரோதமாய் செய்கிற காரியம் வேற, பாவம் உன் மனசுல பதிஞ்சுனாக்கா அதை நீ செஞ்சனா, உன் மனசுல ஒதுக்கிற பாவத்தை நீ செஞ்சனா அது குற்றமாக மாறுகிறது. அதே மனசுல பதிகிற காரியம் உனக்கு நீனே செஞ்சுக்கிட்ட உன்னை நீனே பாதிச்சுன்னா அது குற்றம். அது அடுத்தவர்கள பாதிச்சுன்னா, நீ மனசுல ஒன்று நினைக்கிற அவனை குழப்பணும் இல்லை அவனை திருடணும்னு நினைச்சனா அது அக்கிரமமாக மாறுகிறது. ஆனா அதே உன் மனசுல நினைச்ச காரியத்தை நீ செய்யும் போது அது கடவுளுக்கு விரோதமா இருந்தா அது மீறுதலாக மாறுகிறது. அப்ப இந்த குற்றம் அக்கிரமம் மீறுதலுக்கு வித்தியாசம் தெரியணும். அப்ப இந்த கீழ்ப்படியாமை என்பது கடவுளுக்கு விரோதமா செய்கிற காரியம், அது மீறுதல். அதனால இன்னைக்கு நாம எத்தனையோ மீறுதலையும் நம்ம அலட்சிய பாராட்டுறோம் இந்த சவுலை போல. அப்பதான் நம்ம நியாயம் தீர்க்கப்படுகிறோம் என்ற ஆண்டவர் சொல்ல, இன்னைக்கு நாம நியாயம் தீர்க்கப்படக்கூடாது என்பதுதான் ஆண்டுடைய விருப்பமாக இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சோழனே சோழரை, நாம என்ன செய்யணும்னா நம்முடைய பாவங்களை நாம நிதானித்து அறிய வேண்டும் என்றார். நம்முடைய மீறுதல நம்ம நிதானித்து அறியணும், நம்முடைய அக்கிரமங்களை நிதானித்து அறியணும், நம்முடைய குற்றங்களை நிதானித்து அறியணும். என்னென்னலாம் இருக்கு நம்முடைய சிந்தனையில, நம்ம மனசுல, நம்ம பாக்குறதுக்கு இன்னைக்கு நல்லா இருக்கலாம், பிரைஸ்லா சொல்லலாம், ஒருத்தனுக்கு ஒருத்தன் நல்லா அன்பா பழகலாம், ஆனா உள்ளுக்குள்ள நிறைய பாவங்களை நம்ம என்ன செய்வோம், மறைச்சு மறைச்சு வச்சுட்டு இருக்கிறோம். அன்பால இதெல்லாம் நிதானித்து அறியும் போதுதான் நமக்கு விடுதலை நமக்கு கிடைக்கும். நியாய தீர்ப்புலேருந்து நமக்கு ஆக்கினைக்கு தப்பா முடியாத, அப்படி தப்பா தப்புறதுக்கு உண்டான வழி ஆண்டவன் நமக்கு சொல்லித்தர. இதே இன்னொருத்தவன் பாருங்க, சவுல் என்ற ராஜாவை பார்த்தோம். இப்போ தாவீது என்ற ஒரு ராஜாவும் ஒரு பாவத்தை செஞ்சான், அடுத்தவன் மனைவி அவன் என்ன செஞ்சான், அபகரிச்சான். ஆனா அதே போல சவுளை போல இவனும் பாவம் செஞ்சான். ஆனா சாமுவேலை போல ஒரு தீர்க்க தரிசி எப்படி சவுலுக்கு எச்சரிப்பு கொடுத்தாரோ, அதே போல தாவீதுக்கு நாத்தான்வேல் என்ற ஒரு தீர்க்க தரிசி வந்து எச்சரிப்பு கொடுக்கிறார். என்னோட கூட திருப்பங்கள் 2 Samuel 12:9 படிங்க. அந்த நாத்தான்வேல் வந்து தாவீது கிட்ட எச்சரிப்பு கொடுக்கிறார். என்ன எச்சரிப்பு கொடுக்கிறாருன்னா, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன என்றார். அவன் அடுத்தவன் மனைவி எடுத்துக்கிட்டான், அதில் தான் சொல்றாரு, ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிய வித்து அவன் மனைவி உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திர பட்டயத்தினாலே கொன்று போட்டாயே என்றார். நினைவூற்றார். யாரு? ஒரு தீர்க்க தரிசி அனுப்பி தாவீதுக்கு அவன் செஞ்ச பாவத்தை ஆண்டவர் நினைவூட்டும் பொழுது இவன் என்ன செஞ்சான், சவுலை போல உணர்வற்றவனா நிதானித்து அறியாதவனா இல்லாம இவன் 13 என்ன சொல்றான் பாருங்க, அப்பொழுது தாவீது நாத்தாண்டிடத்திலே நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். என்ன சொன்னான் அவன், என்ன சொன்னான், நான் ஆண்டவர் கேட்டத, நான் ஆண்டவர் சொல்ல கேட்டுதான் நான் நடந்தேன், ஓ மக்கள் தான் என்ன செஞ்சாங்க அந்த பொருளெல்லாம் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க, அது உன் தேவனுக்கு பலியிடுறதுக்காக. ஆனா இங்க என்ன சொல்றான் நாத்தான், இந்த தாவீது என்ன சொல்றாரு, தன்னை நிதானித்து அறிந்து எச்சரிப்பு வந்த உடனே தன்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து நிதானித்து அறிந்து அவன் அழகா சொல்றான், கர்த்தருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன் என்றான். அந்த நிதானித்த அறிதல் உனக்குள்ள எனக்குள்ள இருக்கிறதா, துணிகர இருக்கிறதா, கொஞ்சம் யோசிப்பார். இன்னைக்கு அவன் நிதானித்து அறிந்ததுனால்தான் சங்கீதம் 51 அவன் எழுதினான். சங்கீதம் 51 என்ன எழுதான் பாருங்க, நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள், நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும் அப்போது நான் சுத்தமாவேன், என்னை கழுவி எறும் அப்போது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன், நிலவரமான ஆவி என் உள்ளத்திலே புதுப்பியும் என்றார். பாருங்க சங்கீதம் 51 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். அவர் தன்னை எப்படியாக ஆராய்ந்து பார்த்து நிதானித்து ஆண்டவரிடத்துல போய் அழுது செபிக்கிறார் என்று பார்க்கிறோம். அதான் சொல்றார் 17:51, தேவனுக்கு ஏற்ற பலிகள் நொறுங்குண்ட ஆவிதானே, தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் என்ன செய்ய மாட்டீங்க, புறக்கணியீர். தாவீதனுடைய நிதானித்த அறிதல் எப்படி இருக்கு, சவுலுடைய நிதானித்த அறிதல் எப்படி இருக்கு? இன்னைக்கு நம்ம நம்மளை ஒப்பிட்டு பார்க்கணும், நான் எப்படி நிதானித்து அறுகிறேன், ஆண்டவர் சமூகத்தில் போய் நான் என்ன ஜெபிக்கிறேன், எப்படி என்னை நிதானித்து தருகிறேன், ஆண்டவரை அடுத்தவனை பார்த்து நிதானித்து தருகிறோம். எங்கள் அப்பா சரியில்லை, எங்கள் அம்மா சரியில்லை, எங்கள் அப்பா எங்கள் மனைவி கீழ்ப்படிதல் இல்லை, என் கணவன் கீழ்ப்படிதல் இல்லை, குடிச்சிட்டு வராருன்னு அடுத்தவங்களை ஆண்டவர்கிட்ட வச்சு நம்ம சமூகத்தில் ஜெபிக்கிறோமோ, நம்மளை தாழ்த்தி ஜெபிக்கிறோமா, ஆண்டவரே நான் சரியில்லை, நான் என்னை இன்னும் நிதானித்து அறியல, என்கிட்ட இன்னும் கோபம் இருக்கு, இன்னும் எரிச்சல் இருக்கு, இன்னும் எனக்கு கீழ்ப்படியாத பாவம் இருக்கு, இன்னும் என்னிடத்துல அசுத்தம் இருக்குது, ஆபாசமான எண்ணங்கள் இருக்கு, இன்னும் என்னிடத்துல மனசுல எவ்வளோ காரியம் மறைந்து கிடக்குதுன்ட்டு நம்மளை ஆராய்ந்து பார்த்து நம்மளை நிதானித்து அறிந்தோமா, அடுத்தவர்களை நம்ம பார்க்கணும். அன்பாங்களே, இந்த காரியத்தை விட்டுட்டு இன்னைக்கு ஆண்டவர் அந்த ஒன்று குருந்தியர்ல 11 அதிகாரத்தின் மூலமாக நம்மோடு பேசுகிற காரியம், நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். அன்பாங்களே, இது எதுக்காக சொன்னாரு அப்படின்னாக்கா, திருவிருந்தில் கலந்து கொள்ளும் போது அவங்க என்ன செய்யணுமா, தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த பந்தியில கலந்து கொள்ளுன்னு சொல்றார். இன்னைக்கு பாரு 28 வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், 1 Corinthians 11:28, எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன், ஏனெனில் எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதால் தனக்குள்ளே ஆக்கினை தீர்ப்பு என்ன செய்யுது, ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேக பலவீனரும் வியாதியுடருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் போல் சொல்றார். நம்மை நாமே நிதானித்தறிந்தார் நியாயம் தீர்க்கப்படும். இன்னைக்கு எத்தனையோ பேர் இன்னைக்கு இந்த திருவிருந்த துணிகரமா எடுக்கிறாங்க, பாவத்துல விழுந்துட்டு பாவத்துல வாழ்ந்து கொண்டே, பாவத்தை அறிக்கையிட்டு சரி பண்ணாமலே பாவத்துல வாழ்ந்து கொண்டே என்ன செய்யறாங்க, துணிகரமா எடுக்கிறாங்க. இன்னைக்கு அதனால்தான் இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனையில அவங்க தள்ளப்படுறாங்க, நியாயம் தீர்க்கப்படுகிறார்கள். இங்க பவுல் சொன்னது அவங்க சட்டை பண்ணல, அசட்டை பண்றாங்க, இதானித்து அறியல. நீ உண்மையிலே உங்களுக்கு நான் பெந்தகோஸ்து சபையில நான் கேள்விப்படுறேன், அதிகமா சொல்லுவாங்க அநேக பெந்தகோஸ்து சபையில எப்பயுமே திருவிருந்து நாளைக்கு கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா முதல் நாள் சுத்திகரிப்பு கூட்டம்னு சொல்லுவாங்க. முதல் நாள் என்ன செய்வாங்களாம், சுத்திகரிப்பு கூட்டம்னு சொல்லுவாங்க. உண்மையிலே இந்த பெஸ்ட் வேன்ற இன்னைக்கு நிறைய திருச்சபையில் அது ட்ரெடிஷனல் திருச்சபை என்று சொல்லுகிற பாரம்பரிய திருச்சபையில் அப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. அவன் பாட்டினே வருவான், அவன் பாட்டினே என்ன செய்வான், திருவிருந்தில் கலந்து கொண்டு போயிட்டு இருப்பான், என்னாண்ட போனாக்கா சீரட் அடிச்சுட்டு போவான், என்னாண்ட இந்த சாராயம் குடிச்சிட்டு போவான், என்னாண்ட பூத்தியா வச்சுட்டு போவான், இப்படி பல பாவத்தை செய்வான். அந்த சுத்திகரிப்பு கூட்டம் என்பது அவங்களுக்கு கிடையாது, அதனால் துணிகரமும் என்ன செய்யறான், அதை எடுக்கிறான். உண்மையிலே அந்த பெந்தகோஸ்தே சபைகளிலே அநேக திருச்சபைகளிலே நாளைக்கு திருவிருந்த ஆராதனையில் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா இன்றைக்கு நைட்டு என்ன செய்வாங்களாம், ஒரு நாள் ஃபுல்லாக சுத்திகரிப்பு கூட்டம் வைப்பாங்க. சுத்திகரிப்பு கூட்டமே என்ன, நம்ம நாமளே நிதானித்து அறிகிற கூட்டம் தாங்க. நம்மளாம் அதை தான் செய்யணும்னு இன்னைக்கு என்னால் ஆவியானவனால் உணர்த்தப்பட்டேன். உண்மையிலே நம்ம சபையில் நிதானித்து அறிகிற கூட்டம்னு ஒரு கூட்டத்தை நம்ம வைக்க போகிறோம். முதல் நாள் திருவிருந்துக்கு முன்னாடி நீ துணிகரமாக எடுக்காதபடிக்கு முதல் நாள் நிதானித்து அறிந்து நீ பாவத்தெல்லாம் அறிக்கிட்டு நீ உன்னை சுத்தி பிரித்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்ய போய் திருவிருந்தில் கையவை, அப்போ ஆயினாலும் நீதிக்கு இருக்கும், வியாதி வராது, நீ நியாயம் தீர்க்கப்பட மாட்டேன். துணிகரமாக எடுக்கிறதுக்கு நாமளே சான்ஸு கொடுக்க கூடாது. அன்பாவில் இன்னைக்கு நாம் அதை உணர்ந்து எனக்கு உண்மையிலே இன்னைக்கு ஆண்டவர் பேசினார். இன்னைக்கு உன் சபையில் எப்படி இருக்கு, உன் மக்கள் எப்படி இருக்கிறாங்க. அன்பாவில் இன்னைக்கு நாம் என்ன செய்யணும், நம்மளை சுத்திகரிக்கிறதுக்கு நம்மளை நிதானித்து அறிய ஜபத்தினால் மட்டும்தான் அது முடியும். இன்னைக்கு நாம் ஜபத்துக்காக வந்திருக்கோம், ஒப்பு கொடுப்போம். ஜபத்தில் உட்கார்ந்து தரித்திருந்த ஆண்டவரை என்னை நிதானித்து அறிந்து ஆண்டவரை என்னுடைய மீறுதல்கள் அக்கிரமங்கள் என்னுடைய பாவங்கள் ஏதாவது இருந்துன்னா நான் எல்லாத்தையும் அறிக்கைட்டுற ஆண்டவரை, என்ன முதல் சுத்திகரிங்க ஆண்டவரை, உம்முடைய ரத்தத்தினால என்ன கழுவுங்க ஆண்டவரைன்னு சொல்லி நம்ம முதலாவது நிதானித்து அறிந்து நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். தாவீதைப் போல ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். சவுளை போல கீழ்ப்படியாமல் போற பாவத்திலிருந்து நம்ம தப்பி வைப்போம். ஆண்டவர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே என்னோடு எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. ஜெபம் என்பது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அந்த ஜெபத்தின் மூலமாக என்னை எங்களை நிதானித்து அறிய முடியும் என்பதை நீர் ஆண்டு ஆண்டவரே எங்களுக்கு சொல்லித் தருகிற ஆண்டவரே, ஜபத்தின் மூலமாக தான் உம்மிடத்தில் வரும் பொழுது, உண்மை நாங்கள் நெருங்கும் பொழுது உம்முடைய வெளிச்சம் எங்களுடைய இருதயத்தை, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளான காரியத்தை வெளிச்சம் போட்டு காட்டும். உமக்கு பிரியமில்லாத காரியத்தை வெளிச்சம் போட்டு காட்ட முடியும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட வெளிச்சத்தின் கீழாக என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே,
1: ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே, ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ அன்பானே.

ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இஃப் யூ பிலீவ் யூ வில் சி த க்ளோரி ஆஃப் காட். நம்முடைய ஆண்டவரிடத்துல நாம் வந்து அவருடைய வார்த்தையின் மேல் நாம் விசுவாசம் வைத்து அவரிடத்திலே ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. நாம் நினைப்பதற்கும் நாம் யோசிப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கர்த்தர் நம்மிலே கிரியை செய்வார். ஆமென். நம்ம நினைக்க முடியாது, நம்மளால யோசிக்கவே முடியாது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை மனுஷனுடைய கண் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, இருதயத்தில் அவைகள் தோன்றவும் இல்லை. நம்மை மறவாத ஒரு ஆண்டவர் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. We have a God who never forgets us. நம்மளை ஒரு நாளும் மறவாத தேவன் அவர்.

ஜெபிப்போமா. ஒரு சிலர் நினைக்கிறீங்க ஆண்டவர் என்னை மறந்து போய்விட்டார், ஆண்டவர் என்னை மறந்துட்டார் சொல்ல இல்ல, நான் மறப்பதே இல்லை, உன்னை நான் மறப்பதே இல்லை, உள்ள உள்ள கையில உன்னை வரைந்து இருக்கிறேன். ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை, ஏன் இவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு துக்கங்கள் என்று சொல்லி ஒருவேளை ஒரு கேள்வியோடு இங்க உட்கார்ந்துருப்பீங்க அப்படின்னு சொன்ன கர்த்தர் உங்களிடத்தில் சொல்லுகிற காரியம் என்ன, உன்னை மறவாத ஒரு தெய்வம் உனக்கு உண்டு, உன்னை மறவாத ஒரு ஆண்டவர் உனக்கு உண்டு, உன்னுடைய வேதனைகள் துக்கங்களை அறிந்தவர் உனக்கு உண்டு, உன்னை மறப்பதே இல்லை. தாயும் தகப்பனும் உன்னை மறந்தாலும், உன் சுற்றத்தினர் உன்னை மறந்தாலும், உன்னை விட்டு விலகாத தேவன், உன்னை காக்கும் தேவன் அருணோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க ஆண்டவரே நீங்க கூடவே இருக்கிறீங்க, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமை நம்புவேன் சுவாமி, சொல்லுங்க உமை நம்புவேன் ஆண்டவரே. இயேசுவே உமை நான் நம்புவேன், நீங்க நிச்சயமா எனக்கு உதவி செய்வீங்க. என் கஷ்டங்கள் உமக்கு தெரியும், வேதனைகள் உமக்கு தெரியும், ஒருவரிடத்திலும் சொல்லக்கூடாத அளவுக்கு என் மனதிலே உள்ள துக்கங்கள் உமக்கு தெரியும். இந்த சமூகத்திலே நான் வந்து அப்படியே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே.

பாடலுடைய கடைசி சரணம் என்ன சொல்லுகிறது? அத்திமலம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், என் வாழ்க்கையில ஜெயமாய் ஒரு காரியமும் காணப்படாவிட்டாலும் ஆண்டவரே உண்மையே நான் நம்புவேன். ஆமென். இதா நமக்கு எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கிற போது கர்த்தரை நம்புவது யாருனாலும் நம்புவாங்க. ஆனா நம்முடைய வாழ்க்கையில கஷ்டம், நெருக்கம், வேதனை, துன்பம், நாம் நினைக்கிறபடி காரியங்கள் நடக்காமல் இருக்கும் பொழுது அப்பொழுது கர்த்தரை நம்புவதுதான் முக்கியமான காரியம். ஆமென். ஒருவேளை துக்கம், வேதனை, நான் நம்புகிற காரியம், நான் நினைக்கிற காரியம் நடக்கவில்லை. I was thinking that these things will happen but it did not happen. இவைகள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடிவு கொண்டு வரும் அல்லது ஒரு மாற்றம் வரும் என நினைத்தேன், அவைகள் வரவில்லை அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது அந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நம்புவதுதான் உண்மையான விசுவாசம். ஆமென். அதான் கடைசியில் அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதல் அற்றாலும், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருமுறை கூட அந்த பாடலை பாட

ஆமென். அன்றைய வார்த்தையில கர்த்தர் சொல்லுகிறார், மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாய் இருக்கிறேன், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று. Is there anything too hard for me to do? அகிலத்தையும் ஆகாயத்தையும் படைத்த தேவன் அவரால் செய்யக்கூடாதது ஒன்றுமே இல்லை. There is nothing that is impossible for God. அந்த சொல்ல நீ விசுவாசி நம்புவ அப்படின்னு சொன்னா எல்லாம் கூடும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பல்லவி நமக்கு தெரிந்த பல்லவி பட, அகிலத்தையும் ஆகாயத்தையும் உந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவர் நீர் சிருஷ்டித்தீரே, உந்தன் வல்ல கரத்தினாலே ஆகாதது ஒன்றுமில்லை. கரங்களை தட்டி சந்தோஷமாய் பாடும்.

ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையில கர்த்தர் சொல்லும், மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாய் இருக்கிறேன், மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாய் இருக்கிறேன். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று, இஸ் எனிதிங் டூ ஹார்ட் ஃபார் மீ? கர்த்தர் கேட்கிற வார்த்தை. இன்னைக்கு நம்ம அதை விசுவாசிப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதை நாம் பார்க்கலாம். நம்முடைய கரங்களிலே ஒப்புவிக்கிறோம் சுவாமி, காத்துக்கொள்ளும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: சாராவும் பாரதியும் 6ஆம் வகுப்பு முதல் இணைந்தே கல்வி கற்று வந்தார்கள். மேல்நிலைப்பள்ளி படிப்பை முடித்து ஒரே கல்லூரியில் படிப்பை தொடர்ந்தார்கள். அங்கும் ஒரே வகுப்பில்தான் பயின்றார்கள். இவர்களுடைய நட்பு மிக உண்மையானதாகவும் மிக ஆழமானதாகவும் இருந்தது. ஆனால் கல்லூரி இறுதி ஆண்டில்தான் சாராவின் இருதயத்தில் இருந்த பிரச்சனை அவளுக்கு தெரிய ஆரம்பித்தது. உள்ளூரில் சிறந்த மருத்துவரை சந்தித்து ஆலோசனையும் மருந்தும் பெற்றாலும் அவள் முன்பு போல செயல்பட முடியவில்லை என்பது பாரதியையும் மிகவும் பாதித்தது. சிறந்த வைத்தியத்திற்காக பெற்றோர் அவளை சென்னைக்கு எடுத்துச் சென்றார்கள். ஆனால் அங்கு செய்யப்பட்ட மருத்துவ உதவியும் அவளுக்கு பூரண சுகத்தை கொடுக்க முடியவில்லை. சற்று தேறி வருகிறாள் என்ற செய்தியை கேட்ட மறுநாளே அவள் உயிரோடு இல்லை என்ற செய்தியும் பாரதிக்கு வந்து சேர்ந்தது. தனியே போய் அவள் மிகவும் அழுதாள். பல முறை அழுதாலும் அவளுடைய துக்கம் குறையவில்லை. ஆம், நமக்கு அருமையான ஒருவரை இந்த உலகத்தில் எதிர்பாராத நேரத்தில் நாம் இழந்து போகும் பொழுது அது தீராத துக்கமாகவே இருக்கிறது. சிலருடைய வாழ்க்கையில் எதிர்பாராத நேரத்தில் இழந்து போன வேலையால் துக்கம், எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் மறைந்து போனதால் துக்கம், இப்படி ஒவ்வொருவரும் சந்திக்கும் துக்கங்கள் வாழ்க்கை என்றாலே அது துக்கம்தான் என்று எண்ணும் நிலைக்கு பலரை தள்ளிவிடுகிறது. இப்படிப்பட்ட நேரங்களில் நாம் உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டிய ஒரு வாக்கியம்தான் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்பது. இயேசு கற்றுக் கொடுத்த ஜபத்தின் சில வார்த்தைகள் தான் இவை. நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில் நாம் புரிந்து கொள்ள முடியாத ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் சொல்ல வேண்டிய வாக்கியம் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்பதே. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும் அவருடைய சித்தமே நமக்கு சிறந்த ஒரு காரியம். நமது வேதனையின் மத்தியிலும் நாம் பற்றி கொள்ள வேண்டிய வார்த்தைகள் உமது சித்தம் செய்யப்படுவதாக. ஏனென்றால் அவருடைய சித்தமே மிகவும் இரக்கம் நிறைந்த ஒன்றாகும். உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. ஏனென்றால் தூரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற இருக்கும் காரியங்களையும் அவரே அறிந்திருக்கிறார். அவரே கிருபை உள்ளவராய் நம்மை பாதுகாப்பவராக இருக்கிறார். நாம் எதையும் காண முடியாவிட்டாலும் அவரை நம்பும் நம்பிக்கையே நம்மை தொடர்ந்து அவருடைய சித்தத்தின் மத்தியிலே காத்துக்கொள்ளட்டும். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறுகிறது என்று பரிசுத்த வேதமும் நமக்கு கற்றுத்தருகிறதல்லவா?

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அனுதின தியான வேளை.
1: இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு, ரட்சிக்கவே ரட்சிப்பு, Saved to Save. வாசிக்க வேண்டிய வேத பகுதி லூக்கா 15 அத்தியாயம் முதல் 10 வசனங்கள். சகல ஆயக்காரரும் பாவிகளும் இயேசுவின் வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடே சாப்பிடுகிறார் என்றார்கள். அவர்களுக்கு அவர் சொன்ன ஓமையாவது, உங்களில் ஒரு மனிதன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால், 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடித் தெரியானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோட அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும், மனம் திரும்புகிற ஒரே பாவிய நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அன்றியும் ஒரு பெண் 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் 1 வெள்ளிக்காசு காணாமல் போனால், விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் கவனமாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவிய நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்றைய மனப்பாட வசனம் மத்தேயு 4 அத்தியாயம் 19 வசனம். என் பின்னே வாருங்கள், உங்களை மனிதரை பிடிப்போர் ஆக்குவேன். ஃபாலோ மீ, ஐ வில் மேக் யூ ஃபிஷர்ஸ் ஆஃப் மேன். புதிய ஏற்பாட்டிலேயே கிறிஸ்துவின் முதல் அழைப்பு இதுதான், ஆத்தும ஆதாயத்திற்கு. இதுவே நமது அடிப்படை அழைப்பாகும். பிறரை கிறிஸ்துவின் சீடராக்கவே நாம் அவரது சீடராயிருக்கிறோம். நாம் மீட்கப்பட்டது பிறரை மீட்கவே. மனிதரை கிறிஸ்துவிடம் கொண்டு வருவதற்காகவே நாம் இறையரசில் குடிகளானோம். பரலோகம் செல்லும் நாம் அங்கே வெறுங்கையாய் செல்ல முடியாது. கிறிஸ்தவரில் இரு சாராரே உண்டு, ஆத்தும ஆதாயகர் அல்லது பின்மாற்றக்காரர் என்றார் பக்தன் ஆண்ட்ரூ முறை. There are only 2 groups of Christians. One, soul winners. The other, backsliders. நற்செய்தி பணியில் உற்சாகம் குறைந்து விட்டவன் நிச்சயம் பின்மாற்றக்காரன்தான். ஆத்துமாதாயகன் இதயமோ பரம தந்தையோடு சேர்ந்து எப்பொழுதும் ஆத்துமாக்களுக்காய் புலம்பிக் கொண்டிருக்கும். இறக்கும் வரை நமக்கின்பம் ஆத்துமாதாயமே என்றார் மொரோவிய திருச்சபை நிறுவிய சின்செட்டா இன் 17 நூற்றாண்டில். தொலைந்த ஆட்டை கண்டுபிடித்த மெய்ப்பன் தனது நண்பரையும் இனத்தாரையும் அழைத்து, என்னோடு மகிழுங்கள் என்றான். தொலைந்த காசை கண்டுபிடித்த பெண்ணும் தொலைந்த மகனை திரும்ப பெற்ற தந்தையும் அப்படித்தானே பூரித்தார்கள். ஆத்துமாதாயம் பரலோகத்தை துள்ளச் செய்கிறது. மனம் திரும்புகிற ஒரு பாவை நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று வாசிக்கிறோம். ஆத்துமாதாயம் செய்யாதவன் விண்ணகத்துடன் சரியான தொடர்பில் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆவியின் அபிஷேகம் என்பது ஏதோ பரலோகத்திற்குள் நுழைவதற்கான நுழைவு சீட்டு அல்ல, அது ஆத்தும ஆதாய பணிக்கான ஒரு பட்டம். பரமெழுமன் இயேசுவின் இறுது வார்த்தை அதுவே. அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலமடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். இயேசு கிறிஸ்துவும் அபிஷேகம் பெற்றதும் ஆத்துமாதாயம் செய்ய உடனே கிளம்பிவிட்டார். அதை குறித்து லூக்கா அப்போஸ்தலர் 10:38 இப்படி எழுதி வைத்திருக்கிறார், பிதாவானவர் ஆண்டவர் தேவன் அவரை பரிசுத்தாவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பிய பொழுது அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றித் திரிந்தார். அபிஷேகம் பெற்ற ஆதி சபை நகர்களை நற்செய்திமயமாக்கி நரகை நடுங்கச் செய்து உலகை உலுக்கிவிட்டது. ஒரே நாளில் 3000 பேர் சபையில் உறுப்பினரானார்கள். திருச்சபையினர் யாவருமே திருவசன பறையராயிருந்தனர். அப்போஸ்தலர் 8:14 சிதறப்பட்டவர்கள் எங்கும் போய் திருவசனத்தை பிரசங்கித்தார்கள் என்று வாசிக்கிறோம். நற்செய்தி பணியை நாசமாக்க பிசாசு எதையும் செய்வான். ஏனெனில் நற்செய்தி பணியானது நரலோகை சூறையாடி பரலோக நிறைத்து விடும் அல்லவா? இவாஞ்சலிசம் பிளண்டர்ஸ் ஹெல் அண்ட் பாப்புலேட்ஸ் ஹெவன். சபை சரித்திரம் முழுவதிலும் எப்படியாவது சபையை திசை திருப்ப சத்துரு தனது தந்திரங்களை மாற்றி மாற்றி வந்திருக்கிறான். அதில் ஒன்று பூரணமாகுதல் உபதேசம், பெர்ஃபெக்ஷன் டாக்டரின். பிரியமானவர்களே, பணிக்காகவே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டோம். மோசேயின் கால்களில் இருந்த பாதரட்சியை கலற்றச் சொல்லி நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்று அவனை ஒரு பரிசுத்தமாகுதலின் அனுபவத்திற்குள் ஆண்டவர் எடுத்துச் சென்றது எதற்காக? வா, நான் உன்னை அனுப்புவேன். தாவீது ஜெபித்தான், ஆண்டவரே உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும், அப்பொழுது பாதகருக்கும் அது வழிகளை உபதேசிப்பேன். ஏசாயா, ஐயோ நான் அதமானேன், அசுத்த உதடுகள் உள்ள மனிதன், அவனுடைய நாவு பரலோக அக்னியின் தலனினால் தொடப்பட்ட பொழுது ஊழியத்திற்கு அவன் அழைக்கப்பட்டான், அனுப்பப்பட்டான். எரேமியா, உன்னை நான் பரிசுத்தம் பண்ணி ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக்கினேன் என்றார் ஆண்டவர். தேவன் நமக்கு தந்துள்ள வரங்களை தேவை நிறைந்த இடங்களுக்கு சென்று அங்கு பயன்படுத்துவோம். ஆத்மாதாய பணிக்கு எதிரிகளான சோம்பலையும் நிர்விசாரத்தையும் நம்மை விட்டு அடியோடு அகற்றி விடுவோம். பிரியமானவர்களே, தேவன் தந்த தாலந்துகளை அவருக்காகவே செலவிடுவோம். எஜமானுடைய உபயோகத்திற்காகத்தானே பாத்திரங்களாகிய நாம் சுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு அவசர உணர்வு நம்மை பற்றி பிடிக்க வேண்டிய நேரம் இது. நிமிடத்திற்கு 80 அதிகமான பேர் மரிக்கின்றனர். அதாவது கடிகார வினாடி முள் ஓடும் வேகத்திற்கும் அதிக வேகத்தில் மக்கள் மடிகின்றனர். நமக்கு இதை குறித்து கவலை இல்லையா? ஆண்டவரே எனக்கு ஆத்துமாக்களை தாரும், இல்லையே எனது ஆத்துமாவை தீரும். ஓ காட், கிவ் மீ சோல்ஸ் ஆர் டேக் அவே மை சோல் என்று கதறி வீறு கொண்டு எழுவோம். வில்லியம் பூத், ஜெனரல் வில்லியம் பூத், ரட்சணிய சேனையை நிறுவியவர் இவ்விதமான ஒரு சவாலிட்டார். ஆலய மணி ஓசைக்கருகிலேயே தங்கியிருக்க சிலர் விரும்புவர், நானோ நரக வாசலுக்கருகில் விடுதலை சாவடி அமைத்து மாந்தரை மீட்டுக் கொள்வேன். இவாஞ்சலைசிங் தி இவாஞ்சலைஸ்ட், நற்செய்தி அறிவிக்கப்பட்டோருக்கே நற்செய்தி அறிவிப்பது, ரீச்சிங் த ரீச், சந்திக்கப்பட்டோரையே சந்திப்பது, பிளஸ்ஸிங் த பிளஸ்ட், ஆசீர்வதிக்கப்பட்டோரையே ஆசீர்வதிப்பது, கன்வெர்ட்டிங் த கன்வெர்ட்டட், மனம் திரும்பினவர்களையே மாற்றிக்கொண்டிருப்பது, பேப்டைசிங் த பேப்டைஸ், திருமுழுக்கு பெற்றவர்களுக்கே திருமுழுக்கு கொடுப்பது, கம்ஃபர்டிங் த கம்ஃபர்டட், ஆறுதல் அடைந்தவர்களையே தேற்றுவது, ஆனால் நெக்லெக்டிங் த நெக்லெக்டட், கவனிக்கப்படாமல் விட்டவர்களையே கவனிக்கப்படாமல் விடுவது, இதுவே நமது பாவம். இதிலிருந்து மனம் திரும்புவோம். நம்ம அழைத்த ஆண்டவருடைய குரலை மறுபடியும் நாம் நினைவுபடுத்திக் கொள்ளுவோம். என் பின்னே வாருங்கள், உங்களை மனிதரை பிடிப்போர் ஆக்குவேன். இன்றே ஆத்துமாக்களை சந்திக்க புறப்படுங்கள். இன்று ஒரு நபருக்காவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை குறித்து விளக்கமாக எடுத்துச் சொல்லி அந்த தொலைந்த ஆட்டை மந்தைக்குள்ளே திரும்ப கொண்டு வாருங்கள். உங்கள் மகிழ்ச்சியும் குதூகலமும் பெரிதாயிருக்கும். ரட்சிக்கவே ரட்சிக்கப்பட்டோம். எங்கள் மகாபிரிய தேவனே, இந்த அருமையான தியான செய்திக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். எதற்காக நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் என்று திரும்ப ஒரு முறை நீர் எங்களுக்கு நினைவுபடுத்தியதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ரட்சிப்பையும் ரட்சிப்பின் ஆசீர்வாதங்களையும் திரும்ப திரும்ப கேட்டு கேட்டு எங்களுக்குள்ளேயே வைத்து கொண்டு கெட்டழிந்து கொண்டிருக்கிற மக்களை குறித்து சற்றும் கவலையின்றி இருக்கிற எங்களுடைய நிர்விசாரத்தை மன்னிக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். சியோனிலே நிர்விசாரமாக இருக்கிற எங்களை நீர் மன்னியும் ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவர். சீக்கிரமாக கர்த்தாவே, கடைசி மனிதனும் கடைசி மனுஷியும் உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை கேள்விப்படுவதற்காக விரைந்து செல்ல எங்கள் கால்களை கர்த்தர் துரிதப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளின் தியானத்தின்படி நாங்கள் ஒவ்வொருவரும் துவக்கம் முதல் முடிவு வரை ஆத்துமாதாயக வீரராகவே இருந்து மடியே எங்களுக்கு உதவி தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சகரியாவின் புஸ்தகம் 9:12. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். எனக்கன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, நம்பிக்கையுடன் எவற்றுக்கெல்லாம் தேவ சமூகத்தில் ஜெபித்து வந்தீர்களோ அவற்றுக்கெல்லாம் பதில் தருகிற ஒரு நாளாய் இந்த நாள் அமையப்போகிறது. எனக்கன்பார்ந்தவர்களே, எவைகளையெல்லாம் இழந்து போனீர்களோ, எவைகளெல்லாம் உங்கள் கையிலிருந்து பறிக்கப்பட்டதோ, எதிலெல்லாம் நஷ்டத்தை கண்டீர்களோ, அவைகள் எல்லாவற்றிலும் தேவன் இந்த நாளில் இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அவர் இரட்டிப்பாய் தருவதோடு மாத்திரமல்ல, ஒரு நாளையும் குறிப்பிட்டு சொல்லுகிறார், அது இன்றைக்கே தருவேன் என்று. இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற நீங்கள் நிச்சயமாய் இரட்டிப்பான ஆசிர்வாதத்தை நன்மையை பெறுவீர்கள். 3 நிலைகளில் இரட்டிப்பான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2:9, எலிசா எலியாவை விடாது பின் சென்று ஆவியின் வரங்களை இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறான் என்று சொல்வதை பார்க்கிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2:10, என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும் என்று எலியா கூறுகிறதை வாசிக்கின்றோம். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான் என்ற வார்த்தையின்படியாய் உங்கள் வாழ்க்கையிலும் தேவனை விடாது தேடினபடியால் அவரை கண்டடைந்து இரட்டிப்பான நன்மையை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். 2:42, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று யோபு கூறுவதை வாசிக்கின்றோம். 42:10, கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் என்று உள்ளது. எனக்கன்பார்ந்தவர்களே, யோபு எப்படி விசுவாச அறிக்கை செய்து இரட்டிப்பான நன்மையை பெற்று கொண்டானோ, அதேபோல் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் ஊடாய் நீங்கள் கடந்து போனாலும் கர்த்தரிடத்தில் விசுவாசமாய் அவர் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிக்கை செய்வீர்களானால் எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் இந்த நாளில் பெற்றுக்கொள்வீர்கள். 3:32, எனக்கு எருதுகளும் கழுதைகளும் ஆடுகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் உண்டென்று யாக்கோபு சொல்வதை வாசிக்கின்றோம். 7:00, தன்னிடத்திலிருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் 2 பகுதியாய் பிரித்து என்று வாசிக்கின்றோம். எனக்கன்பார்ந்தவர்களே, இந்த யாக்கோபின் முன்னிலைமையை குறித்து பார்த்தால் அவன் வெறுங்கையோடு தன் தகப்பன் வீட்டிலிருந்து புறப்பட்டு வந்தவன். யாக்கோபு வெறுங்கையனாய் புறப்பட்டு வந்தவனுக்கு எப்படி இரட்டிப்பான நன்மை வந்தது என்று பார்ப்போமானால், அவன் கடந்து வந்த கண்ணீரின் பாதையிலெல்லாம் கர்த்தருக்கு நன்றி பலிபீடம் கட்டினான். கர்த்தரை விடாது துதித்து கொண்டே இருந்தான். இன்றைக்கும் நீங்கள் எந்த சூழ்நிலையின் ஊடாய் கடந்து போனாலும் கர்த்தரை விடாது தேடுங்கள், விசுவாச அறிக்கை செய்யுங்கள். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை துதித்து நன்றி செலுத்தி மகிழுங்கள். நீங்களும் இரட்டிப்பான நன்மையை இன்றைக்கே பெற்றுக்கொள்வீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

ப்ரைஸ் அல்லாட். ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை கிருபையாய் காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. எசேக்கியேல் 37 அதிகாரம் அதனுடைய 11 வசனம். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுகிற வார்த்தை இதுதான். இங்கே உலர்ந்த அனுபவம் என்று ஒரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. எது உலர்ந்த அனுபவம் தெரியுமா? நம்பிக்கை அற்ற நிலை. ஒரு காலத்தில் நாம் நம்பிக்கை இல்லாதவர்களாய் தான் இருந்தோம். தேவன் யார் என்று தெரியாமல் இருந்தோம். காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக இருந்தோம். வாக்கு தத்துவத்துக்கு அந்நியராக இருந்தோம். நமக்கு இயேசு யாருன்னு ஒரு காலத்தில் தெரியாது. இப்படி ஒரு வசனம் உண்டு தெரியாது. நித்தியம் உண்டு தெரியாது. வாக்கு தத்துவம் உண்டு தெரியாது. சுதந்திரம் உண்டு எதுவுமே தெரியாது. பாவ பிடியிலே அடிமைப்பட்டு கிடந்தோம். கிருபையாய் தேவன் நம்மை சந்தித்து ரட்சித்து அவருடைய இரத்தத்தினாலே தூரமாய் இருந்த நம்மை சமீபமாய் கொண்டு வந்தார். இப்பொழுது நாம் தேவனுடையவர்களாய், நம்பிக்கையுடையவர்களாய், இந்த வாக்கு தத்துவத்துக்கு ஆமென் உடன் சுதந்திரராய் மாற்றப்பட்டிருக்கிறோம். இது நம்மால் உண்டானதல்ல, தேவனுடைய கிருபையினால் கிடைத்தது. இந்த இஸ்ரவேலர்கள் தேவனற்றவர்கள் அல்ல, தேவனுடையவர்கள். தேவன் தமக்கென்று தெரிந்து கொண்ட சொந்த ஜனம். அவர்கள் அவருடையவர்களாய் இருந்தும் நம்பிக்கையற்று காணப்படுகிறார்கள். அதே போலதான் ஒரு காலத்தில் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தோ, ஆனால் இப்பொழுது நாம் அவருடையவர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் அவருடையவர்கள் என்று சொல்லியும் நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கையற்ற நிலை காணப்படுமானால் நம்முடைய வாழ்க்கை அனுபவம் தான் உலர்ந்த அனுபவம். உலர்ந்த அனுபவம் என்று சொல்லும்போது அதில் என்ன கிடையாதுன்னா உயிர் கிடையாது, ஜீவன் கிடையாது. உலர்ந்த அனுபவத்தில் அசைவு கிடையாது. உலர்ந்த அனுபவம் என்பது அது குவியலாய் கிடந்தாலும் ஒன்றுக்கும் பிரயோஜனம் கிடையாது. என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நமக்குள்ளே அவர் ஜீவனை தந்திருக்கிறார். நமக்குள்ளே அவர் அந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை தந்திருக்கிறார். ஜீவனுக்கு ஏதுவான நம்பிக்கையை உண்டு பண்ணியிருக்கிறார். இந்த நம்பிக்கை அற்றுப்போகும் போது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நம்மால் யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. நம்பிக்கையற்றவர்களாய் காணப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில் அசைவு இருக்காது, நம்மால் நிற்க முடியாது. இந்த நிலை ஏன் வருகிறது தெரியுமா? நமக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற தொடர்பு துண்டிக்கப்படும் போது. இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொல்லியிருக்கிறார், அழுத்தமாய் ஆழமாய் சொல்லியிருக்கிறார். என்ன? நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், என்னில் நிலைத்திருங்கள், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது என்று சொல்லியிருக்கிறார். தீர்க்கதரிசிகளை கொண்டு வேதத்தில் எழுதியிருக்கிற வார்த்தைகள் அதற்கு சாட்சிகள். இந்த இஸ்ரவேலர்கள் ஏன் நம்பிக்கையற்றவர்களாய் காணப்பட்டார்கள் தெரியுமா? அவர்கள் மேல சத்ருவின் கை மீண்டும் ஓங்கினதுனால. சத்ருவின் கை ஓங்க காரணம் என்னவென்றால், எரேமியா 2 தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அவர்களை கைப்பிடித்து நடத்தி கொண்டு போகும்போது இவர்கள் என்ன செய்கிறார்களா, வழியிலே அவரை விட்டு போய்விட்டார்களா. இஸ்ரவேல் ஏன் அடிமையானான்? விட்டு போனதுனால தானே. ஆமாம். எப்பொழுது நாம் தேவனை விட்டு தூரம் போகிறோமோ, அல்லது எப்பொழுது தேவனோடு இருக்கிற தொடர்பை நாம் துண்டித்து கொள்ளுகிறோமோ, ஆமாம், உலக தொடர்புக்காக, உலக காரியங்களுக்காக, மாம்ச இச்சையை நிறைவேற்றுவதற்காக தேவனோடு இருக்கிற உறவை தொடர்பை நாம் துண்டித்து கொள்ளுகிறோமோ, அப்பொழுது நாம் எந்த நிலையிலிருந்து எந்த நிலைக்கு மாற்றப்படுகிறோம் தெரியுமா? முன்னே நம்பிக்கையற்ற நிலையிலிருந்து நம்பிக்கையுடையவர்களாய் மாற்றப்பட்ட நாம தேவனோடு உள்ள உறவை துண்டித்து விலகும் போது நம்பிக்கையுடையவன் என்கிற நிலையிலிருந்து நம்பிக்கையற்ற நிலை, அதுதான் உலர்ந்த நிலைக்கு மாற்றப்படுகிறோம். இப்படி ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். எனவே இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அன்பாய் சொல்லுகிற வார்த்தை இதுதான்.

தருவேன் என்று சொன்னவர் நிச்சயமாய் ஆமென் உங்கள் நம்பிக்கை வீண் போகாதபடி கெட்டு போகாதபடிக்கு ஏமாற்றம் அடையாதபடிக்கு இரட்டிப்பான நன்மைகளை தந்து ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, ஆண்டவர் நீங்க தான் எங்கள் நம்பிக்கை அப்பா. உங்களை விட்டுட்டு எங்களுக்கு ஏது நம்பிக்கை ஆண்டவரே? ஆனால் பல நேரத்தில் இது அறியாமல் உணராமல் புரியாமல் ஆண்டவரே உலக காரியங்களுக்காக ஆண்டவரே மற்ற பல காரணங்களுக்காக உங்களை விட்டு தூரம் போனது உண்டு. அவைகள் அனைத்தும் எங்களுக்கு ஏமாற்றமே அப்பா. எப்பொழுதுமோடு இருக்கிற உறவில் தொடர்பில் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். ஏசாயா 53:5. ராஜ குடும்பத்தினருக்கு சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட்டதை நாம் வரலாற்றிலிருந்து அறிந்து கொள்ளலாம். சட்டம் ஒழுங்கை அவர்கள் கை கொள்ளாவிட்டாலும் அவர்கள் தண்டிக்கப்பட மாட்டார்கள். அவர்களுக்கு அதிலிருந்து விலக்கு அளிக்கப்படும். பள்ளிக்கூடத்தில் படிக்கும் இளவரசனோ இளவரசியோ ஏதாவது தவறு செய்தாலும் அவர்கள் தண்டனைக்குரியவர்களே. ஆனால் அவர்கள் தண்டிக்கப்படுவதற்கு பதிலாக வேறொரு சிறுவன் அந்த அடிகளை தான் ஏற்றுக்கொள்ளுவான். அரசிளஞ்சிறுவர்களுக்கு பதிலாக அடி வாங்குவதற்காகவே அந்த சிறுவன் நியமிக்கப்படுவான். குற்றஞ்செய்தது அரச குடும்பத்து குழந்தைகள் தான் என்றாலும், சாதாரண ஒரு பிரஜை அரச குடும்பத்து பிள்ளைகள் செய்த குற்றத்துக்காக அவர்களை அடிப்பது நினைத்து கூட பார்க்க முடியாத ஒன்று. ஆனால் கல்வாரி சிலுவை இதற்கு முற்றிலும் ஒருநானது. தண்டிக்கப்பட வேண்டிய நமக்கு பதிலாக ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து காயங்களை தாம் ஏற்றுக்கொண்டார். நாம் செய்த அக்கிரமங்களுக்காக இயேசு கிறிஸ்து நொறுக்கப்பட்டார். நமக்கு பதிலாக தாம் தண்டிக்கப்பட தம்மை தாமே மனப்பூர்வமாக ஒப்புக் கொடுத்தார். நம் குற்றங்களுக்கு அவர் தண்டனையை ஏற்றுக்கொண்டார். எவ்வளவு நல்ல கர்த்தர் அவர்! நமக்கு பதிலாக தாம் தண்டனையை ஏற்றுக்கொண்டாரே. தாம் தேவனுடைய குமாரனாய் இருந்தும் பரலோகத்தை துறந்து இப்பூமிக்கு வந்தார். அவருடைய அன்புக்கு ஈடாக நாம் என்னத்தை செலுத்த முடியும்? நமக்கு பதிலாக நம்முடைய ஸ்தானத்தில் அவர் பலியானார் என்ற நன்றி உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். பிதாவானவர் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தார். அப்படியானால் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பும் வியாதியிலிருந்து விடுதலையும் நித்திய ஜீவனும் கிடைக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் தாங்கள் செய்த தவறுகளுக்காக தங்களுக்கு பதில் ஆடு மாடுகளை பலியிட வேண்டியதாய் இருந்தது. ஆனால் இப்பொழுது அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருடைய பாவங்களுக்காகவும் தாமே பலியானார். ஆம், அவர் நமக்கு பதிலாள். இந்த அன்பை நினைத்து நம்முடைய வாழ்வை அவர் கரத்தில் ஒப்புவித்து அவருக்காக வாழ்வோம்.

0: நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகளின் புஸ்தகம் 6 6 வசனம் முதல் 11 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம்.
2: Proverbs chapter 6 verses 6 to 11.
1: சோம்பேறியே, நீ எருமினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் உறக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிப்போக்கனைப் போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனைப் போலவும் வரும்.
2: Go to the ant, you sluggard, consider her ways and be wise, which having no captain, overseer or ruler, provides her supplies in the summer and gathers her food in the harvest. How long will you slumber, O sluggard? When will you rise from your sleep? A little sleep, a little slumber, a little folding of the hands to sleep. So shall your poverty come on you like a prowler and your need like an armed man.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the holy name of God.
1: ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே இந்த எறும்புகளிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை பற்றி கடந்த 3 நாட்களாக நாம் தியானித்து வருகிறோம்.
2: By the grace of God, we were meditating about the lessons that we are supposed to learn from ants for past 3 days.
1: ஞானி சொல்கிறார், இந்த எறும்பினிடத்தில் போய் ஞானத்தை கற்றுக்கொள். 6 வசனம்.
2: Verse 6, wise man says, go to the ant and consider and learn its wisdom.
1: அது செய்கிற வேலை என்ன? அது இடத்துல கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன?
2: What is the work that it does and what are we supposed to learn from it?
1: 8 வசனத்துல,
2: in verse 8,
1: தனக்கு ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பு.
2: The ant which gathers her food.
1: அதே போல அதே வசனத்துல, தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும் எறும்பு.
2: So first it says it supplies its food and then gathers its food.
1: ரொம்ப அழகா இருக்கு பாத்தீங்களா?
2: It is very beautiful here.
1: ஆகாரத்தை சம்பாதிக்கிறது.
2: First it provides or supplies.
1: தானியத்தை சேர்த்து வைக்கிறது.
2: And then it gathers its food.
1: அப்ப அவர் என்ன சொல்ல விரும்புறாருனா, நீ ராஜாவுனுடைய மகனா இருந்தா கூட ஆகாரமும் தானியமும் தானாக உன்னிடத்துல வராது.
2: So what he was supposed to say that even if you are a son of a king, the food and the supply will not come seeking you.
1: நீ ஆகாரத்தை சம்பாதிக்க வேண்டும்.
2: You have to earn your food.
1: நீ தானியத்தை சேர்த்து வைக்க வேண்டும்.
2: And you have to gather your food.
1: அப்போ ஒவ்வொரு மனிதன் மேல் இருக்கிற உத்தரவாதத்தை அவர் சொல்லுகிறார்.
2: He says suppose the responsibility that every person has.
1: ஏன் உனக்கு சோம்பல் தகாத ஒரு காரியம் என்னவென்றால், ஏனென்றால் எந்த ஒரு பலனும் எந்த விளைச்சலும் எந்த நன்மையும் தானாக உனக்கு தேடி வராது.
2: It's because any goodness, any reward, any good thing will not come seeking you automatically.
1: அதை பெறுவதற்கு நீ உன் பக்கத்திலிருந்து உத்தரவாதம் எடுத்து வேலை செய்ய வேண்டும்.
2: But you have to take a responsibility from your side and you have to work on it.
1: வேலை இல்லாமல் போகுமானால், முடிவில் அவர் எழுதுகிறார் பாருங்க, நீங்கள் 11 வசனத்தில் பார்த்தா விளைவு வந்து தரித்திரம், அதுக்கப்புறமா வறுமை.
2: And if you don't work, he says in verse 11, there shall be poverty and need.
1: நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு தேவன் வைத்த பாதை என்னவென்றால் வேலை.
2: The path which the Lord has set for us to receive the blessing of God is work.
1: அவனவனுடைய திராணிக்கு தக்கதாக தேவன் வேலையை தருகிறார்.
2: The Lord gives work to every person according to his ability.
1: ஒவ்வொரு வயதினரும் வேலை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
2: The Lord desires that every person of every age should work.
1: நம்முடைய தேவனும் 6 நாட்கள் வேலை செய்த பின்புதான் 7 நாளே ஓய்ந்திருந்தார்.
2: Even our God also worked for 6 days and only then he rested on the day 7.
1: அவரை நமக்கு பிரதிபலித்து காட்டும்படி வந்த இயேசு கிறிஸ்துவை பார்ப்பீர்களானா, அவரும் வேலை செய்கிறவராய் இருந்தார்.
2: Jesus who came to reflect God, he also was working in this world.
1: அவர் கடினமாக உழைத்ததை நாம் பார்க்கிறோம்.
2: We can see that he worked very hard.
1: அவர் அங்கும் இங்கும் சுற்றி திரிகிறவராக,
2: he was moving here and there.
1: தலை சாய்க்க இடம் இல்லாதவராக,
2: he did not find a place to lie down.
1: சாப்பிட கூட நேரம் இல்லாதவராக,
2: he did not find time to eat.
1: அவர் அதிகாலை முதல் வேலையில் ஈடுபட்டிருந்தார்.
2: Right from early morning he was involved in his work.
1: என்னுடைய பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதே என்னுடைய வாஞ்சையும் என்னுடைய போஜனமும் என்று சொன்னார்.
2: He said my desire and my food is to fulfill the will of my father.
1: அவர் எனக்கு கொடுத்த வேலையை நான் செய்து முடிக்க வேண்டும் என்று சொன்னார்.
2: He said I have to fulfill the work that he has given me.
1: இன்றும் நாளையும் நான் அசைவாடுவேன் அல்லது நான் நடந்து திரிவேன். மூன்றாம் நாள்ல நான் ஓய்ந்திருப்பேன் என்று சொன்னார்.
2: He said today and tomorrow I will move around and on the third day I will take rest.
1: அவர் சிலுவையிலே எல்லாம் முடிந்தது என்று சொல்ற வரைக்கும் அவர் தேவனுடைய சித்தத்தை, தேவன் தனக்கு கொடுத்த பணியை முழுவதுமாக நிறைவேற்றி முடித்தார்.
2: Until he uttered the last word, it is finished on the cross, he accomplished and fulfilled the work that was vested to him by his father.
1: தம்முடைய சீஷர்களையும் அவர் இந்த பூமியை விட்டு அனுப்பும் போது, நான் வந்தேன், உங்களுக்காக மரித்தேன், நான் உயிரோடு எழும்பிட்டேன், இயேசுவோ பிதாவினுடைய வலது பரிசத்தில் உட்கார போறேன், இனிமே நீங்க எதை பற்றியும் கவலைப்பட வேணாம், நீங்க எல்லாம் உங்க அறைகள்ல போய் உங்க வீடுகள்ல போய் நல்ல இழைப்பாருங்க, ஒரு நாள் வந்து உங்களை கூட்டு போறேன்னு சொல்லல.
2: Even when Jesus, when he sent his disciples, he never told, see, I came here, I died, I rose up, and I am seated on the right hand of my father, so I will go there and prepare everything. You did not do anything, you can go take rest in your houses.
1: அப்படி சொல்லல.
2: He never said so.
1: அவர் கிளம்புறதுக்கு முன்னாடி சொன்ன கொடுத்த கமிஷன் என்னன்னு கேட்டா,
2: what is the commission which he gave before he left?
1: நீங்கள் புறப்பட்டு போய் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்குங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவின் ஞானத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்க, அவர்களுக்கு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த எல்லாவற்றையும் உபதேசம் பண்ணுங்க.
2: And he said you have to go around the entire nation, the earth, and you preach the gospel that I have told you, and you also baptize the people in the name of Father, God, Son and the Holy Spirit.
1: இப்போ கொடுத்த தினத்தை கேட்டா, நான் திரும்ப வர்ற வரைக்கும் நீங்க வேலை செய்யணும்.
2: So the commission he gave is that you have to work until I return.
1: அப்போஸ்தலாகிய பவுல் இதை குறித்து சொல்லும் பொழுது அப்போஸ்தலர் 20:24 வாசிக்கும் போது,
2: when apostle Paul says about this in Acts 20:24,
1: எத்தனை உபத்திரவம் எத்தனை கட்டு காவல் வந்தாலும் அவர் சொல்லுவார், நான் என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கணும், தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன் என்று சொல்வார்.
2: He says that I might finish the course with joy and the ministry which I have received of the Lord Jesus to testify the gospel of the grace of God.
1: அதனால நினைச்சிர கூடாது ஊழியம் அப்படினு சொன்ன உடனே இளைப்பாற ஒரு இடம் நினைச்சிர கூடாது.
2: Therefore you should never think when you say ministry it is a place to take rest.
1: அவர்கள் எல்லா இடங்களிலும் போய் கர்த்தருடைய சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ற வேலையை செய்தாங்க.
2: They did the work of going everywhere and preaching the gospel of God.
1: ஆண்டவர் இன்னும் சொல்ல பாத்தீங்கனா, முந்தின நாட்கள் வந்து அவங்களோட வேலை என்னன்னு கேட்டா, அவங்க இரவு போக வேண்டும், மீனை பிடிச்சிட்டு காலையில வந்து வலையை கழுவிட்டு திருப்பி வீட்டுல போய் ரெஸ்ட் எடுக்கலாம்.
2: So earlier their work is that they have to go in the night for fishing, they can fish and then come wash their nets and take a rest during the daytime.
1: ஆனா ஊழியத்துக்கு வந்தா வேலை இன்னும் பல மடங்கு அதிகமாகிறது.
2: But when they come to ministry it is many times that they have to work.
1: அதுல நேரம் காலமே கிடையாது.
2: There is no time and season for that.
1: எந்த நேரமும் ஆயத்தமா இருக்கணும்.
2: They must be prepared at any time.
1: நீங்கள் பவுல் எல்லாம் பாத்தீங்கன்னா முழு இரவும் பிரசங்கம் பண்ணி இருக்கிறார்.
2: When you look at Paul, he was preaching the entire night.
1: பேதுருவ பார்ப்பீர்களானா, பசியோடு இருக்கிற நேரத்தில் ஜோபம் பண்ணும்போதே ரெண்டு பேர் வந்து அவரை கூட்டு போறாங்க.
2: So even when you look at Peter, when he was hungry, when he was praying, there came two people who took him away.
1: சிறைச்சாலையில் உட்கார்ந்து பிரசங்கம் பண்றாங்க.
2: They were preaching in the prisons.
1: எங்க போனாலும் பிரசங்கம் தான்.
2: Wherever they went, they were preaching.
1: அவருடைய வேலை பளு ரொம்ப அதிகமாயிடுச்சு.
2: Their workload was more.
1: அப்ப நான் சொல்லுவேன், வேலை என்பது நமக்கு ஒரு சாபம் அல்ல, நமக்கு ஒரு பாரம் அல்ல, தேவன் நமக்கு பணித்த ஒரு அற்புதமான ஒரு கிருபை.
2: But therefore I tell you, work is not a curse or a burden, but it is a good grace that the Lord has bestowed upon us.
1: கர்த்தர் இன்னும் சிறப்பாக நாம் வேலை செய்ய கர்த்தர் கிருபை தருவாராக.
2: May the Lord give us grace that we may work more, better and best.
1: நான் நேற்றுக்கு சொன்னது போல, வேலை என்பது ஆதாம் பாவம் செய்வதற்கு முன்பதாகவே தேவர் அவனுக்கு கொடுத்த உத்தரவாதம்.
2: As I told you earlier, this work is something, the responsibility which the Lord gave before Adam sinned into the world.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: ஆகவே இந்த வேலை என்பது ரொம்ப அவசியம், அதுதான் ஞானி சொல்கிறார்.
2: Therefore this work is very essential, that is what the wise man says here.
1: இந்த வேலையை சிறப்பாய் செய்ய முடியாதபடி தடுக்க நினைக்கும் சோம்பல்லிருந்து நீ வெளியே வந்துரு. சோம்பலுக்கு இடம் கொடுக்காத.
2: He says, don't give room for this laziness which actually hinders you from your work.
1: இதை குறித்து நான் யோசித்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் எனக்கு ஆதியாகமம் 39 அதிகாரத்திற்கு கொண்டு சென்றார்.
2: When I was thinking about this, the Lord took my attention towards Genesis chapter 39.
1: இந்த ஆதியாகமம் 39 என்பது நம்ம யோசேப்பு இருக்கார் பாருங்க, யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே அவருடைய வேலையை குறித்து நமக்கு வெளிப்படுத்துகிற சத்தியங்கள்.
2: So here this Genesis 39 reveals the truth about the life of Joseph in his workplace.
1: இன்றைக்கு நான் பேச போகும் செய்தியின் தலைப்பு 7 work ethics. நம்முடைய வேலையிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய 7 கோட்பாடுகள் அல்லது அதை வெளிப்படுத்தும் 7 உண்மைகள்.
2: So today I'm going to speak on the title 7 work ethics.
1: 7 வேலைக்குரிய உண்மைகள்.
2: 7 work ethics.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: முதலாவது நம்ம ஒவ்வொன்றா நம்ம போலாம், வேகமா நம்ம கவனிக்க போறோம்.
2: So we'll go one by one.
1: முதலாவது ஆதியாகமம் 39 அதிகாரத்தின் முதலாம் வசனம் பாருங்க.
2: First Genesis 39 verse 1.
1: யோசேப்பு எகிப்து கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போர்த்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவிடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான்.
2: And Joseph was brought down to Egypt, and Potiphar, an officer of Pharaoh, captain of the guard, an Egyptian, bought him of the hands of the Ishmaelites, which had brought him down thither.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இந்த இடத்துல நாம கவனிக்க வேண்டிய முதலாவது ஒரு சத்தியம் என்னவென்றால்,
2: The first important truth or ethic that we have to notice here,
1: தேவன் நம்முடைய வேலையை வேலை ஸ்தலத்தை தீர்மானிக்கிறார்.
2: It is God who decides our work and workplace.
1: ஆகவே நமக்கு இருக்க வேண்டிய first ethics regarding our work என்னன்னு கேட்டீங்கன்னா, you should be complaint free in your work. நம்முடைய வேலையில் குறை சொல்லாமல் வேலை செய்ய வேண்டும்.
2: First ethic is you should be complaint free in your work.
1: வேலையை குறித்து குறை சொல்லாமல் இருக்க வேண்டும்.
2: You should be complaint free.
1: உன்ன கவனிக்கணும், எந்த இடத்துல நாம் வேலைக்கு போய் நின்றாலும் அந்த இடத்தை தீர்மானிக்கிறவர் கர்த்தர்.
2: So I tell you, wherever you go to work, it is God who decides your workplace.
1: யோசேப்பு ரொம்ப தெளிவாக தன்னுடைய சகோதரர்களுக்கு பிந்தின நாட்கள்ல சொல்றாரு.
2: In the later days, Joseph very clearly tells his brothers,
1: நீங்கள் என்னை இங்க கொண்டு வரல.
2: You did not bring me here.
1: கர்த்தரே என்னை உங்களுக்கு முன்பாக அனுப்பினா.
2: It is God himself who sent me before you.
1: இத பாத்தீங்கன்னா கர்த்தரே ஒவ்வொரு இடத்திலேயும் அவனுடைய நடைகளை நடத்தி இருக்கிறார்.
2: So you can see the Lord has guarded and led the steps of Joseph in every step.
1: யோசேப்புக்கு வசதியான இடம் வந்து வேலை குறைந்த இடம் வந்து தகப்பனோடு இருப்பதுதான்.
2: So Joseph's comfortable place and the place where he has less work is being with his father.
1: நான் நினைக்கிறேன் தன்னுடைய சகோதரரோடு கூட அவன் ஆடு மேய்க்க போனதாக நீங்க அவ்வளவு அதிகமா வாசிக்க முடியாது.
2: So I think you cannot read much that he went along with brothers to take care of the sheep.
1: அவன் செய்த பெரிய வேலையில ஒரு வேளை அவங்க அப்பாவுக்கு என்னன்னா அண்ணன்மார்க்கு ஆகாரத்தை சுமந்து கொண்டு போறதுதான் வேலை.
2: So one of the biggest task and work that he did was taking the food to his brothers.
1: ஆனால் இவன் இதே இடத்துல உட்கார்ந்திருந்தா நிச்சயமா எகிப்துக்கு அதிபதியா வந்திருக்க முடியாது.
2: But if he continued to sit in that place, he cannot become the ruler of Egypt.
1: கர்த்தரே அவனை தகப்பனுடைய மடியிலிருந்து கட்டாயத்தின் பேரில எகிப்திற்கு விற்கப்பட்டு போகும்படி கர்த்தர் கொண்டு போனார்.
2: God himself forcefully took him out of the bosom of his father and took him to this Egypt that he might be sold by
1: போர்த்திபார் வீட்டில இருந்து ஆண்டவரே என்ன செய்றார்னா அவனோடு கூட இருக்கிறாரு, ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அவனை சிறைச்சாலை கொண்டு போறாரு.
2: So it is God who was with him in the house of Potiphar and took him to prison, making a situation there.
1: அங்கேயும் கர்த்தர் அவனோடு இருந்தார்.
2: And even that the Lord was with him.
1: அங்கிருந்து கர்த்தர் திரும்ப என்ன பண்றாருனா நேர அரண்மனை கொண்டு போறாரு.
2: And from there the Lord took him to the palace.
1: நம்முடைய வழிகள் வேற, கர்த்தருடைய வழிகள் வேற.
2: Our ways are different but God's ways are totally different.
1: கர்த்தரே நம்முடைய வேலைகளை வேலை செய்கிற இடத்தை தீர்மானம் பண்ணுகிறார் அப்படின்னு நீங்க முதல்ல விசுவாசிக்கணும்.
2: First you have to believe that it is God who decides your work and your workplace.
1: ஆகவே நான் அதை குறித்து எந்த குறையும் நான் சொல்ல மாட்டேன்.
2: Therefore I will have no complaints regarding that.
1: என் வேலை ஸ்தலத்தை குறித்து முறுமுறுக்க மாட்டேன்.
2: I will not murmur about my workplace.
1: என் வேலையை குறித்து நான் துக்கமா இருக்க மாட்டேன்.
2: I will not complain regarding my work.
1: அது சின்ன வேலையோ பெரிய வேலையோ லகுவான வேலையோ கஷ்டமான வேலையோ எல்லா இடத்தையும் எல்லா வேலையும் கர்த்தர் தீர்மானிக்கிறார் என்று நாம முதல்ல விசுவாசிக்கணும்.
2: No matter whether it is a small job or a great job, whether it's an easy job or a difficult job, but we have to realize and understand it is God who decides our work and workplace.
1: இரண்டாவது ஒரு முக்கியமான சத்தியம்.
2: The second important truth.
1: இரண்டாம் வசனம் பாருங்க.
2: Verse 2.
1: ஆதியாகமம் 39:2.
2: Genesis 39:2.
1: கர்த்தர் யோசேப்போடே இருந்தார்.
2: And the Lord was with Joseph.
1: கர்த்தர் யோசேப்போடே இருந்தார்.
2: And the Lord was with Joseph.
1: நம்முடைய முதலாவது work ethic என்னன்னு சொன்னா, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு முதலாவது work ethic வந்து ஸ்டே கம்ப்ளைண்ட் ஃப்ரீ, குறை சொல்லி கொண்டிராமல் சந்தோஷமாக திருப்தியாக மனரம்யமா இருக்க வேண்டும் வேலை ஸ்தலத்துல.
2: The first work ethic is that you have to stay complaint free in your workplace.
1: இரண்டாவது, நம்முடைய வேலை ஸ்தலத்துல the companionship of God, தேவனுடைய துணை என்பதை மறந்து போக கூடாது.
2: The second one, you should not forget the companionship of God.
1: யோசேப்பு வீட்டு வேலைக்கு தான் போனாரு.
2: Joseph went for a household work.
1: ஆனால் வீட்டு வேலையில தேவன் கூட இருந்தார்.
2: But the Lord was with him even that household work.
1: நல்லா நீங்க வளைய கொள்ளணும். தேவன் நுழைய முடியாத, வர முடியாத ஒரு இடம் அப்படின்னு இந்த உலகத்துல எதுவுமே இல்ல.
2: There is no place in this world where God cannot enter.
1: தேவன் இழிவான இடங்கள்லயும் கர்த்தர் வர்றாரு. தேவன் மிக உயர்ந்த இடங்கள்லயும் கூட இருக்கிறாரு.
2: The Lord is with us even in our lowly places and also in the higher high and exalted places.
1: நம்முடைய இருதயம் கர்த்தரோடு செம்மையா இருக்குமானால் நிச்சயமாகவே நாம் செய்கிற வேலையின் ஸ்தலம் எந்த இடமா இருந்தாலும் சரி, வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் நம்மோடு இருக்கிறார்.
2: When our heart is right with the Lord, no matter wherever you work, the creator of the heaven and earth is with you.
1: நீங்க ஒரு நாள் நினைக்க கூடாது, நான் என் வேலை ஸ்தலத்துல தனியா கஷ்டப்படுறேன் அப்படி நீங்க நினைக்கவே கூடாது.
2: You should never think that you are struggling alone in your workplace.
1: நாம எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் அங்க வேலையில நம்மோடு இருக்கிறார்.
2: No matter wherever you are, the Lord is with you.
1: நீங்கள் இந்த காரியத்தை பார்ப்பீர்களானா, யோசேப்போடு கர்த்தர் எல்லா இடங்களிலும் இருந்தது நீங்க பார்க்கலாம்.
2: When you look here, you can see that the Lord was with Joseph in all the places.
1: அவன் வீட்டு வேலையிலயும் கர்த்தர் இருந்தார்.
2: The Lord was with him in his household work.
1: அவன் பொய்யாய் குற்றச்சாட்டப்பட்டு சிறைச்சாலைக்கு போனாலும் அங்கேயும் கர்த்தர் கூடவே இருந்தார்.
2: Even when he was falsely accused and imprisoned, the Lord was with him there.
1: நான் சொல்லுவேன், எந்த காரியத்திலேயும் எந்த இடத்திலேயும் தேவனுடைய பிரசன்னத்தை நீங்க வேலை ஸ்தலத்துல உணர வேண்டும்.
2: So I tell you, no, in every place and in every workplace, you have to experience the constant companionship of God.
1: கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார்.
2: The Lord is with me.
1: அவர் என்னை தனியே விட மாட்டார்.
2: He will never let me alone.
1: என்னுடைய எல்லா நிலைமையும் அவர் அறிந்திருக்கிறார்.
2: He knows all my situation.
1: எல்லாவற்றிலும் தேவனுடைய கரம் என்னோடு இருந்து என்னை நடத்த முடியும்.
2: The hand of the Lord can be with me in all my situation and lead me.
1: என் சின்ன வேலையை கூட கர்த்தர் வந்து அசட்டை பண்ணுகிறது இல்ல.
2: The Lord will not despise even a small work that I do.
1: எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் என்னோடு இருக்க போதுமானது.
2: The hand of the Lord is sufficient to be with me in all my works.
1: So first work ethic என்னன்னு சொன்னா, ஆண்டவரே நான் எனக்கு கொடுத்த வேலையை குறித்து நான் குறையோ குற்றமோ சொல்லவே மாட்டேன்.
2: The first work ethic that we should have is we should stay complaint free.
1: இரண்டாவது, நான் கவனிக்க வேண்டிய சத்தியம், நான் எங்கே இருந்தாலும் நான் அந்த வேலையிலே நான் கர்த்தருடைய பிரசன்னத்தை நான் உணருவேன்.
2: The second work ethic is the companionship of God in our workplace.
1: திரும்ப வாசிக்கலாம், முதல் மூன்று வசனங்களை திரும்ப வாசிக்கலாம்.
2: Let us read first three verses again.
1: ஆதியாகமம் 39.
2: Genesis 39.
1: யோசேப்பு எகிப்து கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போர்த்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்து இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியன் ஆகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு.
2: And Joseph was brought down to Egypt and Potiphar, an officer of Pharaoh, captain of the guard, an Egyptian, bought him of the hands of the Ishmaelites, which had brought him down thither. And the Lord was with Joseph, and he was a prosperous man, and he was in the house of his master, the Egyptian. And his master saw that the Lord was with him, and the Lord made all that he did to prosper in his hand.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: மூன்றாவது ஒரு முக்கியமான சத்தியத்தை மூன்றாம் வசனத்துல காண்பிக்கிறேன்.
2: The third important work ethics we can read in verse 3.
1: கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார்.
2: And his master saw that the Lord was with him, and the Lord made all that he did to prosper in his hand.
1: மூன்றாவது ஒரு முக்கியமான சத்தியம், God crowns our work with success. தேவன் நம்முடைய வேலையை அல்லது நம்முடைய வேலையில் அவர் வெற்றியை கொடுத்து முடிசூட்டுகிறார்.
2: The third work ethic is God crowns our work with success.
1: கர்த்தர் அவனோடு இருந்து அவன் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று எஜமான் கண்டான்.
2: The master saw that the Lord was with him and the Lord had made all that he did to prosper.
1: நீங்க பாருங்க எங்க கர்த்தர் வந்து வாய்க்க பண்ணுகிறாருன்னு கேட்டா அவன் செய்கிற யாவையும்.
2: So where did the Lord, what did the Lord prosper? Whatever he did.
1: இதுல முக்கியமான ஒரு சத்தியம் இருக்கு. அவன் செய்கிற யாவையும் சொல்லும் போது அதை மாற்றி கூட வாசிக்கலாம். அவன் யாவையும் செய்தான்னு கூட வாசிக்கலாம்.
2: So when here it says that the Lord made all that to be prosper, we can also read it that way. He did all the work.
1: It not only that God prospered all his work, Joseph was willing to do all the work. அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அதுல இதை தான் செய்வேன், இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு he was not choosy. அவன் வந்து தேர்ந்தெடுக்கிறவனா இல்ல.
2: He was not choosy that I will do only this work, I will not do that work.
1: நீங்க எப்போ உங்க வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதம் முடிசூடுன்னு சொன்னா எந்த வேலையை குறித்தும் நீங்கள் தாழ்வாக நினைக்காம எல்லா வேலையும் கர்த்தரே தருகிறாருன்னு சொல்லி அதை மனப்பூர்வமா செய்யும் போது கர்த்தர் அதை ஆசீர்வாதத்தினால் என்ன பண்றாருன்னா முடிசூட்டுகிறார்.
2: So when you willingly do all the work, not despising any task, only then the Lord crowns your work with success.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: இந்த மூன்றாவது வர்க் எத்திக்கு நீங்க எப்படி கூட எழுதிக்கலாம்னு சொன்னா don't be choosy in your work னு எழுதிக்கலாம்.
2: You can also write this third work ethic as don't be choosy in your work.
1: நம்முடைய வேலையில இதை தான் செய்வேன் அப்படி சொல்ல கூடாது.
2: You should not say that I will do only this work.
1: கர்த்தர் என் கையில வாய்க்க பண்ணுகிற எந்த வேலையா இருந்தாலும் நான் செய்வேன்.
2: No matter whatever work the Lord prospers in my hand, I will do it.
1: ஒரு முறை நான் சிங்கப்பூர் தேசத்துக்கு போயிருக்கும் போது அங்கே என கார் ஓட்டுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கண்டு அவர் செய்கிற வேலைக்கும் அவர் ஓட்டுற காருக்கும் சம்மந்தமே இல்லையேன்னு சொல்லி நான் அவரிடத்துல என்ன வேலைன்னு கேட்டேன்.
2: So once when I've been to Singapore, I was really shocked to see a person who drive my car. So the work that he does and the car that he has, they both have no connection with each other.
1: அப்ப அவர் ஒரு காரியம் சொன்னாரு.
2: He told one thing.
1: எப்படி இதெல்லாம் இந்த கார்லாம் வாங்குறீங்கன்னு கேட்டேன்.
2: I asked him, how can you afford such a kind of car?
1: அவர் சொன்னாரு, I have learnt in life not to be lazy, not to be choosy in sonar. சோம்பேறியாவும் இருக்கக்கூடாது, இதை தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கவும் கூடாதான். எது கிடைத்தாலும் அதை மனப்பூர்வமாக சந்தோஷத்தோடு சுறுசுறுப்போடு செய்யணும்னு கற்றுக்கொண்டேன்னு
2: சொன்னார். He said, I learned to do whatever I get actively, willingly and with whole heart.
1: Don't be choosy in your work. கர்த்தர் என் கையில் எதை பணிக்கிற கொடுக்குறாரோ அதை நான் சந்தோஷமா செய்வேன்.
2: Whatever work the Lord gives in my hand, I will do it very happily.
1: நீங்கள் யோசேப்பை பாத்தீங்கன்னா இதை தான் செய்வேன், இதை செய்ய மாட்டேன், இவ்வளவுதான் செய்வேன், இவ்வளவு இதுக்கு மேல செய்ய மாட்டேன் ஒரு நாள் ரெஸ்ட்ரிக்ஷன் போடவே இல்லை.
2: When you look at Joseph, he was not choosing his work that he will do only this and that, and he never had any restrictions in his work.
1: வேதம் சொல்லுகிறது கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய வாழ்க்கையில நீங்கள் பார்ப்பீர்களானா நாலாம் வசனத்தை விசேஷமா பார்த்தா தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான்னு அந்த வசனம் முடியுது நாலாம் வசனம்.
2: And in verse 4 you can see that he made him overseer over his house and that he put into his hand.
1: தனக்கு உண்டான whatever he had he put it in his hand. அப்பனா எல்லா வேலையும் செஞ்சிருக்கான்.
2: So it means that he has done all the work.
1: அதே போல நீங்க சிறைச்சாலைக்கு போனீங்கன்னா அங்கேயும் வந்து அவனுக்கு வந்து பொறுப்பை கொடுத்து அவன் வேலை செய்ய வைக்கிறான்.
2: So even when you see that when he went to prison, he was given responsibility and he did his work.
1: இன்னும் ஆச்சரியம் என்னன்னா தனக்கு கொடுக்கப்படாத எக்ஸ்ட்ரா வர்க்கையும் இவன் எடுத்து செய்திருக்கான்.
2: So what is more surprising is that he went to an extra mile to do the work which is not given to him.
1: பாருங்க அந்த ரெண்டு மந்திரிகள் வந்து துக்கமா இருந்தாங்க.
2: So when those two ministers were sad,
1: அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும், அவர்களை கவனிக்கணும் தான் வேலை. ஆனா இவன் எக்ஸ்ட்ராவா போய் ஏன் அவங்க முகம் அவ்வளவு துக்கமா இருக்கு, வாடலா இருக்குன்னு கேட்க போய் உங்க தரிசனத்தை உங்க சொப்பனத்தை என்கிட்ட கொடுங்க சொல்லுங்க நான் உங்களுக்கு அர்த்தம் சொல்றேன்னு சொல்லி அதை கேட்டு வாங்குறான்.
2: So his work is just to provide them food, but he went there and inquired why they are very sad, and he asked them to tell their dreams, and he also interpreted their dreams.
1: அது மாத்திரம் இல்ல, நீங்க அவனை ராஜா கூட நிக்கும் போது பாருங்களேன்.
2: Even when he stood before the king,
1: ராஜா என்ன கேக்குறாருன்னா சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லுன்னு கேட்டாரு.
2: The king asked for the interpretation of the dream.
1: ஆனா இவன் சொன்னது என்னன்னு கேட்டா அர்த்தத்தை மாத்திரம் இல்ல, இந்த சொப்பனத்தை எப்படி வந்து பிராக்டிக்கலா எப்படி அதை எக்ஸிக்யூட் பண்றதுன்னு சொல்லி இவன் தன்னோட ஐடியாஸையும் கொடுக்குறான்.
2: So he not only interpreted the dream, but he also gave his ideas to execute the plan behind it.
1: அப்பனா பாத்தீங்கன்னா he was able to go way over what was given to him. அவனுடைய கொடுக்கப்பட்ட உத்தரவாதங்களை மிஞ்சியும் வேலை செய்கிறவனா நீங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை அவனுக்கு இருந்தது.
2: He had such a kind of attitude.
1: இன்னைக்கு நிறைய இடங்களில் நிறைய பேர் செழிக்காத இருக்க காரணம் என்னன்னா, நான் இதை தான் செய்வேன், இதை செய்ய மாட்டேன், இவ்வளவு தான் செய்வேன், இவ்வளோலாம் செய்ய மாட்டேன், இப்படி இவங்களே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறதுனால அவர்கள் வேலையிலேயே அவர்கள் செழிக்கிறது இல்லை.
2: Today, why many people are not successful and prosperous in their work? It's because they themselves lay their restrictions saying that I will do only this, I will not do that, I will not go there, I will not do this.
1: ஆனால் யோசேப்பை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு பழக்கமே கிடையாது.
2: But Joseph never was not used to such kind of work at all.
1: அவன் வீட்டில் வளரும் போது அவனுக்கு எல்லாம் வேலைக்காரர் வேலைக்காரிகள்லாம் இருந்தாங்க.
2: When he was brought up in his house, he had all the male servants and maid servants.
1: ஆனால் அதனால எனக்கெல்லாம் வீட்டில் வேலை செஞ்சு பழக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு அமைதியாக இல்லை.
2: So therefore, he never said, I'm not used to such kind of work, and he was not sitting silent.
1: அவன் கொடுக்கப்பட்ட எல்லா உத்தரவாதங்களையும் அவன் தான் தேர்ந்தெடுக்காம மகிழ்ச்சியோடு செய்தான்.
2: So he was not choosy in his work, but he did all the work that was given to him.
1: So முதலாவது நான் சொல்வேன், be complaint free. எந்த காரியத்திலேயும் இதைதான் இப்போ என்ன குறை சொல்லி கொண்டு வேலை செய்யக்கூடாது.
2: First, you have to be complaint free.
1: ஏனென்றால் கர்த்தர் அந்த வேலையை எனக்கு கொடுத்தார்.
2: Because it is God who has given me that work.
1: ரெண்டாவது, நான் போகிற இடத்துல கர்த்தர் என்னோடு இருக்கிறார், ஆகவே நான் அவருடைய துணையோடு நான் எந்த வேலையும் நான் செய்வேன்.
2: The second one, the companionship of God. The Lord is with me wherever I go, and so I will do my work with this companion.
1: மூன்றாவது, என் வேலையை குறித்து நானே தெரிந்தெடுக்க மாட்டேன், இதை தான் செய்வேன், அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய வேலையில் தெரிந்தெடுத்து வேலை செய்கிற ஒரு பழக்கம் எனக்கு இருக்காது.
2: And third ethic is, don't be choosy in your work. I will not choose my work and do accordingly.
1: எந்த வேலையை கர்த்தர் என் கையில கொடுத்தாலும் அதை மகிழ்ச்சியோடு நான் செய்வேன்.
2: No matter whatever work the Lord gives me, I will do it happily.
1: நான்காவது ஒரு சத்தியம் இருக்கு.
2: The fourth truth.
1: நான்காம் வசனம் பாருங்க.
2: Verse 4.
1: யோசேப்பினிடத்தில் அந்த போர்த்திப்பார் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையிலே ஒப்புவித்தான்.
2: And Joseph found grace in his sight, and he served him, and he made him overseer over his house, and all that he had, he put it in his hand.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: The fourth work ethic is, Joseph gained the confidence of his superiors. நாலாவது அவனுக்கு வந்து நல்ல ஒரு காரியம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னா, தன்னுடைய அதிகாரிகளுடைய கண்களிலே அவன் நம்பிக்கைக்குரியவனாய் மாறினான்.
2: Fourth work ethic is, Joseph gained confidence in his office supervisors.
1: அவனுடைய அதிகாரிகள் அவனை 100க்கு 100 நம்ப முடிந்தது.
2: His officers were able to trust him to the 100%.
1: வேதம் சொல்லுக்கு பாருங்க, யோசேப்பினிடத்தில் எஜமான் தயவு வைத்தாராம்.
2: So here the Bible says Joseph found grace in his sight.
1: தனக்கு ஊழியக்காரனாக வேலைக்காரனாக மாத்திரமல்ல தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனாக மாற்றினானா.
2: He not only set him as a servant, but he also made him overseer over his house.
1: தனக்கு உண்டான யாவற்றையும் ஒப்பு கொடுத்தார்.
2: And whatever he had, he gave all that into the hand of Joseph.
1: இது மாதிரி யாரும் பொதுவா செய்யறது இல்ல.
2: Generally no one does like this.
1: எந்த எஜமானா இருந்தாலும் தனக்குன்னு கொஞ்சம் வச்சிட்டு மீச்சத்தை தான் தான் வேலைக்குன்னு ஆள விடுவான்.
2: So every master will have something for himself, and the rest he will give it to his servant.
1: சில வீடுகளுக்கு போங்க, வேலைக்காரர்கள் வீட்டுக்கு வந்தா கூட சில அறைகளை வந்து சுத்தம் பண்ற கூட உள்ள விட மாட்டாங்க.
2: Even if you go to certain houses, if they have the servants or maids, they will not let them enter certain rooms to clean.
1: ஏன் தெரியுமா?
2: You know why?
1: அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது.
2: Because they don't have the trust.
1: அங்க சில விலையேறப்பட்ட பொருட்கள் வச்சிருப்பாங்க.
2: They might be having precious and expensive
1: சம்பள பணத்தை வச்சிருப்பாங்க.
2: They might be having their salary there.
1: ஒருவேளை நான் கண் பார்க்காத நேரத்துல அதை எடுத்துருவாங்களோன்னு பயப்படுவாங்க.
2: They will be afraid whether they will take away that amount when they don't see.
1: நிறைய பேருக்கு கிச்சன்ல கூட தனியாக வேலைக்காரர்களை வேலைக்காரிகளை வைப்பதுல அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது.
2: Many people also don't have the confidence and the trust to have their servants in the kitchen alone.
1: Anal Joseph kurithu vasikkirom ellavathai yejamaan nam kaiyil kuduthana.
2: But we read about Joseph that the master gave all of his house into his hand.
1: Kartude naamathirku mahime undaadaga.
2: Glory be to the name of the Lord.
1: Ninga 6th vasana vasithingana.
2: If you read verse 6
1: idha romba alaga velaki irukenga vasikkirom avan thanakku undanadhu ellam Josephin kaiyile oppu koduthu vittu தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்ற ஒன்றையும் குறித்து விசாரியாது இருந்தான்.
2: And he left all that he had in Joseph's hand, and he knew not what he had save the bread which he did eat.
1: என்ன அருமையா இருக்கு.
2: How beautiful it is.
1: எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தான்.
2: He committed everything to his hands.
1: ஒண்ணு கூட விசாரிக்க கூட இல்லையா.
2: He did not even inquire about anything.
1: மேஜையில் வர சாப்பாடை தவிர வேறு எதுவுமே வீட்டை பற்றி யாருக்கு தெரியாது, எஜமானுக்கே தெரியாது.
2: ஸோ ஈவன் த மாஸ்டர் டசன் நோ எனி திங் எக்ஸப்ட் அபவுட் த ஃபுட் தட் கம்ஸ் ஆன் ஹிஸ் டேபிள்.
1: அத்தனை சாவியும் யோசேப் கையில் தான் இருந்தது.
2: எஸ் ஜோசப் ஹட் ஆல் தி கீஸ்.
1: அத்தனை வரவு வரவு செலவு அவன் தான் பார்த்துருக்கான்.
2: ஸோ ஹி வாஸ் டேக்கிங் கேர் ஆஃப் ஆல் தி அக்கவுண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ்.
1: வீட்டில் உள்ள சின்ன வேலை பெரிய வேலை எல்லாத்தையும் கண்ணை மூடிட்டு அவனை நம்பினான்.
2: அண்ட் யூ ட்ரஸ்டட் ரிகார்டிங் ஆல் தி ஸ்மால் ஒர்க் அண்ட் கிரேட் ஒர்க்ஸ் ஆஃப் ஹிஸ் ஹவுஸ்.
1: இதுலையும் என்ன இதில் என்ன பின்னணின்னு கேட்டிங்கன்னா, யோசேப் வந்து ஒரு எபிரேயன், அவன் எகிப்தியனும் கிடையாது.
2: ஸோ வென் யூ லுக் அட் தி பேக்ரவுண்ட், ஜோசப் வாஸ் எ ஹீப்ரூ மேன் அண்ட் ஹி வாஸ் நாட் அன் எஜிப்சியன் ஈவன்.
1: அவன் சகோதரன் அல்ல, அவன் அடிமை.
2: ஹி வாஸ் நாட் எ பிரதர் பட் ஹி வாஸ் எ ஸ்லேவ்.
1: காசுக்கு வாங்கப்பட்ட ஒரு அடிமையின் மேல எஜமான் இவ்வளவு நம்பிக்கை வைக்கிறார்னா அவன் எவ்வளவு உண்மையா இருந்திருப்பான் யோசிச்சு பாருங்க.
2: ஸோ இஃப் எ மாஸ்டர் கேன் ஹேவ் சோ மச் ஆஃப் ட்ரஸ்ட் அப்பான் எ ஸ்லேவ் ஹூ ஹஸ் பாட் வித் ஹிஸ் மணி, சீ ஹவ் மச் ஃபெய்த்ஃபுல் ஹி ஷட் பி.
1: இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு நல்ல உழைக்கிறவர்களை, நல்ல திறமைசாலிகளை கூட நம்ம கண்டுபிடிக்க முடியுது.
2: Today we are able to find people who are smart and who can work very hard.
1: ஆனால் இன்னைக்கு நிறைய உண்மை உள்ளவர்களை கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு.
2: But it is really hard to find faithful people.
1: நம்பகத்தன்மை உள்ள மனிதர்களை கண்டுபிடிப்பது ரொம்ப ரொம்ப அரிதாகி கொண்டே வருகிறது.
2: It is really rare to find trustworthy people.
1: எந்த ஃபீல்ட்ல நீங்க பாத்தீங்கனாலும் இந்த நம்பிக்கைக்குரிய குணம், நம்பிக்கையை காத்துக்கொள்ற சுபாவம் நிறைய இடங்கள்ல இல்ல.
2: Even you look at in any field you can find people, it is really rare to find trustworthy people.
1: இன்னைக்கு பாருங்க, அதனால தான் நிறைய இடங்கள்ல வந்து ஏன் சர்டிபிகேட்டை பிடிச்சு வைக்கிறாங்க, ஏன் வந்து இவ்வளவு பணத்தை பிடிச்சு வைக்கிறாங்கன்னா, ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க அடிபட்டிருக்காங்க வாழ்க்கையில, யாரையும் நம்ப கூடாதுன்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்காங்க.
2: That's why in many places, why do they have their certificates or hold on their money or salary? It's because they don't trust them at all.
1: அவங்க அனுபவத்துல இந்த மாதிரி யாரையும் நம்புறது இல்ல.
2: Because they have not they don't trust because of the experience.
1: அவங்களோட வார்த்தைகளை நம்புறது இல்ல.
2: They don't trust their words.
1: அவங்களுடைய அவங்க பண கையாடலை நம்புறது இல்ல.
2: They don't work the way they handle money.
1: எல்லாத்தையுமே சந்தேக கண்ணோட தான் எஜமான் தன்னுடைய வேலை ஆட்களை பார்த்து கொண்டிருக்கிறார்.
2: The master is looking at their servants with a eye of doubt.
1: கண்ண மூடி திறக்கறதுக்குள்ள வேலை ஆட்கள் எஜமான்களை ஏமாற்றி விடுறாங்க.
2: The servants also deceive and cheat their masters in a fraction of seconds.
1: ஆனால் போர்த்திபார் பாருங்க, இந்த யோசேப்பின் மேல எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தான்.
2: But how much trust this Potiphar should have on this Joseph that he committed.
1: தேவனுடைய பிள்ளைக்கு இந்த சாட்சி எல்லா இடத்திலும் இருக்கணும்.
2: A child of God should have this testimony in every place.
1: எதை கொடுத்தாலும் எவ்வளவு கொடுத்தாலும் அவர்கள் வந்து நம்பிக்கைக்குரியவர்களா இருக்கணும்.
2: How much you give, whatever you give, they must be trustworthy.
1: நம்பிக்கை,
2: the trust.
1: அவர்கள் மேல் ஒரு ஒரு ஒரு பெரிய ஒரு தைரியம் உண்டாகணும். நம்ம வேலையாள் நம்ம ஏமாற்ற மாட்டான், நமக்கு தீங்கு செய்ய மாட்டான், எவ்வளவு வேணா நம்பி கொடுக்கலாம்.
2: So they will gain a confidence that my servant or my work employee will not do any kind of mischief.
1: நேற்றுக்கு சம்பளம் கொடுக்கும்படியாக நான் வந்து நம்முடைய புதிய இடத்துக்கு நான் போயிருந்தேன்.
2: So yesterday I went to our new place to give them salary.
1: சென்ட்ரான் பாளையம்னு ஒரு இடம் இருக்கு, உங்களுக்கு தெரியும். நம்ம சபைக்குன்னு சொல்லி ஒரு ரிட்ரீட் சென்டர் வாங்கியிருக்கிறோம்.
2: So we have bought a retreat center named சென்ட்ரான் பாளையம்.
1: அந்த இடத்தை எல்லாம் நான் பார்த்து விட்டு ஓவர்சி பண்ணிட்டு நான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்க எல்லா கவர் எடுத்துட்டு போய் சம்பளம் கவர் கொடுத்துட்டேன்.
2: So I went to oversee that place and took all the salary covers to give them salary.
1: அதுல ஒருத்தர் வாட்ச்மேனா வேலை செய்யறாரு.
2: So one person is watchman there.
1: அவர் வந்து அந்த ஓரமா போயிட்டு இந்த கவரை திறந்து பணத்தை எண்ணினாரு.
2: So he went to a corner and he was counting the money.
1: கவரை எண்ணினா அதுல கொஞ்சம் பணம் எக்ஸ்ட்ரா இருந்திருக்கான்.
2: So when he counted, he found some extra amount there.
1: அவர் என்ன பார்த்து வந்து, ஐயா என் கவர்ல வந்து ஒரு 1500 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்க ஐயா, அது தப்ப வச்சுட்டாங்கன்னு சொல்லி அந்த 1500 ரூபாய் எங்கிட்ட கொடுத்தாரு.
2: He came to me and he said, Pastor, there's 1500 extra in my cover. So, and he returned that 1500 to me.
1: எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது.
2: I was really surprised.
1: பெரிய சம்பளம் ஒண்ணு இல்ல.
2: It was not a big salary.
1: ஆனா ஒரு வாட்ச்மேனா இருக்கிற ஒரு படிப்பில்லாத ஒரு மனுஷன்,
2: but
1: அவருக்குள்ள அந்த உண்மை இருந்ததை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன்.
2: But when I found that faithfulness in a watchman who is uneducated person, I was really amazed.
1: அவர் சொல்ற வரைக்கும் எனக்கு தெரிஞ்சிருக்காது, எங்க ஆபீஸ்லயும் அதுக்கு தவற விட்டுட்டாங்க.
2: So until he told, we would have not known and we also missed in our office here.
1: ஆனா வாங்கின கவர்ல அவர் ஒரு சாதாரண மனிதனாக இருந்தாலும் அந்த பணத்துல கூட நான் உண்மையா இருக்கணும் நினைச்சார் பாருங்க, அதுல ரொம்ப கவர்ந்தது.
2: So though he was an ordinary person, but he wanted to be faithful in the small amount that he received, that was really attractive to me.
1: நான் சொல்லுவேன், ஒரு கிறிஸ்தவன் நாளுக்கு நாள் தன்னுடைய எஜமானுடைய கண்கள்ல அவன் நம்பிக்கைக்குரியவனா வரணும்.
2: So a man of God, a believer, should gain confidence in the eyes of his master.
1: அடுத்தது ஆதியாகமம் 39:5-6 பாருங்க.
2: Genesis 39 verses 5 and 6.
1: அவனை, அதாவது யோசேப்பை, தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது.
2: And it came to pass from the time that he had made him overseer in his house and over all that he had, that the Lord blessed the Egyptian's house for Joseph's sake, and the blessing of the Lord was upon all that he had in the house and in the field.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: ஐந்தாவது முக்கியமான சத்தியம்.
2: The fifth important ethic.
1: Be a channel of blessing in your workplace. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய work ethic என்னன்னா, வேலை ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுமந்து வருகிறவனாய் நான் இருக்க வேண்டும்.
2: So you, the next work ethic is to be, you should be a channel of blessing in your workplace.
1: Be a channel of blessing. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. பொதுவாக வேலைக்கு போறவங்க எதுக்கு வேலைக்கு போறாங்கன்னா, தாங்க சம்பாதிக்கணும், தாங்க நல்லா இருக்கணும், தங்களுக்கு சம்பளம் கிடைக்கணும், தங்களுக்கு வருமானம் வரணும், தங்களுக்கு வாழ்க்கை உண்டாகணும் தான் வேலைக்கு போறோம்.
2: So people generally go to work that they may earn money, that they may income and get the salary, that they should live well and a blessed life.
1: அதாவது பொதுவாகவே நாம சம்பாதிக்க தான் வேலைக்கு போறோமே தவிர வேற எதுக்கும் கிடையாது.
2: So generally we go to work to just earn money and nothing else.
1: ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை வேலைக்கு போறதுல வித்தியாசம் என்னன்னு
2: கேட்டிங்கன்னா, but what is the difference between a believer who is going to the work?
1: நான் சொல்லுவேன், அவன் வேலைக்கு போகும்போது அவன் ஆசீர்வதிக்கப்படுறது மாத்திரம் இல்ல, தனக்கு வேலையை கொடுத்தவனோ தன் நிமித்தமாக அவன் ஆசீர்வதிக்கப்படறான்.
2: So when he goes to work, it is not only he is blessed, but also the one who has appointed him for this work is also blessed through him.
1: இது ரொம்ப ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது.
2: This is something we have to notice.
1: ஒரு கேள்வி கேட்கணும்.
2: We have to ask a question.
1: நான் வேலைக்கு போறதுனால நான் மட்டும் ஆசீர்வதிக்கப்படறேனா, என் மூலமாக என்னுடைய எஜமான் ஆசீர்வதிக்கப்படுறாரா?
2: Am I only blessed because of my work or my master is also blessed because of my work?
1: அப்ப நமக்கு ஒரு கண்ணோட்டம், ஒரு தரிசனம் இருக்கணும். என் வேலை ஸ்தலத்துல நான் மாத்திரம் இல்ல, எனக்கு வேலை செய்தவர்களுக்கு நான் ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலா மாறணும்.
2: So we should have a vision. It is not only I should be blessed in my workplace, but I should become a channel of blessing in my workplace.
1: அப்ப ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய மனநிலை எப்படிப்பட்டதுனா, நான் வந்து வேலைக்கு சேர்ந்ததுனால எனக்கு மட்டும் வருமானம் கிடைச்சதுன்னு இல்லை, நான் வந்து என் எஜமானுடைய நலனை நான் வந்து வளர்க்கிறவனாக பெருக பண்ணுகிறவனா நான் இருக்கணும்.
2: So the attitude of a believer or a work of an employee should be in such

0: அங்க போனா இவன் நிமித்தமாக தேசமே பஞ்சத்திலிருந்து காக்கப்பட்டு ராஜா வந்து பெரிய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமா மாறுறார்.
1: Even when he went to the nation, the entire nation was saved from the famine and the king was blessed because of his work.
0: அடுத்து பாத்தீங்கன்னா தன் குடும்பத்துக்கே ஒரு ஆசீர்வாதமா மாறுறார்.
1: And next he became a blessing to his own family.
0: சொல்றார், உங்களுக்கு எல்லாருக்கும் ஜீவ ரட்சனை உண்டு பண்ணும்படி கர்த்தரே நம் முன்னமே அனுப்பினார்.
1: He said the Lord has sent me before that I may provide a posterity to all of you.
0: என்ன அருமையான ஒரு வாழ்க்கை.
1: What a kind of good life is this?
0: என்ன ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை.
1: What a good life it is.
0: தேவனுடைய பிள்ளையினுடைய வேலை அநேகருக்கு ஆசீர்வாதமா மாறணும்.
1: The work of a believer or a child of God should become a channel of blessing to many.
0: கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும்.
1: It is not only God blessing us but we should be a blessing to many.
0: நீங்க அதனால பாத்தீங்கன்னா அவன் யாருக்கும் வழியில தீங்கு செய்யாமல் இருந்த ஒரு சுபாவம் அவனுக்கு இருந்தது.
1: That's why you can see that he had a character of not scheming any kind of evil to anybody.
0: அதாவது தன்னுடைய சொந்த வீட்டாருக்கு விரோதமா அவன் தீங்கு செய்யல.
1: He did not scheme evil against his own family members.
0: தன்னுடைய எஜமானுக்கு விரோதமாக தீங்கு செய்யல.
1: He did not do any evil against his master.
0: அவருடைய எஜமானுடைய குடும்பத்தார் அவருடைய மனைவி இவனுக்கு தீங்கு செய்யணும்னு நினைச்ச கூட இவன் தீங்கு செய்யல.
1: Even when the master's wife want to do some evil against him but he never did it.
0: தன்னோட வந்து சிறைச்சால உட்கார்ந்திருந்தவங்களுக்கு நன்மையே இல்லாமல் தீமை செய்யல.
1: Even his co-prisoners he never did anything evil but good alone to them.
0: ஒரு அந்நிய நாட்டுக்கு அவன் தீமை செய்யல, நன்மையே செய்தான்.
1: So he did not do evil to a strange nation but he did good to that.
0: முடிவேனனா அவன் போகிற இடமெல்லாம் ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக மாறினான்.
1: And as a result he became a channel of blessing in every place wherever he went.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: நீங்க வேலைக்கு எங்க போனாலும் சரி, வேலையினுடைய அதிகாரிக்கோ கம்பெனிக்கோ அல்லது நீங்கள் இருக்கிற இடத்திற்கோ தீங்கு செய்யறதுக்கு மாத்திரம் நீங்க உங்க எண்ணத்தை இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க.
1: No matter wherever you go but don't give room to scheme evil against your office or officer or boss or anything else.
0: சில பேர் இருக்காங்க தங்களுக்கு ஏதோ ஒன்னு பிடிக்கல, தங்க வேலை ஸ்தலத்துல பிடிக்கலனா அந்த வேலை ஸ்தலத்துக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ தீங்கு செய்யணும்னு உள்ளே உட்கார்ந்துட்டு பிணைப்பாங்க.
1: So there are certain people if they don't like something in their about your workplace either directly or indirectly they will sit there and scheme evil against them.
0: உடப்பட்டத கவனிச்சு
1: Have you noticed such kind of people?
0: உள்ளே வேலை செய்வாங்க.
1: They will work there.
0: ஆனா அந்த கம்பெனிக்கு விரோதமாக அதிகாரிக்கு விரோதமாக பின்னணியில வந்து அவங்க வந்து தீங்குகளை பிணைப்பாங்க.
1: But they will scheme evil against that boss and also company in the background.
0: சில இடங்கள்ல நான் பார்த்திருக்கேன் தங்கள் சொந்த அதிகாரிக்கு தங்களுடைய எஜமானுக்கு தீங்கு செய்து அதனால் வருகிற நஷ்டத்தை அவர் படுகிறத பார்த்து சந்தோஷப்படுறவங்க கூட சில பேர் இருக்காங்க.
1: There are also certain people who rejoice over the loss that their boss has incurred by their the evil that they schemed against them.
0: And they are happy about it. And they are so happy. நான் தீங்கு செஞ்சிட்டேன்றது திருப்தி அடைகிறாங்க.
1: And they are really satisfied about that evil they have done.
0: ஒரு தேவனுடைய மனுஷனோட இருதயம் அப்படி இருக்கவே கூடாது.
1: And the heart of a child of God should not be so.
0: நான் எந்த இடத்துக்குள்ள நுழைந்தாலும் என்னாலே ஆசீர்வாதம் வர வேண்டுமே தவிர என்னால வேதனை மட்டும் வரவே கூடாது.
1: No matter wherever I go it should be blessing that should come in that place not a pain and a curse.
0: இன்னொரு காரியத்தை கவனிக்கலாம்.
1: Let us see the next one.
0: ஆதியாகமம் 39 அதிகாரம் 7 வசனம் முதல்.
1: Genesis 39 from verse 7 onwards.
0: நான் முழு பகுதியை வாசிக்க நேரம் இல்ல, நான் ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து நிறுத்திறேன்.
1: So I'll read one verse alone and stop.
0: சில நாள் சென்ற பின்பு அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னுடைய சயனி என்றாள்.
1: And it came to pass after these things that his master's wife cast her eyes upon Joseph and she said live with me.
0: நீங்கள் தொடர்ந்து இந்த காரியத்தை 12 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம்.
1: You can read this incident until verse 12.
0: Work ethics என்று சொல்லும்போது ஆறாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் வந்து any work can have corruption inside. எந்த வேலை ஸ்தலமோ வேலையாக இருந்தாலும் அதிலே பொல்லாங்கு தீமை என்பது இருந்தே ஆகும்.
1: The sixth work ethics that we have to learn is that any work can have corruption inside.
0: Any work, எந்த வேலைக்கு நீங்க போனாலும் அந்த வேலையிலே ஒரு சிலரோ அல்லது அநேகரோ பலவிதமான பொல்லாங்கு செய்யறதுக்கு அவங்க உள்ள உட்கார்ந்திருப்பாங்க.
1: So it might be any work but there might be one person or many people who will be waiting to do corrupt and do corruption.
0: Any work has corruption inside. Any work. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இது பெரிய கம்பெனி கிடையாது, வேலைக்கு போனது ஒரு வீட்டுக்கு தான்.
1: So this is not a big company here, it is just a house where he went for work.
0: இந்த வீட்ல எஜமான் வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஒரு உள்ளமுள்ள மனுஷன்.
1: This master is a very good hearted man here.
0: அவன் எல்லாவற்றையும் யோசேப்பை நம்பி அவன் கையில் கொடுக்குறான்.
1: So he trusted Joseph and committed everything in hand.

0: ஜோசப்.
1: அவன் அடிமை போல ட்ரீட் பண்ணல, அவனை தன்னுடைய பங்காளிய போல ட்ரீட் பண்றான்.
0: He did not treat him like a slave, but he treated him like a partner.
1: ஆனா இந்த வீட்ல மற்ற வேலைக்காரர்களால ஏதாவது பிரச்சனைன்னு கேட்டா அங்கேயும் பிரச்சனை கிடையாது.
0: If you ask is there any problem with other servants, it was not so.
1: ஆனால் அந்த வீட்டினுடைய எஜமாட்டியே இவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா மாறினார்.
0: But this mistress of the master's wife became a great problem for him.
1: ஒரு தேவனுடைய பிள்ளை நல்லா விளங்கிக் கொள்ளணும், எப்படி ஒரு சம்பூர்ணமான ஒரு உலகம், பூரணமான கரையற்ற ஒரு உலகம் இந்த உலகத்தில் இல்லையோ, அதே போல ஒரு துன்மார்க்கம் இல்லாத ஒரு வேலை ஸ்தலமும் இல்லை என்பதை நீங்க விளங்கிக் கொள்ளணும்.
0: Like how there is no perfect world here, we should also understand there is no a work without any corruption.
1: நிறைய பேர் வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டா, பாஸ்டர் என் வேலையில வந்து இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, இது சரியில்லை, அது சரியில்லை.
0: Many people will complain saying, Pastor, we have this problem here, this problem in my workplace, this is not right, this is not right.
1: அவங்க அப்படி பண்றாங்க, இவங்க அப்படி பண்றாங்க.
0: They say they are doing that, they are doing like this.
1: அவங்க அப்படி வாங்குறாங்க, இவங்க இப்படி வாங்குறாங்க.
0: They are getting bribes that way and this way.
1: என் கண்ணால பார்க்கறேன் இந்த துன்மார்க்கம் நடக்குது.
0: So I witness by my own eyes, I can see all those corruption happening.
1: இன்றைக்கு மட்டும் இல்ல, அன்னைக்கே நடந்தது.
0: Not only today, it happened in earlier days as well.
1: ஒரு கம்பெனில இல்லங்க, ஒரு வீட்டுக்குள்ளேயே corruption-ஐ கண்ட்ரோல் பண்ண முடியல.
0: So it was not in a company, they could not control this corruption in a small house here.
1: இத பத்தி ரொம்ப பேசலாம்.
0: We can read speak more about this.
1: நீங்க அந்த போர்த்திபார பாத்தீங்கனா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அவருக்கு ஒண்ணுமே தெரியல.
0: When you look at this Potiphar, he was not aware such a kind of problem was prevailing in his house.
1: ஒரு பக்கம் பாத்தீங்கனா அத்தனை வேலைக்காரனுக்கும் தெரியல.
0: So even all his servants were not aware of this problem.
1: பிரச்சனை வந்து யாருக்குனா ஒரே ஒரு வேலையாளுக்கு மட்டும் வந்தது.
0: This problem came only to one servant.
1: கடைசில பாத்தீங்கனா அந்த பிரச்சனைக்கான தீர்வை அல்லது அதுல தப்பித்து கொள்ள செய்த யோசேப்பின் உண்மையான காரியத்தை கூட நம்புறதுக்கு யாருமே இல்லை.
0: So even at last the true or faithful act which Joseph did to escape from this problem was not also believed by anybody.
1: நீங்க வேலை கொள்ளன உடனே வேலை ஸ்தலத்துல வந்து சில வேளையில பிரச்சனை நமக்கு மேல் உள்ள அதிகாரிகள்ட்ட இருந்து வரும்.
0: Sometimes you have to understand that people over us in authority, we will have problems and through them.
1: உதாரணமாக யோசேப்பு போர்த்திபார்.
0: For example, Joseph and Potiphar.
1: போர்த்திபாருடைய மனைவி இவனுக்கு மேல எஜமாட்டியா இருந்தால் அவள் மூலமாக பிரச்சனை வந்தது.
0: So this Potiphar's wife was above him or over him and he had problem through her.
1: சில வேளையில சோதனை பிரச்சனை என்பது நமக்கு கீழ இருக்கவங்களாலையும் வரும்.
0: Sometimes problems and temptations can come through people who are under our authority.
1: உதாரணமாக தாவீது.
0: For example, David.
1: அவனுக்கு சோதனை எங்க இருந்துச்சுனா எஜமாட்டி கிட்ட கிடையாது, தன்னுடைய சேவகனுடைய மனைவி கிட்ட இருந்துச்சு.
0: So here he did not have a temptation with his master's wife, but he had a temptation with his servant's wife.
1: தன்னுடைய soldier's wife தான் பிரச்சனை.
0: So the problem was with the soldier's wife.
1: எந்த ஒரு ஏரியாவும் சோதனை இல்லாத ஒரு இடம் நீங்க சொல்லவே முடியாது.
0: You can never say there is no area which is devoid of temptation.
1: இவர்களால தான் பிரச்சனை வரும்னா நீங்க வந்து பிரிச்சலாம் பார்க்க முடியாது.
0: You cannot even discern saying that you will get a problem only through this person.
1: வாலிபர்களாலும் பிரச்சனை வரும்.
0: You will have problems through young people.
1: சில வேளை இளம் பெண்களால பிரச்சனை வரும்.
0: Sometimes it can come because of young girls.
1: இந்த ரெண்டு சம்பவங்களையும் படித்தீங்கன்னா, யோசேப்பின் சம்பவம், தாவீதின் சம்பவம், ரெண்டுமே எந்த வழியா சோதனை வந்ததுன்னா திருமணமான பெண்கள் வழியா தான் வந்தது.
0: So if you read both the cases of Joseph and David, the temptation, the problem came only through married women.
1: ஆண் என்றோ பெண் என்றோ பிரச்சனையை பிரிக்கலாம் முடியாது.
0: You can never separate or discern saying that the problem is because of male or female.
1: எல்லா இடத்துலயும் கரப்ஷன் இருக்கு.
0: Corruption prevails everywhere.
1: எல்லா இடத்துலயும் தீங்கு இருக்கு.
0: So there is corruption evil.
1: எல்லா இடத்துலயும் பொல்லாங்க இருக்கு.
0: This evil and wickedness prevails everywhere.
1: நாம தான் எச்சரிப்பா இருக்கணும்.
0: We should be very careful.
1: நான் போற வேலையில எந்த ஒரு துன்மார்க்கமோ, எந்த ஒரு கபடோ, எந்த ஒரு குற்றமோ அநீதியோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ற ஒரு வேலை ஸ்தலம் இந்த உலகத்துல எங்கேயுமே கிடையாது.
0: So you can never find a workplace which is devoid of all this corruption, wickedness or sin.
1: ஆனால் இவ்வளவு கரப்ஷன் இருந்தாலும் தன்னுடைய இருதயத்தை கரைப்படுத்தாம யோசேப்பு பார்த்து கொண்டான்.
0: Though he had so much of corruption, this Joseph was very careful not to corrupt his heart through this.
1: உலகமே கரப்டா இருந்தாலும், சுற்றி உள்ள சூழ்நிலைகள் எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான கரப்ஷன்ல நடந்தாலும், தன்னுடைய பர்சனல் லைஃப அவன் சுத்தமாக பார்த்துக்கொண்ட.
0: Even the entire world is corrupted, even the situation around him is corrupted, but he kept his heart very pure and holy before God.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: இத பத்தி அதிகம் பேசும்போது நான் டைம் இல்லாதனால கொஞ்சம் ஸ்கிப் பண்றேன்.
0: So I can speak more about this, but since I don't have time, I skip it.
1: இன்னொரு முறை வாய்ப்பு வரும்போது நான் பேசுறேன்.
0: When I get another chance, I will speak about it.
1: கடைசியா ஒரு சத்தியம்.
0: And last ethic.
1: நீங்கள் ஆதியாகமம் 39 13 பாருங்க.
0: Genesis 39 from verse 13 onwards.
1: அங்கே வாசிக்கும் போது அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனதை அவள் கண்டபோது அவள் தன் வீட்டு மனிதரை கூப்பிட்டு, பாருங்கள், எபிரேய மனுஷன் நம்மிடத்தில் சரசம் பண்ணும்படி அவனை நமக்குள் கொண்டு வந்தார். அவன் என்னோட சயனிக்கும்படி என்னிடத்தில் வந்தான். நான் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டேன். நான் சத்தமிட்டு கூப்பிடுகிறதை அவன் கேட்டு தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போனான் என்று சொன்னாள்.
0: And it came to pass when she saw that he had left his garment in her hand and was fled forth, that she called unto the men of her house and spake unto them, saying, See, he hath brought in an Hebrew unto us to mock us. He came in unto me to lie with me, and I cried with a loud voice. And it came to pass when he heard that I lifted up my voice and cried, that he left his garment with me and fled and got him out.
1: ஒர்க் எத்திக்ஸில் ஏழாவது ரொம்ப முக்கியமானது என்னென்னா, என்டியோர் ஃபால்ஸ் சார்ஜஸ். வேலை ஸ்தலத்திலே நமக்கு விரோதமாய் எழுப்பப்படும் பொய்யான குற்றச்சாட்டுகளிலும் நீங்கள் பொறுமையுடனும் சகிப்புடனும் இருக்கணும்.
0: You have to endure false charges.
1: Endure false charges. இதுல பாத்தீங்கன்னா கர்த்தர் தான் யோசேப்போட இருந்தாரு.
0: So here the Lord was with Joseph.
1: யோசேப்பு காரியசக்தி உள்ளவன் தான்.
0: And Joseph was a prosperous man.
1: கர்த்தர் அவன் மூலமாய் இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார் தான், எந்த சந்தேகமும் கிடையாது.
0: And it is true, and there is no doubt the Lord blessed this family because of him.
1: எத்தனையோ சாட்சிகள், எத்தனையோ பதக்கங்கள், எத்தனையோ பாராட்டுகள் அவன் லைஃப்ல இருந்தாலும்,
0: though he had so much of appreciation, so many witnesses, testimonies and medals in his life,
1: அவன் வாழ்க்கையில பொய்யான குற்றச்சாட்டுகள் இல்லாம இருந்ததே கிடையாது.
0: So his life was not without false accusations.
1: தேவனுடைய மனிதர்கள் அநேகர் இந்த பாதை வழியா கடந்து போறாங்க.
0: Many children of God also passed through the same path.
1: செய்யாததை செய்தேன் என்றும் செய்ததை செய்யவில்லை என்றும் குற்றம் சாட்டப்படுதல் என்பது வாழ்க்கையில் ஒரு பகுதி என்றதை நீங்க விளங்கிக் கொள்ளணும்.
0: So accusing what you have done to be not done and what you have not done to be done is a part of a life.
1: அல்ல கவனிக்கணும், வேலை ஸ்தலத்துல இத பார்த்து நீங்க பயந்திர கூடாது, சோர்ந்து போயிட கூடாது.
0: So you should not be disappointed or worried looking at this kind of thing in your workplace.
1: யோ, நான் இவ்ளோ உண்மையா இருந்து என் மேல் இப்படி ஒரு பொய் பழி சொல்லிட்டாங்களே.
0: See, I was so faithful but people have falsely accused me.
1: நான் செய்த நன்மை எல்லாம் மறந்துட்டாங்களே.
0: They forgot all the goodness that I have done.
1: ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா இதுக்கு evidence வேற என்னமா எடுத்துறாங்க.
0: So what is more surprising is that this woman had a evidence for this.
1: என்ன evidence?
0: What is that evidence?
1: யோசேப்பு தப்பித்து செல்லும்படி விட்டு போன வஸ்திரத்தை எடுத்துட்டு இந்த மாதிரி பிடுங்கினது. அந்த வஸ்திரத்தை அவனுக்கு விரோதமான சாட்சியா காட்டுறாங்க.
0: So she was the one who pulled his garment and but he took that as an evidence against him.
1: ரொம்ப வேதனை என்னன்னா இத்தனை வருஷம் உண்மையா வேலை செஞ்சு கடைசில பார்த்தா அத்தனை வேலைக்காரனையும் கூப்பிட்டு நம்மகிட்ட வந்தவன் வந்து நமக்கு இவ்வளவு பெரிய தீங்கு பண்ணிட்டான்னு பெரிய ஒரு அபாண்ட பழியை அவன் மேல் சுமத்துகிறார்.
0: The painful thing that happened is that this man who came and worked and was faithful to him, but she at last said this man did such kind of wicked thing and a great false accusation was laid.
1: கடைசில பார்த்தா எஜமான் இவ்வளவு நாள் இவனை நம்பினவன் அவனையே என்ன பண்ணிட்டாங்கன்னா அவன் செய்த குற்றவாளி என்று சொல்லி அவனை நம்ப வச்சிட்டாங்க.
0: At last they also made a master to believe that he is the one who did this criminal act and made him to believe.
1: ஆனா இவ்வளவு நடந்தாலும் யோசேப்பு ஒரு நாளும் சோர்ந்து போகவே இல்லை.
0: But though these many things happened, this Joseph was not at all worried.
1: அவன் தன்னுடைய சூழ்நிலைகளுக்கு தன்னை விட்டு கொடுக்கவே இல்லை.
0: He never gave himself to those situations.
1: நீதிக்காக நின்னா பாவத்தை விட்டு ஓடுனா.
0: He stood for righteousness and he ran away from sin.
1: அதனால் வரும் வேதனைகளை சந்தோஷமா சகித்தான்.
0: And he also endured the suffering that he had to encounter because of
1: வேதனையை பார்த்தலாம் பயப்படல.
0: He was not afraid of the pain.
1: பிரச்சனைகளை பார்த்து பயப்படல.
0: He was not afraid of the problems.
1: வேதம் முழுவதும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போராட்டங்கள் வேலை செய்கிறவர்களுக்கு உண்டு என்பதை மறந்துடாதீங்க.
0: So even if you read the entire Bible, you can see people who work will endure such kind of problems.
1: நீதியாய் நடக்க விரும்புகிற யாவரும் துன்பப்படுவார்கள் தான் போட்டிருக்கு.
0: So it is written whoever want to live wise righteously they will be suffering.
1: They will suffer, they will have suffering. நிச்சயமா அவங்க வந்து துன்பப்படுவாங்க.
0: They will surely suffer.
1: தானியேலை பாருங்க.
0: Look at Daniel.
1: ரொம்ப உண்மையா இருந்தான், எஜமானுடைய கண்கள்ல ராஜாவின் கண்ல தயவு பெற்றவனாக இருந்தான். அவனுக்கு விரோதமாய் சூழ்ச்சி செய்யப்பட்டு அவன் செய்யாத குற்றத்தை செய்ததாக அவன் மேல ஒரு விதமான குற்றம் சுமரும்படி சட்டத்தையே மாற்றினாங்க.
0: So he was very faithful and he received favor in the sight of the king, but still he was falsely accused of the act which he did not do as if they have done, and they also changed the decree against him.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: இதற்கெல்லாம் நிறைய வெள்ள காரணம் வந்து பல காரணங்கள் இருக்கு.
0: So there are many reasons for this kind of things.
1: இந்த யோசேப்பின் காரியத்தை பார்த்தினா யோசேப் எந்த தீங்கும் செய்யல, ஆனால் அவனுடைய அழகு, அவனுடைய வசீகரம், அவனுக்கு இருந்த சரீர அழகு ஒரு இச்சைக்குரிய பொருளாக அநேகரால் பார்க்கப்பட்டது.
0: So here this this Joseph was faithful, he was very truthful, but his own beauty became a thing that has been lusted after by this woman.
1: அது ஒரு கண்ணியாக மாறின.
0: That became a snare to him.
1: அது அநேகரால் வந்து பொறுத்து கொள்ள முடியல.
0: Many people could not bear that.
1: இன்னொன்னு சில பேர் இருக்காங்க. சில பேர் வந்து ஒன்னு நம்மால் கவரப்பட்டு நம்மள பிரச்சனைக்குள்ள இழுக்கணும்னு நினைப்பாங்க. ரெண்டாவது ஒரு கூட்டம் இருக்கு, அவங்க வந்து நம்முடைய வெற்றியை பார்த்து சகித்து கொள்ள முடியாம எரிச்சலினால் நம்ம மேல வந்து அவங்க வந்து பெரிய பிரச்சனைகளை, பெரிய அபாண்ட பழிகளை நம்ம மேல் சுமத்துவாங்க.
0: There will be some people who will be attracted by us and they want to involve us into some problem. There will be other people who will be very angry and jealous over our success and they want to do scheme some evil and bring some problem to us.
1: அதாவது there are people who want to influence us and there are people who are intimidated by us. Both words are very important. Or work spot la idu nadakkum. People who want to influence us, nammela aadikam selutha virumbuvaanga, nam adarku inangada bodhu nammela poi poli samathuvaanga. People who want to influence us, and when they fail, they bring up false accusations. Innoru kooda irukranga, they are intimidated by us. Nammala vandu avanga bayamurthapadranga nammudaiya vetriyum nammudaiya valarchiyum nammudaiya மேன்மையும் அவர்களுக்கு பயத்தை உண்டாக்கிடுது.
0: Our success, our growth, our exaltation really intimidates us.
1: அத வந்து எப்படி கவுண்டர் பண்றன்னு தெரியல அவங்களால.
0: They don't know how to counter that.
1: அதுக்கு அவங்களால ஈடு கொடுக்க முடியல.
0: They cannot give equal to that.
1: They cannot come equal. அவங்க வந்து அதுக்கு வந்து ஈடு கட்ட முடியாது. அவங்களுக்கு இணையாகவே அவங்க வரவே முடியாது.
0: They cannot come equal to that.
1: அதனுடைய விளைவு என்னன்னா எரிச்சலினாலே நம்ம என்ன பண்ணலாம்னா பிரச்சனைகளுக்குள்ள ஆழ்த்தலாம்.
0: As a result they can bring problems because of jealousy and anger.
1: ஆனா இத்தனைக்கும் நடுவுல யோசேப்பு கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருந்தான்.
0: But amidst this Joseph remained faithful to God.
1: வெற்றியும் உயர்வும் சுலபமா வரல, ஆனா நிச்சயமாக வந்தது.
0: Success and exaltation did not come easily but it came surely.
1: நீங்க அதனால சோர்ந்து போக கூடாது.
0: Therefore you should not be disappointed.
1: ஏழு காரியங்களை கவனிச்சோம் இன்னைக்கு.
0: We learned 7 things today.
1: வேகமா அதை பாப்போமா?
0: Let us read it.
1: ஏழு வேலை ஸ்தலத்துல நாம கடைபிடிக்க வேண்டிய ஏழு முக்கியமான உண்மைகள், சத்தியங்கள்.
0: 7 work ethics.
1: நம்முடைய கோட்பாடுகள், ஒழுக்கங்கள்.
0: The 7 ethics that we have to follow in a workplace.
1: முதலாவது என்னது?
0: First,
1: கர்த்தரே நம்முடைய வேலையை நிர்ணயிக்கிறார் என்று அறிந்து நாம் நம்முடைய வேலையை குறித்து குறை சொல்லாமல் இருக்க வேண்டும்.
0: We have to be complaint free, realizing that it is God who decides our workplace and work.
1: இரண்டாவது,
0: second,
1: நாம் எந்த இடத்துக்கு வேலையிலே தேவனால் அமர்த்தப்பட்டாலும் அந்த இடத்திலே தேவன் நம்மோடு இருக்கிறார். அது எளிமையான வேலையா இருந்தாலும் தேவன் நம்மோடு இருக்கிறார் அப்படின்றது நீங்க மறந்துடக்கூடாது.
0: So no matter wherever you are working, but we should never forget the companionship of God in our workplace.
1: இன்னைக்கு விசுவாசிங்க, தேவன் நம்முடைய ஆபீஸ்ல நம்மோடு வருகிறார்.
0: Today believe that the Lord is coming with you in your workplace.
1: நம்மோடு கூட இருக்கிறார்.
0: He is with you.
1: நம்முடைய போராட்டங்களை நம்மள தனியா விடுறது இல்ல.
0: He is not letting us alone in our struggles.
1: நீங்க செய்யற ஊழியத்துல கூட இருக்கிறார்.
0: The Lord is with you in your ministry.
1: வலக்கரத்தை பிடித்து நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார்.
0: The Lord says he is holding on your right hand. He says that do not be afraid, but I am with you.
1: மூன்றாவது நாம் கற்றுக்கொண்ட சத்தியம் என்ன?
0: The third ethic that we learned,
1: எந்த வேலையை கொடுத்தாலும் எல்லா வேலையும் செய்வதற்கு ஆயத்தமா இருங்க. தெரிந்தெடுத்து செய்யறத ஒரு வழக்கமா வைத்திருக்காதீங்க.
0: The third one is don't be choosy in your work.
1: நீங்க எந்த வேலையை செய்தாலும் அதை தேவன் ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவர்.
0: The Lord is faithful to bless whatever work you do.
1: நீங்க அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் தானே போட்டிருக்கேன்.
0: It is written all that he does shall prosper.
1: இதை செய்தாதான் நான் வெற்றி பெறுவேன் நினைக்காதீங்க. எதை செய்தாலும் கர்த்தர் நம்மோடு இருப்பார், ஆனால் எல்லாவற்றிலையும் கர்த்தர் வெற்றியை தருவார். ஆகவே நான் தெரிந்தெடுத்து நான் வந்து வேலை செய்ய மாட்டேன்.
0: So only if the Lord is with you in all that you do, the Lord will really give you success. Therefore don't be choosy in your work.
1: நான்காவது,
0: fourth,
1: நாம் கற்றுக்கொண்ட பாடம், gain confidence of your masters. கர்த்தர் நமக்கு கொடுத்த எஜமான்களுடைய நம்பிக்கையை நாம பெற வேண்டும், சம்பாதிக்க வேண்டும்.
0: Fourth, gain confidence of your masters.
1: ஒவ்வொரு நாளும் நம்முடைய நம்பிக்கை பெருக வேண்டும்.
0: Each and every day our trust should increase.
1: ஐந்தாவது,
0: fifth,
1: நம்முடைய வாழ்க்கையை வேலை ஸ்தலத்திலே நமக்கு மாத்திரமல்ல அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக மாற வேண்டும்.
0: We should become a channel of blessing in our workplace to many.
1: நான் சம்பாதித்தேன், நான் வாழுகிறேன் என்ற நிலையிலே மாத்திரம் இல்லாமல் என் மூலமாக என் எஜமான ஆசீர்வதிக்கப்படணும்னு ஆசைப்படணும்.
0: So we should not stop with the state where I earn, I live well, but we should also have a desire that our master should also be blessed through me.
1: ஆறாவது கவனித்தோம்.
0: The sixth ethic.
1: வேறு ஸ்தலத்தில் துன்மார்க்கம், கபடு, மோசம் இல்லாத ஒரு வேலை ஸ்தலம் இல்லை. ஆனால் அதிலிருந்து நம்மை நாம் காத்து கொள்ள வேண்டிய உத்தரவாதத்தில் நாம் இருக்கிறோம்.
0: So any work can have corruption inside, but it is our responsibility to keep away from corruption.
1: Do not involve in corruption. ஏழாவது கடைசியாக நாம் கவனித்தோம், நம்முடைய வாழ்க்கையிலே வேலை ஸ்தலத்தில் எவ்வளவு தூரம் நீங்கள் உண்மையாக நூற்றுக்கு நூறு உண்மையாக இருந்தாலும் அநேக வழியில் பொய் பழிகள், வீண் பழிகள் நம்மேல் சுமத்தப்படும்.
0: Even in your workplace, no matter how much you are faithful, there will be false accusations against you.
1: செய்யாததை செய்ததாக, செய்ததை செய்யாததாக நமக்கு விரோதமாக சாட்சியங்களோடு சில வேளையில கொண்டு வருவாங்க.
0: Sometimes they will also bring evidences saying that what you have done has not done and what you have not done has done by you.
1: ஆனால் அவைகளை பொறுமையோடு சகிக்க வேண்டும்.
0: But you have to endure false charges.
1: முடிவிலே நம்முடைய நித்திய எஜமான் நமக்கு பலன் தருவார்.
0: At last our eternal master will reward us.
1: இது உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கிறது என நம்புகிறேன்.
0: I hope that this is really useful to you.
1: உங்கள் வேலை செலத்திலே தொடர்ந்து முன்னேற கர்த்தர் கிருபை தருவார்.
0: May God give us grace to progress in your work.
1: ஜெபம் பண்ணுவோம்.
0: Let us pray.
1: இரக்கமும் கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்த நல்ல பாடங்களுக்காக நன்றி.
0: A merciful and gracious father, thank you for the good lesson that you taught us, Lord.
1: வேலை செய்யும்படி சோம்பலை விட்டு விலகும்படி எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன்.
0: Lord, you are speaking to us that we may discard laziness, that we may work hard in our life, Lord.
1: எங்கள் வேலை ஸ்தலம் என்பது எவ்விதமாக வேலை செய்ய வேண்டும் என்பதை யோசேப்பின் வாழ்க்கையின் மூலமாய் கற்றுக் கொடுத்தீர்.
0: Lord, you also taught us through the life of Joseph as how we are supposed to work in our workplace.
1: ஆண்டவரே, நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களை எங்கள் வாழ்க்கையில அனுபவமாக்கி அதன் மூலமாய் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் மேம்படுத்திக் கொள்ள உமக்குள்ளே உறுதிப்படுத்திக் கொள்ள கிருபை தாரும்.
0: Lord, give us grace that we may also make this lessons that we learnt as an experience in our life and that we may establish our life in you, Lord.
1: எங்களுக்கு துணை நின்று ஜெயத்தை தாரும்.
0: Lord, you accompany, support us and Lord, give us success.
1: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
0: In Jesus' name we pray.
1: Amen.
0: Amen.
1: Amen.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: மேகலாவுடைய எடை கூடிக்கிட்டே போச்சுது. எடையோட நோயும் கைப்பிடிச்சு வந்துச்சு. மேகலா டாக்டர் கிட்ட ஆலோசனை கேட்க போனா. டாக்டர் அவா கிட்ட, மேகலா நீங்க உங்க எடைய குறைக்கணும். 1-2 கிலோ இல்ல, 15 கிலோ குறைக்கணும். நீங்க எடை குறையாட்டி உங்க உடல் நலத்துக்கு மிகவும் கேடு. அது மட்டும் இல்ல, நீங்க வாழ்நாள் முழுசும் நிறைய மருந்து மாத்திரைகள் எடுக்க வேண்டியது இருக்கும்னு ரொம்ப கண்டிப்பா சொல்லிட்டாரு. மேகலா உடனே செயல்ல இறங்குனா. ஒரு நல்ல ஜிம்மா பார்த்து சேர்ந்தா. உணவு பழக்க வழக்கங்கள்ல மிகவும் கவனம் எடுத்துக்கிட்டா. எண்ணெய், கொழுப்பு, இனிப்பு வகைகளை கண்ணால கூட பாக்கிறத தவிர்த்தா. நொறுக்கு தீனிய அறவே விட்டா. ஒரு நேர சாப்பாட்டுக்கும் அடுத்த நேர சாப்பாட்டுக்கும் சரியான இடைவேளை விட்டு, சரியான நேரம் சாப்பிட்டு, எடையில எதையும் குறிக்காம வாயையும் வயிற்றையும் கட்டுப்படுத்தினா. சீக்கிரமே படுக்க போய் சீக்கிரமே எழும்புனா. ஜிம்முக்கு போறது பத்தாதுன்னு அதிகாலையில வாக்கிங் போனா. அவளுடைய முயற்சிக்கு நல்ல பலன் இருந்துச்சு. நல்லா எடை குறைஞ்சி ட்ரிம் ஆயிட்டா. அவளுடைய தாழ்வு மனப்பான்மை போய் சுயமதிப்பு அதிகரிச்சது. இதெல்லாம் சரிதான், ஆனா அவ குணம் மாறிச்சது. தன்னுடைய கட்டுப்பாட்டை பற்றிய பெருமை அவளை ஆட்கொள்ள ஆரம்பிச்சது. நான் நினைச்சதை சாதிச்சிட்டேன் அப்படிங்கிற கர்வத்தோடையே இருந்தா. அது மட்டும் இல்ல, அடுத்தவங்களை பார்த்து அவங்க சாப்பிட்ற விதத்தை பார்த்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சா. ஐயோ, இதெல்லாம் சாப்பிடவே கூடாது அப்படின்னும், என்ன நீங்க எவ்வளவு சாப்பிட்றீங்க, இது உடலுக்கு நல்லதே இல்லை அப்படின்னும், இப்படி எப்ப பார்த்தாலும் எதையாவது கொறிச்சுக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்கு ஒரு கட்டுப்பாடே கிடையாதா அப்படின்னும் பார்த்தவங்களுக்கெல்லாம் அறிவுரை கொடுக்க ஆரம்பிச்சா. அறிவுரையோட விடாம தான் எப்படி கட்டுப்பாடோட இருந்தேன்னு சொல்லி பெருமைப்படுவான். நாம எப்படி இருக்கிறோம்? ஏதாவது சில துறைகள்ல நாம மத்தவங்களை விட சிறந்தவங்களா இருக்கலாம். அதுக்காக நாம பெருமைப்பட்டுக்கிட்டு அடுத்தவங்களை மட்டும் தட்டிக்கிட்டு இருக்கோமா? பூரணமான சிறந்தவரான இயேசு கிறிஸ்து நம்மள மட்டும் தட்டாம நம்மள நம்ம குறைகளோட ஏத்துக்கிட்டாரு. அவர் எந்த தாராதரமும் பார்க்கல. எந்த விஷயத்துக்காகவும் பெருமைப்படாதீங்க, அது உங்களை அழிச்சிரும். அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை அப்படின்னு பரிசுத்த வேதாகமத்திலையும் வாசிக்கிறோம்.

ஹல்லேலூயா. ஓகே, நம்மளை வந்து ஆண்டவர் மீட்டது மட்டும் இல்லை, அவர் என்ன பண்றாரு, இன்னுமே நமக்காக உயிரோடு இருக்கிறார். மை ரிடீமர், சத்தமா சொல்லலாம், மை ரிடீமர், மை ரிடீமர். லெட்ஸ் சிங் மை ரிடீமர் லிவ்ஸ்.

Thank you, Jesus. We thank you for your love, Lord. உம்மை ஆராதிப்பேன் ஆண்டவரே. என்னை மன்னிக்க வந்த தெய்வமே, உம்மை போல் அழகுள்ளவங்க யாரும் இல்லை ஆண்டவரே. Your forgiveness so much for us, Lord. We don't deserve your forgiveness. Thank you, Lord.

remember the place you found me, Jesus. ஒருவேளை இயேசுப்பா, ஒருவேளை இயேசுப்பா நீங்க என்ன சேவ் பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா, I don't know where I would have been now, Lord Jesus. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன் ஆண்டவரே, நீர் என்னை தேடி வந்தீங்க இயேசுப்பா.

எஸ்ட்ரா 4 சிறையில் இருந்து வந்த ஜனங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகின்றார்கள் என்று யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் இருந்த சத்துருக்கள் கேள்விப்பட்ட போது அவர்கள் செருபாலிடத்திற்கு வந்து, உங்களோடைய கூட நாங்களும் கட்டுவோம், உங்களை போல நாங்களும் உங்கள் தேவனை நாடுவோம், இவ்விடத்துக்கு எங்களை வரப்பண்ணின அசீரியாவின் ராஜாவாகிய எசரத்தோன் நாட்கள் முதற்கொண்டு அவருக்கு நாங்களும் பலியிட்டு வருகின்றோம் என்று அவர்களோடே சொன்னார்கள். அதற்கு செருபாபேலும் யெசுவாவும் இஸ்ரவேலில் மற்றமுள்ள தலைவரான பிதாக்களும் அவர்களை நோக்கி, எங்கள் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுகிறதற்கு உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் ராஜா எங்களுக்கு கட்டளையிட்டபடி நாங்களே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு அதை கட்டுவோம் என்றார்கள். அதனாலே அந்த தேசத்து ஜனங்கள் யூதா ஜனத்தின் கைகளை தளர பண்ணி கட்டாதபடிக்கு அவர்களை சங்கடப்படுத்தி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் காலம் முழுவதும், தரியு என்னும் பெர்சியா ராஜா அரசாண்ட காலம் மட்டும் அவர்களை யோசனையை அவத்தமாக்கும்படி அவர்களுக்கு விரோதமாய் ஆலோசனைக்காரருக்கு கைகூலி கட்டினார்கள். அகாஸ்வேரு ராஜா ஆளுகின்ற போது அவனுடைய ராஜ்யபாரத்தின் துவக்கத்திலே யூதாவிலும் ஜெருசலேமிலும் குடியிருக்கின்றவர்களுக்கு விரோதமாக பிரியாது எழுதினார்கள். அர்தசஷ்டாவின் நாட்களிலும் பிசாமும் மித்திரே தாத்தும் தபேயேலும் மற்றமுள்ள அவர்கள் வகையராகவும் பெர்சியாவின் ராஜாவான அர்தசஷ்டாவுக்கு ஒரு மனு எழுதினார்கள். அந்த மனு சீரிய எழுத்திலும் சீரிய பாஷையிலும் எழுதியிருந்தது. ஆலோசனை தலைவனாகிய ரெகுமும் கணக்கனாகிய சிம்சாவும் ஜெருசலேமுக்கு விரோதமாக அர்தசஷ்டா என்னும் ராஜாவுக்கு எழுதின மனுவிலே கையொப்பம் போட்டவர்கள் யார் என்றால், ஆலோசனை தலைவனாகிய ரெகுவும் கணக்கனாகிய சிம்சாயும் மற்றமுள்ள அவர்கள் வகையராவியராகிய தினாவியர், அபத்சாத்தியர், தர்பேலியர், அப்பார்சியர், அர்கேவியர், பாபிலோனியர், சுஷங்கியர், திகாவியர், ஏலாமியரானவர்களும் பெரியவரும் பேர் பெற்றவருமான அஸ்னாபார் அவ்விடங்களில் இருந்து அழைத்து கொண்டு வந்த சமாரியாவின் பட்டணத்திலே குடியேற பண்ணின மற்ற ஜனங்களும் நதிக்கு இப்பால் இருக்கின்ற மற்ற ஜனங்களுமே அவர்கள் அர்தசஷ்டாவின் என்னும் ராஜாவுக்கு அனுப்பின மனுவின் நகலாவது, நதிக்கு இப்புறத்தில் இருக்கின்ற உமது அடியார் முதலானவர்கள் அறிவிக்கின்றது என்னவென்றால், உம்மிடத்தில் இருந்து எங்களிடத்திற்கு வந்த யூதர் எருசலேமிலே கூடி கலகமும் பொல்லாப்புமான அந்த பட்டணத்திற்கு அஸ்திபாரங்களை இணைத்து அதன் மதில்களை எழுப்பி கட்டுகின்றார்கள் என்பது ராஜாவுக்கு அறியலாவதாக. இப்போதும் இந்த பட்டணம் கட்டப்பட்டு அலங்கங்கள் எடுப்பிக்கப்பட்டு தீர்ந்தால் அவர்கள் பகுதியையும் தீர்வைகளையும் ஆலயத்தையும் கொடுக்க மாட்டார்கள். அதனால் ராஜாக்களின் வருமானத்திற்கு நஷ்டம் வரும் என்று ராஜாவுக்கு அறியலாவதாக. இப்போதும் நாங்கள் அரண்மனை உப்பு தின்கின்றபடியினால் ராஜாவுக்கு குறைவு வர பார்த்திருக்கின்றது எங்களுக்கு அடாத காரியம். ஆகையால் நாங்கள் இதை அனுப்பி ராஜாவுக்கு தெரியப்படுத்துகின்றோம். உம்முடைய பிதாக்களின் நடபடி புஸ்தகங்களில் சோதித்து பார்க்க உத்தரவாக வேண்டும். அப்பொழுது இந்த பட்டணமும் கலகமும் ராஜாக்களும் சீமைகளும் நஷ்டமும் உண்டாக்குகின்ற பட்டணம் என்றும், பூர்வகாலம் முதல் கலாதி உள்ளதாயிருக்கின்றபடியினால் இந்த பட்டணம் பால்கடிக்கப்பட்டது என்றும் அந்த நடபடி புஸ்தகங்களில் கண்டறியலாம். ஆகையால் இந்த பட்டணம் கட்டப்பட்டு அதில் அலங்கங்கள் எடுப்பிக்கப்பட்டு தீர்ந்தால் நதிக்கு இப்புறத்திலே உமக்கு ஒன்றும் இராதே போம் என்பதை ராஜாவுக்கு அறியப்படுத்துகின்றோம் என்று எழுதி அனுப்பினார்கள். அப்பொழுது ராஜா ஆலோசனை தலைவனாகிய ரெகூமுக்கும் கணக்கனாகிய சிம்சாய்க்கும் சமாரியாவில் குடியிருக்கின்ற மற்றமுள்ள அவர்களுடைய வகையராவுக்கும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கின்ற மற்றவர்களுக்கும் எழுதி அனுப்பின பிரதி உத்தரமாவது, உங்களுக்கு சமாதானம்.
நீங்கள் அனுப்பின மனு நமது சமூகத்தில் தீர்க்கமாய் வாசிக்கப்பட்டது. நம்முடைய உத்தரவினால் சோதித்து பார்க்கும் போது அந்த பட்டணம் பூர்வகாலம் முதல் ராஜாக்களுக்கு விரோதமாய் எழும்பினது என்றும், அதிலே கலகமும் ராஜ துரோகமும் காணப்பட்டது என்றும், ஜெருசலேமின் வல்லமை உள்ள ராஜாக்கள் இருந்தார்கள் என்றும், அவர்கள் நதிக்கு அப்புறத்தில் இருக்கின்ற சகல தேசங்களையும் ஆண்டு வந்தார்கள் என்றும், பகுதியும் தீர்வையும் ஆயமும் அவர்களுக்கு செலுத்தப்பட்டது என்றும் தெரிய வருகின்றது. இப்பொழுது நம்மிடத்தில் இருந்து மறு உத்தரவு பிறக்கும் வரைக்கும் அந்த மனிதர் அந்த பட்டணத்தை கட்டாமல் நிறுத்திவிடும்படி கட்டளையிடுங்கள். இதிலே நீங்கள் தவறாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ராஜாக்களுக்கு நஷ்டமும் சேதமும் வர வேண்டியது என்ன என்று எழுதி அனுப்பினார். ராஜாவாகிய அர்ஷஷஸ்டாவுடைய உத்தரவின் நகர் ரெஹமுக்கும் கணக்கனாகிய சிம்சாயிக்கும் அவர்கள் வகையராவுக்கும் முன்பாக வாசிக்கப்பட்ட போது அவர்கள் தீவிரத்துடனே ஜெருசலேமில் இருக்கின்ற யூதரிடத்திற்கு போய் பலவந்தத்தோடும் கட்டாயத்தோடும் அவர்களை வேலை செய்யாதபடிக்கு நிறுத்தி போட்டார்கள். அப்பொழுது ஜெருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் வேலை தடைப்பட்டு பெர்சியாவின் ராஜாவாகிய தரியு ராஜ்யபாரம் பண்ணின இரண்டாம் வருஷம் மட்டும் நிறுத்தப்பட்டிருந்தது.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த அருமையான நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இன்னும் ஒரு அருமையான வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 49 அதிகாரம் 5 வசனத்தினுடைய கடைசி வார்த்தையாய் வாசிக்கிறோம். என் தேவன் என் பலனாய் இருப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய தேவன் நம்முடைய பலனாய் இருந்து எல்லா சூழ்நிலைகளிலும் தப்பு வைக்க போகிறார். அநேக நேரங்களிலே நாம் பலன் என்று நினைக்கிற அநேக காரியங்கள் அது பலவீனமாகவே போய்விடுகிறது. சிலருக்கு பணம் ஒரு பலனை கொடுக்கும். அது இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பயங்கர தைரியம் பலனா இருக்கும். இப்படி சில காரியங்கள் சிலருக்கு இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் அது செலவழிந்து போன போது, அல்லது இல்லாத போன போது, அல்லது விட்டு விலகி போன போது அவர்கள் ஒரு மிகப்பெரிய பலவீனத்தை உணர ஆரம்பிப்பார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன இருந்தாலும் கர்த்தர் தான் பலன். ஆமென். தாவீது 18 சங்கீதத்தின் முதல் வார்த்தையிலே சொல்வார், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுகிறேன் அப்படின்னு சொல்லுவார். தாவீதுக்கு கர்த்தர் தான் பலனா இருந்தார். தாவீதுக்கு வந்த போராட்டங்களை நீங்களும் நானும் நிறைய வேத வசனங்களின் மூலம் வாசிக்கிறோம். தாவீதுக்கு ஏராளமான நெருக்கங்கள் வந்தது. சவுலினால் நெருக்கங்கள் வந்தது, சுற்றுப்புறத்தாரால் நெருக்கங்கள் வந்தது, உறவினர்களால் நெருக்கம் வந்தது. இப்படி எல்லா நெருக்கங்களின் மத்தியிலும் தாவீதை பலப்படுத்தினவர் கர்த்தர் மாத்திரமே. அதனால நான் அழகாய் சொல்கிறார், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுகிறேன். சங்கீதம் 22:15 சொல்லுவார், என் பலன் ஓட்டை போல காய்ந்து போனது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தர் தான் எனக்கு பலனா இருந்து அற்புதம் செய்தார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தர் உங்களை எல்லா சூழ்நிலைகளிலும் பலப்படுத்துவாராக, உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்துவாராக, உங்கள் பரிசுத்த ஜீவியத்தை கர்த்தர் பலப்படுத்துவாராக, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் பலப்படுத்துவாராக, உங்களை அபிஷேகத்தை கர்த்தர் பலப்படுத்துவாராக, எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் பலப்படுத்தி இன்னைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்வாராக. ஒருவேளை கடந்த நாட்களிலே அல்லது இந்த கால சூழ்நிலையிலே நீங்கள் நெருக்கப்பட்டு சோர்ந்து போன நிலைமையிலே இருக்கலாம். ஆபாகுக்கு சொல்லுவார் 3:19 வசனத்திலே, ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என்னை உயர்ந்த ஸ்தலங்களில் நடக்க பண்ணுவார். ஆண்டவர் தான் எனக்கு பலனாய் இருக்கிறார். அத்திமரம் துரிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியில் பலன் இல்லாமல் போனாலும், தொழுவத்தில் மாடுகள் இல்லாமல் போனாலும், ஆட்டு மந்தைகள் இல்லாமல் போனாலும், என்ன நடந்தாலும் கர்த்தர் தான் என் பலன் என்று ஆபாகுக்கு சொல்கிறார். இந்த காலை நேரத்தில் நம்முடைய விசுவாச வார்த்தையாய் இந்த வார்த்தையை சொல்லுவோம், கர்த்தர் என் பலனாய் இருக்கிறார். பவுலை பலப்படுத்தினவர், இன்னும் அநேக பரிசுத்தவான்களை பலப்படுத்தினவர் இந்த காலை நேரத்திலே உங்களையும் பலப்படுத்த விரும்புகிறார். நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களா? அநேக காரியங்களை குறித்து உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் சரீரத்திலே, உங்கள் குடும்பத்திலே, தொழிலிலே, உங்கள் வேலையிலே சோர்ந்து போயிருக்கிறீர்களா? கர்த்தர் இந்த காலை நேரத்திலே உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். பலப்படுத்தி உங்கள் வாழ்க்கையை ஸ்திரப்படுத்த விரும்புகிறார். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? கர்த்தர் நிச்சயமாய் ஒரு புதிய பலனை இந்த நாளில் தந்து, ஒரு புதிய ஆசீர்வாதத்தை இந்த நாளில் தந்து, உங்களை உற்சாகமாய் நடக்க பண்ணி உயர் ஸ்தலங்களில் ஏறி உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்க தேவன் உதவி செய்வாராக. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் எத்தனையோ தேவ பிள்ளைகள் சரீரத்திலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, தொழிலிலே, படிப்பிலே, வேலையிலே ஒரு பலவீனத்தோடு இருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு அவர்கள் வாழ்க்கை பலப்படுத்துங்க ராஜா. அநேக காரியங்கள் இதுதான் என்னுடைய பலன் என்று நினைத்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி அது பலவீனமாகவே மாறி போனதை நினைத்து கலங்கி கொண்டிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தி அவர்கள் சொல்லட்டும், என் தேவன் என் பலனா இருக்கிறார் என்று விசுவாச வார்த்தையை சொல்லி இந்த நாளில் அற்புதங்களை பெறுவார்களாக ராஜா. அவர்களுக்குள்ளாய் தேவனுடைய வல்லமை இறங்கி பலமாய் கிரியை செய்யட்டும். தேவனாகிய கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் செய்யும்படி ஜெபிக்கிறோம் ராஜா. நீங்க அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். என் தேவன் என் பலனாயிருப்பார். காட் பிளஸ் யூ. ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: அன்பான ஜீஃபான் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்வு கூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இதற்கான வேத பகுதி சங்கீதம் 62:8. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். இந்த வசனத்தின் ஊடாக நம்பு காத்திரு என்ற தலைப்பு கூடாக இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தரையே நம்புவதும் கர்த்தருக்கு காத்திருப்பதும் இரு வேறு விடயங்கள். இந்த இரண்டும் நமது உதடுகள் அடிக்கடி உச்சரிக்கின்ற வார்த்தைகள். ஆனால் எவ்வளவு தூரம் நாம் இந்த காரியங்களில் உண்மையாயிருக்கிறோம்? இந்த இரண்டிலும் ஒற்றுமை இருப்பதை அவதானித்தீங்களா? ஏதோ ஒன்று நடக்க வேண்டும் என்றோ, அல்லது எதிர்பார்த்திருந்தது நடக்காத போதோ, அல்லது எல்லாமே பிழைத்து போய் நல்லது நடக்காதோ என்று ஏங்கும் போதோ, அப்போதுதான் நம்புவதும் காத்திருப்பதும் நம்மை சவாலிடுகிறது. ஆனால் நாம் யாரை நம்ப போகிறோம்? யாருக்கு காத்திருக்க போகிறோம்? நம்பிக்கை அற்று போன பின்பும் நம்புவதும் காத்திருப்பதும் இலகுவான விடயங்கள் அல்ல. காத்திருப்பது என்பது மனதை அழுத்திக் கொள்ளாமல் கர்த்தரிடத்தில் அமர்ந்திருப்பது. கர்த்தரை நம்புவது என்பது அவர் தாம் சொன்னதை சொன்னபடி நிறைவேற்றுவார் என்று நம்பி வார்த்தைக்கு கீழ்ப்படிவது அவசியம். தக்க சமயத்தில் மனிதன் நம்மை கைவிடுவான். ஆனால் எந்த சந்தர்ப்பத்திலும் எவன் ஒருவன் கர்த்தருக்குள் மனோரம்யமாக பாடுகள் மத்தியிலும் என் பெலன் என் கர்த்தரே, ஜனங்களே நீங்களும் அவரை நம்புங்கள் என்று பறைசாற்றுகிறானோ அவனே மெய்யாக கர்த்தருக்கு காத்திருப்பவனும் கர்த்தரை நம்புகிறவனுமாயிருப்பான். ஆமேன். தாவீது இந்த 62 சங்கீதத்தை சிங்காசனத்தில் உட்கார்ந்திருந்து பாடவில்லை. காடு மேடு என்று அலைந்து திரிந்து துரத்தப்பட்ட போதுதான் பாடினான். நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள் என்றும் தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள் என்றும் தாவீது கூறுவதில் இருந்து அவன் எத்தகைய ஆபத்தில் இருந்திருப்பான் என்பது விளங்குகிறது. அந்த சமயத்திலும் பெலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது என்று அறிக்கை செய்கிறான். அவனால் இது எப்படி முடிந்தது? ஆம், தாவீது கர்த்தரையே நம்பினான். கர்த்தருடைய சமூகத்தில் தன் இருதயத்தை ஊற்றிவிட்டிருந்தான். அதன் பின்னர் கர்த்தருடைய வேலைக்காக காத்திருப்பதும் அவரை நம்புவதும் அவனுக்கு கடினமாக இருக்கவில்லை. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று இயேசு கூறினாரே மத்தேயு 10:30. இது என்ன? தலைமுடி நமக்கு தெரிந்து கொட்டுவதிலும் தெரியாமலே அதிகம் கொட்டி விடுகிறது. அதை கூட தேவன் அறிந்திருக்கிறார். அப்படியானால் நமது வாழ்வில் நமக்கு தெரியாமலே நடக்கின்ற சகலத்தையும் தேவன் அறிந்திருக்கிறார் என்பதை நாம் நம்பலாமே. இந்த தேவன் சகலவற்றையும் அதனதின் காலத்தில் நேர்த்தியாகவே செய்து முடிப்பார். இதை நம்பி விசுவாசிப்போம். இன்றைய சிந்தனை: கர்த்தருடைய வேலைக்கு காத்திருப்பதற்கும் அவர் நன்மையானதையே செய்வார் என்று அவரையே நம்பி இருப்பதற்கும் எனக்கு இருக்கிற தயக்கம் என்ன? அன்பான நேயர்களே, இப்படியான நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்டு மகிழ நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.

அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். எனக்காக சிலுவை சுமந்தவரே, உமக்காக நான் வாழுவேன்.

இயேசுவே, இந்த கடைசி நாட்களில் எங்கள் இந்திய தேசம் இயேசுக்காக மாறட்டும்பா. நாங்கள் ஒருவரும் அழிந்து போகாதபடி எங்கள் மேல் நீ கண்ணோக்கமாயிரும். ஒரு மாற்றத்தை என் தேசத்திற்கு தாரும். இதுவே எங்கள் வாஞ்சை, இதுவே எங்கள் சபம். என் தேசத்தின் மீது தேவனாயிரும்.

0: பிதாவே. ஆமென். கரங்களை உயர்த்தி ஹாலேலூயா எடுத்துக்கொள்வோம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 1:1 28 நாம் வாசிக்க கேட்கலாம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 1:1 28
1: முப்பதாம் வருஷம் 4 மாதம் 5 தேதியிலே நான் கேபார் நதியண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும் போது சம்பவித்தது என்னவென்றால், வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன். மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலுமுள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாயிருந்தது. அதை நான் கண்டபோது முகங்குப்புற விழுந்தேன். அப்பொழுது பேசுகிறவருடைய சத்தத்தை கேட்டேன்.
0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இந்த வார்த்தைகளை முன்வைத்து சில காரியங்களை உங்களோடு கூட பேசும்படி விரும்புகிறேன். சிறைப்பட்டவர்கள் நடுவில் எசேக்கியேல் இருக்கிறான். அப்பொழுது வானங்கள் திறக்கப்படுவதை அவனுடைய கண்கள் பார்க்கிறது. ஆமே. நான் செய்திக்குள்ளே போவதற்கு முன்பதாக இந்த வார்த்தையை சொன்னதுனால ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நல்ல கவனமா கேளுங்க. சிறைப்பட்டவர்கள் நடுவிலே ஒருவன் காணப்படுவானால் அவனுக்கு எந்த நம்பிக்கை உண்டாக்குகிற காரியம் இந்த பூமியிலேயோ அவனை சுற்றிலோ எங்கேயுமே காணப்படாது. காரணம், தன்னை சூழ்ந்திருக்கிற அத்தனை பேரும் எப்படிதான் இருக்கிறார்கள்? சிறைப்பட்டு இருக்கிறார்கள். எல்லார் கைகளிலும் விலங்குகள் காணப்படலாம். அவன் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கலாம். எந்த பக்கத்தை பார்க்க முடியும்? நம்பிக்கை உண்டாக எந்த பக்கத்தை தான் திரும்பி பார்க்க முடியும்? முன்னாடியும் சிறைப்பட்டிருக்கிறாங்க, பின்னாடியும் சிறைப்பட்டிருக்கிறாங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் அடைக்கப்பட்ட ஒரு அனுபவம். ஆனால் எசேக்கியேல் ஆமென் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எழுதும் போது முதல்ல சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் வானங்கள் திறக்கப்பட்டிருக்கிறதை கண்டேன். வானங்கள் திறக்கப்பட்டிருக்கிறதை கண்டேன். என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இந்த பூமியிலே நம்பிக்கை உண்டாக தக்க எதுவுமே இல்லாமல் போனாலும் உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து பாருங்கள். அங்கே உங்களுக்கு நம்பிக்கை உண்டாகத்தக்க அடையாளங்களை தேவன் காண்பிப்பார். ஒரு தேவ பிள்ளையுடைய நம்பிக்கை எங்கிருந்து வரணும் தெரியுமா? ஒரு தேவ பிள்ளையுடைய ஒத்தாசை எங்கிருந்து வரும் தெரியுமா? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வரும். அவன் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுக்கிறான். அவன் வானங்கள் திறக்கப்பட காண்கிறான். தேவ மகிமையின் சாயலுக்கு ஒப்பானவரை அவன் பார்க்கிறான். நான் அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன், அவன் கண்கள் வானத்தை நோக்கி பார்க்கிறது. வானத்தை நோக்கி பார்க்கிறான், பரத்துக்கு நேராக ஏறெடுக்கிறான், பரலோக தகப்பனை நோக்கி பார்க்கிறான். அவரை கண்டபோது அவன் முகங்குப்புற விழுந்தான். ஒரு எசேக்கியேலுடைய ஆரம்பம் அங்கேதான் இருக்கிறது. இந்த விழுகை என்பது எசேக்கியேலினுடைய வீழ்ச்சி அல்ல. இந்த விழுகை என்பது அவனுடைய ஆரம்பம். 2021 ஆரம்பித்திருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, உனக்குள்ளே ஒரு புதிய ஆரம்பம் வேண்டும் என்று விரும்புகிறாயா? கிறிஸ்துவை நோக்கி பார்த்து அவர் சமூகத்தில் உன்னை முழுமையாக விட்டுக்கொடு, முழுமையாக அர்ப்பணித்து விடு, முழுமையாக. கடந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் சிந்தையிலே கொண்டு வந்து உறுதிப்படுத்தின வார்த்தை இதுதான். உன் கண்கள் வேறு எதையும் நோக்க வேண்டாம். வேறு எங்கும் உனக்கு நம்பிக்கை உண்டாக்குகிற எந்த ஒரு காரியமும் இல்லை. காரணம், நீ இருப்பது சிறைப்பட்டவர்கள் நடுவே. யாரை கேட்டாலும் நம்பிக்கையை இழந்து போக பண்ணும்படியான வார்த்தைகள் தான் சொல்லுகிறார்கள். யாரை பார்த்தாலும் நம்பிக்கையற்ற நாம் பயணிக்கிற சூழ்நிலையிலே இதே போல பயணித்து அநேகரை விசாரித்து பார்த்தால் அவர்களுடைய முடிவு பரிதாபமாக இருப்பதை கேட்டதும் அவ்வளவுதான், என் கதையும் அப்படிதான், என் வாழ்க்கையும் இப்படிதான் என்று நாமே அவன் டிசைட் பண்ணுகிற, நாமே தீர்மானிக்கிற ஒரு பரிதாபமான ஒரு சிறைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையின் நடுவிலே ஒருவேளை காணப்பட்டாலும் இந்த செய்தியை நீங்கள் கேட்பதற்கு முன்னே உங்கள் கண்களை கிறிஸ்துவின் மேலே பதிய வையுங்கள். ஆமென் சொல்லுங்க. உங்கள் கண்களை கிறிஸ்துவின் மேல், வேற எங்கேயும் பார்க்காதீங்க, வேற யாரையும் பார்க்காதீங்க, வேற எதையும் பார்க்காதீங்க. இருக்கிற நம்பிக்கையும் போகும், இழந்த நம்பிக்கை திரும்ப வரும் கண்கள் கிறிஸ்துவை பார்க்கும் போது. மனிதர்களையோ மற்ற சூழ்நிலையோ பார்த்தால் இருக்கிற நம்பிக்கையும் இழந்து போகும். இன்னைக்கு அநேகர் நம்பிக்கை எற்றவர்களாய் காணப்பட காரணம் என்ன? மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என ஆண்டவர் சொல்ல காரணங்களில் ஒன்று என்ன தெரியுமா? மனிதன் பார்க்க வேண்டியவரை பார்க்காமல் போனதே காரணம். ஆமென். பார்க்க எபிரேயர் 12 அதிகாரத்தில் ஆமேன் சொல்லும் போது உங்கள் கண்கள் கிறிஸ்துவை நோக்கி இருக்கட்டும், விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவையே உங்கள் கண்கள் நோக்கி இருக்கட்டும் என்று அந்த வார்த்தை எழுதுவதற்கு முன்னே 11 அவரை நோக்கி பார்த்து விசுவாசத்தில் ஜெயித்த அத்தனை பேருடைய பெயர்களையும் எழுதி ஆபேல் துவங்கி ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய விசுவாச வீரர்களுடைய பெயர்கள் எல்லாம் எழுதி வைத்து விட்டு மேகம் பெண். ஆகையால் 12 என்பது 11 தொடர்ச்சி. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்திருக்க பாரமான யாவையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி பாருங்கள். ஆபேல் உட்பட பரிசுத்தவான்களை பாருங்கள், அவர்கள் கண்கள் எல்லாம் அவர் மேல் இருந்ததுனால அவர்களுடைய ஓட்டம் முடியும் போது ஆமென் அவர்கள் வாயிலிருந்து வந்த வார்த்தை விசுவாசத்தை காத்து கொண்டே. இன்னைக்கு மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. இந்த கடைசி நாட்களிலே அநேகருடைய பேசுகிற நானானாலும் சரி யானானாலும் சரி கண்களை நாம் அவரை விட்டு திருப்புவோமானால் நம்முடைய விசுவாச நிலை என்பது குறைய ஆரம்பிக்கும், நம்முடைய நம்பிக்கை நிலை என்பது தளர ஆரம்பிக்கும். இயேசுவை பார்த்து கொண்டே கடலில் இறங்கி நடந்தவன் பேதுரு சுற்றிலும் பார்க்க கண்களை அவரை விட்டு திருப்பினான். அவருக்கு முன்பதாகவே உள்ளே மடிந்து போனான், அவருக்கு முன்பதாகவே உள்ளே மூழ்கி போனான். உங்கள் கண்கள் கிறிஸ்துவை நோக்கி பார்க்கட்டும். ஆமென். அவரை நோக்கி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தனர். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நீ இருப்பது சிறை இருக்கிறவர்களின் சிறைப்பட்டவர்களின் நடுவில் இருக்கலாம், உன்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் அனைவரும் கட்டப்பட்ட நிலையில் இருக்கலாம். அவர்களை பார்த்தால் நிச்சயம் நமக்கு நம்பிக்கை உண்டாக்குகிற எந்த காரியம் இல்லாமல் இருக்கலாம். கண்கள் வானத்தை நோக்கி பார்க்கட்டும், கண்கள் பரத்தை நோக்கி பார்க்கட்டும். யோசபாத்தை சூழ சத்துருக்கள் சூழ்ந்து வந்த போது யோசபாத் ஜனங்களை எல்லாம் அழைத்து கொண்டு தேவ சமூகத்தில் நின்று சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, இனி என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியவில்லை. ஆண்டவரே, ஆனா ஒன்னே ஒண்ணு தெரியும், அதை நாங்க செய்யறோம். எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது, எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது. அப்படிப்பட்ட யோசபாத்தை பெராக்காவில கொண்டு வந்து மகிழ செய்தவர் ஆண்டவர். கொஞ்சம் மாறிட்டு வாங்க. Thank you, Father. Hallelujah. Amen. கண்கள் இயேசுவை நோக்கி பார்க்கட்டும். இன்னைக்கு ஏன் நம்பிக்கையற்று போகிறோம் தெரியுமா? நல்ல ஜோம் பண்ணிட்டு நியூஸ போடுவோம், ஆமே நம்ம எதிர்பார்க்காத செய்திகள் வரும்போது அவ்வளவு நம்பிக்கையும் அப்படியே போயிடும். கண்களும் காதும் அங்க அதுக்கு நேரா டியூன் பண்ணி வச்சுக்கணும். 275 பேர் பவுலோடு கூட சேர்ந்து கப்பலில் பயணிக்கிறார்கள். 275 பேர் கப்பல் சேதம் உண்டானது. 275 பேருடைய வாயின் வார்த்தைகளும் இனி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லை. ஆனால் அது நடுவில் எழுந்து நின்று சொல்லுகிறான், நான் சேவிக்கிறவர், எனக்கு என்ன சொன்னாரோ அது நடக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கூட வேலை பார்க்குறவங்க சொல்லலாம், அவ்வளவுதான்ப்பா நம்ம லைஃப் எல்லாம் போச்சு, கம்பெனியை இழுத்து மூட போகிறாங்க, அதை க்ளோஸ் பண்ண போகிறாங்க, இதை க்ளோஸ் பண்ண போகிறாங்க, நம்ம ஃபியூச்சரே கேள்விக்குறி ஆமேன் என்று நம்மை சூழ்ந்திருக்கிறவர்கள் சொல்லும்போது அவங்கள்ட்ட சொல்லுங்க, ஜீசஸ் இஸ் த ஆன்சர், அவர் தான் என்னுடைய பதில், என் கண்கள் அவர் மேல் நோக்கமாயிருக்கும். ஹல்லேலூயா. கண்கள் எந்த எது நடுவில் இருக்கிறோம் என்பதல்ல, எதை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பது முக்கியம். ஆமென். 2021 எனக்கு ஒரு நம்பிக்கையின் வருஷமா இருக்குமா? 2021 என் வாழ்க்கையில காரியங்கள்லாம் நடப்பிக்கப்படுமா, அல்லது 2020 தான் ரிப்பீட் ஆகுமா? அது எதின் அடிப்படையில் இருக்கிறது? நான் வந்து ஆராதிக்க கரெக்டா எல்லா ஆராதனையும் அட்டன் பண்ணுவதன் அடிப்படையிலா இல்லை, என் கண்கள் எதன் மேல் நோக்கமா இருக்கிறதோ அதன் அடிப்படையில். எசேக்கியேலுடைய கண்கள் பரத்தை பார்த்தது. அவன் அவரை கண்ட போது, அவருடைய பிரசன்னத்தை அனுபவித்த போது அவன் செய்த காரியம்தான் முகங்குப்புற விழுந்தான். அதை இப்படி சொல்லுகிறேன், அவருக்கு முன்பாக பணிந்தான். 2021 ஆரம்பத்தில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை இதுதான். ஆமென். வெற்றியுள்ள வாழ்க்கை, விடுதலை உள்ள வாழ்க்கை, நம்பிக்கை உள்ள வாழ்க்கை, அர்த்தமுள்ள வாழ்க்கையாய் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கை மாற பரிசுத்த ஆவியானவர் இன்று நமக்கு தருகிற வார்த்தை அதுதான். கண்களை அவர் மேல் பதிய வைத்து அவருக்கு முன்பாக முற்றிலுமாய் உங்களை விட்டு கொடுங்கள், முற்றிலுமாய் உங்களை விட்டு கொடுங்கள், முழுவதுமாய் உங்களை விட்டு கொடுங்கள். அப்படி விட்டு கொடுக்கிறவர்களுக்கு அவர் செய்கிற காரியங்களை தான் இந்த நாள் செய்தியாய் நான் உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. ஆமென். எசேக்கியேல் அவருக்கு முன்பதாக முகங்குப்புற விழுந்தார், ஆண்டவரே என்று சொல்லி பாதத்தில் விழுந்தார். தேவனுக்கு முன்பாக முகங்குப்புற விழுகிறான், தன்னை தாழ்த்துகிறான், தன்னை விட்டு கொடுக்கிறான். இனி நான் அல்ல ஆண்டவரே, இனி நான் செய்வதற்கென்று என்னில் எதுவும் இல்லை ஆண்டவரே, என்னுடைய பலம் அல்ல, என்னுடைய ஞானம் அல்ல, என்னுடைய திறமை இல்ல, என்னுடைய ஒன்றுமே இல்ல ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் கண்களை நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன், என் கண்கள் உம்மை நோக்கி பார்க்கிறது. உங்க பிரசன்னத்தை இந்த சிறைப்பட்டவர்கள் நடுவில் நான் அனுபவிக்கும்படி எனக்கு கிருபை செய்தீரே. இதோ என்னை முழுவதுமாய் முற்றிலுமாய் என்ன செய்யணுமோ செய்திருங்கப்பா. எவ்வளவு நாள் இந்த பூமியில் என்ன வாழ வைக்கணுமோ அது உங்க சித்த ஆண்டவரே. என்ன செய்யணுமோ செய்யுங்க ஆண்டவரே சொல்லி முழுவதுமாய் தன்னை தேவனுடைய பாதத்தில் விட்டு கொடுத்தவன் எசேக்கியே. அப்படி விட்டு கொடுத்தவனை, அப்படி அர்ப்பணித்தவனுக்கு கர்த்தர் செய்கிற காரியங்கள். அவன் எல்லாம் பேச நேரம் இருக்குமா என்று தெரியவில்லை. ஆவியானவர் நடத்துகிற பிரகாரம் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இந்த வசனங்களை உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. அப்படி தேவ சமூகத்தில் முகங்குப்புற விழுந்தவனை அர்ப்பணித்தவனுக்கு கர்த்தர் செய்த காரியங்கள் என்ன? முதலில் அவர் என்ன செய்தார் தெரியுமா? இரண்டாவது அதிகாரத்தின் 1-2 வசனங்களை வாசியுங்கள். 2 அதிகாரத்தின் 1-2 வசனங்கள்.
1: அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே உன் காலூன்றி நில், உன்னுடனே பேசுவேன் என்றார். இப்படி அவர் என்னோட பேசும்போது ஆவி எனக்குள் வந்து என்னை காலூன்றி நிற்கும்படி
0: கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் செய்கிற முதல் காரியம் என்ன தெரியுமா? நீ இருப்பது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, முடியாத நிலையா இருந்தாலும் சரி, ஆண்டவர் சமூகத்தில் முழுவதுமாய் அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவனையும் கர்த்தர் முதல்ல நிற்க பண்ணுவார். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அவர் உன்னை நிற்க பண்ணுவார். ஹல்லேலூயா. எந்த சிச்சுவேஷன்லயோ ஆண்டவர் இதெல்லாம் நான் நிக்க முடியாது ஆண்டவரே, இப்படி எல்லாம் என் வாழ்க்கையில வந்தா என்னால நிக்க முடியாது ஆண்டவரே. சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கிறவனை கர்த்தர் நிற்க பண்ணுகிறார். மோசே பாருங்கள், அவன் 40 வருஷம் எகிப்தில் இருந்தான். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். பேச்சு சாமர்த்திய உள்ளவன், செய்கையில் பலம் உள்ளவன். இவைகளை வைத்து பார்வோனுக்கு முன்னாக நிற்க முடியவில்லை. அவன் ஓடிவிட்டான். ஆனால் அடுத்த 40 வருடம் வனாந்திரத்தில் சஞ்சரிக்கிறான். இப்பொழுது வாக்கின் வல்லமையும் போய்விட்டது, செயலின் வல்லமையும் போய்விட்டது. ஒழுங்கா பேச்சு வராது, கோல் இல்லாம நடக்கவும் முடியாது. இந்த நிலையில தான் முச்செடியில் தேவன் எழுந்தருளுகிறார். முச்செடியில் எழுந்தருளவரை மோசே பார்க்கிறார். அந்த பிரசனத்துக்கு முன்பதாக கோலையும் போட்டு விட்டு தன்னையும் விட்டு கொடுத்தார். யாருக்கு முன்னாக நிற்க முடியாமல் அவன் ஓடி வந்தானோ அவனுக்கு முன்பதாக கர்த்தர் மோசேயை கொண்டு போய் நிற்க வைத்தார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. 2020 நீ ஃபேஸ் பண்ண முடியாம ஏ ஹல்லேலூயா, இந்த ஆளுக்கு முன்னாடி, இந்த பிரச்சனைக்கு முன்னாடி என்னால் நிக்க முடியாதுன்னு சொல்லி எதை விட்டு ஓடினாயோ உன்னை பலப்படுத்தி அவைகளுக்கு முன்பதாக அவர்களுக்கு முன்பதாக நிற்க பண்ண வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க என்னை நிற்க பண்ணுவார், என்னை நிற்க பண்ணுவார்? நம்ம நிற்க முடியாது, அவரால் நிற்க வைக்க முடியும். புலம்பல் 3 எரேமியா எழுதின வார்த்தை என்ன? நான் நிர்மூலமாக அதிருப்பது கிருபை, கிருபை. அந்த 3 அதிகாரம் நீங்க ஃபுல்லா படிச்சுட்டு அந்த வார்த்தையை வாசிக்கணும். என் ஜபத்துக்கு பதில் இல்லை, எனக்கு அப்படி எனக்கு சமாதானம் இல்லை. அவ்வளோ பிரச்சனை இருக்கிற ஒருவன் இந்த பூமியில் வாழவே முடியாது. அத்தனை காரியங்களையும் சொல்லிவிட்டு சொல்லுகிறார், நான் நிர்மூலமாக அதிருப்பது கிருபை. அப்படின்னு என்ன அர்த்தம்? அதன் நடுவிலும் என்னை தேவன் நிற்க பண்ணுகிறார். நிற்க பண்ணுகிறா, நிற்க பண்ணுகிறா. நல்ல கரங்களை தட்டி ஷாபாலா ராஜாதா, இந்த 2021 எனக்காய் தேவன் நியமித்த பாதையில் என்னை நிற்க பண்ணுவா, என்னை நிற்க பண்ணுவா, என்னை நிற்க பண்ணுவா. ஹல்லேலூயா. நிற்க பலன் இல்லை ஆண்டவரே, இந்த திரளான கூட்டத்துக்கு முன்னாடி நிற்க பலன் இல்லைன்னு சொல்லி கண்களை ஏறெடுத்து பார்த்த போதுதான் கர்த்தர் நிற்க பண்ணினா. ஆமென். தேவனை சார்ந்திருக்கிற, தேவனிடத்தில் தன்னை முழுவதுமாய் விட்டு கொடுத்த, அர்ப்பணித்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிற்க பண்ணுவார். கால்களை பலப்படுத்தி, ஆமென், ஹல்லேலூயா, மான் கால்களை போல மாற்றி கர்த்தர் நிற்க பண்ணுவார், கர்த்தர் நிற்க பண்ணுவார். இந்த 2021 அவன் ஃபேஸ் பண்ண போற காரியத்தை நினைச்சு பயப்படுறீங்களா? ஆமென். இந்த நாள் செய்தி வரும்போதே ஆண்டவர் என்னை நிற்க பண்ணுவார். அந்த ஒரு வார்த்தையை மட்டும் பிடிக்காதீங்க, அதுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே கேட்கணும். என்ன? விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. பிரசன்னத்தில் உங்களை அப்படி சரண்டர் பண்ணிடுங்க. அதாவது விட்டு கொடுப்பது என்பது என்ன தெரியுமா? ஏன் இஷ்டம் நடப்பதல்ல, அவர் சித்தம் நடப்பது. தன் இஷ்டம் நடக்க விரும்புகிறவன் ஒரு நாளும் தன்னை பலிபீடத்தில் வைக்க மாட்டான். ஈசாக்க பலி செலுத்தினார். பலிபீடத்தில் வச்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதுதான் செய்ய முடியும். தொடாதேன்னா தொட முடியாது. பலிபீடத்தில் வைக்கும் வரைக்கும் ஈசாக்கு குறித்த காரியத்தை தீர்மானிக்கிறது ஆபிரகாம். பலிபீடத்தில் வைக்கப்பட்ட பிறகு ஈசாக்கின் காரியத்தை தீர்மானிக்கிறது ஈசாக்கின் தேவன். ஹல்லேலூயா. என் பிள்ளையுடைய காரியத்தை கர்த்தர் தீர்மானிக்கணும், ஆனால் என் பிள்ளையை மட்டும் பலிபீடத்தில் வைக்க மாட்டேன். என் எதிர்காலத்தை கர்த்தர் தான் தீர்மானிக்கணும், ஆனால் நான் என் வாழ்க்கையை மட்டும் பலிபீடத்தில் வைக்க மாட்டேன். முகங்குப்புற விழுந்தவனை கர்த்தர் நிற்க பண்ணுகிறார். பாதத்தில் அர்ப்பணித்தவனை கர்த்தர் நிற்க பண்ணுகிறார். தேவனுக்கு முன்பாய் தன்னை விட்டு கொடுத்தவனை தேவன் நிற்க பண்ணுகிறார். இன்னைக்கு நிறைய சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியல, நிற்க முடியல, ஃபேஸ் பண்ண முடியல. ஒரு தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளை மற்றவர்களுக்கு முன்பாய் தங்களை ஒழித்துக் கொள்ள கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது இன்னைக்கு சிலருக்கு. அப்ப அதை எப்படி தாண்டி நான் நிற்க? என் சுயபலத்தால முடியாது, என் தேவனால் என்னை நிற்க பண்ண முடியும். பாவி என்று பேதுரு பாதத்தில் விழுந்தான். அந்த பேதுருவை எங்கெல்லாம் நிற்க பண்ணினார் தெரியுமா? கடைசியில் மகிமையில நிற்க பண்ணினார். தன்னோடு கூட கடல்ல சமுத்திரத்தில் நிற்க பண்ணினார். தன் இஷ்டப்படி அவன் இருக்கும் வரைக்கும் அவன் நின்னான். ஆனால் அவன் இஷ்டப்படி ஒரு இரவிலே புறப்பட்டு போனான். நிற்க முடியல. வேலைக்காரி பெண்ணுக்கு முன்னாடி கூட நிக்க முடியல. நேற்று கடல்ல நின்னவன் இன்னைக்கு தரையிலே நிக்க முடியல. இயேசு அனுமதித்த சமுத்திரமானாலும் அதுல உங்களை நிக்க பண்ணுவார். இயேசு அனுமதிக்காத சமவெளியானாலும் அதுல நம்மால நிக்க முடியாது. ஆமென். இயேசு கிறிஸ்து அனுமதித்த சமுத்திரமானாலும் அதுல என்னை நிற்க பண்ணுவார். என் ஆண்டவர் அனுமதிக்காத சமவெளியானாலும் அதுல என்னால் நிற்க முடியாது. ஆபிரகாமோடு இருக்கும் வரைக்கும் லோத்து நின்றான். ஆபிரகாமை விட்டு கண்களை ஏறெடுத்து சோதோமை பார்க்கிறான். இது எனக்கு நல்லா இருக்கும். தன் கண்கள் இச்சித்த பாதையை தெரிந்தெடுத்து போனான். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அவன் நாள்தோறும் வாதிக்கப்பட்டான். அவனால் நிற்க முடியலங்க. வாசல்லே உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறான். எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காத, என்னங்க யாராவது தூக்கிட்டு போக மாட்டாங்களா? எனவே தான் ரெண்டு தூதர்கள் வந்ததும் ஓடி போய் பாதத்தில் விழுந்துட்டான். நிக்க முடியல. இன்னைக்கு நாம் அனுகூலம் என்று நினைக்கிற அநேக காரியங்களை நாமே தெரிந்தெடுத்து நம்மால நிக்க முடியல, ஃபேஸ் பண்ண முடியல. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் நிற்க பண்ணுவேன், உன்னை நான் நிற்க பண்ணுவேன். யாரை நிற்க பண்ணுவார்? அவரை நம்பி அவர் பாதத்துல தன்னை முழுமையா சரண்டர் பண்றவங்களை நிற்க பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது 30வது சங்கீதம் 7வது வசனத்தில் சொல்லுகிறார், கர்த்தாவே உம்முடைய தயவினால் நீர் என் பருவதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. உம்முடைய தயவினால், நான் என் பலத்தினால இல்லப்பா, என் திறமையினால இல்லப்பா, உங்க தயவினால் என்ன நிற்க பண்ணீங்க ஆண்டவரே. நீர் உம்முடைய முகத்தை மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கி போனேன். உங்க தயவினால் 2020 இந்த கொள்ளையினோ எத்தனையோ பேரை வாரி கொண்டு போனது. நாம் எப்படிங்க நின்னோம்? டெய்லி சானிடைசர் யூஸ் பண்ணதுனாலயா? இல்லை, டெய்லி கரெக்டா மாஸ்க் போட்டதுனாலயா? இல்லவே இல்லை. சரியா வீடை லாக் பண்ணி வீட்டுக்குள்ள இருந்ததுனாலயா? ஒண்ணும் கிடையாது. அவர் நிற்க பண்ணினார், நான் நிக்கிறேன் அப்படி சொல்றவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, தேங்க் யூ ஃபாதர் ஜீசஸ். அவர் எப்படி நிற்க பண்ணுகிறாராம்? அந்த இரண்டாவது வசனத்தை ஒரு விசை கூட வாசிங்கள், எசேக்கியேல் 2:2. இப்படி அவர் என்னோடு பேசும்போது ஆவி எனக்குள் வந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. அவர் எப்படி நிற்க பண்ணுகிறார்? தம்முடைய பரிசுத்த ஆவியை அனுப்பி நம்மை நிற்க பண்ணுகிறார், நிற்க பண்ணுகிறார், ஆவியை அனுப்பி நிற்க பண்ணுகிறார். ஆண்டவர் சொன்னார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுகிறார். சீஷர்கள் எல்லாம் பயந்து வீட்டை பூட்டிட்டு இருக்கிறாங்க. இயேசு அவர்கள் நடுவில் வந்து நின்று உங்களுக்கு சமாதானம், பயப்படாதீங்கன்னு சொன்னார். சொல்லிவிட்டு சொன்னா, ஏன் நான் உங்களை எப்படி ஏற்படுத்துகிறேன்னா, நீங்க எல்லா இடத்துக்கும் போகணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும், சாட்சியா இருக்கணும். ஆனால் உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமை விட்டு போயிடாதீங்க. ஏன் அப்படி சொன்னார்னா, உங்களால் என்ன செய்ய முடியாது, நிக்க முடியாது. உன்னை குறித்த திட்டம் இதுதான், உன்னை குறித்த தீர்மானம் இதுதான், ஆனால் நீ பலப்படாமல் நிக்க முடியாது. அவர்கள் காத்திருந்தார்கள், ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள். ஆவியினால் நிரப்பப்படும் வரைக்கும், நிரப்பப்பட்ட பிறகு வேதம் அருமையான ஒரு வார்த்தை சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 2:14 அதனுடைய 14வது வசனத்தை வாசிங்கள். அப்போஸ்தலர் 2:14.
1: அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று
0: கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்றான். அதுக்கு முன்னாடி நிக்க முடியல, அந்த வேலைக்காரிக்கு முன்னாடி நிக்க முடியல, கேள்வி கேட்கிறவங்களுக்கு முன்னாடி நிக்க முடியல. ஆனால் தேவன் தம்முடைய ஆவி அனுப்பி பலப்படுத்தினதும் பேதுரு எழுந்து நிற்கிறான். எத்தனை 1000 ஜனங்கள் நின்றார்கள் தெரியுமா? அவர்கள் நடுவில் நிற்கிறான். ஆமென். எந்த நிற்க முடியாத சூழ்நிலையிலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி நிற்க வைக்க வல்லவராய் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கிதியோன் பாருங்கள், மீதியானியருக்கு பயந்து ஆமென் தன்னுடைய ஆமென் கோதுமையை சேர்த்து கொண்டிருக்கிறான். ஆமென். வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவி அவன் மேல் பலமாயிறங்கினார். அவன் போய் நின்றான், மீதியானியர் சிதறுண்டு ஓடினார்கள். ஆமென். சிதறடிக்கப்பட்டார்கள். சிம்சோன் பாருங்கள், சிங்கத்துக்கு முன்னாடி நிக்க முடியுமாங்க? சிங்கத்தின் வல்லமை நம்ம அதை அட்டாக் பண்ணணும்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அது நம்ம மேல பாய்ஞ்சிரும். இதுதான் சிங்கம். நம்ம இதை அட்டாக் பண்ணணும், ஓகே அது வரும்போது நம்ம இப்படி அடிக்கணும் அப்படி அடிக்கணும்னு பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த எண்ணம் நம்ம சிந்தையில் ஓடுறதுக்கு முன்னாடியே அது நம்ம மேலே பாஞ்சிரும். அதுதான் பிசாசை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டிருக்கிறான். நீங்கள் சில வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த வேட்டையாடு சிங்கம் வேட்டையாடுறத பார்த்துருப்பீங்களா? இந்த மானை வேட்டையாடுதுன்னு வைங்களேன், அப்படி பார்த்து வச்சிட்ருக்குறோம். இந்த மான் ஓட ஆரம்பிச்சிட்டுன்னா பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனால் அது ஓடணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே சிங்கம் போய் என்ன செஞ்சிடும், பாஞ்சிரும். அப்படிப்பட்ட சிங்கத்துக்கு முன்னாடி இப்பொழுது சிம்சோன் வந்து நிற்கிற ஒரு சூழ்நிலை, நிற்க முடியுமா? முடியாது. ஆனால் சிங்கம் அவன் மேல் பாய்வதற்கு முன்னே மேலிருந்து பரிசுத்த ஆவி அவன் மேல இறங்கினார். ஹல்லேலூயா. சிம்சோன் நின்றான், சிங்கம் நிற்க முடியல. ஆமென். பாதத்தில் விழுகிறவனை உன்னத பலம் பலப்படுத்தி அவனை நிக்க பண்ணும். பாதத்தில் அமருகிறவன், என் பலத்தில் என்னால் நிக்க முடியாது, ஆனால் அவர் பலத்தால் என்னால் நிக்க முடியும். அதை தான் பவுல் சொல்கிறார், வாழ்ந்திருக்கவும் தெரியும் தாழ்ந்திருக்கவும் கற்றுக்கொண்ட எந்த நிலையிலும் என்னால் மன ரம்யமாய் வாழ முடியும். ஏன்னா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. நம்ம அந்த ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்து வச்சுட்டு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய பலன் உண்டு. அந்த வார்த்தையை சொல்றதுக்கு முன்னாடி பவுல் என்ன சொல்லுவார்னா, வாழ்ந்திருக்கவும் தெரியும் தாழ்ந்திருக்கவும் கற்றுக்கொண்டேன், எந்த நிலையிலும் மன ரம்யமாய் என்னால் இருக்க முடியும். எப்படி முடியும்பா? வாழ்ந்திருந்தா சரி ஓகே, மன ரம்யம் தாழ்ந்திருக்க எப்படி முடியும்பா? அடுத்த வேலைக்கு என்னன்னு கூட இல்லை, வீட்டில் இல்லை, ஒன்றும் இல்லை, நாளைக்கு காரியத்தை நினைச்சாலே தலைவலிக்குது. ஆனால் பவுலை எப்படி இது முடியும்? முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பவுலுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? நான் அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன், இன்னைக்கு எனக்கு சாப்பாடு இல்லை, சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, ஆமென், ஆனால் நான் கர்த்தரை நம்பி வாழ்ந்து கொண்டிருப்பேன். ஆனால் சாப்பாடு இல்லை, ஒரு மணி ஆச்சு, சில நேரத்தில் ஆண்டவர் யார் மூலமாக சாப்பாடு கொண்டு வந்துடுவார், ஆனால் இன்னைக்கு சாப்பாடு இல்லை. நான் கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பேன், ஆனால் கர்த்தரிடத்தில் என்னை அர்ப்பணித்து நான் வாழ்கிறவன், ஆனால் சாப்பாடு இல்லைன்னாலும் நான் சாப்பிட்ட நாளில் இருந்த பலத்தை காட்டிலும் நான் சாப்பிடாம இருக்கிற நாளில் என்னை பலப்படுத்தி எனக்கு சகாயம் பண்ண அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். நம்பினா மட்டும் கையை தட்டி ஆமேன் சொல்லுங்க. தானியல பாத்தீங்களா? தானியல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பாத்தீங்களா? ராஜ போஜனத்தை ஒதுக்கினார்கள் வேண்டாம் என்று. உடனே அதை கண்காணியானவன் என்ன சொல்லுகிறான்? இதை நீங்க சாப்பிடாம நீங்க வாடி போயிருவீங்கப்பா, வெறும் பருப்பு மட்டும் சாப்பிட்டு இருந்தா வாடி போயிருவீங்கப்பா. அப்ப அவன் தானியல் சவால் விடுறான், கொஞ்ச நாள் டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு. உண்மையிலே அவன் அந்த கண்காணியானவன், அந்த அந்த அதிபதியா வைக்கப்பட்டவன், அவன் சொன்னது உண்மைதான். அந்த ராஜ போஜனத்தை கம்பேர் பண்ணும் போது இது தானியல் புசிக்கிறதுலாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா அவங்க கர்த்தரை நம்பினாங்க. செக் பண்ணி பார்த்தா மற்ற எல்லாரை விடவும் இவங்க எப்படி இருந்தாங்க தெரியுமா? பலமுள்ளவங்களா இருந்தாங்க. என்னை பலப்படுத்துகிறவர், நிற்க பண்ணுவார். எனக்கு அது இல்லையே நான் இப்படி நிற்பேன், இது இல்லையே இதை நான் இப்படி செய்வேன், எந்த காரியம் இல்லையே நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன். எது இருந்தாலும் உங்களால் இப்படி ஃபேஸ் பண்ண முடியாது, இப்படியெல்லாம் நிற்க முடியாதுங்க. ஆனால் கர்த்தர் என்னை பலப்படுத்தி என்னை நிற்க பண்ணுவார். என்னை நிற்க பண்ண தம்முடைய அபிஷேகத்தை, தம்முடைய ஆவியை எனக்கு அனுப்புவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது பாருங்க, கோலியாத் வந்து நின்னதும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிற்க முடியல, பின்னாடி போயிடுறாங்க, பின்னாடி போயிடுறாங்க. ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ஆட்டு தொழுவத்திலிருந்து எடுக்கப்பட்டவன், தேவனால் அழைத்து கொண்டு வரப்பட்டவன், தன் நாடுகளை கண்காணியானவன் விடமாய் விட்டுவிட்டு சகோதரர்களை பார்க்க புறப்பட்டு செல்லுகிறான். சரியாய் கோலியாத் வந்து நிற்பான், இஸ்ரவேல் ஜனங்கள் பின்வ நிற்க முடியல, நிக்க முடியல. தாவீதே, உனக்கான ஸ்தானத்தை நீ சுதந்திரிக்கணும்னா முதல்ல நின்னாகணும். தாவீதே, யாருக்குமே நிக்க முடியல, யாருக்குமே நிக்க முடியல. ஆனா தாவீது போய் நின்றான். யுத்தம் கர்த்தருடையதுங்க. நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நீங்கள் நின்று கொண்டு சில இடத்துல ஆண்டவரே, ஆண்டவரே இந்த சிச்சுவேஷன்ல என்ன அலோ பண்ணிராதீங்க, ஆண்டவரே இங்க மட்டும் என்ன கொண்டு போயிராதீங்க, ஆண்டவரே, ஆண்டவர் சொல்றார் நீ நிக்கணும், நீ அதுல நிக்கணும், நீ நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நல்ல கைகளை தட்டி ஆமென். சில சிச்சுவேஷன்ல நிக்கணும். ஹல்லேலூயா, நிக்கணும், நிக்கணும். தாவீது போய் நின்னான். ஆமென். அதாவது தேவனுடைய கரம் அங்கே வெளிப்படாமல் கோலியாத்தை விழ முடியாது. ஒரு கல்லு பட்டு ஒருத்தன் கீழே விழுறான். என்னுடைய விசுவாசம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய கரம் கரெக்டா கல்லு அடிக்கப்படும் போது ஆண்டவர் அவனை அடிச்சிருப்பார்ல. ஆமென், ஹல்லேலூயா. அவன் மேல இருக்கிற அபிஷேகம் அவனை நிற்க வைத்தது எப்படி உண்மையோ அதே போல அவனுக்குள்ளே தேவன் ஆமென் வைத்த அந்த வல்லமை கோலியாத்தை வீழ்த்தினது. தேவன் நம்மை ஒவ்வொரு சிச்சுவேஷன்ல சிலருக்கு முன்னாடி நிக்க வைப்பாருங்க, உங்களுக்கு புரியாது. சிம்சோன் ஆமென் அத்தனை ஆயிரம் பெலிஸ்தியர்களுக்கு முன்னாடி கொண்டு போய் நிற்க வைத்தான். அவர்கள் நினைச்சார்கள் இவன் தான் இன்னைக்கு நமக்கு டைம் பாஸ். தேவன் அனுமதித்தார், நிற்க பண்ணினார், நிற்க வைத்தார். எதற்கு தெரியுமா? அத்தனை பேரையும் முறியடிக்க. உனக்கு கொஞ்சம் பலத்தை தந்து, கொஞ்சம் பலத்தை தந்து சில சிச்சுவேஷன்ல நிக்க வைப்பார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆமென். உங்க குடும்பத்துக்கு விரோதமாய் சத்துரு தொடுக்கிற எல்லா ஆயுதங்களுக்கும் கண்ணியாக கர்த்தர் உங்களை உங்க குடும்பத்துல நிக்க வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதின் சகோதரர்கள் யுத்த காலத்துல நிக்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருந்தனா என்ன ஆயிரும்? நிச்சயமா பெலிஸ்தியரின் கை ஓங்கும், அத்தனை பேர் அவுட். ஆனால் அவர்களுக்கு அது வேல்யூ தெரியல. தாவீது மேல அபிஷேகம் வைக்கப்பட்ட பிறகும் தாவீதுனுடைய அண்ணன் எலியாப் சொல்லுகிறான், நீ உனக்கு ரொம்ப திமிருடா அப்படிங்கிறான். நீ அகங்காரம் உள்ளவன் தெரியும். அதெல்லாம் கேட்டுட்டு தாவீது எந்த இடத்துலயும் போங்க அப்படி சொல்லிட்டு போகல. தாவீதுக்கு தெரியும் நான் அதுல நின்னாதான் எங்க அண்ணன் காக்கப்படுவான். நான் இங்கே நிக்கணும், அவங்க 1000 பேசட்டும் என்னவும் பேசட்டும், ஆனா நான் நிக்கலன்னா பெலிஸ்தியன் மேற்கொண்டு விடுவார். ஆமென். உங்களை சூழ்ந்திருக்கிறவங்களுக்கு உங்க வேல்யூ தெரியாம இருக்கலாங்க, ஆனா உங்க மேல இருக்கிற அபிஷேகம் உங்களை நிற்க பண்ணும். ஆமென். ஹல்லேலூயா. கொஞ்சம் அதை நான் இப்படி இதை சொல்லும் போது ஒரு ஸ்டெப் கூட கொஞ்சம் கோலியாத்து கொன்னதுக்கு அப்புறம் அந்த எலியா மற்ற சகோதரர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க பாருங்க. ஆமாம், உங்கள் வேலையை தெரியலையாண்டு உங்க சகோதரர்களுக்கு கூட பிறந்தவங்களுக்கு மற்றவங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு விரோதமாய் போராடுகிற கோலியாத் கொல்லப்படுவார், வீழ்த்தப்படுவார். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களுக்கு கீழே நசுக்கி போடும்போது உங்களோடு இருக்கிறவர் பெரியவர் என்பதை ஆமென் மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படி செய்வார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவன் நிற்க பண்ணுவார். ஆமென். எசேக்கியேல நிற்க பண்ணினார், நிற்க பண்ணார், நிற்க பண்ணி. அடுத்த காரியத்தை நான் சொல்வதற்கு முன்னதாக எங்கெல்லாமோ நிற்க பண்ணினார் அதுல தான் திடீர்னு 37 அதிகாரத்தில் உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் கொண்டு போய் நிற்க பண்ணினார். ஆண்டவரே, இதுக்கு நான் அங்கேயே இருந்திருப்பேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிற்க பண்ணினார் எதற்கு தெரியுமா? ஆமென். எசேக்கியேலை நிற்க பண்ணி அந்த உலர்ந்த எலும்புகள் அத்தனையும் சேனையாய் நிற்க பண்ணினார். ஹல்லேலூயா. யோசேப்பை எகிப்தில் நிற்க பண்ணி பஞ்ச நாட்களில் அவன் குடும்பம் முழுவதையும் நிற்க பண்ணினார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி என்றால் நான் இந்த வார்த்தையை சொல்லும் போதே தீர்க்க தரிசனமாய் ஒரு வார்த்தையை சொல்ல நான் ஆவியில் ஏவப்படுகிறேன். உங்க குடும்பம் நிக்கணும்னா நீங்க நின்னுதாகணும். உங்க பிள்ளைங்க நிக்கணும்னா கமான் சபையே நின்னுதாகணும். ஆண்டவரே, என்னை நிற்க பண்ணுங்கப்பா, என்னை நிற்க பண்ணுங்கப்பா, என்னை நிற்க பண்ணுங்கப்பா. இஸ்ரவேல் ஜனங்களை நிற்க பண்ண எசேக்கியேல் நின்னுதான் எப்ப சொல்லி இருக்கணும்? அக்னி இறக்கும் போதே சிமியோன் சொன்னார்ல அந்த கிளைமேக்ஸ், இயேசுவை பார்த்ததும் போதும் ஆண்டவரே உம்முடைய இரட்சியத்தை கண்கள் கண்டது சமாதானத்தோட. அப்படி அப்போ சொல்லியிருக்கணும், அக்னி இறக்குன போது சொல்லியிருக்கணும். ஆண்டவரே, எவ்வளோ பெரிய காரியம் செஞ்சீங்க ஆண்டவர், அப்படியே தூக்கிட்டு போயிருங்க ஆண்டவரே. இது அப்படி இல்லை, பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியாம ஆண்டவரே, சிலர் பாருங்க பிரச்சனையை எதிர்கொள்ள முடியாம எப்படி ஜெபம் பண்ணுவாங்க தெரியுமா? எப்போ வருவீர் ஆண்டவரே? பார்க்குற ஆசையில் இல்லை, பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியல. இயேசுவே சொல்றா, எனக்கு ரொம்ப ஆச்சரியம், உடனே ஆண்டவர் போய் இயேசுவேல அடிச்சாரா? இல்லை. எலியாவின் நாட்களில் இயேசபேலுக்கு ஏதாவது ஆச்சா? அடுத்து யெகூதா வந்து இயேசபேல் என்ன செய்கிறான்? இயேசபேல தொடவே இல்லை ஆண்டவர், இயேசபேல தொடவே இல்லை. நல்ல கவனிங்க, நாம தான் பல நேரத்தில் பிசாசின் வல்லமை வல்லமை வல்லமைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். பிசா வல்லமை கர்த்தருக்குரியது. பைபிள் சொல்லுது பிசாசின் தந்திரங்கள், அவன் தன்னை வல்லவனாய் காட்டுவான். அவனுக்கு அதாவது அவன் ஆசைப்பட்டதெல்லாம் என்ன, அவருக்கு நிகராய் தான் மாற ஆசைப்பட்டான். வல்லமையும் கனமும் பலமும் மகத்துவமும் ஆட்டுக்குட்டியானவருக்கே உரியது. ஆமென். அவன் தனக்கு வல்லமை இருக்கிறது போல தன்னை பலவானாய் காட்டுவான். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை தான் முறியடித்தார். அவர் தாவீதின் குமாரனாய் இந்த பூமியில வெளிப்பட்டு தாவீது செய்த அதே செயலை செய்தார். தாவீது என்ன செய்தான்? கோலியாத்தை வீழ்த்தி அவன் நெஞ்சு மேல ஏறி நின்று, ஆமென், கல்லு தலையில அடிக்குது, கோலியாத்து கீழே விழுந்தான், காலு நெஞ்சில மிதிக்குது, அவர் உன் தலையை நசுக்குவார். ஆமென். நெஞ்சு மேல ஏறி நின்று கோலியாத்து பட்டயத்தை உருவி கழுத்து விட்டான். இதுதான் தாவீது செஞ்சது, தாவீதின் குமாரன். ஆமென். கல்வாரியில நான் விசுவாசிக்கிறேன், அந்த சிலுவை அந்த மலை மேல நாட்டப்பட்டது. ஆமென். நான் இப்படி விசுவாசிக்கிறேன், சாத்தானுக்கு மேல ஆண்டவர் வாங்கி அடிச்சது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனவே தான் ஜனங்கள் சொல்றாங்க, இறங்கி வந்துரு, இறங்கி வந்துரு, இறங்கி வந்துருன்றாங்க. இல்ல, அனை கோலியாத்துக்கு மேல தாவீது ஏறி நின்று அவன் நெஞ்சு மேல நின்று அவன் கழுத்தை வெட்டினது போல கல்வாரி சிலுவையில சாத்தானுக்கு மேல ஆண்டவருடைய பாதம் படிந்தது. ஆமென். அவன் தலை ந
2: நசுக்கப்பட்டது. ஜெயித்தவரை ஆராதிக்கிறேன் சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி, ஜெயித்தவரை ஆராதிக்கிறேன், ஜெயித்தவரை ஆராதிக்கிறேன், என்னை நிற்க பண்ணுகிறவரை ஆராதிக்கிறேன். பலமும் மகத்துவமும் அவருக்கே, அவருக்கே, அவருக்கே உரியது. Thank you Father. Amen. சொல்லுங்க, என்னை நிற்க பண்ணுவா, நிற்க பண்ணுவா. Hallelujah. Amen. ஃபியூச்சரில் ஒரே பாயிண்ட் இன்னைக்கு தெரில. ஆமே, ஆண்டவர் நிற்க பண்ணாமல் நிற்காமல் சுதந்திரிக்க முடியாது. நிற்க பைபிள் என்ன, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் இருப்போம். நாம் தளர்ந்துட்டோம்னா என்னங்க, நிற்காமல் சுதந்திரிக்க முடியாது. நிற்காமல் எதையும் சுதந்திரிக்க முடியாது, நிற்கணும். இவ்வளவு சிச்சுவேஷனில் நிற்க பண்ணது நோக்கத்தை புரிஞ்சுக்கோங்க. இசைக்கியல், நீ இந்த உலர்ந்த என்னை ஆண்டவர் இங்க கொண்டு வந்தீங்க, என்னை நிக்கணும். சில சொல்லுவாங்க, என்ன போய் இந்த குடும்பத்தில் ஆண்டவர், அவங்க எல்லாம் சகோதரர்கள் எப்படி இருக்காங்க, அப்படி இருக்காங்க, என்ன போய் நிக்கணும், நிக்கணும். ஹல்லேலூயா. நீ நிப்பது, அவன் உன்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் பாருங்க. தாவீதுக்கு மேல அபிஷேகம் ஊற்றப்பட்டது எலியாவுக்கும் தெரியும், மற்ற சகோதரர்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் கண்ணு முன்னாடி தான். அப்ப எல்லாருக்குமே தெரியும் அடுத்த ராஜா யாரு தான், மற்ற யாருக்கும் தெரியாட்டியும் சவுலுக்கு தெரியாது, மற்ற யாருக்கு, அந்த சகோதரர்களுக்கு தெரியும்ல அடுத்த ராஜா யாரு தான். தெரிஞ்சு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, நீ அகங்காரம் உள்ளவன். அப்படின்னா என்ன அர்த்தம், எரிச்சல். தங்களை விட அவன் விசேஷமானவனாய் மாறிக்கொண்டிருக்கிறான், தங்களை விட விசேஷமானவனாய் மாறப்போகிறான் என்பதை பார்த்து எரிச்சல். ஆனா அவங்களுக்கு தெரியவில்லை, அப்படி அவன் மாறுவது நிமித்தம் அவர்களும் காக்கப்படுவார்கள் என்பது தெரியவில்லை, தெரியவில்லை. ஆமே, மற்றவங்களுக்கு புரியுதோ புரியலையோங்க, நீங்க நின்றுதான் ஆகணும். உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு நடுவில் எசேக்கியேலை கொண்டு போய் நிறுத்தினது அத்தனை உலர்ந்த எலும்புகளையும். ஆமே, ஆண்டவர் ஒன்று சேர்த்து ஆவியை பிரவேசிக்க பண்ணி கால் ஊன்றி மகா பெரிய சேனையாய் நிற்க பண்ணுவதற்காக தேவன் நிற்க பண்ணுகிறார். அடுத்து தேவன் என்ன செய்கிறார், எசேக்கியேல் 2:9. Thank you Holy Spirit.
1: இதோ என்னிடத்துக்கு நீட்டப்பட்ட ஒரு கையை கண்டேன், அந்த கையிலே ஒரு புத்தக சுருள் இருந்தது.
2: ஒரு புத்தக சுருளை கொடுக்கிறார், எழுதப்பட்ட வார்த்தை. நல்ல கவனமா கேட்கணும். தேவன் நிற்க பண்ணி அடுத்து செய்கிற காரியம் என்ன தெரியுமா, புத்தக சுருளை கொடுக்கிறார். என்ன கேட்கிற சபையே, கவனியுங்கள், தேவனுடைய கரத்தால் கொடுக்கப்பட்டதுதான் இந்த புஸ்தக சுருள். ஆமேன், ஆமேன். உபாகமம் அதனுடைய 33:1 ஆமேன், 1-3 உள்ள வசனங்களை வாசியுங்கள் வேகமாக.
1: தேவனுடைய மனுஷனாகிய மோசே தான் மரணம் அடையும் முன்னே
2: இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்த ஆசீர்வாதமாவது கர்த்தர் சியோனில் இருந்து எழுந்தருளி
1: அவர்களுக்கு உதயமானார்.
2: ஒரு கரம் நீட்ட

0: இருக்கிற யோசுவாவை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று வார்த்தையை சொல்லி பலப்படுத்தி நிற்க வைத்து விட்டு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த புஸ்தகத்தை விட்டு விலகாதபடி கவனமாயிரு. இந்த புஸ்தக சொருள் எதுக்கு கொடுக்கப்பட்டது? எசேக்கியேல் சொல்றார், இதை வாங்கி பூசி. அதுல நிறைய காரியங்கள் எழுதப்பட்டிருந்தது, ஐயோன்னு எழுதப்பட்டிருந்தது, புலம்பல் எழுதப்பட்டிருந்தது. அது எதையும் பார்க்காத தரதுன்னா வாங்கி பூசி, தரதுன்னா வாங்கி பூசி. ஹாலலூயா, ஹாலலூயா. மகன் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பாரா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பாரா? இல்ல, அப்ப நீங்க தரதுப்பா, நான் சந்தோஷமா வாங்கி பூசிக்கிறேன்ப்பா. நீங்க தரதுப்பா, இந்த காரியம், இந்த வாழ்க்கை நீங்க தரதாண்டவரே, நான் சந்தோஷமாய் வாங்குகிறேன், சந்தோஷமாய் வாங்குகிறேன். அவன் வாங்கி பூசித்தான், அவன் வாங்கி பூசித்தான். அதை நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன், அவன் வார்த்தையினால் தன்னை நிரப்புகிறான். நிற்க பண்ணி புஸ்தக சுருளை கொடுக்கிறார். இனி தொடர்ந்து நிற்க வேண்டுமா இல்லையா என்பதை தீர்மானிப்பது அதை நம்ம புசிக்கிறதுலையும் தள்ளுறதுலையும் இருக்கிறது. எசேக்கியேல் இந்த கொஸ்டின் கேட்கல, கொடுக்கப்பட்ட நீட்டப்பட்ட புஸ்தக சுருளை வாங்கி புசிக்கிறான். என கேட்கிற சபையே, உங்களை வார்த்தையினால் நிரப்பிக்கொள்ளுங்கள், வார்த்தையினால் நிரப்பிக்கொள்ளுங்கள். உங்களுக்குள்ளே தேவ வார்த்தைகள், எதற்கு சபையிலே கொண்டு வந்து வார்த்தைகளை கேட்க வைக்கிறார்? எதற்கு கையில் இந்த நீட்டப்பட்ட புஸ்தக சுருள் கொடுக்கப்பட்டிருக்கிறது? வார்த்தையினால் நாம் நம்மை நிரப்பிக் கொள்ளும்படியாய். எசேயா 34:16 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வாய் இவைகளை சொல்லிட்டு அவருடைய ஆவி இவைகளை சேர்க்கும். கர்த்தருடைய வாய் இவைகளை சொல்லிட்டு யார்கிட்ட சொல்லிச்சு? மோசே முதல் யோவான் வரைக்கும் கிட்டத்தட்ட 1500 காலமா இந்த பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. மோசே முதல் எத்தனையோ பரிசுத்தவான்கள், தீர்க்கதரிசிகள், கடைசியாக யோவான் வரைக்கும் இவர்கள் இடத்துல கர்த்தருடைய வாய் சொன்னது, சொன்னதை அவர்கள் தங்கள் காலத்துக்கு ஏற்றார் போல எழுதி வைத்தார்கள். எழுதினவைகளை எல்லாவற்றையும் அவருடைய ஆவி ஒன்று சேர்த்தது. எனவேதான் தீமோத்தேயுக்கு எழுதும் போது ஆமென் பவுல் எழுதுகிறார், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டது. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், அன்று எழுதி கொடுக்கப்பட்ட அதே எழுத்துக்கள் இன்று எவ்வளவோ மாற்றங்கள் தேசத்தில் நடக்கிறது. ஏன், நம் பயன்படுத்தின ரூபாய் நோட்டு கூட செல்லாதுன்னு சொல்லி மாற்றிட்டாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் எந்த அப்டேட்டும் தேவைப்படாத ஒரே புஸ்தகம் உண்டென்றார், அது பரிசுத்த வேதாகமம் மாத்திரமே. காரணம், இது கர்த்தருடைய வாய் சொல்லிட்டு அவருடைய ஆவி இவைகளை சேர்த்தது. பைபிள் ஷேப் மாறிச்சு, லெட்டர் சைஸ் மாறிச்சு, ஃபாண்ட் மாறிச்சு, அட்டை மாறிச்சு. முந்தி ஃபுல்லா பிளாக் கலர் தான் இருந்துச்சு, இன்னைக்கு அட்டை மாறிச்சு, எல்லாம் மாறிச்சு. ஆனா உள்ள எழுதப்பட்ட எழுத்து மாறல, மாறாது. நம்ம பார்க்கிற இந்த பூமி மாறும், வானம் மாறும், ஆனா இதுல இருக்கிற ஒரு டாட் கூட மாறாது. ஆமே, நீட்டப்பட்ட புஸ்தக சுருளை வாங்கி புசியுங்கள், வார்த்தையினால் உங்களை நிரப்புங்க, வார்த்தையினால் நிரப்புங்க. எசேக்கியேல் உட்கொண்ட போது வாசிங்கள் 3 அதனுடைய பிரேசலான் 3 எசேக்கியேல் 3:3 வேகமாக, மனுபுத்திரனே நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக. அப்பொழுது நான் அதை புசித்தேன், அது என் வாய்க்கு எப்படி இருந்ததா? தேனை போல தித்திப்பா இருந்தது. வாழ்க்கை மதுரமாக வேண்டுமா? மாறாவா இருக்கிறவங்கள் வாழ்க்கை மதுரமாக தேவன் தருகிற மருந்துதான் வேதம். எப்படி அன்று ஒரு மரத்தை முறித்து மாறா என்கிற தண்ணீரில போட்டதும் அந்த தண்ணீர் அனைத்தும் மதுரமாய் மாறினதோ, அப்படியே தேவன் தருகிற இந்த வார்த்தைகளால் உங்கள் வாழ்க்கையை நிரப்பி பாருங்கள், உங்கள் மாறா என்கிற வாழ்க்கை மதுரமாக மாறும். ஆமென். அவன் உட்கொள்ளுகிறான். 3 உட்கொண்ட பிறகு நடந்தது என்ன? 4:5 பின்பு அவர் என்னை நோக்கி,
1: மனுபுத்திரனே நீ போய் இஸ்ரவேல் சந்ததியாரத்தில் சேர்ந்து என் வார்த்தைகளை கொண்டு அவர்களோட பேசு, விளங்காத பேச்சும் கடினமான பாஷையும் உள்ள ஜனத்தண்டைக்கல்ல.

0: சந்ததியாரிடத்திற்கேன் அனுப்பப்படுகிறாய்?
1: நிற்க பண்ணுகிறார், புஸ்தக சுருளை கொடுக்கிறார், அவன் வார்த்தைகளால் தன்னை நிரப்பின பிற்பாடு அவனை குறித்த தேவ திட்டத்தை அவனுக்கு தெரியப்படுத்துகிறார். நிற்க பண்ணுகிறார்னா ஒரு பர்பஸ் இருக்கிறது. எசேக்கியேலே, நான் அவனை சும்மா எங்கேயாவது போய் ஊழியம் செய்ய அனுப்பல பாப்பா, அனுப்பல. நான் சொல்லுகிறேன், விளங்காத பாஷையுடைய ஜனத்துக்கல்ல, உன் சொந்த ஜனத்துக்குள்ளே போ. இது எப்பொழுது வெளிப்படுத்துகிறார் தெரியுமா? அவன் அவர் கொடுத்த புஸ்தக சுருளை உட்கொண்ட போது. ஆண்டவர், என்னை குறித்த தேவசித்த என்ன? என்னை குறித்த தேவசித்த என்ன? நீட்டப்பட்ட புஸ்தக சுருளை வாங்கி உட்கொள்ளுங்கள், அதன் பிறகு உங்களை குறித்த தேவ சித்தம் என்ன என அவர் சொல்லுகிறதை உங்கள் காதுகள் கேட்கும். இன்னைக்கு யாருக்கும் இதை வாங்கி புசிக்கிறது கிடையாது. இன்னைக்கு எல்லாருக்குமே அந்த கரெக்ட், அது என்ன அது மட்டும் சொல்லுங்க. நோ, அவன் வசனத்தால உட்கொண்ட பிறகு கர்த்தர் பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ போய் இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் சேர்ந்து என் வார்த்தைகளை கொண்டு அவர்களோடு பேசு. விளங்காத பேச்சும் கடினமான பாஷையும் உள்ள ஜனத்தண்டைக்கல்ல, இஸ்ரவேல் சந்ததியாரிடத்திற்கே அனுப்பப்பட்டாய். சித்தம் அறிய விருப்பமா? நீட்டப்பட்ட புஸ்தக சுருளை வாங்கி பூசியுங்கள். வார்த்தையினால நம்ம உள்ளத்தை நிரப்பணும். வார்த்தையினால, ஏன் வார்த்தையினால நிரப்பப்பட்ட பிறகுதான் சித்தத்தை அறிய முடியும்னா, நல்ல கவனிங்க. நாம் சிறு வயதிலிருந்தே அநேக எண்ணங்கள், அநேக காரியங்களை கொண்டு நமக்குள்ள நிறைய பில்டிங்கை கட்டி வச்சிருக்கிறோம். ஆவிக்குரியவன் மாம்சத்துக்குரியவன். இன்னைக்கு வெளியே காண்கிற இந்த கண்கள் மாம்சத்துக்குரிய கண்கள், இந்த காதுகள் ஆவி மாம்சத்துக்குரிய காதுகள். அப்போ ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவன் என்று பைபிளில் ஒரு பதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஆவிக்குரியவன் என்று சொல்லும்போது அவனுக்கு ஆவிக்குரிய கண்களும் இருக்க வேண்டும், ஆவிக்குரிய காதுகளும் இருக்க வேண்டும். அந்த ஆவிக்குரிய கண்கள் தான் பிரசன்னத்தை காணும், அந்த ஆவிக்குரிய காதுகள் தான் சத்தத்தை கேட்கும். அப்போ இந்த மாம்சத்துக்குரிய காரியங்கள் நமக்குள்ளே நிறைய நிரப்பி வச்சிட்டோம். இந்த வசனம் உள்ள போய் என்ன செய்யுமா? எபிரேயர் நான்காவது அதிகாரம், எபிரேயர் நான்காவது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசியுங்கள்.
0: தேவனுடைய
1: வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. கவனிங்க, இந்த வார்த்தை உள்ள போய் நான் சொல்ல விரும்பணும்னா, அந்த என்னத்துல ஒரு ஒர்க்ஷாப்ல ஒரு வண்டியை கொண்டு விட்டா அவ்வளோத்தையும் பிரிச்சு போட்டுருவாங்கல்ல, பிரிச்சு போட்டு சரி பண்ணி திருப்பி சேர்ப்பாங்க. இதுதான் வசனம் உள்ள போய் நடக்குது. ஒரு பெரிய ஆபரேஷன் நடத்தும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, நம்ம அப்படி டோட்டலா சேஞ்ச் ஆகிறோம். வசனம் உள்ள போக உள்ள போக உள்ள போக தாவீது சொல்லுகிறார், நான் முதியோரை பார்க்கலும் ஞானம் உள்ளவனானே. இந்த வசனம் உள்ள போய் உள்ள போய் எனக்குள்ளே, அதாவது நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், என்னுடைய ஆவிக்குரிய கண்களை அடைத்து வைத்திருக்கிறதும் என்னுடைய ஆவிக்குரிய செவிகளை அடைத்து வைத்திருக்கிறதுமான காரியங்களை எல்லாம் சுத்திகரித்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணி என் கண்ணை ஓப்பன் ஆக்கும், என் செவிகளை திறக்க பண்ணும். ஆமென், ஆமென். இந்த சத்தம் கேட்கணும். எப்படி மாம்சத்தின்படி, ஆமென், குற்றம் சாட்டப்படாதவன், நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைத்து பெருமை பாராட்ட வேண்டுமானால் நானும் பெருமை பாராட்டலாம் என்று சொன்ன பவுல், ஆமென், தமஸ்குவை நோக்கி போய்கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவனை சந்தித்த போதுதான் புரிந்து கொண்டான், நான் இன்னும் சரியா பார்க்கல, நான் குருடனா இருக்கிறேன். ஜபித்த போது அவன் கண்களில் இருந்து செதில்கள் விழுந்தது, அவனுக்கு புதிய பார்வை கிடைத்தது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் பார்க்கறது அதுக்கப்புறம் பரலோகத்துக்கு ஏற்றார் போல பார்க்க ஆரம்பித்தான். அவனை யார் யார் அவன்கிட்ட நெருங்கி வருவாங்க பாருங்கள், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாங்க. ஒரு குறி சொல்றவ வந்து அவனை வாழ்த்துவா, உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன் சொல்லும் போது அவன் சினம் கொண்டு கடிந்து அப்புறப்படுத்தினானாம், ஆவிகளை பகுத்தறிய முடிந்தது. இது யார் என்கிட்ட ஒருத்தங்க பேச வராங்க, பழக வராங்க, என்ன நோக்கத்துக்காக வராங்க, அதை அறிய நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும். நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது கர்த்தர் பேசுவார், ஆனால் கேட்க மாட்டேங்குதுல்ல சத்தம். இதுவே ஏன் கேட்க மாட்டேங்குது? நம்முடைய ஆவிக்குரியவன் என்கிற அனுபவத்தில் ஆவிக்குரிய காதுகள் உண்டு, ஆவிக்குரிய கண்கள் உண்டு. எம்மாவூருக்கு ரெண்டு சீஷர்கள் நடந்து போனார்களே, இயேசு கூட போன போது கூட பைபிள் சொல்லுது அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. உடனே அவங்க குருட்டாட்டமாட்டா இருந்தாங்க, இல்லை ஆவிக்குரிய கண்ணு மறைக்கப்பட்டிருந்தது. எப்பொழுது திறக்கப்பட்டது தெரியுமா? இயேசு வேத வாக்கியங்கள் ஒவ்வொன்றாய் சொல்ல சொல்ல சொல்ல அவர்களுடைய சாட்சி என்ன? என் இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? நான் சொல்லுகிறேன், அந்த தீல இந்த மறைக்கப்பட்டவைகள் எல்லாம் எரிக்கப்பட்டு கண்கள் தெளிவாகும். ஆவிக்குரிய கண்ணு தெளிவாகவும் ஆவிக்குரிய செவிகள் திறக்கப்படவும் வசனத்தால் நாம் நம்மை நிரப்ப வேண்டியது அவசியம். அவன் புஸ்தக சுருளை உட்கொண்ட போது சொல்லப்பட்ட வேத வசனத்தை, அவனை குறித்த தேவ திட்டத்தை அவன் அறிந்து கொண்டான். நேரம் போய்விட்டது, ரெண்டு காரியத்தை வேகமா சொல்லி முடிக்கிறேன். நிற்க பண்ணுகிறார், வார்த்தையினால் நிரப்ப பண்ணுகிறார், திட்டத்தை தெரியப்படுத்துகிறார். தெரியப்படுத்திட்டு அடுத்தவர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? மூன்றாவது அதிகாரத்தின் 14வது வசனம்,
0: ஆவியினை உயரெடுத்து கொண்டது, நான் என் ஆவியின் உக்கிரத்தினாலே மனம் கசந்து போனேன்.
1: அடுத்த வார்த்தை,
0: ஆனாலும்
1: கர்த்தருடைய கரம்
0: மேல் பலமாக,
1: கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நிற்க பண்ணுகிறார், வார்த்தையினால் நிரப்ப பண்ணுகிறார், திட்டத்தை தெரியப்படுத்துகிறார். சொல்லிவிட்டு பாய் சொல்லிவிடவில்லை, மாறாக அதை நிறைவேற்ற அவருடைய பலமுள்ள கரத்தை அவனோடு இருக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு தெரியுங்க நான் எவ்வளவு சிறியவன் என்றும், என் கை எவ்வளவு சிறியதென்றும் அவருக்கு தெரியும். ஆனால் வெளிப்படுத்தின திட்டங்கள் எல்லாம் பெரியது. ஹல்லேலூயா. அவர் என் கையின் சைஸை வைத்து, என்னுடைய திராணியை வச்சு திட்டத்தை தெரியப்படுத்துகிறவர் அல்ல. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகள் அல்ல. தேவன் தம்முடைய வல்லமைக்கு ஏற்றார் போல தம்முடைய திட்டத்தை தெரியப்படுத்துவார். தெரியப்படுத்திவிட்டு அதை நிறைவேற்ற அவருடைய பலமுள்ள கரமும் நம்மோடு இருக்கும்படி கிருபை செய்வார். இதை அனுபவித்ததா, இதை அனுபவித்ததா இது சொல்லுகிறான், ஆண்டவரே ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறதப்பா. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். எவரையும் மேன்மைப்படுத்தவும், தமிழ்ல அந்த வார்த்தை ரொம்ப அருமை. எவரையும் நம்ம லாங்குவேஜ் எவனை வேணாலும் அவரால் தூக்க முடியும். சத்தம் ஆவேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆவேன் நல்ல கவனம். உங்களை நோக்கி ஒரு வேர்டு வருதுன்னா, ரேமா வருதுன்னா, திட்டம் வருதுன்னா, உங்க கையை வச்சு கம்பேர் பண்ணாதீங்க. ஹல்லேலூயா. நம்ம பல நேரத்தில் இது இதெல்லாம் நமக்கு எங்க நடக்க போகுது? ஆவேன் உங்களை 1000 மடங்கு அதிகமாகும்படி வர்த்திக்க பண்ணுவார். இப்படி ஒரு வார்த்தை வருது, நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா? 1000 மடங்குன்னா ஒருவேளை இப்போ நான் 10,000 வாங்கிட்டு இருக்கிறேன், அதுக்கு 1000. நம்ம உடனே எங்க நம்ம அப்படி போயிடும், நம்ம நம்ம ரூட்டுக்கு வரோம். என் வழிகள் உங்கள் வழிகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் ரூட்டு வேற, அது எப்படி நடத்துவார நான் யோசிக்கவே கூடாது. நான் எதை மட்டும்தான் யோசிக்கணும் தெரியுமா? அந்த வார்த்தையை மட்டும். செய்வார், செய்வார். எப்படி இந்த உடஞ்ச கப்பல்ல இருந்து வெளியே கொண்டு போவார்னு பவுலுக்கு தெரியாது. ஆனா பவுலுக்கு ஒன்னு தெரியும், எனக்கு உரைக்கப்பட்டதை செய்வார், எனக்கு சொன்ன பிரகாரமே நடக்கும். எப்படி நடக்கும் அது தெரியாது, ஆனா நடத்துகிறவர் எனக்கு தெரியும். நான் விசுவாசித்து இருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். எனக்கு சொன்னது, என் பிள்ளைய குறித்து சொன்னது, என் குடும்பத்தை குறித்து சொன்னது, என் எதிர்காலத்தை குறித்து சொன்னது, அது நடக்கும். எப்படிப்பா நடக்கும்? நீ காற்றையும் காணல, மழையும் காணல. காற்று மழை அதை நான் நம்பல. ஆமா, நான் கர்த்தரை நம்புறேன். இல்லாதவைகளை இருக்கிறதை போல வரவழைக்கிறவருடைய வல்லமை இன்னைக்கும் குறையவில்லை. கர்த்தருடைய கை அதை செய்யும், செய்து முடிக்கும். ஆமென், ஆமென். கரத்தை மேல வைக்கிறார், வச்சுட்டு திட்டத்தை நிறைவேற்றுகிறார். அதுதான் 5வது காரியம், எசேக்கியேல் 33:22. Thank you, Holy Spirit. வேகமாக, வேகமாக.
0: தப்பினவன் வருகிறதற்கு
1: முந்தின
0: சாயங்காலத்திலே கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து அவன் காலையில் என்னிடத்தில் வருமட்டும் என் வாயை திறந்திருக்க பண்ணிட்டு
1: கர்த்தருடைய கை அமர்ந்து என் வாயை திறந்திருக்க பண்ணிட்டு
0: என் வாய் திறக்கப்பட்டது பின்பு நான் மௌனமாய் இருக்க
1: கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா இஸ்ரவேல்கிட்ட போய் பேசுன்ட்ட எப்படி பேச என்ன பேச ஒரு காரியத்தை செய்யும்படி சொல்லிவிட்டு வேடிக்கை நீ செய் பார்க்கிறோம் அப்படி சொல்லி வேடிக்கை பார்க்கிறவர்ல அவர் என்ன செய்கிறார் அதை நிறைவேற்ற தம்முடைய கையை அவன் மேல வைக்கிறார் வச்சு அவனை டியூன் பண்ணி அவனை பேச வைக்கிறார் கை அந்த வாய் திறக்கப்பட்டு அவன் பேச ஆரம்பிக்கிறான் இசைக்கியல்கிட்ட கேட்டா என்ன சொல்லுவான் இசைக்கியல் பயங்கரமா பேசுறீங்க இசைக்கியல் எங்க பேசுற கரம் அவருடைய கரம் ஹல்லேலூயா எல்லா

பண்ணுகிறார், வார்த்தையால் நிரப்ப பண்ணுகிறார், திட்டத்தை தெரியப்படுத்துகிறார், அதை நிறைவேற்ற கரத்தை அவன் மேல் வைக்கிறார், நிறைவேற்றி முடிக்கிறார். ஏசாயா 41 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய கரம் அதை செய்ததென்று. 41:20 கர்த்தருடைய கரம் அதை செய்ததென்று யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். இவைகள் நடக்க கண்களை கிறிஸ்துவின் மேல் பதிய வையுங்கள். உங்களை கிறிஸ்துவின் பாதத்தில் விட்டு வையுங்கள், விட்டு விடுங்கள். கண்களை கிறிஸ்துவின் மேல் பதிய வையுங்கள், உங்களை கிறிஸ்துவின் பாதத்தில் வைத்து விடுங்கள். அவர் உங்களை நிற்க பண்ணுவார், வார்த்தையால் நிரப்ப பண்ணுவார், திட்டத்தை தெரிய பண்ணுவார், கரத்தை மேல வைப்பார்.

மூடி ஜெபிக்கலாமா? அப்படியே கண்களை மூடி இருக்கிற இடத்துல ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி, தகப்பனே தகப்பனே, முழுமையா என்னை தருகிறேன், முழுவதும் என்னை தருகிறேன். நீங்க தான் என்னை நிக்க பண்ணணும், நீங்க தான் என்னை நிரம்ப பண்ணணும், நீங்க தான் எனக்கு திட்டத்தை தெரியப்படுத்தணும், நீங்க தான் உங்க கையை என் மேல வச்சு எனக்கு எல்லாவற்றையும் நிறைவேற்றி தரணும். வைக்கிறேன் சொல்றவங்க அப்படி ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்கப்பா, வைக்கிறேன்பா, முழுமையா வைக்கிறேன்பா, முழுவதும் வைக்கிறேன்பா. எசேக்கியல நிற்க பண்ணி, வார்த்தையால நிரப்ப பண்ணி, திட்டத்தை தெரியப்படுத்தி, கரத்தை மேல வைத்து அதை செய்து முடித்த எங்கள் பரலோக தகப்பனே, நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். இன்று உண்மையாய் உண்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் நீர் அப்படியே செய்து, எதை எதுல நிக்க முடியாதுன்னு நினைச்சாங்களோ அதுலெல்லாம் நீங்க நிக்க பண்ண போறீங்கப்பா, வார்த்தையால நிரப்ப போறீங்க, திட்டத்தை தெரியப்படுத்த போறீங்க, உங்க பலமுள்ள கரத்தை மேல வைத்து எல்லாவற்றையும் நிறைவேற்ற போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. இரக்கமுள்ள தேவனே, பரிசுத்த பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீ தந்த இந்த நல்ல ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். சமூகத்தில் கிருபையினால கொண்டு வந்து பாட துதிக்க ஆராதிக்க அன்று இப்படி வார்த்தையினால் பலப்பட கத்தர் பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி. முழுமையாய் தருகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம்.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: சாராவும் பாரதியும் 6ஆம் வகுப்பு முதல் இணைந்தே கல்வி கற்று வந்தார்கள். மேல்நிலைப் பள்ளி படிப்பை முடித்து ஒரே கல்லூரியில் படிப்பை தொடர்ந்தார்கள். அங்கும் ஒரே வகுப்பில்தான் பயின்றார்கள். இவர்களுடைய நட்பு மிக உண்மையானதாகவும் மிக ஆழமானதாகவும் இருந்தது. ஆனால் கல்லூரி இறுதி ஆண்டில்தான் சாராவின் இருதயத்தில் இருந்த பிரச்சனை அவளுக்கு தெரிய ஆரம்பித்தது. உள்ளூரில் சிறந்த மருத்துவரை சந்தித்து ஆலோசனையும் மருந்தும் பெற்றாலும் அவள் முன்பு போல செயல்பட முடியவில்லை என்பது பாரதியையும் மிகவும் பாதித்தது. சிறந்த வைத்தியத்திற்காக பெற்றோர் அவளை சென்னைக்கு எடுத்துச் சென்றார்கள். ஆனால் அங்கு செய்யப்பட்ட மருத்துவ உதவியும் அவளுக்கு பூரண சுகத்தை கொடுக்க முடியவில்லை. சற்று தேறி வருகிறாள் என்ற செய்தியை கேட்ட மறுநாளே அவள் உயிரோடு இல்லை என்ற செய்தியும் பாரதிக்கு வந்து சேர்ந்தது. தனியே போய் அவள் மிகவும் அழுதாள். பல முறை அழுதாலும் அவளுடைய துக்கம் குறையவில்லை. ஆம், நமக்கு அருமையான ஒருவரை இந்த உலகத்தில் எதிர்பாராத நேரத்தில் நாம் இழந்து போகும் பொழுது அது தீராத துக்கமாகவே இருக்கிறது. சிலருடைய வாழ்க்கையில் எதிர்பாராத நேரத்தில் இழந்து போன வேலையால் துக்கம், எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் மறைந்து போனதால் துக்கம், இப்படி ஒவ்வொருவரும் சந்திக்கும் துக்கங்கள் வாழ்க்கை என்றாலே அது துக்கம்தான் என்று எண்ணும் நிலைக்கு பலரை தள்ளிவிடுகிறது. இப்படிப்பட்ட நேரங்களில் நாம் உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டிய ஒரு வாக்கியம்தான் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்பது. இயேசு கற்றுக் கொடுத்த ஜபத்தின் சில வார்த்தைகள் தான் இவை. நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில் நாம் புரிந்து கொள்ள முடியாத ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் சொல்ல வேண்டிய வாக்கியம் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்பதே. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும் அவருடைய சித்தமே நமக்கு சிறந்த ஒரு காரியம். நமது வேதனையின் மத்தியிலும் நாம் பற்றிக் கொள்ள வேண்டிய வார்த்தைகள் உமது சித்தம் செய்யப்படுவதாக. ஏனென்றால் அவருடைய சித்தமே மிகவும் இரக்கம் நிறைந்த ஒன்றாகும். உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. ஏனென்றால் தூரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற இருக்கும் காரியங்களையும் அவரே அறிந்திருக்கிறார். அவரே கிருபை உள்ளவராய் நம்மை பாதுகாப்பவராக இருக்கிறார். நாம் எதையும் காண முடியாவிட்டாலும் அவரை நம்பும் நம்பிக்கையே நம்மை தொடர்ந்து அவருடைய சித்தத்தின் மத்தியிலே காத்துக்கொள்ளட்டும். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறுகிறது என்று பரிசுத்த வேதமும் நமக்கு கற்றுத்தருகிறதல்லவா?

உம்மை உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதிக்கும் பாக்கியம் பெற்றவர்கள் நாம். ஆத்துமமே என் முழு உள்ளமே என்ற பாடலை சேர்ந்து பாடி அவர் நாமத்தை வாழ்த்தி மகிமைப்படுத்துவோமா? ஹாலேலூயா ஜீசஸ் ஷலரந்தனரபகமதனரா.

வாய்க்கும் நாள் வெகு சீக்கிரம். எத்தனை பேர் வாஞ்சியோடு தேவனுக்கு மகிமை செலுத்துறீங்க? எஸ் இந்த நாள் பார்க்காமல் ஆராதிக்கிறேன், ஆனால் அன்று முகமுகமாய் முகமுகமாய் பார்த்து ஆராதிக்கும் நாள். உராபா சந்தூராபல கரபலவோ ஷியதரபல கரபலவோ உதரா. என் தேவனுக்கு மகிமை, என் ராஜாதி ராஜனுக்கே மகிமை.

துடைத்தறிவார், என் கண்ணீரை முற்றிலுமாய் அவர் துடைத்தறிவார். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. என் வேதனைகளை நீக்குகிறவர், என் துக்கத்தை கழிப்பாய் மாற பண்ணுகிற நாள் அந்த நாள். ஆமென், ஆமென், ஆமென். வேதனை முற்றும் நீங்குகிற நாள் அந்த நாள். ஹாலேலூயா.

மாத்திரம் மகிமைப்படுவீராக, நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக ராஜா. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். உண்மையாய் ஆராதிக்கிறவர்கள் மேல் பிதா பிரியமா இருக்கிறார். அவன் உள்ளத்தில் இந்த ஆண்டவரே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. செப்பனியா மூன்றாவது அதிகாரம், செப்பனியா மூன்றாவது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிகள். செப்பனியா 3:17. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். ஹல்லேலூயா. அவர் நம் நடுவில் இருக்கிறவர், நம் குடும்பத்தின் நடுவில் இருக்கிறார், நம் சபையின் நடுவில் இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறார்? அவர் வல்லமை உள்ளவராய், அவர் நம்மை ரட்சிக்கிறவராய், நம்ம சந்தோஷமாய் இருக்கிறவராய், அவர் நம் நடுவில் இருக்கிறார். சொல்லிட்டு அடுத்த வார்த்தை, தம்முடைய அன்பு நிமித்தம் அவர் அமர்ந்திருப்பார். அநேக சூழ்நிலைகளிலே கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவராய் ரட்சிக்கிறவராய் எப்பொழுதும் இருக்கிறார். சில நேரத்தில் அவர் அமைதி அமர்ந்திருக்கிறார். எது நிமித்தம் தெரியுமா? அன்பு நிமித்தம். ஆமென். ஏன் அநேக காரியங்களுக்கு உடனே

உடனே பதில் கிடைக்கலன்னா அந்த நேரத்தில் அவர் எப்படி இருக்கிறார் தெரியுமா? அன்பு நிமித்தம் அமர்ந்து இருக்கிறார். ஆமே. அவர் வல்லமை உள்ளவராய் தான் இருக்கிறார். அவரால் செய்யக்கூடாது என்று அல்ல, அவரால் செய்ய முடியாது என்று அல்ல, ஆனால் அவர் எப்படி இருக்கிறார், நம்முடைய அநேக நேரத்தில் நம்முடைய பதில் லேட்டாக காரணம் அவர் சில நேரத்தில் அன்பு நிமித்தம் அமர்ந்து கொண்டிருக்கிறார். கடந்த நாளில் இந்த வார்த்தை கத்த நினைப்பூட்டினார், உள்ளத்திலே பேச தொடங்கினார். ஏன் கத்தர் சில நேரத்தில் அவர் அன்பு நிமித்தம் அமர்ந்து இருக்கிறார்? யோவான்ல 11வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. லாசருவை குறித்து இயேசுவுக்கு இப்பொழுது ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தினா, லாசரு வியாதியா இருக்கிறார். லாசரு வியாதியா இருக்கிறார் என்ற செய்தி ஆண்டவருடைய காதில கேட்ட உடனே, இயேசுவின் காதில கேட்ட உடனே 6வது வசனம் சொல்லப்படுகிறது, அவன் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். வியாதியா இருக்கிறான் என்று கேள்விப்பட்ட உடனே ஆண்டவர் போய் அற்புதத்தை செய்யல, உடனே போய் கிரியையை நடப்பிக்கல. எத்தனையோ பேர் ஆமேன் வீட்டில் ஆமே சுகத்திற்காய் தங்களிடம் அவரிடத்தில் வந்தபோது, எத்தனையோ பேர் அற்புதத்திற்காய் அவரிடத்தில் வந்தபோது உடனே அற்புதம் செய்த ஆண்டவர் ஆமே. இங்கே உடனே போய் அற்புதத்தை செய்யவில்லை, உடனே போய் கிரியை நடப்பிக்கவில்லை. அவர் பின்னும் 2 நாள் அங்கே தங்கினார், போகல, அமர்ந்திருந்தார். ஏன் தங்கினார் தெரியுமா? அதுக்கு முந்தின வசனம் சொல்லப்படுகிறது, அவர் மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரனிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாக இருந்தாராம். ஆமே. அவர் அன்பு நிமித்தம் அமர்ந்திருந்தார், அன்பு நிமித்தம் தங்கி இருந்தார். என்ன ஆண்டவரே, வல்லமை உள்ளவராய் ரட்சிக்கிறவராய் என் நடுவில் இருக்கிற நீர் இந்த நேரத்தில் கிரியை செய்வீர்னு பார்த்தா அன்பு நிமித்தம் நீர் அமர்ந்திருக்கிற. ஏன் கர்த்தர் அன்பு நிமித்தம் அமர்ந்திருந்தார்? 4வது வசனம் அதனுடைய ஆன்சர் இருக்கிறது. இயேசு அதை கேட்டபொழுது அவர் சொன்ன காரியம், இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாகிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார். எத்தனை பேர் கரங்களை உயர் நிறைவேற்றுவார். அதை செய்யும் பொழுது அவருடைய மகிமை உன் வாழ்க்கையிலே வெளியரங்கமாகும். விசுவாசிக்கிறவங்க இந்த காலை நேரத்தில் விசுவாசத்தோடு தேவனுக்கு மகிமை செலுத்த பார்க்கலாம். என் வாழ்க்கையிலே கர்த்தர் அன்பு நிமித்தம் அமர்ந்து இருப்பதற்காய் நன்றி என்று சொல்றவங்க கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி தேவனுக்கு மகிமாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் தங்கினார் தெரியுமா? ஏன் அமர்ந்திருக்கிறார் தெரியுமா? உனக்கு செய்யக்கூடாது என்று அல்ல, மற்றவங்களுக்கெல்லாம் கேட்டவன கொடுக்கிறீங்களே அப்பா, என் வாழ்க்கையில ஏன் ஆண்டவர் இன்னும் நீர் அமர்ந்து கொண்டிருக்கிறே? நான் அமர்ந்திருப்பதும் உன்னை வெறுத்து அல்ல, நான் அன்பு நிமித்தம் அமர்ந்திருக்கிறேன். நான் உன் மேல வச்ச அன்பினால் அமர்ந்திருக்கிறேன். இன்னைக்கு நான் உனக்கு செய்தா மகிமை வெளிப்படுமா? நான் குறித்த நாளில் உனக்கு செய்தா மகிமை வெளிப்படுவான்னு உனக்கு தெரியாது, ஆனால் உன்னை நடத்துகிற எனக்கு அது தெரியும். ஹல்லேலூயா. உன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு அது தெரியாது, உன்னை குறித்து பேசுகிறவர்களுக்கு அது தெரியாது. உனக்கானதை செய்ய நான் ஒரு நாள் இறங்கி வருவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் உனக்கு செய்ய போறத நினைச்சு, நாளைக்கு நீ இருக்க போறத நினைச்சு, கர்த்தர் உனக்காய் வாய்க்க பண்ண போகிறத நினைத்து, அவர் உன்னை இந்த உலகத்தில் மகிமையாய் நிறுத்த போகிறத நினைத்து, அவர் உன் வாழ்க்கையில மகிமைப்படப்போகிறத நினைத்து அவர் சந்தோஷமா மகிழ்ந்து அவர் அன்பு நிமித்தம் அமர்ந்திருக்கிறார். எனவேதான் இந்த வார்த்தை எழுதப்படுவதற்கு முன்பாக முதலாவது சொல்லப்படுகிறது, அவர் உன் நடுவிலே வல்லமை உள்ளவராய் ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் அன்பு நிமித்தம் அமர்ந்திருக்கும் போதும் அவர் எப்படி இருக்கிறார் தெரியுமா? உன் நடுவிலே உனக்கு கிரியை செய்கிற வல்லமையுடையவராய் உன்னை ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அவர் அன்பு நிமித்தம் அமர்ந்திருக்கிறார். அபிமெலேக்குக்காக ஜெபித்த உடனே அற்புதத்தை செய்தார், ஆனால் ஆபிரகாமுக்கு உடனே செய்யல. அவர் அன்பு நிமித்தம் அமர்ந்திருந்தார். அன்பு நிமித்தம் அமர்ந்திருந்தவர் ஆபிரகாமை அப்படியே விடவில்லை. ஏற்ற காலத்திலே கர்த்தர் அவனுக்கு சொன்னதை நிறைவேற்றினார். யோபுவுக்கு ஆரம்பத்திலே சோதனை அதிகமாய் போகும் பொழுது 10 பிள்ளைகளை இழந்த உடனே அவன் கர்த்தர் வந்து கிரியையை நடப்பிக்கவில்லை. அவர் அன்பு நிமித்தம் 41 அதிகாரங்கள் அமர்ந்திருந்தார், ஆனால் அதோட முடிக்கல. 42வது அதிகாரத்திலே அவர் இருந்ததின் நோக்கத்தை நிறைவேற்றினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்காய் ஒரு அதிகாரம் இருக்கிறது, எனக்காய் ஒரு நாள் இருக்கிறது, எனக்காய் கத்து செய்ய போகிற ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாளிலே என் தேவன் வல்லமையை வெளிப்படுத்துவார், என்னை ரட்சிப்பார். அதற்காகவே இன்று அவர் அன்பு நிமித்தம் அமர்ந்திருக்கிறார்.
என் மேல வச்ச பாசம். ஏன்னா அவருக்கு தெரியும், என் பிள்ளைக்கு நான் இன்னைக்கு செஞ்ச மகிமை வெளிப்படுமா, நாளைக்கு செஞ்ச மகிமை வெளிப்படுமா. ஆமா, இன்னைக்கு செஞ்ச மகிமை வெளிப்படும் என்பது உறுதியானால் கத்தர் இந்த அற்புதத்தை செய்வார். நாளைக்கு செய்த மகிமை வெளிப்படும் என்பது உறுதியானால் கத்தர் நாளை எனக்காய் அற்புதத்தை செய்வார். அவர் செய்யாமல் விடமாட்டார். நம்புறவங்க கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? அவர் அன்பு நிமித்தம் அமர்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா.

நாளே எதுவுமே செய்யாம இன்னைக்கு அவர் அமர்ந்திருக்கிறாரா? ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோங்க, அவர் அன்பு நிமித்தம் அமர்ந்திருக்கிறார். அவர் இப்படி இருப்பதும் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம் தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அன்பை பாராட்டி மீட்டெடுத்தவர் அவர். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். தகப்பனாய் நமக்கு மாறினவர். பிள்ளைகளாய் நம்மை அங்கீகரித்தவர். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க.

எடுத்தவர், நமக்கு சுதந்திரத்தை தந்தவர், அடிமைத்தன கட்டிலிருந்து நம்மை விடுதலையாக்கின நல்ல தகப்பனவர். ஆமே. அவர் எப்படி இந்த சுதந்திரம் கிடைத்தது? நான் அவரிடத்தில் அன்பு கூர்ந்தது நான் இல்லை, அவர் என் மேல் அன்பு பாராட்டி எனக்காய் சிந்தின இரத்தத்தினால் கிடைத்த சுதந்திரம் என்று சொல்றவங்க நல்ல கரங்களை

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சகரியாவின் புஸ்தகம் 9:12. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, நம்பிக்கையுடன் எவற்றுக்கெல்லாம் தேவ சமூகத்தில் ஜெபித்து வந்தீர்களோ அவற்றுக்கெல்லாம் பதில் தருகிற ஒரு நாளாய் இந்த நாள் அமையப் போகிறது. என கண்பார்ந்தவர்களே, எவைகளையெல்லாம் இழந்து போனீர்களோ, எவைகளெல்லாம் உங்கள் கையிலிருந்து பறிக்கப்பட்டதோ, எதிலெல்லாம் நஷ்டத்தை கண்டீர்களோ, அவைகள் எல்லாவற்றிலும் தேவன் இந்த நாளில் இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அவர் இரட்டிப்பாய் தருவதோடு மாத்திரமல்ல, ஒரு நாளையும் குறிப்பிட்டு சொல்லுகிறார், அது இன்றைக்கே தருவேன் என்று. இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற நீங்கள் நிச்சயமாய் இரட்டிப்பான ஆசிர்வாதத்தை நன்மையை பெறுவீர்கள். 3 நிலைகளில் இரட்டிப்பான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2:9, எலிசா எலியாவை விடாது பின் சென்று ஆவியின் வரங்களை இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறான் என்று சொல்வதை பார்க்கிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2:10, என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும் என்று எலியா கூறுகிறதை வாசிக்கின்றோம். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான் என்ற வார்த்தையின்படியாய் உங்கள் வாழ்க்கையிலும் தேவனை விடாது தேடினபடியால் அவரை கண்டடைந்து இரட்டிப்பான நன்மையை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். 2:42, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று யோபு கூறுவதை வாசிக்கின்றோம். 42:10, கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் என்று உள்ளது. எனக்கன்பார்ந்தவர்களே, யோபு எப்படி விசுவாச அறிக்கை செய்து இரட்டிப்பான நன்மையை பெற்று கொண்டானோ

தன் இடத்திலிருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் இரண்டு பகுதியாய் பிரித்து என்று வாசிக்கின்றோம். என கண்பாந்தவர்களே, இந்த யாக்கோபின் முன்னிலைமையை குறித்து பார்த்தால் அவன் வெறுங்கையோடு தன் தகப்பன் வீட்டிலிருந்து புறப்பட்டு வந்தவன். யாக்கோபு வெறுங்கையனாய் புறப்பட்டு வந்தவனுக்கு எப்படி இரட்டிப்பான நன்மை வந்தது என்று பார்ப்போமானால், அவன் கடந்து வந்த கண்ணீரின் பாதையிலெல்லாம் கர்த்தருக்கு நன்றி பலிபீடம் கட்டினான். கர்த்தரை விடாது துதித்து கொண்டே இருந்தான். இன்றைக்கும் நீங்கள் எந்த சூழ்நிலையின் ஊடாய் கடந்து போனாலும் கர்த்தரை விடாது தேடுங்கள், விசுவாச அறிக்கை செய்யுங்கள், எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை துதித்து நன்றி செலுத்தி மகிழுங்கள். நீங்களும் இரட்டிப்பான நன்மையை இன்றைக்கே பெற்றுக்கொள்வீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவப்பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

அப்போஸ்தலனாகிய ஜூதா எழுதின பொதுவான நிரூபம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனும் யாக்கோபினுடைய சகோதரனுமாயிருக்கிற ஜூதா, பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது: உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவது. பிரியமானவர்களே, பொதுவான இரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாயிருக்கையில், பரிசுத்தவான்களுக்கு ஒருவிசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டுமென்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாக கண்டது. ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்கு உள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகாநாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். அப்படியே சோதோம் கொமோரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல் விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்கினியின் ஆக்கினையை அடைந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி போலவே சொற்பனக்காரராகிய இவர்களும் மாம்சத்தை அசுசிப்படுத்திக் கொண்டு கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூஷிக்கிறார்கள். பிரதான தூதனாகிய மிக்காவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள். புத்தியில்லாத மிருகங்களைப் போல சுபாவப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலே தங்களை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். இவர்களுக்கு ஐயோ! இவர்கள் காயினுடைய வழியிலே நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்கு உள்ளாகி கெட்டு போனார்கள். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிறார்கள். இவர்கள் காற்றுக்களால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலை உதிர்ந்து கனியற்று இரண்டு தரம் செத்து வேரற்று போன மரங்களும் தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாயிருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆதாமுக்கு ஏழாம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லோருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் ஜாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரிகைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரம் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன் அறிவித்தான். இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களுமாயிருக்கிறார்கள். இவர்களுடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும், தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள். நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். கடைசி காலத்தில் தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களுமாமே. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அல்லாமலும்
நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாயிருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோடே ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடே உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமேன்.

0: இயேசுவின் கரத்தில் நீங்களும் நானும் ஒரு அழகான இசைக்கருவி. அவர் சித்தம் போல பயன்படுத்த ஒப்பு கொடுக்கும்போது இனிதான இசையாக மாறுவோம்.
1: நீங்கள் கேட்க போவது
2: ஜிஃபன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
3: கர்த்தாவே, நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும். சங்கீதம் 39:4. டைம் மேனேஜ்மெண்ட்டை குறித்து ஒரு நிறுவனம் ஆய்வு நடத்தியது. அந்த ஆய்வின்படி ஒரு நபர் சராசரியாக 2 ஆண்டுகளை ஃபோன் டயல் செய்ய மட்டும் பயன்படுத்துகிறாராம். லேண்ட்லைன் ஃபோன்கள் மட்டும் இருந்த அந்த நாட்களில் ஃபோனை எடுக்க வீட்டில் யாருமே இல்லாத போது மீண்டும் மீண்டும் ஃபோன் டயல் செய்து வீணடிக்கப்பட்ட வருடங்கள் தான் அந்த 2 வருடங்களாம். அது மட்டுமா, டிராஃபிக் சிக்னலில் கிரீன் லைட் எப்போது வரும் என்று காத்திருக்கும் காலங்கள் சுமார் 6 மாதங்களாம். மேலும் தேவையற்ற மெயில்களை செக் பண்ணுவதிலேயே 8 மாதங்களை ஒரு மனிதன் கழிக்கிறானாம். இந்த புள்ளி விவரங்கள் நமக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். நாம் திட்டமிட்டு நம் நேரத்தை செலவு செய்தால் பிரயோஜனமற்ற காரியங்களுக்கு நேரம் விரயமாவதை தவிர்க்க முடியும். ஆம் பிரியமானவர்களே, தாவீதும் தன் வாழ்நாட்களில் எவ்வளவு காலம் வீணாகிவிட்டது என்று கணக்கு பார்க்கிறவராக இருந்தார். ஆகவேதான் அவர், இதோ என் நாட்களை 4 விரற்கடையாக்கினீர், என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போல இருக்கிறது என்றார். தாவீது தேவனிடம், கர்த்தாவே, நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும் என்று ஜெபிப்பதை அந்த சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நித்திய நித்தியமாய் வாழும் தேவாதி தேவனின் முடிவில்லாத ஆண்டுகளுக்கு முன்பாக மானிடர்களாகிய நம்முடைய நாட்கள் 4 விரற்கடைதான். ஆனால் அந்த குறுகிய காலத்தை கூட நாம் திட்டமிட்டு செலவு செய்தால் காலத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். இந்த உலகத்தில் மனிதர்கள் சுகத்தை இழந்தால் மீண்டும் பெற்றுக் கொள்ளலாம், செல்வத்தை இழந்தால் மீண்டும் சம்பாதித்துக் கொள்ளலாம். ஆனால் காலத்தை வீணடித்து விட்டால் அதை ஒருபோதும் நாம் திரும்ப பெறவே முடியாது. நம்முடைய வாழ்வில் நாம் தொலைபேசி அழைப்புகளுக்கு நேரம் செலவு செய்யத்தான் வேண்டியதிருக்கிறது. டிராஃபிக் சிக்னலுக்காக காத்திருக்கவும் வேண்டியதிருக்கிறது. இதை தவிர மீதம் எஞ்சியிருக்கும் நேரத்தை நாம் எவ்வாறு செலவு செய்கிறோம்? தேவனுடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காக அதை நாம் பயன்படுத்துகிறோமா? தேவனோடு நமக்கு உள்ள தனிப்பட்ட உறவில் பலப்பட நாம் நேரத்தை செலவு செய்கிறோமா? நம்முடைய நேரம் எவ்வாறு செலவு செய்யப்படுகிறது? ஒரு நாளில் நாம் எந்தெந்த காரியங்களுக்கு எவ்வளவு நேரம் செலவிடுகிறோம் என்று ஒரு பேப்பரிலே எழுத வேண்டும். அதில் எது வீணானது என்று கண்டறிந்து மறுநாளிலிருந்து அதை தவிர்க்க வேண்டும். இவ்வாறு காலத்தை ஞானத்தோடு செலவு செய்தால் நம்மை குறித்து தேவன் திட்டமிட்டவைகளையெல்லாம் நம் வாழ்நாட்களிலேயே செய்து முடிக்க முடியும். தேவன் தாமே காலத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ள நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. பிரியமானவர்களே, இந்த விடியற்கால வெளிச்சம் செய்திகள் உங்களுக்கு பிரயோஜனமாயிருந்தால் இதை உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை கமெண்டில் தெரிவியுங்கள். இது இன்னும் அநேகர் பார்த்து பயன்பெற உதவியாக இருக்கும்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: இன்றைய நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி 1 கொரிந்தியர் 12:31 நாம் வாசித்து அதை நாம் தியானிப்போமாக. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். இல்லைங்க, நாம் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒரு ரகசியத்தை பவுல் மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். என்னன்னா, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் அப்படின்னு சொல்றார், நியாயம் தீர்க்கப்படும். அதனால இன்றைய நாளிலே நாம நியாயம் தீர்க்கப்படாது இருக்கணும்னா நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும். நாம் நிதானித்து அறியணும்னா என்ன செய்யணும்னா, ஜபத்தின் மூலமாக தான் நம்மை நிதானித்து அறிய முடியும். வேற எதாலையும் நம்ம நிதானித்து அறிய முடியாது. நம்மளை உட்காந்து ஸ்கேன் எடுத்து பார்த்தா நம்மளை நிதானித்து உள்ளத்தை ஆராய்ந்து அறிய முடியாது. நம்முடைய இருதயத்தை நிதானித்து அறிய வேண்டும் என்றால் ஆண்டவருடைய பாதத்தில் போய் உட்காந்து நாம் ஜெபிக்கும்போது அப்பதான் அவருடைய வெளிச்சம் நம்முடைய இருதயத்தில் படும் பொழுது இருதயத்தில் மறைந்து கிடக்கிற அழுக்குகள், இன்னைக்கு பாவங்கள் எல்லாம் ஆண்டவர் என்ன செய்வாராம், வெளிப்படுத்துவார். இதன் மூலமாக தான் நம்ம என்ன செய்ய முடியும், நிதானித்து அறிய முடியும். ஓ, இவ்வளோ பாவத்தை செஞ்சுருக்கிறோமா, இவ்வளோ மீறுதல் இருக்கா, இவ்வளோ அக்கிரமம் நம்மகிட்ட இருக்குதா அப்படின்னு. அப்போ அந்த ஜபத்தின் மூலமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் அமரும் பொழுது தான் நம்மை நாமே நிதானித்து அறிய முடியும். அன்பால் இன்றைய நாளில் நாம் இந்த அருமையான வெள்ளி மலைக்கு வந்திருக்கிறோம். இந்த வெள்ளிமலை கல்ராயன் மலையிலே ஒரு பகுதியாக இருக்கிறது. இங்கே 3 நாள் நம்ம ஜெபிக்கிறதுக்காக நம்ம ஒரு குழுவாக வந்திருக்கிறோம். இதில் 3வது நாளாக இன்றைக்கு முடிய போகிறது சீக்கிரமாக. இன்றைக்கி நாம் ஜபத்தில் தரித்திருக்கும் போது இந்த நாளில் நீங்கள் இந்த 2 நாள் எப்படி கழிச்சிங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் இந்த நாள் விட்டாக்கா அடுத்த நாள் வராது, இதுக்கு மேலே நம்ம கீழே இறங்க போகிறோம். அப்போ இன்றைக்கு இன்னும் அதிகமாக நம்மளை நிதானித்து அறிய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஏனென்றால் நாம் ஒவ்வொருவரும் நியாயம் தீர்க்கப்படக்கூடாது என்பது ஆண்டவருடைய வாஞ்சியாக இருக்கிறது, விருப்பமாக இருக்கிறது. அப்போ நாம் நிதானித்து அறியணும்னா இந்த ஜெப வேலையை நாம் இன்னும் அதிகமாக ஆண்டவரிடத்திலே நாம் உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் பயன்படுத்தி கொள்ளப்பட வேண்டும். அதனால தான் இன்றைக்கி நம்மளை ஆண்டவர் இந்த நிதானித்து அறிகிற சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த நிதானித்து அறிதல் ஜெபத்தின் மூலமாக தான் நடக்கும் அப்படின்றது தான். இன்றைக்கி இந்த நிதானித்து அறியும் போது அவருடைய வெளிச்சத்தில் இன்றைக்கி ஒன்றையும் எண்ணையும் நம்ம வச்சுட்டோம்னு வச்சுக்கேன், ஒரு டார்ச்சில் அடித்த இருட்டான பகுதியில் ஒரு டார்ச் அடித்தா எது எது எங்கெங்கே இருக்குன்னு நல்லா தெரியும். டார்ச் லைட்டு வெளிச்சம் இல்லைன்னாக்கா எது எங்கே இருக்குன்னு தெரியாது. அதே போல் தான் இன்றைக்கு நம்முடைய இருதயத்தில் வெளிச்ச ஆண்டவர் என்ற ஒளியை நம்ம பாய்ச்சி நம்ம நிதானித்து அறிய வேண்டும். இன்னும் என்னென்ன என் மூளையில் ஒட்டிக்கிட்டு இருக்குது, இன்னொன்று என்னென்ன பாவங்கள் என் மனசில் இருக்குது, என் இருதயத்தில் இருக்குது, எனக்குள்ள மறைஞ்சு கிடக்கிறது, அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் அறிக்கையிட்டு நாம் ஆண்டவரோட ஒப்புரவாகும்போது ஆண்டவர் நிச்சயமாக நம்மளை என்ன செய்கிறாரு, ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இதை சொல்லும்போது இன்றைக்கி இந்த கால வேளையில் இந்த எப்படி நிதானித்து அறியணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் சமூகத்தில் காத்திருக்கும் போதில் அது தியானிக்கும் போது பழைய ஏற்பாட்டில் ஒரு 2 பேர் தான் என் கண்ணு முன்னால் வந்து நின்னார். ஆண்டவர் அழகாக காட்டினார். சவுல் என்ற ராஜாவையும் தாவீது என்ற ராஜாவையும் ஆண்டவர் காட்டினார். எப்படி அவர்கள்ட்டிருந்து நாம் என்ன காரியத்தை கற்றுக்கொள்ளணும் என்பதை இன்றைக்கு நமக்கு கற்றுத்தரப்போகிறார். பாருங்கள், 1 சாமுவேலின் புத்தகம் 15வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 15:19-21 படிச்சிங்கன்னா தெரியும். பாருங்கள், இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமலும் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றான், சவுல் சாமுவேலை நோக்கி நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பினபடியாய் போய் அமலேக்க ராஜாவாகிய ஆகாயும் கொண்டு வந்து அமலேக்கரையும் சங்காரம் பண்ணினேன், ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுவதற்காக கொள்ளையிலே சாபத்தீடான ஆடுகளும் மாடுகளிலே பிரதானமானவர்களை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றார். இப்ப இப்ப பாருங்க, ஆண்டவர் சவுல் இடத்துல சொல்றாரு, இந்த அமலேக்கருடைய அந்த கொள்ளையான பொருள் எல்லாம் சுட்டு எரிச்சிடு, அந்த ஆடு மாடெல்லாம் சுட்டு எரிச்சிடுன்றாரு. ஆனா இவன் என்ன செஞ்சான், எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டான். எடுத்துட்டு வந்துட்டு முதன்மையா இருக்கிறது, நல்லா முதல் தரமா இருக்கிறத எடுத்துட்டு வந்துட்டான். அப்ப சாமுவேல் வரும் பொழுது ரொம்ப இந்த என்னடா சத்தம், ஆடு மாடு சத்தம்லாம் கேக்குதுன்னு கேக்குறாரு சவுல்கிட்ட. என்னப்பா சத்தம்லாம் கேக்குது, நீ எது எல்லாத்தையும் நிர்கிரகம் பண்ணலையா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல பண்ணல, உன் தேவனுக்கு பலியிடுறதுக்கு நான் கொண்டு வந்தேன்றான். என்ன தேவனுக்கு, இவனுக்கு யார் தேவன்னு தெரியல. சவுலுக்கு யார் தேவனா, சாமுவேல் தேவனுக்கு பலியிடுறதுக்கு கொண்டு வந்தான்றான். ஆண்டவர் தான் தேவன் இவனுக்கும், ஆனா இவன் ஆண்டவர் சொல்லியும் கீழ்படியாம அதுக்கு என்ன ஒரு காரியம் கற்பிக்கிறான்னா, இப்படி கேட்கிறாரு. ஊழியக்காரர் வந்து உன்னை எச்சரிப்பு கொடுக்குறாரு, என்ன கொடுக்குறாரு, தம்பி நீ இப்படி செஞ்சிட்டியா அப்படின்னு கேட்கிறாரு. அவன் செஞ்சிட்டேன்னு ஒத்துக்கல, அவன் நிதானித்து அறியல தன்னை. என்ன பண்றான், கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையாடின பொருள் எல்லாம் நீ ஏண்டா எடுத்துட்டு வந்தேன்னு கேட்கிறாரு யாரு, சாமுவேல். அதுக்கு இவன் என்ன சொல்றான் பாரு, நான் அழகா கேட்டுதான் உன் ஜனங்க தான் என்ன செஞ்சுது, அதுல கூர்மையானதெல்லாம் எடுத்துட்டு வந்து பலி செலுத்துறதுக்காக கொண்டு வந்திருக்குதுன்றான். அப்ப இவனுடைய ரெஸ்பான்சிபிள் என்ன பாருங்க, இவன் நிதானித்து அறியாதனால ஆண்டவர் அவன் மேல ரொம்பவும் வருத்தப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது. பாருங்க இன்னைக்கு அதே 15-11 பாத்தீங்கன்னா தெரியும், நான் சவுலை ராஜா வாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது, அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்று அவர் என்ன சொல்றாராம், நொந்தார் என்றார். சாமுவேல் மனம் நொந்து ராம்பொழுதும் என்ன செஞ்சானா, ஜெபிச்சான் என்று பார்க்கிறோம். அப்ப பாருங்க, ஆண்டவர் அவன் ராஜாவா ஏற்படுத்தி என் சொல்ல கேளாம போனதுக்காக அவர் அவ்வளவு மனம் வருந்துறார். இன்னைக்கு அதே தான் உன்னுடைய நிலைமை, என்னுடைய நிலைமை. இன்னைக்கு நாம எல்லாம் பலி செலுத்தலாம், காணிக்க கொண்டு வரலாம், எல்லாம் செய்யலாம், ஆனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம கீழ்ப்படுகிறோமா? ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனாலே அது என்னது, பாவம்ன்றத நம்ம நிதானித்து அறியாம எத்தனையோ காரியத்துல மீறி மீறி நடந்து கொண்டிருக்கிறோம். அன்பால் இன்னைக்கு மீறுதல் என்பது ஒரு பெரிய பாவம், அது ஆண்டவருக்கு விரோதமாய் செய்கிற காரியம் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு நமக்கு விரோதமாய் செய்கிற காரியம் வேற, பாவம் உன் மனசுல பதிஞ்சுனாக்கா அதை நீனு செஞ்சனா, உன் மனசுல ஒதுக்கிற பாவத்தை நீ செஞ்சனா அது குற்றமாக மாறுகிறது. அதே மனசுல பதிகிற காரியம் உனக்கு நீனே செஞ்சுக்கிட்டு உன்னை நீனே பாதிச்சுன்னா அது குற்றம். அது அடுத்தவர்கள பாதிச்சுன்னா, நீ மனசுல ஒன்று நினைக்கிற அவனை குழப்பணும் இல்லை அவனை திருடணும்னு நினைச்சனா அது அக்கிரமமாக மாறுகிறது. ஆனா அதே உன் மனசுல நினைச்ச காரியத்தை நீ செய்யும் போது அது கடவுளுக்கு விரோதமா இருந்தா அது மீறுதலாக மாறுகிறது. அப்ப இந்த குற்றம் அக்கிரமம் மீறுதலுக்கு வித்தியாசம் தெரியணும். அப்ப இந்த கீழ்ப்படியாமை என்பது கடவுளுக்கு விரோதமா செய்கிற காரியம், அது மீறுதல். அதனால இன்னைக்கு நாம எதனையோ மீறுதலையும் நம்ம அலட்சிய பாராட்டுறோம் இந்த சவுலை போல, அப்பதான் நம்ம நியாயம் தீர்க்கப்படுகிறோம் என்ற ஆண்டவர் சொல்ல, இன்னைக்கு நாம நியாயம் தீர்க்கப்படக்கூடாது என்பதுதான் ஆண்டுடைய விருப்பமாக இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சோதனை சோதரி, நாம என்ன செய்யணும்னா, நம்முடைய பாவங்களை நாம நிதானித்து அறிய வேண்டும் என்றார். நம்முடைய மீறுதல நம்ம நிதானித்து அறியணும், நம்முடைய அக்கிரமங்களை நிதானித்து அறியணும், நம்முடைய குற்றங்களை நிதானித்து அறியணும். என்னென்னலாம் இருக்கு நம்முடைய சிந்தனையில, நம்ம மனசுல, நம்ம பார்க்கறதுக்கு இன்னைக்கு நல்லா இருக்கலாம், பிரைஸ்லாம் சொல்லலாம், ஒருத்தனுக்கு ஒருத்தன் நல்லா அன்பா பழகலாம், ஆனா உள்ளுக்குள்ள நிறைய பாவங்களை நம்ம என்ன செய்வோம், மறைச்சு மறைச்சு வச்சுட்டு இருக்கிறோம். அன்பால இதெல்லாம் நிதானித்து அறியும் போதுதான் நமக்கு விடுதலை நமக்கு கிடைக்கும். நியாய தீர்ப்புலேருந்து நமக்கு ஆக்கினைக்கு தப்பா முடியாத, தப்பா தப்புறதுக்கு உண்டான வழி ஆண்டவர் நமக்கு சொல்லித்தர. இதே இன்னொருத்தன் பாருங்க, சவுல் என்ற ராஜாவை பார்த்தோம். இப்போ தாவீது என்ற ஒரு ராஜாவும் ஒரு பாவத்தை செஞ்சான், அடுத்தவன் மனைவி அவன் என்ன செஞ்சான், அபகரிச்சான். ஆனா அதே போல சவுளை போல இவனும் பாவம் செஞ்சான். ஆனா சாமுவேலை போல ஒரு தீர்க்க தரிசி எப்படி சவுலுக்கு எச்சரிப்பு கொடுத்தாரோ, அதே போல தாவீதுக்கு நாத்தான்வேல் என்ற ஒரு தீர்க்க தரிசி வந்து எச்சரிப்பு கொடுக்கிறார். என்னோட கூட திருப்புங்கள் 2 Samuel 12:9 படிங்க. அந்த நாத்தான்வேல் வந்து தாவீது கிட்ட எச்சரிப்பு கொடுக்கிறார். என்ன எச்சரிப்பு கொடுக்கிறார்னா, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன என்றார். அவன் அடுத்த மனைவி எடுத்துக்கிட்டான். அதில் தான் சொல்றாரு, ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிய வித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திர பட்டயத்தினாலே கொன்று போட்டாயே என்றார். நினைவூற்றார். யாரு? ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி தாவீதுக்கு அவன் செஞ்ச பாவத்தை ஆண்டவர் நினைவூட்டும் பொழுது இவன் என்ன செஞ்சான்? சவுலை போல உணர்வற்றவனா நிதானித்து அறியாதவனா இல்லாம இவன் 13 வசனத்துல என்ன சொல்றான் பாருங்க. அப்பொழுது தாவீது நாத்தாண்டிடத்திலே நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். என்ன சொன்னான் அவன்? என்ன சொன்னான்? நான் ஆண்டவர் கேட்டதை, நான் ஆண்டவர் சொல்ல கேட்டதை நான் நடந்தேன். ஓ மக்கள் தான் என்ன செஞ்சாங்க, அந்த பொருளெல்லாம் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க, அது தேவனுக்கு பலியிடுறதுக்காக. ஆனா இங்க என்ன சொல்றான் நாத்தான், இந்த தாவீது என்ன சொல்றாரு, தன்னை நிதானி தரித்து எச்சரிப்பு வந்த உடனே தன்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து நிதானி தரிந்து அவன் அழகா சொல்றான், கர்த்தருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன் என்றான். அல்ல, அந்த நிதானித்த அறிதல் உனக்குள்ள எனக்குள்ள இருக்கிறதா, துணிகர இருக்கிறதா? கொஞ்சம் யோசிப்பாரு. இன்னைக்கு அவன் நிதானித்து அறிந்ததுனால்தான் சங்கீதம் 51 அவன் எழுதினான். சங்கீதம் 51 என்ன எழுதுறான் பாருங்க, நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள், நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும் அப்போது நான் சுத்தமாவேன், என்னை கழுவியர்களும் அப்போது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன், நிலவரமான ஆவி என் உள்ளத்திலே புதுப்பியுன்றார். பாருங்க சங்கீதம் 51 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். அவரு தன்னை எப்படியாக ஆராய்ந்து பார்த்து நிதானித்து ஆண்டவரிடத்துல போய் அழுது ஜெபிக்கிறார் என்று பார்க்கிறோம். அதான் சொல்றாரு 17 படிங்க, 51:17, தேவனுக்கு ஏற்ற பலிகள் நொறுங்குண்ட ஆவிதானே, தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் என்ன செய்ய மாட்டீங்க, புறக்கணியீர். தாவீதனுடைய நிதானித்த அறிதல் எப்படி இருக்கு, சவுலுடைய நிதானித்த அறிதல் எப்படி இருக்கு? இன்னைக்கு நம்ம நம்மளை ஒப்பிட்டு பார்க்கணும். நான் எப்படி நிதானித்து அறிகிறேன், ஆண்டவர் சமூகத்தில் போய் நான் என்ன ஜெபிக்கிறேன், எப்படி என்னை நிதானித்து அறிகிறேன், ஆண்டவர அடுத்தவனை பார்த்து நிதானித்து அறிகிறோம். எங்கள் அப்பா சரியில்லை, எங்கள் அம்மா சரியில்லை, எங்கள் அப்பா எங்கள் மனைவி கீழ்ப்படிதல் இல்லை, என் கணவன் கீழ்ப்படிதல் இல்லை, குடிச்சிட்டு வராருன்னு அடுத்தவங்களை ஆண்டவர்கிட்ட வச்சு நம்ம சமூகத்தில் ஜெபிக்கிறோமோ, நம்மளை தாழ்த்து ஜெபிக்கிறோமா, ஆண்டவர நான் சரியில்லை, நான் என்ன இன்னும் நிதானித்து அறியல, என்கிட்ட

இது எதுக்காக சொன்னார் அப்படின்னாக்கா, திருவிருந்தில் கலந்து கொள்ளும் போது அவங்க என்ன செய்யணுமா, தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த பந்தியில் கலந்து கொள்ளுன்னு சொல்கிறார். இன்னைக்கு பாரு 28வது வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், 1 கொரிந்தியர் 11:28, எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன், ஏனெனில் எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதால் தனக்குள்ளே ஆக்கினை தீர்ப்பு என்ன செய்யுது, ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேக பலவீனரும் வியாதியுடருமாய் இருக்கிறார்கள், அநேக நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் போல் சொல்றார். நம்மை நாமே நிதானித்தறிந்தார் நியாயத்திருக்கப்படும். இன்னைக்கு எத்தனையோ பேர் இன்னைக்கு இந்த திருவிருந்தை துணிகரமா எடுக்கிறாங்க, பாவத்துல விழுந்துட்டு பாவத்துல வாழ்ந்து கொண்டே, பாவத்தை அறிக்கையிட்டு சரி பண்ணாமலே பாவத்துல வாழ்ந்து கொண்டே என்ன செய்யறாங்க, துணிகரமா எடுக்கிறாங்க. இன்னைக்கு அதனால்தான் இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனையில அவங்க தள்ளப்படுறாங்க, நியாயம் தீர்க்கப்படுகிறார்கள். இங்க பவுல் சொன்னது அவங்க சட்டை பண்ணல, அசட்டை பண்றாங்க, இதானித்து அறியல. நீ உண்மையிலே உனக்கு நான் பெந்தகோஸ்து சபையில நான் கேள்விப்படுறேன், அதிகமாக சொல்லுவாங்க அநேக பெந்தகோஸ்து சபையில எப்பயுமே திருவிருந்து நாளைக்கு கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா முதல் நாள் சுத்திகரிப்பு கூட்டம்னு சொல்லுவாங்க. முதல் நாள் என்ன செய்வாங்களாம், சுத்திகரிப்பு கூட்டம்னு சொல்லுவாங்க. உண்மையிலே த பெஸ்ட் வேன்ற இன்னைக்கு நிறைய திருச்சபையில்லாது ட்ரெடிஷனல் திருச்சபை என்று சொல்லுகிற பாரம்பரிய திருச்சபையில் அப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. அவன் பாட்டினே வருவான், அவன் பாட்டினே என்ன செய்வான், திருவிருந்தில் கலந்து கொண்டு போயிட்டு இருப்பான். என்னாண்ட போனாக்கா சீரட் அடிச்சுட்டு போவான், என்னாண்ட இந்த சாராயம் குடிச்சுட்டு போவான், என்னாண்ட கூத்தியா வச்சுட்டு போவான், இப்படி பல பாவத்தை செய்வாங்க. அந்த சுத்திகரிப்பு கூட்டம் என்பது அவங்களுக்கு கிடையாது. அதனால துணிகரமும் என்ன செய்யறான், அதை எடுக்கிறான். உண்மையிலே அந்த பெந்தகோஸ்தே சபைகளிலே அநேக திருச்சபைகளிலே நாளைக்கு திருவிருந்த ஆராதனையில் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா இன்றைக்கு நைட்டு என்ன செய்வாங்களாம், ஒரு நாள் ஃபுல்லாக சுத்திகரிப்பு கூட்டம் வைப்பாங்க. சுத்திகரிப்பு கூட்டமே என்ன, நம்ம நாமளே நிதானித்து அறிகிற கூட்டம் தாங்க. நம்ம அதை தான் செய்யணும்னு இன்னைக்கு என்னால் ஆவியானவனால் உணர்த்தப்பட்டேன். உண்மையிலே நம்ம சபையில் நிதானித்து அறிகிற கூட்டம்னு ஒரு கூட்டத்தை நம்ம வைக்க போகிறோம். முதல் நாள் திருவிருந்துக்கு முன்னாடி நீ துணிகரமாக எடுக்காதபடிக்கு முதல் நாள் நிதானித்து அறிந்து நீ பாவத்தெல்லாம் அறிக்கிட்டு நீ உன்னை சுத்தி பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்ய போய் திருவிருந்தில் கையவை, அப்போ ஆயினாலும் நீதிக்கு இருக்கும், வியாதி வராது, நீ நியாயத்திருக்கப்பட மாட்டேன். துணிகரமாக எடுக்கிறதுக்கு நாமளே சான்ஸே கொடுக்க கூடாது. அன்பான இன்னைக்கு நாம் அதை உணர்ந்து எனக்கு உண்மையிலே இன்னைக்கு ஆண்டவர் பேசினார். இன்னைக்கு உன் சபையில் எப்படி இருக்கு, உன் மக்கள் எப்படி இருக்கிறாங்க. அன்பான இன்னைக்கு நாம் என்ன செய்யணும், நம்மளை சுத்திகரிக்கிறதுக்கு நம்மளை நிதானித்து அறிய ஜபத்தினால் மட்டும்தான் அது முடியும். இன்னைக்கு நாம் ஜபத்துக்காக வந்திருக்கோம், ஒப்பு கொடுப்போம். ஜபத்தில் உட்கார்ந்து தரித்திருந்து ஆண்டவரை என்னை நிதானித்து அறிந்து ஆண்டவரை என்னுடைய மீறுதல்கள் அக்கிரமங்கள் என்னுடைய பாவங்கள் ஏதாவது இருந்துன்னா எல்லாத்தையும் அறிக்கைட்டுற ஆண்டவரை, என்ன முதல் சுத்திகரிங்க ஆண்டவரை, உம்முடைய ரத்தத்தினால என்ன கழுவுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம முதலாவது நிதானி தரித்து நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். தாவீதை போல ஆண்டுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். சவுளை போல கீழ்படியாம போற பாவத்திலிருந்து நம்ம தப்பி வைப்போம். ஆண்டவர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே என்னோடு எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. ஜெபம் என்பது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அந்த ஜெபத்தின் மூலமா என்னை எங்களை நிதானித்து அறிய முடியும் என்பதை நீர் ஆண்டவரே எங்களுக்கு சொல்லி தருகிற ஆண்டவரே. ஜபத்தின் மூலமா தான் உம்மிடத்துல வரும் பொழுது, உண்மை நாங்கள் நெருங்கும் பொழுது உம்முடைய வெளிச்சம் எங்களுடைய இருதயத்தை எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளான காரியத்தை வெளிச்சம் போட்டு காட்டும். உமக்கு பிரியமில்லாத காரியத்தை வெளிச்சம் போட்டு காட்ட முடியும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட வெளிச்சத்தின் கீழாக என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.

0: சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என்னுடைய பெயர் ஆபிரகாம். சேலம் பகுதியில் அருணோதய ஊழியங்கள் என்று சொல்லி ஊழியத்தை ஸ்தாபித்து நானும் எனது சகோதரன் தினகரன், ஆபிரகாம் தினகரன் என்று சொல்லி நாங்கள் இருவரும் சேர்ந்து இந்த ஊழியத்தை செய்து வருகிறோம். கர்த்தர் பல வகையில் எங்களை ஊழியத்தில் பயன்படுத்தி வருகிறார். இயேசு நல்லவர் அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்மையிலேயே அவ்வளோ சாமானியமாக யாரும் சொல்லிட முடியாது. எவ்வளோ பணம் கொடுத்து இயேசு நல்லவர் அப்படின்னு போய் மற்றவங்களுக்கு சொல்லுங்கன்னு சொன்னாலும் அந்த பணம் இருக்கிற வரைக்கும் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் இயேசு நல்லவர்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. ஆனால் உண்மையாலுமே இயேசு நல்லவர், இயேசு தான் மெய்யான தேவன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவரை தெளிவாக பார்க்காம தெளிவாக உணராமல் எதையுமே யாருக்கிட்டேயுமே சொல்லவே முடியாது. நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கூட இயேசு நல்லவர்னு சொல்ல முடியாத அநேக சூழ்நிலைகள் எங்கள் வாழ்க்கையில் இருந்தது. எங்கள் வீட்டில் நானும் தம்பி அண்ணன் மூன்று பேருமே நடக்க முடியாதவங்க. மூன்று பேருமே அதில் நானும் என்னுடைய இளைய சகோதரன் தினகரனும் கூட 90% கைகால் செயலிழந்த நிலையில் தான் நாங்கள் இருக்கிறோம். அதிகமாக பார்த்திங்கன்னா இடுப்புக்கு மேலே எங்களோட கையை தூக்க முடியாது. மஸ்குலோ டிஸ்டர்பின்னு சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட ஒரு தசை சிதைவு நோய்ங்கிற இந்த நோயால் பாதிக்கப்பட்டு கடவுள் இருக்கிறாரா இல்லையா, ஏன் எங்களுக்கு மட்டும் இந்த சூழ்நிலை, அதுவும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற ஒரு குடும்பத்திலேருந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல வகையில் கேள்விகள், குழப்பங்கள், சந்தேகங்கள், பயங்கள், எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல அப்படிங்கிற பல பயத்திலையும் குழப்பத்திலையும் சந்தேகத்திலையும் இருந்தோம். அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலும் கூட இந்த நாட்களில் நாங்கள் இயேசு நல்லவர்னு மனதார வாயார எல்லா இடங்கள்லையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி நான் சொல்கிறதுக்கு என்ன காரணம், அந்த இயேசு கிறிஸ்து எனக்கு என்ன செஞ்சார் அப்படிங்கிறது தான் இந்த சாட்சியில் நான் சொல்லணும்னு இங்கே வந்திருக்கிறேன். கர்த்தர் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்கிறார். ஸோ இந்த சாட்சியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசு எப்படி நல்லவராக இருந்தார், எனக்கு எப்படி நல்லவராக இருக்கிறாரு, உங்களுக்கும் அதே போல் நல்லவராக இருப்பாருங்கிறத நீங்கள் உண்மையாகவே இந்த சாட்சி முடிகிற வரைக்கும் கேட்டு நீங்கள் தெரிந்து கொள்ளும் பொழுது இயேசுவே மெய்யான தேவன்கிற ஒரு சத்தியத்தை நீங்களும் கூட உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக எல்லார் இடத்துலையும் சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் நன்மை செஞ்சுருக்கிறார். என்னுடைய அப்பா பேர் வந்து கே அப்பாவுன்னு சொல்லிட்டு என்னுடைய தாயார் பேர் எல் ஞானசௌந்தரி. எங்களுடைய பாட்டி வந்து ஊழியக்காரங்க, 100 கிராம் ஊழியத்தை செய்து கொண்டு இருந்த ராஜம்மான்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு சேலத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரங்க, வைராக்கியமான ஊழியக்காரங்க. அவங்களுடைய ஊழியத்தை நான் பார்த்து நிறைய விஷயங்களில் வியந்திருக்கிறேன். அவங்களுடைய ஊழியத்தில் வந்து அவ்வளோ வைராக்கியமாக இயேசு கிறிஸ்துவை குறித்து எல்லா இடங்களையும் அறிவிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியமான ஊழியக்கார குடும்பத்தில் தான் நான் பிறந்தது. என்னுடைய தகப்பனார் வந்து ஒரு முழுவதும் இந்து குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர். அவரும் என்னுடைய தாயாரை திருமணம் பண்ணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நிமித்தம் அவர் வந்து ஞானஸ்நானம் எடுத்துக்கிறேன், நானும் கிறிஸ்டினாக மாறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால அவங்க நல்லா இதாக இருப்பாங்க, பயபக்தியோடு இருப்பாங்க, அந்த வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விசுவாசித்தபடினால என்னுடைய தாயாரின் நிமித்தம் அவர் வந்து ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்டாரு. ஆனால் சிறுபிராயம் முதல் என்னுடைய தகப்பனார் வந்து சண்டே கிளாஸ் ஊழியத்திற்கு அவர் போயிருக்கிறாருன்னு சொல்லி சொன்னார். அவர் சொல்லியிருக்கிறாரு, டேவிட்னு சொல்லிட்டு சேலத்தில் நல்ல மூத்த ஊழியக்காரர், அவர் எடுக்கிற அந்த ஊழியங்களில் சிறுபிராயத்திலே இவர் போய் கலந்துக்குவாராம். அப்படி கலந்து கொள்ளும் பொழுது அந்த ஆரஞ்சு மிட்டாய்க்காக வசனத்தை மனப்பாடமாக பண்ணி சொல்லுவார். அதனால் இயேசு கிறிஸ்துவ எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஸோ நான் கிறிஸ்டின் ஆயிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருமணத்துக்காக அவர் ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்டார். ஆனால் அவர் ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கிறிஸ்துவ முறைப்படி அவர் வந்து வாழலை. மிலிட்ரியில் இருந்ததுனால பார்த்திங்கன்னா தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவர்கிட்ட நிறையா இருந்தது. ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக என்னுடைய தாயார் வந்து அவங்க அம்மா கிறிஸ்டினாக இருந்ததுனால அவங்க வந்து தேவாலயத்துக்கு போகிறது, பயபக்தியில் இருக்கிறது கொஞ்சம் இருந்தாலும் கூட என் தகப்பனார் வந்து அந்த அளவுக்கு இல்லை. சபைக்கு வந்து பண்டிகை கிறிஸ்தவர்களை போல தான் போயிட்டு வந்துட்டுருப்பார். அவர் நார்த் இந்தியாவில் வந்து மிலிட்ரியில் இருக்கும் பொழுது தான் நான் சத்தீஸ்கரில் நான் ஜார்கண்டில் நான் பிறந்தேன். என்னுடைய இளைய சகோதரன் வந்து பார்த்திங்கன்னா பூனாவில் பிறந்தார். என்னுடைய மூத்த சகோதரன் லக்னோவில் பிறந்தார். இப்படி எல்லாருமே நார்த் இந்தியாவில் பிறந்தாலும் ஒரு 5 வருடங்கள் அங்கேயே நாங்கள் இருந்தோம். என்னுடைய மூத்த சகோதரனுக்கு பார்த்திங்கன்னா இளம்பிள்ளை வாதம் வந்துருச்சு. இளம்பிள்ளை வாதம் 6 மாதத்தில் வந்தோன்னா ஒரு 4 கால் பாய்ச்சலில் தான் போயிட்டு இருந்தார். அப்போது எங்களுடைய பாட்டி வந்து சொன்னாங்க, மூத்த மகனை வந்து ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுத்துருக்கணும், நீங்கள் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்காததுனால அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, அதனால் நீங்கள் வந்து 2வதாக ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அது ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாக்கிட்ட அவங்க சொன்னாங்க. அப்போ மூத்த பையன் வந்து இந்த மாதிரி ஆனதுனால ரொம்ப மனம் உடஞ்சி போய் இனியாவது நம்ம நல்ல பயபக்திக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா நினச்சாங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நான் பிறந்தேன், என்னுடைய பிறப்பில் எங்கள் பாட்டி வந்து இவன் முழு நேரம் ஊழியத்துக்கு வரணும், இவனுக்கு ஆபிரகாம்னு பேர் வைங்க, விசுவாசத்தின் தந்தையை போல் இவன் வந்து இந்த உலகத்தில் நல்ல ஒரு பயபக்தியிலையும் ஊழியத்துலேயும் வரணும், ஊழியக்காரனாக வரணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆபிரகாம்னு பெயர் வச்சாங்க. அதுக்கு பிறகு வந்து என்னோடய தம்பி பிறக்கும்போது பார்த்திங்கன்னா என்னுடைய தகப்பன் நான் சொன்ன இல்லைங்கன்னா பண்டிகை கால கிறிஸ்தவரை போல் இருந்தாலுமே அவருக்கு வந்து ஆண்டவர் மேலே நாட்டம் அதிகமாக காரணம் ஒன்று இருந்தது. அவங்களும் ரட்சிப்புக்குள்ளே வர்றதுக்கும் நல்ல ஆண்டவருக்குள்ளே ஆண்டவரை தெரிந்து கொள்கிறதுக்கும் ஒரு காரியம் நடந்தது. அது எப்படின்னு பார்த்திங்கன்னா என்னுடைய தாயாரை வந்து ஏதோ சண்டை பண்ணிவிட்டு எங்கள் பாட்டி, அதாவது தாயாருடைய அம்மா, அந்த பாட்டியை வந்து ஊழியக்காரங்கன்னு இல்லாமல் சில கோபமாக வார்த்தைகளை பேசிட்டு எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டார். அப்போது வந்து எங்கள் பாட்டி என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த மாதிரி வந்து என்கிட்ட சண்டை பண்ணிவிட்டு என் பிள்ளையும் கூட்டிகிட்டு போயிட்டானே, இவன் வந்து கிறிஸ்தவனாக நல்லபடியாக வாழ்வான்னு நான் நினச்சேன், ஆனால் இப்போ வந்து இப்படி எடுத்தெறிஞ்சு பேசிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க விடிய விடிய உக்காந்து அழுது ஜபம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி அவங்க ஜபம் பண்ண என்ன நடந்துச்சுன்னா எங்களுடைய அப்பாவுடைய வீட்டில் தனி ரூம், அவங்களுக்கு தனி ரூம் இந்த சைடு இருக்கும், தாத்தா பாட்டி அத்தமார்களுக்கெல்லாம் அந்த சைடு ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமில் வந்து இவர் நைட்டு நல்லா தூங்கிட்டு இருந்திருக்கிறார். அவர் மிலிட்ரி மேனுங்கிறதுனால உங்களுக்கு தெரியும் அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க அவ்வளோ சீக்கிரம் அழமாட்டாங்க, ஒரு மாதிரி நல்லா போல்டாக ஒரு தைரியமாக இருக்க வேண்டியவங்க. அப்படி இருக்கும்போது என்னுடைய அப்பா என்ன பண்ணார், நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது தேவன் வந்து அக்னியிலேருந்து அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. என்ன பேச ஆரம்பிச்சிருக்கிறாருன்னா, என் மகளை நீ திட்டிட்டு, என்னுடைய ஊழியக்காரியாக என் மகளை திட்டிட்டு நீ வந்து இந்த மகளையும் நீ கூட்டிகிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக அவர் வந்து அக்னியிலேருந்து அவர் பேசினாராம். அந்த காட்சி அவர் முத முதல்ல எங்கள் அப்பா பார்த்தோன்னா அவருக்கு பயம் தாங்க முடியல. எப்படி ஒரு நரகத்தில் இருந்தால் எப்படிப்பட்ட பயம் இருக்குமோ, எப்படிப்பட்ட வேதனை இருக்குமோ, அந்த வேதனையில் அவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டு எந்திரிச்சிட்டு எங்கள் அம்மாவை எழுப்பிட்டு ஆண்டவர் என்கிட்ட நெருப்பில் இருந்து பேசுகிறாரு, எனக்கு பயமாக இருக்குது, என்னை நரகத்துக்கு இழுத்துட்டு போகிற மாதிரி எனக்கு ஒரு பயமாக இருக்குது, தயவு செஞ்சு ஜெபம் பண்ணு, உங்கள் அம்மாவை நான் திட்டிட்டு வந்ததுனால என் மகளை நீ திட்டிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக பேசுகிறாரு. நான் இப்போவே போய் உங்கள் அம்மாக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும், நான் இப்போவே உங்கள் அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நைட்டு 2 மணிக்கு அவர் எழுந்து அழுகிறாராம், கத்துறாராம். அப்போ எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க, சரி பயப்படாதீங்க, நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் வந்து அப்படியெல்லாம் செய்ய மாட்டார், நம்ம விடிஞ்ச வாட்டி நம்ம அம்மாக்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை விடிஞ்சவனெல்லாம் போகக்கூடாது, இப்போவே நான் போகணும், போய் உங்கள் அம்மாக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்து அந்த இரவு வந்து அழுதுகிட்டே இருக்கிறாராம். அவருக்கு ஒரு மாதிரி பதட்டப்பட்டுக்கிட்டு அழுதுகிட்டு வா எங்கள் அப்பா அம்மாக்கிட்ட போகலான்னு சொல்லி அந்தாண்ட ரூமுக்கு எழுந்து போயிருக்கிறாங்க. இந்த ரூமில் வந்து எங்கள் அம்மா இருக்கிறதுனால எங்களுடைய பாட்டியோ தாத்தாவோ அத்தமார்களோ யாரும் ரட்சிக்கப்படலை. ஏன்னா ஒரு வசனம் இப்படி இருக்குல்ல, நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பாயானால் நீயும் உன் குடும்பத்தார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்பதற்கு இது ஒரு பெரிய இந்த வசனத்துக்கு சாட்சியாக எங்களுடைய குடும்பத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ வந்து என்ன நடக்குதுன்னா, அவர் அந்த ரூமில் எங்கள் அம்மா இருந்த ரூமில் எந்த விக்கிரக போட்டோவும் இல்லை, ஆனால் தாத்தா பாட்டி அத்தமார்கள் இருந்த ரூமில் ஃபுல்லாக எங்கள் அப்பா வந்து அரிதுவாக இருக்குது, நார்த் இந்தியாவில் அவர் இருந்ததுனால அங்கே இருக்கிற பெரிய விலை மதிப்பு உள்ள நிறைய விக்கிரக ஃபோட்டோகளெல்லாம் வாங்கிட்டு வந்து எங்கள் தாத்தா பாட்டி ரூம் ஃபுல்லாக வச்சுருந்தார். அப்போ வந்து என்ன பண்ணார்னா, அவங்கள அந்த நடு ராத்திரியில் போய் எழுப்பி கதவை தட்டி எழுப்பி, வாங்க இப்போவே எங்கள் மாமியார்கிட்ட போகணும், என்னை கூட்டிகிட்டு போங்க, எனக்கு பயமாக இருக்குது, இயேசு வந்து என்கிட்ட வந்து நெருப்பில் இருந்து பேசுகிறாரு, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாக்கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இந்நேரத்தில் எந்த பஸ்ஸுமே கிடையாது, இந்நேரத்தில் போக முடியாதுப்பா, விடிஞ்ச உடனே போகலாம்ப்பா அப்படின்றாங்க. இல்லை இல்லை எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் வாங்க சைக்கிள்லையாவது போகலாம் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அவர் அப்படியே மேலே அண்ணாந்து பார்க்கும் பொழுது வீடு ஃபுல்லாக விக்கிரக ஃபோட்டோவாக இருக்கும். ஆண்டவர் அந்த நேரத்தில் அவருக்கு உணர்வு கொடுத்துருக்கிறார். உடனே அவர் என்ன பண்ணார், இந்த இனிமேல் நம்ம வீட்டில் வந்து இயேசு மட்டும்தான் மெய்யான தேவன், வேறு யாரையும் நம்ம வழிபடக்கூடாது, இயேசு தான் மெய்யான தேவன், அவரை மாதிரி ஒரு தேவன் இல்லை, நீங்கள் இந்த ஃபோட்டோவை எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா என்ன பண்ணாருனா, அந்த ஃபோட்டோ அவங்களாம் சொல்கிறாங்க இந்த நேரத்தில் போய் இந்த ஃபோட்டோ நான் எங்கடா கொண்டு போடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, நீங்கள் யாருமே வந்து இந்த ஃபோட்டோவை நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரவு பக்கத்து வீட்டில் கதவை தட்டி இந்த ஃபோட்டோவெல்லாம் கொண்டு போய் கொடுத்து, சரி இப்போ வச்சுக்கோ நான் அப்புறம் கடை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் அங்கே கொண்டு போய் கொடுத்தாங்களாம். ஆனால் பார்த்தீங்கன்னா விடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து எங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த ஊழியக்கார பாட்டி வீட்டுக்கு போகும்போது வீட்டிலேருந்து அவங்க வெளியே வந்திருக்கிறாங்க. வெளியே வரும்பொழுது அவங்க முகமெல்லாம் வீங்கி அழுது ரொம்ப ஒரு துக்கத்தோடு ஜெபிச்சிருந்த ஒரு விஷயம் அவங்க முகத்தில் தெரிஞ்சுதா சொன்னாங்க. அப்போ வந்து போன உடனே என்னை மன்னிச்சுக்குங்க, நான் தெரியாமல் பேசிட்டேன், ஆண்டவர் இந்த மாதிரி என்னோட வந்து பேசினார் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அவங்க ரொம்ப ஆண்டவருக்கு நன்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஜபம் பண்ணோன்னே அவர் சரியாக போயிட்டார். அப்போது ஆண்டவர் மேலே அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை அந்த காட்சியின் மூலமாக தேவன் என்ன பண்ணார்னா விளங்க பண்ணினார். ஏன்னா ஒரு குடும்பத்தில் ஆணி வேறாக இருக்கிற ஒரு யாருன்னா எங்கள் அப்பா தான். அவர் தான் மூத்த பையன். அவருக்கு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா கூட பிறந்தவங்க மொத்தம் 7 பேர். எங்கள் அப்பா மூத்தவர், 5 தங்கச்சிங்க, கடைசியாக பார்த்திங்கன்னா என்னுடைய சித்தப்பா, அப்படி மொத்தம் 7 பேர். அப்போ இந்த 7 பேரில் மூத்தவர் இவர் தான். எல்லா விஷயத்துலையும் அவர் வந்து மூத்தவராக இருக்கிறதுனால எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும், எல்லா நல்ல காரியங்கள் பண்ணுறதா இருக்கட்டும், எங்கள் தகப்பனாக இருக்கிறதுனால ஆணி வேறாக அவர் இருந்ததுனால இந்த குடும்பத்தை ரட்சிப்பதற்கு தேவன் ஆணிவராக இருக்கிற என்னுடைய தகப்பனார தேவன் என்ன பண்ணார்னா முன்குறித்து தெரிந்து கொண்டார். அப்போ அவருக்கு காட்சி அளித்தது நிமித்தம் அவருக்கு ஒரு மிகுந்த விசுவாசம் வந்தது. அப்படி விசுவாசம் வரும்பொழுது தான் என்னுடைய இளைய சகோதரன் வந்து கருவில் உருவாகும் பொழுது, அது ஆணா பெண்ணான்னு தெரியாது, கருவில் உருவாகும் போது எங்கள் குடும்பத்தில் ஒரு சின்ன சண்டை வர ஆரம்பிச்சது. எப்படி சண்டை வர ஆரம்பிச்சதுன்னா, என்னுடைய தாய் மாமன்களெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஒரே குழந்தையோடைய அவங்க ஒரு குழந்தை அப்படி தான் அவங்க நிறுத்திக்கிட்டாங்க. ஸோ எங்கள் அம்மாவுக்கு அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, எதுக்கு இத்தனை குழந்தைங்க, 2 குழந்தை போதும் அப்படின்னலாம் இவங்க ஆலோசனை கொடுத்துருக்காங்க. ஆனால் 3வது ஒரு குழந்தை உருவாகும் பொழுது எங்கள் அம்மா இருந்துட்டு என்ன பண்ணாங்க, 3வது குழந்தை வேணாம், இதை வந்து எப்படியாவது வந்து தடுத்து நிறுத்திடணும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கூட ரொம்ப சண்டை பண்ண ஆரம்பித்தாங்க. எங்கள் அப்பா என்ன சொன்னாங்க, மூத்த பையன்தான் வந்து போலியோவால் பாதிக்கப்பட்டான், 2வது ஒரு பையன் இருக்கிறான், இன்னும் ஒரு துணைக்கு ஒரு பையன் இருந்தால் ஒரு குழந்தை இருந்தால் நல்லாயிருக்கும்ல, அப்போ வந்து இந்த குழந்தை நமக்கு கட்டாயம் வேணும் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்கிறாரு. அம்மா வந்து இல்லை எனக்கு வேணவே வேணாம்னு சொல்லிட்டு வயிற்றில் செங்கல் எடுத்து அடிச்சுக்கிறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க அது களையிறதுக்கு, ஆனால் களையவே இல்லை. அதே மாதிரி டாக்டர்கிட்டையும் போயிட்டு எனக்கு கரு களைச்சி கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது டாக்டர் சொன்னாங்களாம், நான் ஒரு ஊசி போடுறேம்மா, நீங்கள் ரொம்ப வீட்டில் போய் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சொல்லுங்கள், நான் இந்த மாதிரி உனக்கு வேணும்னா நான் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஊசி போட்டாங்களாம். பாருங்கள், ஆண்டவர் என்னுடைய சகோதரனையும் தாயின் கருவிலே அவர் முன்குறித்ததுனால அந்த கரு களையாதபடிக்கு என் தேவன் என்ன பண்ணார்னா அந்த கருவை பத்திரமாக பாதுகாத்தா இருந்தால் சொல்லணும். அது வந்து அந்த கரு நல்லா ஸ்ட்ராங்காக உருவாயிடுச்சு. அப்போது வந்து அந்த கரு உருவாகி பிறக்க போகிற நேரத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை தேவன் வந்து என்னுடைய தகப்பனாருக்கு காமிச்சார். எப்படி காமிச்சார்னு சொன்னால், ஆகாசவாணின்னு ஒரு ரேடியோ சேனல் வந்து நார்த் இந்தியாவில் ஒளிபரப்பாகும், அதில் ஜீசஸ் கால்ஸு உடைய பிரசங்கம், அதாவது டிஜிஎஸ் தினகரன் ஐயாவுடைய பிரசங்கம் அதில் தொடர்ந்து ஒளிபரப்பிக்கிட்டே இருப்பாங்களாம். அப்போ அது எங்கள் அப்பா கேட்கும்பொழுது அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு குழந்தை இருக்குது, பெண் குழந்தை, அந்த பெண் குழந்தைக்கு வந்து இருதயத்தில் ஓட்டை இருந்திருக்கு. அந்த இருதயத்தில் ஓட்டை இருக்கவும் அவர் ரொம்ப துக்கப்பட்டு இந்த மாதிரி எங்கள் அப்பாக்கிட்ட புலம்பிகிட்டு இருந்திருக்கிறார். அப்போ எங்கள் அப்பா சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி ரேடியோவில் வந்து டிஜிஎஸ் தினகரனுடைய பேட்டி வரும், அதை நீங்கள் கேளுங்க, அவர் அழகாக எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுவார், அற்புதம் நிறைய நடந்திருக்கு, நீங்கள் கேளுங்க, கர்த்தர் நிச்சயமாக வந்து உங்கள் பிள்ளைக்கு சுகத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா விசுவாசத்தில் அவருக்கு சொல்லியிருக்கிறார். அப்போ அவருக்கு கூட ஊழியத்தில் நாட்டம் இருக்குதுங்கிறத பின் நாட்களில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய தகப்பனையும் கூட என் தேவன் முன்குறிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போது அவர் விசுவாசத்தில் சொல்லியிருக்காரு, நீங்கள் அந்த இதை பாருங்கள், ஆகாஷ்வாணி ரேடியோவை கேளுங்க அப்படின்னு சொன்னோன்னே, இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா டிஜிஎஸ் தினகரனுடைய அந்த ரேடியோ ப்ரோக்ராமை இவங்க கேட்டிருக்காங்க. கேட்கும் பொழுது அந்த குழந்தையோட பேரை சொல்லி அந்த குழந்தைக்கு இருதயத்தில் இருக்கிற ஓட்டையை தேவன் இப்பொழுதே அடைக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கரெக்டாக டிஜிஎஸ் தினகரன் ஐயா வந்து ப்ரேயரில் சொல்லியிருக்கிறார். இவங்களுக்கு அதை கேட்டுக்கிட்டு இருந்த அந்த குடும்பத்திற்கு பயங்கர சந்தோஷம், பயங்கரமாக துள்ளி குதிச்சுக்கிட்டு என் தேவன் வந்து சுகத்தை கொடுத்துட்டாரு, என் பிள்ளையோட பேரையே சொல்லி வந்து ஹார்ட்டில் இருக்கிற ஓட்டை அடைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்லிட்டாங்க, ஆண்டவர் சுகத்தை கொடுத்துட்டாங்க, ரொம்ப சந்தோஷமாக வந்து எங்கள் அப்பாக்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அப்போது அப்பா விசுவாசத்தில் சொல்லியிருந்தாலும் கூட திடீர்னு அவருக்கு ஒரு டவுட் என்னென்னா, நம்ம மிலிட்ரியில் இருக்கிறோம்ப்பா, நீ போய் எதுக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோ, ஏன்னா ஒரு வாரத்தில் ஆப்ரேஷனுக்கு வர சொல்லியிருக்கிறாங்க, அதை வேஸ்ட்டு பண்ண வேணாம், போய் நம்ம செக் பண்ணிக்கலாம், செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை என் தேவன் சுகத்தை கொடுத்துட்டாரு, சுகத்தை கொடுத்துட்டாருன்னு அவர் திரும்ப திரும்ப அதை சொல்கிறாரு. ஆனால் அப்பா வந்து ஒரு தாட்டி நீங்கள் செக் பண்ணிக்கங்கன்னு சொன்னோன்னா, அதே மாதிரி இவங்க போய் செக் பண்ணியிருக்கிறாங்க. செக் பண்ண உடனே அந்த இருதயத்தில் இருக்கிற ஓட்டை எங்கே போனச்சுனே தெரியல, ஆண்டவர் அற்புத சுகத்தை தேவன் கொடுத்தார். அப்போ வந்து எங்கள் அப்பாவுக்கு அந்த காரியம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுனால, மூணாவதாக ஒரு பையன் பிறந்தானா, அந்த பையனுக்கு தினகரன்னு தான் நான் பேர் வைக்கணும், அவனும் ஊழியக்காரனாக வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அப்பா முடிவு பண்ணிவிட்டு என் தம்பி பிறந்த உடனே அவனுக்கு தினகரன் பேர் வச்சார். அப்போ ஒரு குடும்பத்தில் வந்து ரெண்டு பேரை ஊழியக்காரங்களாக தேவன் என்ன பண்ணார்னா உருவாகுகிறதற்கு, என்னுடைய பாட்டியின் மூலமாகவும் என்னுடைய தகப்பனார் மூலமாகவும் தேவன் தெரிந்து கொண்டு அந்த காரியத்தை என்ன பண்ணார்னா பேர் வச்சு ஊழியத்துக்காக எங்களை வந்து அர்ப்பணிச்சிட்டாங்க. அப்போது அர்ப்பணித்தது மாத்திரம் இல்லை, ஆனால் அதற்கேற்றபடி அவங்க வளர்க்கலன்னு தான் சொல்லணும். ஏன்னா நார்த் இந்தியாவில் இருந்தாங்க, அங்கே இருந்தாங்க, இங்கே இருந்தாங்க, அப்படியே ஒவ்வொரு இடங்களுக்காக போகும்பொழுது சரியான விசுவாசத்தில் அவங்க இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படியே நாட்கள் போக போக பார்த்திங்கன்னா, நாங்கள் சேலத்துக்கு வந்து என்னுடைய 5வது வயசில் 1வது படிக்கிற நேரத்தில் வந்து சேலத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். சேலத்துக்கு வரும்போது எங்கள் பாட்டி வந்து நாங்கள் இருந்த ஊரில் வந்து ஊழியம் செய்வாங்க. எல்லா இடங்களுக்கும் போய் ஒவ்வொரு வீடாக வீடாக போய் ஆண்டவரை பற்றி சொல்லி ஜெபிக்கும்போது நிறைய பிசாசுகள் ஓடுகிறது, இதையெல்லாம் நான் கண் கூட பார்க்க ஆரம்பித்தேன். அப்போது அவங்க பிளதல்வியான ஒரு சபையை வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. அந்த சபைக்கு போகும்போது அவங்க பிரசங்கிக்கிறது இதெல்லாம் பார்ப்பேன். அவங்களுடைய பிரசங்க குறிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா பைபிளில் வந்து எதுவும் குறிப்பாகவே எடுத்திருக்க மாட்டாங்க. வசனத்தை வந்து பார்த்திங்கன்னா எந்த அதிகாரம் எந்த வசனம்ட்டு நம்பர் பிரகாரம் சொல்லுவாங்க. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், இவ்வளோ ஞானமாக பாட்டி பிரசங்கம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லா எங்கள் பாட்டியோடைய பிரசங்கத்தை கவனிப்பேன், ஊழியத்தை கவனிப்பேன். 100 கிராம் ஊழியத்துக்கு நிறைய இடங்களுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா நாய் தொல்லை நிறையா இருக்கும் இல்லைங்களா. அப்படி நாய் தொல்லை இருக்கும்போது எங்கள் பாட்டி வந்து நான் எனக்கு தெரிஞ்சு சொல்லுவாங்க, கூட ஊழியத்துக்கு போன ஒரு தம்பி சொன்னார், நாய் வந்து குலைச்சிட்டு கடிக்க வரும்போது இயேசுவின் நாமத்தினால அவன் வாயை கட்டுறேன்னு சொன்ன உடனே அந்த நாய் குலைக்கிறது அப்படியே நிறுத்திடுச்சு. அப்படி நிறைய அற்புதங்கள் அவங்க மூலமாக வியாதிகள் சுகமாகிறது இது எல்லாமே பார்க்கும்போது, சிறு பிராயத்தில் எனக்கும் ஊழியத்தின் மேலே வாஞ்சி இருந்தது நிமித்தம் நான் என்னுடைய 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. பைபிள் எடுத்துகிட்டு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க சின்ன பசங்க தானே, அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் ஒரு கிணத்து திட்டில் உட்கார வச்சு நான் என்ன பிரசங்கம் பண்ணேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் பைபிள் எடுத்து வச்சு அவங்களுக்கு எதோ சொல்லி கொடுத்தது இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்போ எனக்கு இப்போதான் எனக்கு புரியுது, எப்படின்னா பூர்வ காலங்கள் முதல் நீர் எனக்கு தரிசனையானாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வசனத்தில் பேசுகிறது போல ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தேவன் என்னோட கூட பேசிக்கிட்டே வந்திருக்கிறாருங்கிறது இப்போ எனக்கு நல்லா தெரியுது, ஆனால் அப்போ எனக்கு அது தெரியல. அப்போ நிறைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நான் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இப்படியே எங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது என்னுடைய 7வது 8வது படிக்கிற அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சது. நல்லா ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்தேன், NCCல இருந்தேன், நிறையா கிரிக்கெட்டு ஃபுட்பால் இதெல்லாம் அங்கே ஸ்கூலில் நான் விளையாடிட்டு இருந்தேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த 8வது வரும்போது NCCல இருக்கிற ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா கிரவுண்டை வந்து 2 ரவுண்டு அடிக்க சொல்லுவாங்க. அப்போ 2 ரவுண்டு அடிக்கும்போது நான் மொதல் ரவுண்டு ஓடிட்டேன், 2வது ரவுண்டு ஓடும்போது என்னால் சரியாக ஓட முடியல, என் காலெல்லாம் தடுமாறி கீழே விழ ஆரம்பித்தேன். அப்புறம் ஒரு 6 மாதம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த 2 ரவுண்டு அடிக்க முடியாமல் அடித்தேன், நான் 1 ரவுண்டு அடிக்க முடியாமல் முழித்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கீழே உட்காந்து எந்திரிக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு சிரமம் வர ஆரம்பிச்சது, படியேறதில் சிரமம் வர ஆரம்பிச்சது. ஒரு 50 அடி நடந்தேன்னு வச்சுக்கோங்களேன், தடுமாறி கீழே விழ ஆரம்பித்தேன். என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள நான் பஸ் ஏறும்போது பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, ஏன் இவனுடைய நடை கொஞ்சம் வித்தியாசமாகுது, பாதத்தை தூக்கி நடக்கிறான், என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு சேலத்தில் சுந்தர்ராஜன் ஒரு நரம்பு ஸ்பெஷலிஸ்ட்டு டாக்டர் இருந்தார், அவரை பார்க்குறதுக்கு என்னை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. கூட்டிகிட்டு போகும்போது அவர் என்னை பார்த்துட்டு என்னை நடக்க சொன்னார். நடக்க சொல்லிவிட்டு சரி ஓகே நான் ஒரு பிளட் டெஸ்ட் எழுதி கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள், பார்த்துட்டு ரிசல்ட் வந்தபோது வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அந்த ரிசல்ட்டை வாங்கிட்டு டாக்டர்கிட்ட வரும்போது டாக்டர் வந்து சிபிகே டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த சிபிகேங்கிறது எல்லாருடைய ரத்தத்துலேயும் 20லேருந்து 120க்குள்ளே எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். ஆனால் யாருக்கு வந்து 120 மேலே அதிகமாகுதோ அப்படியே தாறுமாறாக அந்த என்சைம் அதிகமானுச்சுன்னா அந்த மஸ்குலர் டிஸ்டர்பி அப்படிங்கிற ஒரு டிசீஸ் அவங்களுக்கு இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அப்போ டாக்டர் அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு என்ன பண்ணார், என்னை கொஞ்சம் வெளியே நிற்க சொன்னார், ஏன்னா உக்காந்து எந்திரிக்க சொன்னார், கொஞ்சம் நடக்க சொன்னார். இதெல்லாம் பார்த்துட்டு நீ தம்பி கொஞ்சம் வெளியில் இருப்பா, நான் அப்பா அம்மாக்கிட்ட பேசணும்னும் போதே என் மனசுக்குள்ளே ஒரு விதமான பயம் எனக்கு வர ஆரம்பிச்சிது. ஏன் பயம் வர ஆரம்பிச்சதுன்னா, என்னோட படி ஏறும்போது பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே ஒரு பயம் வரும், ஏன்னா இந்த படி என்னால் ஏற முடியாது, இத்தனை படி இருக்குதே, இது கொஞ்சம் ஹைட்டாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி பஸ்ஸில் ஏறும்போதும் பார்த்தீங்கன்னா பஸ் ஏற முடியாது, ஸோ அதிகமாக பஸ்ஸு போகிற சூழ்நிலைகளெல்லாம் அவாய்ட் பண்ண ஆரம்பித்தேன். எனக்குள்ளேயே என்னென்னு தெரியாத ஒரு விதமான பயம் எனக்குள்ளே இருந்தது. ஆனால் இப்போ டாக்டர் வெளியில் நிற்க சொல்லிவிட்டு இதை சொல்கிறாருன்னா ஏதோ எனக்கு சம்திங் ராங் இருக்குது, அதனால தான் டாக்டர் வெளியில் நிற்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணால் பயந்துட்டே அந்த கதவு மூலையில் நின்றுட்டு என்ன சொல்கிறாருன்னு சொல்லி கேட்டேன். அப்போ வந்து டாக்டர் சொன்னார், உங்கள் மனசை தேத்திக்கங்கம்மா, உங்கள் வீட்டில் எத்தனை பசங்க, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கன்னு சொல்லி கேட்டாங்க. 3 பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, சரி வேறு யாருக்காவது இந்த பிரச்சனை இருக்கான்னு கேட்டார். இல்லைங்க, மூத்த பையன் ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு இளம்பிள்ளை வாதம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவன்லாம் இப்படி இல்லைங்க, அவனுக்கு கையெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், இளம்பிள்ளை வாதம் தான் அவனுக்கு. அவன் வந்து ஃபஸ்ட்டு வந்து 4 கால் பாய்ச்சலில் இருந்தான், நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணி அவனுக்கு சரி பண்ணதுக்கப்புறம் அவன் வந்து பார்த்திங்கன்னா சாஞ்சி நடப்பான், ஆனால் வந்து இளம்பிள்ளை வாதம் தானே தவிர இந்த மாதிரி அவனுக்கு எதுவும் இல்லைங்க, நல்லா நடப்பான், அதுலேயே ஓடுவான் அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட சொன்னான். சரி இவனுக்கு பின்னாடி ஒரு தம்பி யாராவது இருக்காங்களான்னு கேட்டாங்க. அம்மா, ஒரு தம்பி இருக்கான் அப்படின்னாங்க. நீங்கள் மனசை தேர்த்திக்கிங்கம்மா, இது வந்து 1 in 1 or 2 பேருக்கு தான் இந்த வியாதி வரும், இந்த வியாதி வந்துச்சுன்னா மரண படுக்கைக்கு தான் கொண்டு போகும், அதாவது வந்து படுத்த படுக்கையாகி சீக்கிரமாக இறந்துருவாங்க, 1-5 இறந்துருவாங்க. இவனுக்கு பின்னாடி பிறக்கிறவனுக்கு 90% இந்த டிசீஸ் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு, அந்த பையனை நீங்கள் கூப்பிட்டு செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது இது எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பயங்கர பேரிடி, ஏன்னா எங்கள் அப்பா சொல்லுவார், எனக்கு 3 சிங்கக்குட்டிங்க மாதிரி எனக்கு என்ன பயம் இருக்குது, சொந்த பந்தங்களும் அப்படி தான் சொல்லுவாங்க, உனக்குன்னா 3 பசங்க பொண்ணுங்களாம் ஒன்றா, செலவு இல்லைல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மேன்மை பாராட்டில் இருந்து அவருக்கு ஒரு பெரிய பேரதிர்ச்சியாக பேரிடியாக 3 பிள்ளைங்களுக்கும் இப்படி வரும்னு சொன்னோன்னா அவங்க ரொம்ப அழுதாங்க. எங்கள் அம்மா சொன்னாங்க, இல்லை எங்கள் ஆண்டவர் அப்படி விட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் மேலே இருக்கிற நம்பிக்கையில் சொல்கிறாங்க. ஆனால் இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரத்தானே செய்யுது. அப்போது 3 பேருக்குமே இந்த ஒரு நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அந்த இடத்துலேயே எங்கள் அம்மா அழுதாங்க. அப்போ டாக்டர் சொன்னார், எக்ஸசைஸ் கொடுத்தீங்கன்னாமா 5 இறக்குற உன்னுடைய ஜீவனை வந்து ஒரு 10 வந்து இழுத்து வைக்கலாம், இது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய உள் உறுப்புகளெல்லாம் பாதித்து அந்த தசையில் இருக்கிற வலுக்களெல்லாம் இறந்து கையை தூக்க முடியாது, உட்காந்தா எந்திரிக்க முடியாது, ஒருத்தர் துணை இல்லாமல் எங்கேயுமே அவனால் போக முடியாதுமா, கடைசியாக பார்த்தீங்கன்னா படுத்த படுக்கையாகி தலை மட்டும்தான் ஆடும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்துடுவாங்க. அதே மாதிரி கிட்னி, லிவரு, ஹார்ட்டு இதில் இருக்கிற அந்த தசைகளில் இருக்கிற ஈரப்பதங்களெல்லாம் குறைஞ்சி மூச்சு விடுறதுக்கு சிரமமாகும், நிறைய ப்ராப்ளம் வந்து இறந்துருவாங்க, 5 இறந்துருவாங்க. நீங்கள் நல்ல ஆகாரம் கொடுங்க, நல்ல எக்ஸசைஸ் கொடுத்தீங்கன்னா 5 ஒரு 10 அவனுடைய உயிரை நீட்டிச்சு வைக்கலாம். மற்றபடி இது உலகத்தில் எந்த மெடிசன்லேயுமே இதில் வந்து மெடிசனே கிடையாது, சித்த வைத்தியமாக இருக்கலாம் அல்லது வந்து ஹோமியோபதியாக இருக்கலாம், எதுலேயுமே இதுக்கு வந்து தீர்வு கிடையாதுமா, யாராவது மருந்து இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா கூட நம்பி நீங்கள் காசை வந்து இழந்துடாதீங்க, நல்ல ஆகாரத்தை கொடுங்க, நல்ல மனநிலைமையில் வச்சுக்கோங்க, சந்தோஷமான மனநிலைமையில் வச்சிங்கன்னா அவங்க அதை மறந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ எங்கள் அம்மா அழுதுகிட்டே வந்து என்னைய கண்ணெல்லாம் தொடச்சிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போகும்போது நிறைய ஆப்பிள் நிறைய பழங்கள்லாம் வாங்கிட்டு போகிறாங்க, ஏன்னா டாக்டர் சொன்ன மாதிரி என்னை சந்தோஷமாக வச்சுக்கணும்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாம் வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுக்குறாங்க. அப்போ நான் அழுதுகிட்டு சொல்கிறேன், எனக்கு இதெல்லாம் கொடுக்காதம்மா, அண்ணனுக்கும் தம்பிக்கும் கொடுங்க, நான் தான் சீக்கிரத்தில் இறந்து போயிடுவேன்ல, எனக்கு எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அழ ஆரம்பித்தேன். அழ ஆரம்பித்தோன்னா எங்கள் அம்மா சொன்னாங்க, எப்பா அவரு என்ன கடவுளா, அவர் வந்து இந்த மெடிக்கலில் என்ன இருக்குதோ அதை சொல்கிறாரு, ஆனால் ஆண்டவரால் எல்லாம் கூடும், அவர் அப்படி விடமாட்டார், நீ வேணால் பாரு, நிச்சயமாக இப்படியெல்லாம் நடக்காது, ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுப்பாரு, தைரியமாயிரு அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா என்னை தேட்டினாங்க. அவங்க என்ன தேட்டினாலும் எனக்கு இந்த பயம் வந்து, மரண பயம் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. அந்த வார்த்தையை நான் என்றைக்கு கேட்டனோ அன்னையிலேருந்து பார்த்திங்கன்னா எனக்குள்ளே ஒரு விதமான மரண பயங்கள் இருந்துக்கிட்டே இருந்தேன். நான் ஸ்கூல் படிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ஒரு ஜாலியான பர்சன், எப்பயுமே நல்லா காமெடியாக பேசிட்டு நிறையா நட்பு வட்டாரங்கள் அது நிமித்தம் எனக்காக நிறையா ஃப்ரெண்ட்ஸு உண்டாகிற அளவுக்கு பேசுகிற ஒரு டேலண்ட் இருக்குதுன்னு கூட சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இந்த மரண பயத்தை நிமித்தம் எனக்கு ஒவ்வொரு நாளும் என்ன எப்படி மரணம் வரப்போகுது, எப்போ வரப்போகுது அப்படிங்கிற பயத்திலேயே என் வாழ்க்கை ஓடிட்டுருக்கும்போது நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ தான் நான் வந்து என்ன நினச்சேன்னா, சரி இந்த உலகத்தில் நமக்கு முறையான எந்த சந்தோஷமும் கிடைக்க போகிறதில்ல, அதனால் நம்ம வந்து இந்த உலகத்தில் என்னென்ன சந்தோஷங்கள் இருக்குதோ அதை அத்தனையும் நம்ம அனுபவிச்சிடணும், அதை நம்ம இறக்கிறதுக்குள்ளே எல்லாத்தையும் ருசித்து பார்த்துடணும். நம்ம வந்து இந்த மரண பயத்தை போக்கணும்னா பாவத்தில் சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து இதை எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மனம் போன போக்கில் நான் போக ஆரம்பித்தேன். மனம் போன போக்கில் வந்து என்னுடைய சந்தோஷம்னு நான் எதுக்குமே பிரசங்கி சொல்லுகிற மாதிரி ஒன்றையும் என் மனசுக்கு வந்து நான் தடை பண்ணலை அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் நான் இந்த உலகத்துக்குரிய எல்லா காரியங்களையும் சின்ன வயசுலேயே அனுபவிக்கணும்ன்ட்டு மனம் போன போக்கில் பாவத்தில் போக ஆரம்பித்தேன். நான் நிறைய அநித்தியமான பாவ சந்தோஷங்களை நான் அனுபவிக்க ஆரம்பித்தேன். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஆண்டவர் தெரிந்து கொண்டது என்ன, ஊழியக்காரனாக நான் வரணும்னு சொல்லி தேவன் என்னைய ஆபிரகாம்னு பெயர் சொன்னார் இல்லைங்களா. அப்போ ஒரு ஊழியக்காரனாக உருவாக்கணும் அப்படிங்கிறது எங்கள் குடும்பமும் மறந்து போச்சு. ஏன்னா இந்த சூழ்நிலையில் வந்து இவனை எப்படி உயிரை காப்பாற்றுறதுங்கிறது மட்டும்தான் அவங்க மைண்டில் ஓடிட்டு இருந்ததே தவிர ஊழியக்காரனாக வருவான் அப்படிங்கிற மைண்ட் தாட்டு அவங்களுக்கு போயிட்டு இவனுக்கு மன நோகாமல் இவங்ககிட்ட பேசணும், மன நோகாமல் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விரும்புகிற காரியத்தெல்லாம் வாங்கி கொடுக்கறது, எங்களை எங்கே கூட்டு போகணும்னு சொன்னாலும் அங்கெல்லாம் கூட்டு போகிறது, அல்லது ஃப்ரெண்ட்ஸுங்களோட நான் எவ்வளோ நேரம் சுற்றினாலுமே எங்கள் அம்மா எதுவுமே எங்களை கேட்க மாட்டாங்க. நான் ஃப்ரெண்டுங்களோட சுற்றிட்டு நைட்டு 10 மணிக்கு தான் வீட்டுக்கு வரோம். அப்போ கூட எங்கள் அம்மா வந்து அதிகமாக நாங்கள் துக்கப்படுற மாதிரி எந்த வார்த்தையும் பேசலை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக எங்கள் அம்மா வந்து ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, என் ஆண்டவர் அப்படி விடமாட்டார், என் ஆண்டவர் அப்படி விடமாட்டாருன்னு அசால்ட்டாக இருந்த ஆண்டவர் மேலே இருக்கிற நம்பிக்கையை அதிகப்படுத்த ஆரம்பித்தாங்க, விசுவாசத்தில் அதிகமாக ஸ்திரப்பட ஆரம்பித்தாங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரி 3 பேர் இப்படி ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு குடிக்கிற பழக்கம் அதிகமாகிடுச்சு, குடிக்க ரொம்ப அடிமையாக ஆரம்பித்தார். அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா குடிச்சிட்டு வந்துட்டு வீட்டில் வந்து சண்டைலாம் பண்ண மாட்டார், ஆனால் கொஞ்சிக்கிட்டு இருப்பார், நிறைய வந்து பணம் வீணாக போயிட்டு இருக்க ஆரம்பிச்சது. அப்போ அவர் நிறைய குடிச்சிக்கிட்டே இருக்கும்போது எங்கள் அம்மா சொல்லுவாங்க, பிள்ளைங்க இப்படி இருக்கிறாங்க, அவங்க எதிர்காலம் இப்படி கேள்விக்குறியாக இருக்குது, நீ இப்படி குடித்தே பணத்தை அழிக்கிறிய, நீ ஏதாவது சேமிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி அம்மா என்ன பண்ணாங்கன்னா அப்பா கிட்ட எவ்வளவோ சொல்லி தயவு செஞ்சு குடிக்காதன்னு சொல்லி பைபிளில் சத்தியம் வாங்கினாங்க. அவர் இனிமேல் குடிக்க மாட்டேன்னு பைபிளில் சத்தியம் போட்டார், எங்கள் மேலே சத்தியம் போட்டார், எங்கள் அம்மா மேலே சத்தியம் போட்டார். ஆனால் எந்த சத்தியத்தையும் அவர் என்ன பண்ணவே முடியல, அவரால் கை கொள்ள முடியல. திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிவிட்டு அடுத்த நாளே குடிச்சிட்டு வந்துடுவார். அப்படி குடிச்சிட்டு வரும்போது எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் எப்போ பாரு நைட்டு வந்து பரண்டு படுக்கிறோம்னு வச்சிங்களா, அவங்க ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அந்த ஜபிக்கிற சத்தம் அழுகிற சத்தம் எங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ நைட்டு 11, 12 தூக்கம் முழிப்பு வந்துச்சுன்னா எந்திரிச்சு அம்மாவை திட்டுவோம், எங்கள் அப்பாவும் திட்டுவார், என்ன எப்போ பாரு அழுதுகிட்டே இருக்கிற, அதனால தான் இந்த குடும்பம் அழுதுகிட்டே போயிட்டுருக்குது, இது இப்படியே தான் அழுதுகிட்டே இருப்பியா, சந்தோஷமாகவே இருக்க மாட்டியா அப்படின்னு அப்பா திட்டுவார். நாங்களும் என்னம்மா நைட்டில் 9999 சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிற, எதுக்குமா இப்படி பண்ணிட்டு இருக்கிற, அமைதியாக உன்னால் ஜபம் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவை திட்ட ஆரம்பிச்சு. ஆனால் எங்கள் அம்மா எப்போவுமே நாங்கள் பிறண்டு படுக்கும்பொழுதெல்லாம் முக்காடு போட்டுக்கிட்டு ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து திரும்பவும் எங்கள் அப்பாவை தேவன் சந்தித்தார். முதல்ல வந்து அவருடைய ரட்சிப்புக்காக தேவன் சந்தித்தார், அதுக்கு பிறகு வந்து அவர் குடியை நிறுத்துறதுக்காக தேவன் சந்தித்தார். அப்போ இரவில் கனவுல வந்து தேவன் என்ன பண்ணார்னா ஒரு சிவப்பு அங்கி மூலமாக தன்னுடைய கையை ஃபுல்லாக அங்கியை போத்துட்டு கையை மட்டும் அவர் காமிச்சிருக்கிறார். அந்த கையை காமிக்கும்போது பார்த்தீங்கன்னா கையிலிருந்து ரத்தம் சொட்டுது. அப்போது ஆண்டவருடைய கையிலிருந்து ரத்தம் சொட்ட சொட்ட அந்த கையை மட்டும் அவர் காமிச்சு ஆண்டவர் பேசினாராம், நீ எண்ணெயிலிருந்து குடிக்க மாட்டே, குடிச்சினா பாரு இந்த ரத்தத்தை பாரு, நீ குடிக்க மாட்டே. ஏன்னா வசன நீதிமொழிகளில் பார்க்குறோம்ல, அது பளபளப்பாக தோன்றும் போது அதை தீண்டாதேன்னு. ஆனால் அது ரத்த வருணமாக இருக்குதுன்னு சொல்லி அப்போது ஆண்டவர் வந்து அவருடைய ரத்தத்தை காமிச்சு அதை நீ குடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசினாராம். அப்போது அவர் உடனே ஆண்டவர் பேசினதுனால அந்த பிரசன்னத்தை தாங்க முடியாமல், அந்த ஒரு மகிழ்ச்சியை தாங்க முடியாமல் எழுப்பி எல்லாத்தையும் எழுப்பிட்டார். எங்கள் அண்ணன் தம்பி மூணு பேரும் எடுத்துட்டார், அம்மாவை எழுப்பிட்டார். எழுப்பிட்டு, சௌந்தரி இந்த மாதிரி நான் இன்னையிலேருந்து குடிக்க மாட்டேன் சௌந்தரி அப்படின்னா, எங்கள் அம்மா சொல்லியிருக்கிறாங்க நீ எத்தனை சத்தியம் போட்ட, நீ சொல்கிற வார்த்தையை கொண்டு போய் ஓடுற தண்ணியில் எழுதி வை, அது நடக்கும்போது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஆனால் எங்கள் அம்மா பாருங்கள், அழுது புலம்பி ஜெபிச்சு ஜெபிச்சு தேவன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்குறாரு. ஆனாலும் கூட அந்த சூழ்நிலைகள் வந்து அதை நம்ப முடியாத மாதிரி என்ன பண்ணுதுன்னா, அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகத்தை போடுது. அப்போ அப்பா சொல்கிறாரு, இல்லை எண்ணெயிலேருந்து குடிக்க மாட்டேன்னு சொன்னார். அன்னையிலேருந்து எங்கள் அப்பா இறக்குற வரைக்கும் அவர் ஒரு சொட்டு கூட என்ன பண்ணவே இல்லை, நான் மதுவை குடித்ததே கிடையாது. அந்த ஸ்மெல்லு கூட அவருக்கு பிடிக்காது. ஒரு மிலிட்ரிக்கார் தான், அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பாட்டில் மூணு பாட்டில் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும் கேன்டீனில். ஆனாலும் பார்த்திங்கன்னா அவர் அந்த மது பழக்கத்திலேருந்து, தேவன் அன்னைக்கு கிட்டத்தட்ட இது நடந்து எப்போ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 94-95 இருக்கும் அந்த டைம். தேவன் வந்து ஒரு அற்புதத்தை செஞ்சார். அன்னையிலேருந்து பார்த்திங்கன்னா என் தகப்பனார் இறக்குற அந்த கடைசி வரைக்கும் அந்த குடிப்பழக்கத்திலேருந்து முழுவதுமாக அவர் விடுதலை ஆனார். இன்றைக்கும் கூட கேட்கிற நேயர்கள், யாராவது குடிப்பழக்கத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக ஆண்டவர் விசுவாசிங்க, அல்லது வந்து தன் கணவர் குடிப்பழக்கத்திலிருந்து மனம் திரும்பணும்னு அழுது ஜபிக்கிற ஒவ்வொரு ஜப வீராங்கனைகளாகிய சகோதரிகளுக்கு நான் சொல்கிறேன், நிச்சயமாக உங்கள் ஜபம் வந்து கட்டாயம் கேட்கப்பட்டிருக்குது. நிச்சயமாக உங்கள் கணவன்மார்கள், உங்கள் தகப்பன்மார்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இதிலிருந்து நிச்சயமாக தேவன் விடுதலையை தருவார். இது ஒரு பெரிய சாட்சியாக உங்களுக்கு இருக்கும். அப்போ ஆண்டவர் வந்து என்ன பண்ணார்னா ஒரு அற்புதத்தை செஞ்சு அவர் வந்து அந்த குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலையானார். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எங்களுக்கு செய்கிற செலவுகளின் நிமித்தம் வந்து கடன் பிரச்சனைகள் அதிகமாகிட்டே ஆயிடுச்சு. நானும் வந்து பாவத்தில் அனுத்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்க பார்த்திங்கன்னா, யோனா தீர்க்கதரிசி எப்படி ஆண்டவர் சொன்ன ஒரு பாதையை விட்டு வேறு பாதைக்கு விலகி போகும் பொழுது அவன் நிமித்தம் கடல் கொந்தளித்தது, அவன் நிமித்தம் கூட இருந்தவங்களுக்கெல்லாம் பிரச்சனை வந்ததோ, அதே போல் நான் இந்த வியாதியில் இருக்கிறேன் அப்படிங்கிறது நிமித்தம் வந்து ஊழியத்தை என்னுடைய நான் செய்ய வேணுங்கிறத என்னுடைய தாயும் தகப்பனும் மறந்து போயிட்டாங்க. அது மாத்திரம் இல்லை, அப்படி மறந்து போனது நிமித்தம் என்ன சொல்கிறது, இவன் இப்படி வியாதியாக இருக்கிறானே, இவன் எப்படியாவது உயிரை காப்பாற்றணும், இவன் எப்படியாவது நல்லபடியாக செட்டில்மெண்ட் பண்ணணுங்கிற நினைவுகள் தான் அவங்களுக்கு அதிகமாக இருந்ததே தவிர ஊழியக்காரனாக உருவாக்கணுங்கிற எண்ணமாக போயிடுச்சு. ஆனால் எனக்குள்ளே நல்லா தெரியுது தேவன் எவ்வளோ நல்லவருங்கிறத அந்த அற்புதங்கள் மூலமாக நான் ருசித்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த வார்த்தை சொன்னது இல்லைங்களா, வசனம் சொன்னது போல் நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள்னு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னுடைய அப்பா அன்றைக்கி சொன்னதுலேருந்து பார்த்திங்கன்னா சொந்த பந்தங்கள் ஒவ்வொருத்தராக ரட்சிக்கப்பட ஆரம்பித்தாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சாமியாடுற குடும்பத்திலேருந்து வந்தவங்க, பாடம் போடுறவங்க, அப்படிப்பட்டவங்களையும் கூட ஆண்டவர் அவங்க எதிர்பார்த்த காரியங்களை எல்லாம் செஞ்சு அத்தனை தங்கச்சிகளும் தம்பிகளும் ரட்சிக்கப்படும்படி தேவன் அற்புதமாக கிரியை செய்தார். அப்போ ஒரு குடும்பமே ரட்சிக்கப்படுகிற அளவுக்கு தேவன் என்ன பண்ணார்னா, அந்த ஆணிவேராகிய என் தகப்பனை வந்து அசைச்சு குடும்பத்தை, அவரை விசுவாசிக்க வச்சு குடும்பத்தை ரட்சிக்க ஆரம்பித்தார். அப்போ ஊழியக்காரராக நாங்கள் உருவாகணும்னு என் தகப்பனார் என் தம்பிக்கு தினகரன் பேர் வச்சுருக்கிறார், எங்கள் பாட்டி எனக்கு ஆபரகாம்னு ஊழியக்காரனாக வரணும்னு பேர் வச்சுருக்கிறாங்க. ஆனால் ஊழியத்திற்கு ஏற்றபடி சத்தியத்தில் அவங்க வழிநடத்த சொல்லிக் கொடுக்க மறந்துட்டாங்க. ஆனால் சபைக்கு நாங்கள் ரெகுலராக எப்போவுமே போவோம். சபைக்கு போகும்போது பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் நான் கூட்டிகிட்டு போவேன். அது என்னன்னே தெரியாது, சபைக்கு போகும்போது ஏதோ ஒரு சந்தோஷம் இருக்குது, ஃப்ரெண்டுங்களை கூட்டிகிட்டு போயிட்டு நீ பிரசங்கத்தை கேளு ரொம்ப நல்லா இருக்கும்டா அப்படின்னு சொல்லி நிறையா ஃப்ரெண்ட்ஸுங்களை வந்து சபைக்கு கூட்டிகிட்டு போவோம். அப்படி கூட்டிகிட்டு போகும்போது சபைக்குள்ளே வந்து நான் நடக்க முடிகிற அந்த காலகட்டத்தில் சபைக்குள்ளே போய் உக்காந்தோம்னா அந்நிய பாஷை, அந்த ஆராதனையில் அந்நிய பாஷை பேசுவாங்க பாருங்கள். அப்போது நாங்கள் வந்து அந்த துன்மார்க்கத்தில் இருந்தது நிமித்தம் கேலி கிண்டல் பரியாசம் இதெல்லாம் நிறைய அந்த நாட்களில் வந்து சபைக்குள்ளே நின்றுக்கிட்டு யாரெல்லாம் அந்நிய பாஷை பேசுகிறாங்களோ அவங்கள பார்த்துட்டு அவங்கள மாதிரியே கேலி கிண்டல் பண்ணுறது இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தாலும் கூட அந்த பிரசங்கங்களை நான் கூர்ந்து கவனிப்பேன். அந்த பிரசங்கங்கள் ரொம்ப என்னை அசைக்கும். அப்படியே எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நட குறைய ஆரம்பித்த உடனே சபைகளுக்கு சரியாக என்னால் வந்து உள்ளே போக முடியாது. உள்ளே போனால் எல்லோரும் என்னை பார்ப்பாங்க, வேடிக்கை பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா சபைக்கு வெளியில் ஒரு தூண் இருக்கும், அந்த தூணில் போய் சாஞ்சு நின்றுக்குவேன். அதை அங்கே நின்றுட்டு அப்படியே பிரசங்கத்தை கேட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுவேன். கடைசீட்டில் வெளியில் நின்று அப்படியே கேட்டுட்டு வந்துடுவேன். அப்போது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய நடைகளெல்லாம் ரொம்ப சிரமத்துக்குள்ளே ஆகுது. ஒருத்தரை கையை பிடிச்சி நடக்கிற சூழ்நிலைக்கு போகுது. என்னோடய தம்பிக்கும் அதே எஃபெக்ட் ஆகுது. இப்படி எஃபெக்ட் ஆக ஆக என்ன நடக்குதுன்னா எங்களுக்கு செய்கிற செலவுகளின் நிமித்தம் நிறைய கடன் பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது. கடன் பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீட்டில் வந்து டெய்லி சண்டை வரும். எங்கள் அண்ணன் வந்து என்ன பண்ணுவார்னா, பயங்கரமாக வீட்டில் சண்டை பண்ணுவாங்க. எங்கள் மூணு பேரும் இப்படி நீங்கள் பெற்று வச்சுட்டீங்க, எங்களுக்குன்னு வந்து எண்ணத்தை சம்பாரித்து வச்சுருக்கிறீங்க, எங்களுக்குன்னு சொத்து வச்சுருக்கிறீங்களா, இல்லை என்னை நல்லா படிக்க வச்சுருக்கிறியா, படிப்புக்கான செலவு எனக்கு பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி சண்டை போடுவார். அப்போ எங்கள் அப்பா என்ன பண்ணார், சரி ஓகே இவங்க இப்படி பயப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கடை வச்சு கொடுத்தோம்னா இவங்க கடையில் வந்து பொழைச்சிக்குவாங்கன்னு சொல்லிட்டு கடை வச்சு கொடுக்குற ஒரு பிளானில் இருந்தார். 100,000 ரூபா கையில் காசு இருந்தது. அப்போ வந்து நான் சொன்னேன், அப்பா அந்த பணத்துக்கு வந்து நீ நிலத்தை வாங்கி போடு, தயவு செஞ்சு கடை வேணாம், நமக்கு செட் ஆகாதுன்னு சொன்னேன். அவர், இல்லை நம்ம பின்னாடி சம்பாரிச்சிக்கலாம், நம்ம கடையை வைக்கலாம் அப்படிங்கும்போது, என்ன கடை வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, நான் 12th முடித்த கையோட ஒரு 6 மாதம் வந்து கேசட் ரெக்கார்டிங் சென்டருக்கு வேலைக்கு போனேன். அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கிறதுனால சரி கேசட் கடை வைக்கலாம். அது வந்து கேசட் ஒரு 1000 கேசட் வாங்கினா போதும், எல்லாருக்கும் பதிவு பண்ணி கொடுத்துட்டு டெக்கு வந்து ஒரு 50,000க்குள்ளே வாங்கினா போதும், மீதியெல்லாம் வந்து கடை வைக்கிறதுக்கான பீடிங் அது இதெல்லாம் போகிறதுக்கு செலவாயிரும், கரெக்டாக இருக்கும் அந்த 100,000 சொல்லிவிட்டு நாங்கள் கேசட் கடை வைக்கிறோம். கேசட் கடை வச்சா எல்லாம் மறுபடியும் என்ன பண்ணாங்கன்னா, அந்த 100,000 ஏற்கனவே எங்களுக்கு கடை இருந்தது, சாரி 100,000 கடன் கையில் காசு இருந்தது போட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா 100,000 ரூபா கடனை வாங்கி இன்னும் கேசட் வாங்கிறதுக்கு மற்ற காரியங்களுக்கெல்லாம் அட்வான்ஸ் கொடுக்கறது இப்படிப்பட்ட காரியங்களுக்கு என்ன பண்ணிட்டாரு, கடையை வச்சு கொடுத்துட்டார். இப்போது 100,000 கையில் இருந்த காசு போய் 100,000 கடன் ஆகிடுச்சு. கடன் ஆனவுடனே ஒரு 6 மாதம் போயிட்டு இருக்குது கேசட் கடை. 6வது மாதம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கேசட் போய் ட்ரெண்டு என்னவா மாறிடுச்சுன்னா சிடி பிளேயர் வந்துருச்சு. சிடி பிளேயர் வந்த உடனே இந்த கேசட்டை யாருமே வாங்கலை. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் இந்த நாடா கேசட்டு யாராலையுமே போட முடியாது, அது இடைக்கு கூட யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ அந்த 6வது மாதம் சிடி பிளேயர் வந்தோடனே சிடி பிளேயருக்குன்னு டெக்கு வாங்கினோம், சிடி பிளேயருக்குன்னு கேசட்டு சிடி வாங்கினோம். இதுக்கெல்லாம் மறுபடியும் கடனை வாங்குகிற ஒரு சூழ்நிலையாக போயிருமே, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஏன்னா நாங்கள் ரெக்கார்டிங்க்காக கேள்விப்படாத படங்களெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 20,000க்கு கேசட்டை போய் ரெக்கார்ட் மேட்டூரில் போய் பண்ணிட்டு வந்து எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு. அப்போது பார்த்தீங்கன்னா அந்த கேசட் ஃபுல்லாகவே வேஸ்ட் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நாங்கள் என்ன பண்ணோம், சரி ரைட் ஓகே எஸ்டிடி பூத் வைக்கலாம், ஹேண்டிகேப் சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு நம்ம எஸ்டிடி பூத் வச்சுட்டோம்னா அதில் நடத்திக்கலாம், இதை வந்து அடிஷ்னலாக விட்டுருவோம், இது இடைக்கு கூட போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியாச்சு, அந்த கேசட் கடை 6 மாதம் போது. இந்த 6 மாதத்தில் என்ன நடக்குன்னா, எங்கள் அப்பா வந்து ஞாயிற்றுக்கிழமையான சர்ச்சைக்கு வரமாட்டார். ஏன் சர்ச்சைக்கு வரமாட்டார்னா, ஞாயிற்றுக்கிழமை தான் நல்லா கடை போயிட்டுருக்குது, அதனால் வந்து ஞாயிற்றுக்கிழமை போனோம்னா வருமானம் பாதிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சபைக்கு வர்றது அவர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு அவர் கேசட் கடையிலையும் அந்த எஸ்டிடி பூத்துலையும் என்ன பண்ணார்னா, எப்போ பார் ஞாயிற்றுக்கிழமையானா உக்காந்துருவார். ஆனால் வசனம் சொல்லுது இல்லையா, ஓய்வு நாளை நீங்கள் ஆசரிக்கணும், நீங்கள் ஆசரிக்கலைன்னா ஓய்வு வருஷங்களாக உங்களுடைய இடங்கள் என்ன பண்ணும், உங்கள் ஸ்தலங்கள் மாறும், உங்களுடைய எல்லாமே ஓய்வு வருஷத்தை அது ரம்மியமாக அனுபவிக்கும். நீயா ஓய்வு ஓய்வு நாட்களை நீயா தெரிந்து கொண்டு நீயா ஆசிரிக்காமல் போயிட்டினா உனக்கு ஓய்வு நாட்கள் வந்து கட்டாயமான ஓய்வு நாட்கள் உனக்கு வரும், அந்த ஓய்வு நாட்களில் நீ ரொம்ப கஷ்டப்படுவ அப்படிங்கிற மாதிரி வசனத்தில் நான் படித்தது பின்னாடி தான் எனக்கு தெரிஞ்சது, அது வரைக்கும் எனக்கு தெரியல. அப்போது நான் என்ன நடந்துச்சுன்னா எங்கள் அப்பா என்ன பண்ணார்னா, சபைக்கு வராமல் அப்படியே இருந்தாருங்களா. அப்போ அந்த ஃபஸ்ட்டு இது வந்து ஃபுல்லாக லாஸ் ஆகிடுச்சு, கேசட் இது லாஸ் ஆகிடுச்சு. இப்போ எஸ்டிடி பூத் வைக்கிறாரு, அதில் போயிட்டுருக்குது கரெக்டாக. அது ஒரு 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது 2000க்கு மேலே நடக்கிற சம்பவங்கள், 1997 நடக்கிற சம்பவங்கள் நினைக்கிறேன். அப்போ வந்து என்ன பண்ணுறாரு, எஸ்டிடி பூத் பார்த்தீங்கன்னா 1 ரூபா காயின் வந்துருச்சு. 1 ரூபா காயின் வந்தோன்னா இந்தியா ஃபுல்லாக 1 ரூபா காயினை போட்டு பேசிடலான்னு சொல்கிறதுனால எஸ்டிடியில் என்ன பண்ணிடுச்சு, ஒரு பெரிய அடி விழுந்துச்சு. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபோனுடைய வளர்ச்சி ரொம்ப அபரிதமாக இருந்ததுனால எஸ்டிடி பூத்து டோட்டலாக என்ன பண்ணிடுச்சுன்னா லாஸ் ஆக ஆரம்பிச்சிது. அப்போ வந்து அந்த 2 லட்சம் கடங்கிறது 3 லட்சமாக இன்க்ரீஸ் ஆகுது. அவர் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் வீட்டில் ஃபோன் பில்லு வருதுன்னு வச்சுங்களா, 6000 ரூபா பில்லு வருதுன்னா அந்த 6000 ரூபாயில் ஃபஸ்ட்டு 15 நாள் 6000 ரூபாயில் வந்து டோட்டலாக அப்படியே கொண்டு போய் கவர்மெண்ட்டுக்கு கட்டிடணும். செகண்ட் 6000 வருதுன்னா அதில் தான் கமிஷன் கொடுப்போம், வெறும் 2000 ரூபா 1500 ரூபா தான் கமிஷன். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபோனில் வர காசெல்லாம் எடுத்து எடுத்து செலவு பண்ணதுனால அந்த காசெல்லாம் என்ன பண்ணிடுது, கடை வாடகைக்கு ஃபோன் பில்லுக்கு இப்படின்னு போக ஆரம்பித்தோன்னா கடனை வாங்கி வாங்கி கடை கட்டுறது, கடை வாடகை கட்டுறது. எங்கள் அம்மா கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்ததுனால எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, அவங்களுடைய சம்பளத்தையும் போட்டு போட்டு கடை வாடகை கட்டுறது, அப்புறம் லோனை எடுத்து சில கடையோடைய வளர்ச்சிக்காக செய்கிறதுன்ட்டு நிறைய கடன், 3 லட்சம் பக்கமாக கடை இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. அப்போ எங்கள் அண்ணன் என்ன பண்ணுவார்னா, லாட்ரி டிக்கெட் பழக்கம், எங்கள் அண்ணனும் எங்கள் அப்பாவும் சேர்ந்து லாட்ரி டிக்கெட் வாங்க ஆரம்பித்தாங்க. லாட்ரி டிக்கெட் வாங்க ஆரம்பித்த உடனே பார்த்திங்கன்னா அதில் வந்து நிறையா பணம் இஷ்டத்துக்கு போயிட்டே இருந்துச்சு. இதில் எங்கள் அண்ணன் என்ன பண்ணுவார்னா, 6000 ரூபா பில்லு கட்டணும்னு சொல்லி எங்கள் அண்ணன் கையில் கொடுத்துடுவாங்க காசு, அந்த எஸ்டிடி பூத்துக்கான பில்லு கட்டுறது. இவர் 6000 ரூபாய்க்கும் போய் என்ன பண்ணிடுவார், லாட்ரி டிக்கெட் வாங்கிடுவார். வாங்கிட்டு எப்படியும் விழுந்துருச்சுன்னா இவர் 6000னா ஒரு 12000 ஏதாவது வந்துடும் அப்படின்னு சொல்லி போட்டுருவார். ஆனால் டோட்டலாக அந்த 6000 போனவுடனே இப்போ எப்படி பில்லு கட்டுறதுன்னு தெரியாமல் முழிப்பார். முழிச்சுட்டு எதுவுமே சொல்லவே மாட்டார். ஆனால் வந்து ஃபோனை என்ன பண்ணிடுவாங்க, லைன் கட் பண்ணிடுவாங்க. லைன் கட் பண்ணவுடனே எங்கள் அப்பா, ஏன் நான் காசு கொடுத்தேன், ஏன் நீ பில்லு கட்டலன்னோடனே இவர் போய் ஒளிஞ்சிக்குவார். 1 நாள் 2 நாள் வரைக்கும் வரமாட்டார். அப்புறம் வந்து இவங்க கடனை வாங்கி அந்த பில்லை கட்டிட்டு அப்போ சொல்லுவார், காசு விழுந்தா நீங்கள் வாங்குவீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாட்ரி டிக்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய செலவு பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்புறம் இவர் என்ன பண்ணார், அந்த கடையும் லாஸ் ஆக ஆரம்பிச்சு. கிரீட்டிங்ஸ் கடை வைக்க ஆரம்பித்தோம், கிரீட்டிங்ஸ் கடையும் லாஸு. அதுவும் பார்த்திங்கன்னா எல்லாமே குறுந்தக செல்லுலேயே எல்லாமே இது பண்ணோன்னே அதுவும் கிரீட்டிங்ஸ் கடை லாஸ் ஆரம்பிச்சிது. அதுக்கு பிறகு சில்லி சிக்கன் சென்டர் வச்சாங்க. அந்த சில்லி சிக்கன் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பெட்ரோல் பங்கு பக்கத்தில் கடை வச்சோன்னா அந்த பெட்ரோல் பங்குக்காரன் சண்டைக்கு வந்தோன்னே அதுவும் லாஸாக போச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் இன்னொன்று யோசனை பண்ணிவிட்டு, சரி லாட்ரி டிக்கெட் கடையே வைப்போம், நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்க நாமளும் வாங்கலாம், மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது ஏதாவது விழுந்துச்சுன்னா நமக்கு லாபம் கிடைக்கும். லாட்ரி டிக்கெட் கடையும் அவர் வச்சு பார்த்தார், அதுவும் வேலைக்கு ஆகலை. ஆனால் எங்கள் அம்மா தொடர்ந்து ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பாருங்கள், லாட்ரி டிக்கெட்டோடைய இதை வந்து ஜெயலலிதா அம்மா பேன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது அந்த லாட்ரி டிக்கெட் வாங்குறது அப்படியே கொஞ்ச நாள் வந்து தடைப்பட்டு போச்சு. இப்போ என்ன நடக்குதுன்னா, 4 லட்சம் பக்கம் கடை வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த கடை லாஸ் ஆகி கடையை வந்து மூடிட்டோம். அந்த பொருள்களெல்லாம் வந்து அந்த செட்டு எல்லாத்தையும் வீட்டுக்கு கொண்டு வர, ஸ்பீக்கரு, ஆம்ப்பு, அந்த பாட்டு போடுற அந்த டெக்கு எல்லாத்தையும் வீட்டில் கொண்டாந்து இப்போ ரம்மியமாக அது ஓய்வு நாள் என்ன பண்ணுது, அனுபவிக்குது. அப்போ தான் நான் வந்து என்ன சொல்ல, நான் அதுக்கு பிறகு அது வசனத்தை படிக்கும்போது தான் என்னால் அது நல்லா விளங்கிக்க முடிஞ்சுது. அப்புறம் என்ன நடக்குதுன்னா, தொடர்ச்சியாக பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்து கடன் பிரச்சனை நிமித்தம் கடங்காரங்க வந்து கேட்குறத பார்த்துட்டு எங்கள் அப்பா பயந்துட்டு நைட்டு எழுந்து உட்காந்து அழுவார். நான் எங்கேயாவது போயிடலாம் போல் இருக்குது, கடங்காரங்க தொல்லை என்னால் தாங்க முடியல, இது எப்படி கட்ட போகிறோன்னு தெரியல அப்படின்னு அவர் ஒரு பக்கம் சொல்கிறார். இன்னொரு பக்கம் வந்து எங்கள் அம்மா வந்து ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, ஆண்டவர் பார்த்துக்குவார், பயப்படாதீங்க, ஆண்டவர் பார்த்துக்குவார். சரி எப்படி எங்கள் அப்பா என்ன நினச்சிட்டாரு, அம்மாவுடைய ரிட்டையர்மெண்ட்டில் வர்றதெல்லாம் கூட கடனை கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவர் தேற்றிக்கிட்டு அவர் ஒவ்வொரு நாளும் நாங்கள் அவரை ஒன்றும் பயப்படாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா வீட்டில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை அதிகமாகிட்டு இருக்குது. இதுக்கு இடையில் வந்து எங்கள் அண்ணன் என்ன பண்ணுறாரு, சரி நம்ம 3 பேரும் இப்படி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், ஜெயலலிதா அம்மாவை போய் நேரில் பார்க்கலாம். கருணாநிதி ஐயா பீரியட்லேயும் நாங்கள் போய் பார்த்தோம், ஜெயலலிதா அம்மா பீரியட்லேயும் நாங்கள் மெட்ராஸ் வரைக்கும் போனோம். அப்போ என்ன பண்ணார்னா, எங்களை கூட்டிகிட்டு கலெக்டர் ஆஃபீஸுக்கு போவார், அப்புறம் வந்து எம்எல்ஏக்கள் கிட்ட போவாங்க, வீரபாண்டி ஐயாகிட்ட, செம்மல் ஐயாகிட்ட, எல்லா பீரியட்லேயுமே ஒவ்வொரு இடத்துக்கும் போனோம். அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா அந்த அந்த போகிற சூழ்நிலை மட்டும் எங்களுக்கு எப்படி இருக்குன்னா, யாருமே இருக்க மாட்டாங்க அந்த இடத்துல. சரி இன்றைக்கி நம்ம எப்படியும் நம்ம எம்எல்ஏவை பார்த்தலாம், நமக்கு உதவி செய்வார்னு சொல்லிட்டு, ஏன்னா மெதுவாக தானே தூக்கிட்டு போனோம், அதனால் ஒரு ஓரமாக நின்றுட்டுருக்கலான்னு நின்றுட்டுருப்போம். 7:30 அங்கே போய் நாங்கள் அந்த இடத்துக்கு போய் நிற்கும்போது யாருமே இருக்க மாட்டாங்க. சரி இன்றைக்கி ஃப்ரீயாக பார்த்தரலான்னு பார்த்தா 8:30 ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேருந்து தான் புற்றீசல்லிருந்து ஜனங்க வருவாங்கன்னு தெரியாது. குபு குபு குபுன்னு ஜனங்க வந்த உடனே முன்னாடி இருந்த எங்களை அப்படியே பின்னாக தள்ளிட்டு போயிடுவாங்க. அப்போ அவரை போய் பார்க்கும்போதேப்பா, நான் சேலத்தில் வரும்போதே நான் உன்னை பார்த்துருப்பேனேப்பா, நீ எதுக்குப்பா இவ்வளோ தூரம் அங்கே வந்த, கொண்டாப்பா சைன் தானே போடணும் அப்படின்னு சைன் போட்டு கொடுத்தாரு. அதை எடுத்து கொண்டு போய் கலெக்டரேட்டில் கொடுத்தா இந்த சைன் யார் வேணாலும் போடுவாங்க, சீனியாரிட்டி பிரகாரம் தான் வரணுங்கிறாங்க. சரி ஓகே, எங்களுக்கு லோனாவது கொடுங்க அப்படின்னு கேட்டால், சூரிட்டி இருக்குதா உங்ககிட்ட அப்படிங்கிற, சொத்து மதிப்பு இருக்குதா, ஏங்க சொத்து மதிப்பு இருந்தால் நாங்கள் ஏங்க உங்ககிட்ட வரோம் அப்படின்னு சொல்லி கலெக்டரேட்டில் கலெக்டருக்கு முன்னாடி வாக்குவாதமே பண்ணோம். அப்புறம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, கடைசியாக வந்து இப்படியே ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது நம்ம சரி லாஸ்ட்டாக வந்து ஜெயலலிதா அம்மாவை பார்க்கலான்னு மெட்ராஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ மெட்ராஸ் கூட்டிகிட்டு போகும்போது நானே என் தம்பி என் அண்ணன் 3 பேரும் எங்களை தூக்கிறதுக்கு 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து மெட்ராஸுக்கு போகும்போது, என் கூட என்ன போல் இருக்கிற இந்த மஸ்குலர் டிஸ்டர்பிங்கிற வியாதினால் பாதிக்கப்பட்ட இன்னொரு பையனை அவங்க அண்ணன் கூட்டிக்கிட்டு வராரு. அண்ணன் கூட்டிகிட்டு வரும்போது நான் அந்த பையனை பார்க்குறேன். அவனை பார்க்க பார்க்க எனக்கு இன்னும் மரண பயம் அதிகமாகிடுச்சு, எனக்கும் என் தம்பிக்கும். ஏன்னா அந்த தம்பி எப்படி இருக்கிறாருன்னா, கை காலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூம்பி போயிருக்கு.

இவங்க முன்னாடி என் பயத்துக்கு தகுந்த மாதிரி கேட்கறதுக்கு ரொம்ப பயப்படுற இவனுங்க, பசங்களாம் ஏதாவது நம்மளை கிண்டல் பண்ணுவாங்களோ ஏதாவது நினச்சிக்குவாங்களோன்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி கேட்காம தனியாக வாய்ப்பு கிடைக்குன்னு பார்த்துட்டே இருக்கிறேன். அப்போது ஒரு ஒரு 10 நிமிஷம் வாய்ப்பு கிடைச்சது. அப்போ அந்த தம்பிகிட்ட கேட்குறேன், தம்பி உன் கூட பிறந்தவங்களுக்கு எத்தனை பேருக்கு பா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு ஒன்று. அவர் சொன்னார், 3 பேருக்கு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார். 3 பேருக்கு இருந்துச்சான்னா இது கன்ஃபார்ம் மஸ்குலர் டிஸ்டர்பி தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்களாம் என்னப்பா பண்ணுறாங்க, எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்போ அவன் சொல்கிறான், அந்த வார்த்தை என்னை ரொம்ப திகிலடைய செஞ்சது. என்ன சொன்னேன் அப்படின்னா, என்னுடைய எனக்கு முன்னாடி இருந்த 3 பேருக்கும் வந்து இப்படி இருந்ததுனால என்னுடைய இன்னொரு அண்ணன் நல்லா இருக்காரு, அவர் வந்து பாத்ரூமு இதெல்லாம் படுக்கையிலேயே அவர் தான் எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்துச்சு. இவங்க வந்து எப்பயுமே படுக்கையிலேயே போயிடுவாங்க அந்த 3 பேருமே. அப்போ வந்து எங்கள் அண்ணன் இருந்து பார்த்துட்டு இவங்கள பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தலவாணி அவங்க முகத்தில் வச்சு அழுத்தி அவங்கள ஒவ்வொருத்தரையாக கொண்டுட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்போ சொன்ன உடனே எனக்கு ரொம்ப பயம், ஐயோ எங்கள் அண்ணனும் அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டு இந்த வார்த்தைகள் அதிகமாக சொல்கிறாரு, பார்த்தா நான் வந்து இவனுங்களையும் கொண்டுட்டு நான் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போயிடுவேன், எனக்குன்னு நீங்கள் ஒன்றுமே பண்ணலை, எனக்கு வேலை வாங்கியும் கொடுக்குற அளவுக்கு படிக்க வைக்கல அப்படி இப்படின்னு டெய்லி வந்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாருனா, எங்கள் அப்பா கிட்ட எங்கள் அம்மா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறார். அப்போ அவர் சொல்கிற வார்த்தைகளெல்லாம் இந்த தம்பி சொன்ன அந்த வார்த்தையை நிமித்தம் பார்த்து எனக்கு ஒரு பெரிய திகிலை உண்டு பண்ணுச்சு. அப்போ வந்து சரிப்பா, நீ உன்னை மட்டும்தான் இல்லை, இப்போ நான் வந்து அவருக்கு வந்து எங்கேயாவது கூட்டிகிட்டு போனால் என்னை காசு பணம் எடுக்கிறதுக்காக ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு போயிடுவார், அப்போ அது லாபமாக இருக்கிறதுனால என்னை மட்டும் அவர் பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ இந்த வார்த்தை வந்து எனக்கு ஒழிச்சிக்கிட்டே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என் குடும்பம் எப்படி ஆக போகுதுன்னு தெரியல. இதற்கிடையில் பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கே போயிட்டு வந்தோம், ஜெயலலிதா அம்மாவையும் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை எல்லாம் சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க, திரும்ப வந்துட்டோம். வந்த உடனே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வீட்டில் வந்து சண்டைக்கு மேலே சண்டை, நஷ்டத்துக்கு மேலே நஷ்டம், கடனுக்கு மேலே கடன், இப்படி எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு பக்கம் வந்து தேவன் வந்து என்னை சந்திக்கிறாரு, தேவன் வந்து யோனாவை போல திருப்பணும்னு விரும்புகிறாரு, ஆனால் நான் மரண பயத்து நிமித்தம் பாவத்துக்குள்ளே போகிறேன், இதனால தான் என்னால் தான் இவ்வளோ பிரச்சனை வருதோ அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு உணர்வு ஒரு பக்கம் தட்டிக்கிட்டே இருக்குது. ஆனால் நான் அதுக்கு செவி கொடுக்காம என்ன பண்றேன்னா, என்னுடைய சந்தோஷத்தை, அதாவது மரண பயம் போகணும் அப்படின்னு இந்த உலகத்தில் அனுபவிக்க வேண்டிய காரியங்களை அனுபவிச்சிடணுங்கிறதுக்காக நான் பாவத்துக்குள்ளே போயிட்டே இருக்கிறேன், அந்த பாவத்து நிமித்தம் வீட்டில் சண்டை வருதோ அப்படிங்கிற மாதிரியான பயமும் எனக்குள்ளே இருக்க ஆரம்பிச்சது. இதற்கிடையே பார்த்திங்கன்னா, ஹவுசிங் போர்டில் நாங்கள் குடியிருக்கும் போது எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு 20 வீடு தள்ளி பார்த்திங்கன்னா ஒரு குடும்பமாக 5 பேர் தூக்கு போட்டு இறந்து போயிட்டாங்க. அது எப்படி தெரிஞ்சதுன்னு சொன்னால், ஒரு 2 நாள் கழித்து அவங்களுடைய பாடியிலேருந்து பேட் ஸ்மெல்லு ஏரியா ஃபுல்லாக அடிக்க ஆரம்பிச்சது. ஈயா அந்த வீடுகள் ஃபுல்லாக மொய்க்க ஆரம்பித்தவொடனே எல்லாம் உடச்சி பார்த்துருக்குறாங்க. கடன் பிரச்சனையினால 5 பேர் ஒரே குடும்பத்தில் இறந்துட்டாங்க அப்படிங்கும்போது, அதே டைமில் இந்த பக்கம் ஓவர் கடன் பிரச்சனைகளாக இருக்குது. அப்போது நாங்களும் ஒருவேளை இந்த மாதிரி தான் ஆயிடுவோமோ, குடும்பமாக ஏதாவது தற்கொலை பண்ணுற சூழ்நிலைக்குள்ளே போயிடுவோமோ அப்படிங்கிறமான பயம், அந்த சூழ்நிலையில் நிமித்தமோ அந்த பையனை பார்த்து அவனுக்குள்ளே நடந்த விஷயங்கள், அவங்க குடும்பத்தில் நடந்த விஷயங்கள், அதையெல்லாம் பார்க்கும்போது இருக்க எனக்கு பயங்கள் அதிகமாகிட்டே போச்சு. இப்போ ஊழியக்கார குடும்பத்தில் இருக்கிற எங்கள் பாட்டி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு இடங்களுக்கும் டிஜிஎஸ் தினகரன் ஐயாவுடைய மீட்டிங்கு, என்ன யாரெல்லாம் வராங்களோ அவங்க மீட்டிங்கெல்லாம் எங்களை கூட்டிகிட்டு போவாங்க, எங்களுக்கு சுகம் வரணும்னு சொல்லிட்டு. அப்போ அந்த கூட்டங்களுக்கு போகும்போது என் பக்கத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு சுகம் கிடைச்சிது. காது கேட்காத ஒரு பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா காது கேட்க ஆரம்பிச்சிது, வாய் பேச முடியாமல் இருந்த ஒரு பையன் வாய் பேச ஆரம்பித்தான். அதை வந்து அவங்க குதிச்சுக்கிட்டு, ஐயோ என் பையனுக்கு காது கேட்குது, பையனுக்கு காது கேட்குதுன்னு குதிக்கிறாங்க. நான் திரும்ப திரும்ப அவங்ககிட்ட கேட்குறேன், இது உண்மையாக நடந்துச்சா, இது பொய்யா நடந்துச்சா, இவங்க வந்து கதை கட்டுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன், எப்படிம்மா உனக்கு இது உண்மைதானா அப்படின்னு கேட்குறேன். அவங்க கண் கலங்கிட்டு சொல்கிறாங்க, யாரும் அப்படி போய் கண் கலங்கிட்டு போய் சொல்ல முடியாது, அதே மாதிரி அந்த பையனும் அப்படியே சொல்கிறான். அப்போது அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா, இவங்களுக்கெல்லாம் நடக்குது ஆண்டவரே, எனக்கு மட்டும் ஆண்டவரே சுகம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, எல்லாருக்கும் அங்கே சுகம் கிடைக்குது எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் பாட்டி 100 கிராம் ஊழியத்தில் இருந்ததுனால கிருபாசன சர்ச்சில் இருந்தாங்க. அப்போ அங்கேருந்து நல்ல வல்லமையான ஊழியக்காரங்களெல்லாம் கூட்டிகிட்டு வீட்டுக்கு பிரேயருக்கு கூப்பிட்டு வருவாங்க. நிறைய ஊழியக்காரங்க வந்து ஜபிக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து ஜபிக்கும்போது தலைமையில் கை வச்சு ஜபிக்க ஆரம்பித்தாங்க. ஜெபிக்க ஆரம்பித்தோன்னே அவங்க அப்படியே பின்னாடி தள்ளுவாங்களே, சிலர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தலையில் கை வச்சு பின்னாடி தள்ளுவாங்க, அப்படி கீழே விழுந்துருவாங்களே, அது மாதிரி என்னைய தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணி அப்படியே பின்னாடி தள்ளுறாரு. நான் வந்து பலவீனனாக இருக்கிறதுனால பின்னாடி விழுந்துருவணுங்கிற பயத்தில் இறுக்கி நான் வந்து பிடிக்கிறேன். இறுக்கி பிடிச்சி சேராக இறுக்கி பிடிக்கிற பாருங்க, ஒன்றா அவர் சொல்கிறாரு, இவனுக்குள்ளே வந்து ஆவி இருக்குது, அது எதிர்த்து போராடுது, போக மாட்டேங்குது, அதனால தான் இவனுக்கு இப்படி இருக்குதுன்னு அவர் சொல்கிறாரு. உடனே எனக்கு கோபம் வருது, எப்படி எனக்குள்ள ஆவி இருக்குதுன்னு இவங்க எப்படி சொல்லலாம்.

0: அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவங்கக்கிட்ட வாய் துடிக்குது, பேசிடலாமான்ட்டு. சிலர் ஜபம் பண்ண வந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தில் வந்து உங்களுக்காக சூனியம் பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு, எங்கள் பழைய வீட்டுங்களில் பண்ணியிருப்பாங்க உங்களுக்குன்னு, அதனால தான் இப்படி இருக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊழியக்காரங்க ஒவ்வொன்றா சொல்கிறாங்க. இன்னொருத்தங்க என்ன சொல்கிறாங்க, உங்கள் முன்னோர்கள் செஞ்ச பாவத்தினாலையும் சாபத்தினாலையும் இது வந்திருக்கும், அதை வந்து நீங்கள் யாராவது எதாவது பண்ணாங்களான்னு நீங்கள் கேட்டு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. நானும் எங்கள் பாட்டிக்கிட்ட உட்காந்து, எங்கள் அப்பாவோடைய அப்பா அம்மா கிட்ட உட்காந்து கேட்குறேன், தாத்தம்மா இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க, ஏதாவது அந்த மாதிரி நடந்திருக்குதா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா துரோகங்கள் பாவங்கள் இப்படி எல்லாமே இருக்கும். அதை வந்து அவங்க ஒவ்வொன்றா யோசித்து யோசித்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது, இப்படி உங்கள் தாத்தா பண்ணதுனால தான் ஒரு வேளை இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா போகிற இடங்கள் வர இடங்கள் எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு ஊழியக்காரங்க ஒவ்வொரு விதமாக சொல்லும்போது மனசு ரொம்ப சோர்ந்து போகுது. ஆண்டவரே நீங்கள் இருக்கிறீங்களா இல்லையா, ஏன் இப்படி இருக்குது, எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி பண்ணீங்க, ஒருத்தருக்கு கூட சுகத்தை கொடுக்கலையே, யாருக்காவது ஒருத்தருக்கு கொடுத்துருந்தா கூட நாங்கள் பிழைச்சிருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. ஒரு பக்கம் தேவன் மேலே வெறுப்பாகவும் இருக்குது, ஆனால் சபைக்கு போகாமல் இருக்க முடியல. கடைசியாக எங்கள் அண்ணன் வந்து என்ன பண்ணுறாரு, நான் இந்த ஒரு முறை வந்து நான் ஜெயலலிதா அம்மா நேராக பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பெரிய ஒரு பிளானை பண்ணிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு மெட்ராஸ் போகலான்னு இருக்கிறார். எங்கள் அம்மா சொல்கிறாங்க, மனுஷனை நம்பி நீ போக வேணாம், தேவனை நம்பிடு, தேவன் எல்லாம் செய்வார். ஒன்று அவர் அண்ணன் சண்டை பண்ணுறார், எந்த தேவன் எனக்கு செஞ்சார் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு குடத்தெல்லாம் தூக்கி போட்டு உடச்சிக்கிட்டு, இல்லை நான் இன்றைக்கி போய் தான் ஆகும் அப்படி இப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா, சரி நீ போ என்னமோ பண்ணிக்கோ, ஆனால் நான் சொல்கிறத சொல்லிட்டேன், மனுஷனை நம்பி போகாத, நிச்சயமாக அந்த காரியம் வீணாக தான் போவோம், ஏமா அப்படி போகும்போதே வாய் வைக்கிற அப்படின்னு சொல்லி இவன் பயங்கரமாக திட்ட, இல்லை நீங்கள் நீ வா திருவிருந்தனைக்கு ஆராதனை, திருவிருந்து ஆராதனைக்கு வான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க, வலுக்கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி அவனை வந்து சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னால் போக முடில, ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பழைய ஒரு TVS 50 இருக்கும். எங்கள் அண்ணன் போனார்னா அதில் மூணு பேருக்கு மேலே உட்கார முடியாது இல்லைங்களா, நான் போக முடியாது, நான் போனால் தம்பி போக முடியாது, அப்படி இருக்கிறதுனால யாராவது ஒருத்தர் வாரம் ஒருத்தர் மாறி மாறி போய்க்குவோம். அப்போ எங்கள் அண்ணன் என்ன பண்ணுறாரு, சர்ச்சுக்கு திருவிருந்த ஆராதனைக்கு போயிட்டார். அவர் வலுக்கட்டாயப்படுத்தி ஞானஸ்நானம் எடுக்க வச்சாங்க. அதுவும் விருப்பம் இல்லாமல் ஞானஸ்நானம் எடுத்தார் கிறிஸ்தவ குடும்பங்கிறதுனால. அப்போது ஒரு விசுவாசம் இல்லாமல் ஒரு நாட்டம் இல்லாமல் என்ன பண்ணுறாருனா, இவங்க வற்புறுத்தது நிமித்தம் சர்ச்சுக்கு போயிட்டாங்க. அவர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா, எங்கள் அம்மா வந்து சரி இவ்வளோ கடன் இருக்குது, நம்ம வந்து லோன் போட்டு ஒரு கொஞ்சம் கடனையாவது நம்ம டார்ச்சர் பண்ணுறவங்களுடைய கடனையாவது அடைச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு 80,000 லோன் போட்டு வீட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்குறாங்க. வச்சுட்டு சர்ச்சுக்கு போயாச்சு. போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது திருவிருந்து எடுத்து சண்டை பண்ணிக்கிட்டே வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப்பில் இருந்து ரோட்டை கிராஸ் பண்ணுறாரு. அவருடைய ஃப்ரெண்டு ஏற்காட்டிலருந்து வேகமாக யமஹாவில் வந்து வேகமாக வண்டியில் வந்திருக்கிறாப்புல. அவர் எங்கள் அண்ணனை பார்த்தோன்னே அந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேகத்தடை இருக்கும். அந்த வேகத்தடை வந்து ஒரு 50 மீட்டர் தூரத்தில் அந்த வேகத்தடை இருக்கும். எங்கள் அண்ணன் ரோட்டை கிராஸ் பண்ணி மெதுவாக நடந்து ரோட்டையே கிராஸ் பண்ணிட்டாரு. இவர் திரும்பி பார்க்கும்போது ஏற்காடு ரோட்டிலருந்து அவரோட ஃப்ரெண்டு யமஹாவில் வராரு. ஏ மச்சி அப்படின்னு சொல்லி கையை தூக்கி இவரும் காட்டியிருக்க அவனும் காட்டியிருக்க, அந்த வேகத்தடையில் வந்த ஸ்பீடில் வந்து கையை தூக்கி காட்டினோன்னே அவர் கண்ட்ரோல் இழந்துட்டார். நேராக அந்த வண்டி வேகமாக வந்து எங்கள் அண்ணன் கால் மேலே மோதி ரெண்டு காலும் உடஞ்சி போச்சு. ஓ, ரெண்டு காலம் எப்படி சாக் பீஸ் உடையுமோ அதே போல் உடஞ்சி போச்சு. பாருங்கள், மூணு பேரும் நடக்க முடியாமல் இருக்கிறோம், இளம்பெல்ல வாதத்தில் இருக்கிறாரு. இப்போ அதை விட ஒரு பெரிய ஆக்சிடென்ட், ரெண்டு காலம் என்ன பண்ணியாச்சு, உடஞ்சிச்சு. உடஞ்ச உடனே அவர் என்ன பண்ணுறாங்க, அந்த யமகாவிலேயே வச்சு அப்படியே ஆட்டோ யமகாக்காரனே கூட்டிகிட்டு போய் ஆட்டோவில் கூட்டிகிட்டு போய் சண்முக ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணியாச்சு.
1: பாகம் 2 மற்றும் ஓர் ஒளிபரப்பில் கேட்க தவறாதிருங்கள்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். ஏசாயா 53:5. ராஜ குடும்பத்தினருக்கு சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட்டதை நாம் வரலாற்றிலிருந்து அறிந்து கொள்ளலாம். சட்டம் ஒழுங்கை அவர்கள் கை கொள்ளாவிட்டாலும் அவர்கள் தண்டிக்கப்பட மாட்டார்கள். அவர்களுக்கு அதிலிருந்து விலக்கு அளிக்கப்படும். பள்ளிக்கூடத்தில் படிக்கும் இளவரசனோ இளவரசியோ ஏதாவது தவறு செய்தாலும் அவர்கள் தண்டனைக்குரியவர்களே. ஆனால் அவர்கள் தண்டிக்கப்படுவதற்கு பதிலாக வேறொரு சிறுவன் அந்த அடிகளை தான் ஏற்றுக்கொள்ளுவான். அரசிளஞ்சிறுவர்களுக்கு பதிலாக அடி வாங்குவதற்காகவே அந்த சிறுவன் நியமிக்கப்படுவான். குற்றஞ்செய்தது அரச குடும்பத்து குழந்தைகள் தான் என்றாலும், சாதாரண ஒரு பிரஜை அரச குடும்பத்து பிள்ளைகள் செய்த குற்றத்துக்காக அவர்களை அடிப்பது நினைத்து கூட பார்க்க முடியாத ஒன்று. ஆனால் கல்வாரி சிலுவை இதற்கு முற்றிலும் முரணானது. தண்டிக்கப்பட வேண்டிய நமக்கு பதிலாக ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து காயங்களை தாம் ஏற்றுக்கொண்டார். நாம் செய்த அக்கிரமங்களுக்காக இயேசு கிறிஸ்து நொறுக்கப்பட்டார். நமக்கு பதிலாக தாம் தண்டிக்கப்பட தம்மை தாமே மனப்பூர்வமாக ஒப்புக் கொடுத்தார். நம் குற்றங்களுக்கு அவர் தண்டனையை ஏற்றுக்கொண்டார். எவ்வளவு நல்ல கர்த்தர் அவர்! நமக்கு பதிலாக தாம் தண்டனையை ஏற்றுக்கொண்டாரே. தாம் தேவனுடைய குமாரனாய் இருந்தும் பரலோகத்தை துறந்து இப்பூமிக்கு வந்தார். அவருடைய அன்புக்கு ஈடாக நாம் என்னத்தை செலுத்த முடியும்? நமக்கு பதிலாக நம்முடைய ஸ்தானத்தில் அவர் பலியானார் என்ற நன்றி உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். பிதாவானவர் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தார். அப்படியானால் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பும் வியாதியிலிருந்து விடுதலையும் நித்திய ஜீவனும் கிடைக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் தாங்கள் செய்த தவறுகளுக்காக தங்களுக்கு பதில் ஆடு மாடுகளை பலியிட வேண்டியதாய் இருந்தது. ஆனால் இப்பொழுது அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருடைய பாவங்களுக்காகவும் தாமே பலியானார். ஆம், அவர் நமக்கு பதிலாள். இந்த அன்பை நினைத்து நம்முடைய வாழ்வை அவர் கரத்தில் ஒப்புவித்து அவருக்காக வாழ்வோம்.
2: ஏசப்பா, நீங்க தான் என் நேசம், என் இதய துடிப்பு, என் சுவாச காற்று. ஒவ்வொரு நாளும் தண்ணிக்குள்ள இருக்கும் மீனை போல, தண்ணீருக்கா ஏங்கும் மானை போல, உம்முடைய நேச நதியில் சங்கீதம் 42:1-2 போல நான் உமக்குள் துள்ளி மகிழ்ந்து உறவாட வாஞ்சிக்கிறேன். உதவிடுமே நன்றி ஐயா.